0: மாப்பிள வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சுட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏமாச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டையை போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம கிடைச்சிட்டு.
2: முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, கூண்டு மீன் வளர்ப்புனா என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம்.
1: ரேடியோல கேக்குற இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வீடியோவா பார்க்க முடியுமா?
2: முடியும்ல.
1: எப்படி?
3: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமூக வலைத்தளங்களான இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் பேஜஸ் மூலமா நம்ம மாவட்டத்துல நடக்கிற விஷயங்கள், விழிப்புணர்வு தகவல்கள், மாற்று தொழில்கள்னு பலதரப்பட்ட விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப்ல கடல் ஓசை எஃப்எம் 90.4 CR டைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 6 மணி. இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை FM 90.4.
2: வீண் பேச்சு பேசி சோம்பலாய் சுருண்டு படுத்து தூங்கி கழிக்க நாம் பிறக்கவில்லை. ஓய்வின்றி செயல்பட்டால் நிச்சயம் வெற்றி உண்டு. நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நான் மரியம் அஸ்மா. வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னா ஆற்றல் அப்படின்ற படிக்கட்டுகள் வழியா தான் போகணும். நல்ல ஒரு வாழ்க்கையை வெற்றி தொடங்கி வைக்கும். வாழ்க்கையுடைய முடிவு வர்ற வரைக்கும் எல்லாருக்குமே வாழ்க்கை இருக்குது. மரணத்திற்கு அப்புறமும் நம்மளை எப்பவுமே நினைவுல வச்சிருக்கிற மாதிரி வாழ்க்கைய சிறப்பா அமைச்சு பயனுள்ள விதமா இந்த உலகத்திற்கு வாழ்ந்து காட்டணும். ஒரு செயலை நல்லா கேட்டு கவனிச்சு உறுதியோட ஊக்கத்தோடய செயல்படும் போது நிச்சயமா வெற்றி கிடைக்கும். எல்லாருக்கும் தான் பிரச்சனைகள் வருது, எல்லாருக்குமே எதிர்ப்புகள் வருது, எல்லாருமே போராடிட்டே இருக்காங்க. ஆனா சிலர் மட்டும் வெற்றி அடைஞ்சு தங்களுடைய துறையில நம்பர் ஒன்னா மாறிடுறாங்க. நிறைய பேருக்கு திறமை இருந்தும் தகுதி இருந்தும் ஏன் தோற்று போறாங்க தெரியுமா? வாழ்க்கையில பிரச்சனைகளும் தடைகளும் வந்ததும் முதல்ல வர்றது கவலை, அடுத்ததா கோபம், ஆத்திரம், வருத்தம், எரிச்சல். இந்த மாதிரி வெற்றிக்கு உதவாத உணர்வுகள் தான் தோல்விய உருவாக்குது. இந்த உணர்வுகள் எப்படி நமக்குள்ள வருது? சின்ன வயசுல இருந்தே பழகுன ஒரு பழக்கம்தான். கோபப்படவும் கவலைப்படவும் பழக முடியும் அப்படின்னா தெளிவாகவும் வித்தியாசமாகவும் சிந்திக்க ஏன் பழக முடியாது? அதுக்கு தேவை கொஞ்சம் முயற்சி மட்டும்தான். அடுத்த முறை உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரும்போது கோபப்படாதீங்க, ஆர்வத்தை குறைச்சிடாதீங்க, அமைதியா அலசுங்க, நிதானமா சிந்திங்க, மத்தவங்க பார்க்காத கோணத்துல இருந்து பிரச்சனையை அணுகுங்க, வெற்றிகரமான தீர்வுகள் கிடைக்கும். நீங்களும் வாழ்க்கையில ஜெயிக்கலாம். அதுக்கு தேவை துணிச்சலும் தைரியமும் தான். எப்பவுமே மனசுக்குள்ள தைரியம் குடிகொண்டு இருக்கணும். என்ன நடக்குமோ அப்படின்னு பயந்து மனச சஞ்சலப்படுத்திட்டே இருக்காம நடப்பது எல்லாம் நன்மைக்கே அப்படின்ற எண்ணம் இருக்கணும். இப்படி நடக்குமா அப்படி நடக்குமா அப்படின்னு மனச அலமோத விடாம பயமுறுத்தக்கூடிய அபாயத்தில இருந்து புறமுதுகு காட்டி ஓட விடாம இருக்கணும். அப்படி செய்யும் போதுதான் அபாயம் 2 மடங்கா மாறிடும். பயத்தால எந்த ஒரு காரியத்தையும் செஞ்சு முடிச்சதா வரலாறே கிடையாது. பயப்படுறதால பாதி ஆயிலே குறையுதுன்னு சொல்றாங்க மனோதத்துவ மேதைகள். நம்மளோட பிரச்சனைகளை துணிச்சலோடையும் தைரியத்தோட எதிர்நோக்கணும். சரியா தப்பா அப்படின்னு சிந்திச்சுட்டு இருக்காம நல்லதே நடக்கும் அப்படின்னு தீர்மானம் எடுத்துக்கணும். தைரியம் இருக்கிற இடத்துல பயம் நுழையாது. பயம் அப்படின்ற கண்களோட வருங்காலத்தை பார்க்கவே கூடாதுன்னு சொல்றாரு அறிஞர் ஜேம்ஸ் ஆலன். ஆக ஒருபோதும் எடுத்த காரியத்தை கைவிடாதீங்க. எத்தனை சந்தர்ப்பங்களும் மாறுதல்களும் ஏற்பட்டுட்டே இருக்குது, அது உறுதியோட நமக்கு நிச்சயமா உதவி செய்யும். பெரிய நெருக்கடிகளுக்கு இடையில தான் வெற்றி அடைகிறதுக்கான வழியும் இருக்குது அப்படின்றத ஒரு நாளும் மறந்துடக் கூடாது. இந்த நாள் உங்களுக்கு வெற்றியின் நாளா அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: ஷர்ட், பைக், காரு, ஏன் போன் கவர் கூட நமக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்றோம். அப்போ காலமெல்லாம் நம்ம வாழ போற வீட்டோட டைல்ஸ் ஏன் கஸ்டமைஸ் பண்ண கூடாது?
2: தென் தமிழ்நாட்டிலே சொந்த தொழிற்சாலை வசதி கொண்ட ஒரே நிறுவனமான அனுஷ் டைல்ஸ்ல டைல்ஸ் வாங்கும் போது உங்களுக்கு பிடிச்ச போட்டோஸ் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். மேலும் 7000 மேற்பட்ட டிசைன்கள், 30% ஆஃபரோட ஃப்ரீ டெலிவரியும் உண்டு.
1: அனுஷ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாள் மற்றும் தென்காசி.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை FM 90.4.
5: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நான் மரியம் அஸ்மா. இன்றைய நாளுக்கான திருக்குறள் பகுதி அவா அறுத்தல், அதிகாரம் 37, குறள் எண் 364. தூய்மை என்பது அவாவின்மை, மற்றது வாய்மை வேண்டவரும். தூய்மையான நிலை என்பது அவாவில்லாத நிலையே ஆகும். அதாவது தூய்மை என்பது பேராசையற்ற தன்மை. அந்த தூய்மை வாய்மையை நாடுவோருக்கே கிடைக்கும். இந்த திருக்குறளுக்கு பொருத்தமான வரலாற்று நிகழ்வு ஒன்று தெரிஞ்சுக்கலாமா? இந்தியாவின் புகழ்பெற்ற மன்னர்களில் ஒருத்தர் தான் அசோக சக்கரவர்த்தி. இளம் வயதிலேயே அரியணை ஏறியவர், மிக சிறப்பாக ஆட்சி செய்தவர். 8 ஆண்டுகள் தனது நாட்டை சீரம் சிறப்புமாக ஆட்சி செய்து வந்தார். சிற்றரசர்கள் எல்லாத்தையும் போர் புரிஞ்சு கைப்பற்றக்கூடிய திறமை கொண்டவர். இந்த மாதிரியான நாட்கள்ல ஒரு நாள் அவருக்கு ஒரு சிந்தனை. கோதாவரியும் மகாநதியும் பாய்ந்து செழிப்பாக இருக்கக்கூடிய கலிங்க நாட்டை எப்படியாவது அடையணும் அப்படின்ற எண்ணம். இந்த ஒரு யோசனையை தன்னுடைய அமைச்சரவையில சொல்லும் போது அமைச்சர்கள் இல்ல வேண்டாம், அந்த மாதிரி செய்ய வேண்டாம் அப்படின்னு ஆலோசனை சொல்றாங்க. ஆனா அதையெல்லாம் ஏத்துக்க அவருக்கு மனசு வரல. எப்படியாவது போர் புரிஞ்சு அந்த நாட்டை கைப்பற்றணும் அப்படின்ற எண்ணம் உருவாயிடுச்சு. இந்த செய்தியை கேள்விப்பட்ட கலிங்க நாட்டு அரசர் அதற்கு மறுப்பு தெரிவிக்கிறாரு. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நாங்க யாருக்கும் கீழே அடிமையா வரமாட்டோம், இது எங்களுடைய சுதந்திர நாடு அப்படின்னு அவர் சொல்றாரு. அசோக சக்கரவர்த்தி விடுற மாதிரி இல்ல, தன்னுடைய படைய இன்னும் வலிமைப்படுத்துறாரு. அந்த நாட்டு மன்னரும் அவருடைய படைய வலிமைப்படுத்துறாரு. கடுமையான போர். அந்த போருக்கு மத்தியில அசோக சக்கரவர்த்தி ஜெயிச்சிட்டாரு. அப்போ அந்த போர்க்களத்தை பார்வையிடுறதுக்காக போறாரு. போன இடத்துலதான் அவருக்குள்ள பெரிய மாறுதல். என்ன அப்படின்னா, ஆயிரக்கணக்கான படை வீரர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. தங்களுடைய உடல் உறுப்புகளை இழந்த நிலையில் இரத்த வெள்ளத்தில் அந்த போர்க்களம் இருக்கிறத பாக்குறாரு. அவங்களுடைய மனைவி மக்கள் அழுகுரல் அவருடைய காதுகள்ல பெரிய இறைச்சலை உண்டாக்கிடுச்சு. அவரால் தாங்கவே முடியல. இவ்வளவு பெரிய சோகத்துக்கும் என்னுடைய பேராசைதான் காரணம். ஒருவேளை நான் இந்த ஒரு தவறு செய்யாம இருந்திருந்தா 2 நாட்டு வீரர்களும் இவ்வளவு அமைதியோட இருந்திருப்பாங்க, மனைவி மக்களோட சந்தோஷமா இருந்திருப்பாங்க. எல்லாத்தையும் என்னுடைய இந்த எண்ணம் கெடுத்துடுச்சே அப்படின்ற எண்ணத்துல கதறி கண்ணீர் விடுறாரு. ஒரு பெரிய மாற்றத்துக்குள்ள வந்துட்டாரு. என்ன அப்படின்னா, அதுக்கப்புறமா தான் பௌத்த மதத்தை தழுவுறாரு. நாட்டுடைய மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய விதமா இலவசமான உணவு சத்திரங்களையும் இலவசமான மருத்துவ சத்திரங்களையும் கற்றாரு. மக்களுடைய சேவை தான் அவருடைய வாழ்க்கையின் இலக்கு அப்படின்னு மாறி போனது. இந்த மாதிரியான பேராசையற்ற தன்மை உண்மையை நாடக்கூடிய மனிதர்களுக்கு தான் கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த நிகழ்வுடைய மையக்கருத்து, இந்த திருக்குறளுடைய பொருளும் கூட. வள்ளுவன்

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
1: அதிக நாள் தண்ணி குடிக்காம உயிர் வாழக்கூடிய விலங்கு என்னன்னு கேட்டா நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது ஒட்டகம் தானே. ஆனா ஒட்டகம் இல்ல, ஒட்டக சிவிங்கின்னு சொன்னா நம்புவீங்களா? ஒட்டக சிவிங்கி ஒரு வருஷத்துக்கு 30 தடவையிலிருந்து 40 தடவை மட்டும்தான் தண்ணி குடிக்குமா. காரணம், அது சாப்பிடுற இலைகள்ல இருந்தே அது உடலுக்கு தேவையான நீரையும் எடுத்துக்குறோமா. இனிமே யாராவது உங்ககிட்ட அதிக நாள் நீர் அருந்தாம உயிர் வாழ்ற விலங்கு எதுன்னு கேட்டா ஒட்டக சிவிங்கின்னு சொல்லுங்க.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் FM 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4
2: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. இன்னைக்கான கதை பகுதியில பட்டினத்தார் அப்படின்ற வணிகருடைய வாழ்க்கை நிகழ்வுகளை தான் தெரிஞ்சுக்க போறோம். இந்த பட்டினத்தார் யார் அப்படின்னா, சோழ நாட்டின் முக்கிய துறைமுக நகரான காவிரி பூம்பட்டினத்தில் சிவனேச செட்டியார் ஞான கலாம்பிகை அப்படின்ற தம்பதியினருக்கு மகனாராய் பிறந்தவர். இவர் சிவபக்தரும் கூட. இவருடைய இயற்பெயர் திருவெண்காடர். இந்த பட்டினத்தார் வாழக்கூடிய அந்த நகரத்தில் ஒரு நாள் சோழ நாட்டு மன்னன் நகர்வலம் வர்றாரு. பட்டினத்தார் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, கடல் கடந்து வாணிகம் செய்து அரசர்களுக்கும் மேலாக சொத்துக்களை வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய செல்வந்தர். நகர்வலம் வந்த சோழ மன்னன் பட்டினத்தாருடைய மாளிகையை பார்க்கிறாரு. பெரிய மாளிகை, நிறைய தூண்கள், எல்லா தூண்கள்லையும் தங்க கவசம். இத பார்த்த மன்னனுக்கு மனசுக்குள்ள ஒரு பொறாமை. நாட்டின் மன்னனாகி எனது அரண்மனையில் கூட தங்க கவசம் பொருத்தப்பட்ட தூண்கள் இல்லை, இவரது வீட்டில் தங்க கவசமா அப்படின்னு நினைச்சவரு அரண்மனைக்கு போறாரு. தன்னுடைய ஒரு அமைச்சரை கூப்பிடுறாரு. இந்த மாதிரி பட்டினத்தாருடைய வீட்டுல தங்க கவசம் பொருத்தப்பட்ட தூண்கள் இருக்குது, நாட்டுடைய மன்னன் என்னுடைய அரண்மனையிலே இல்ல, அவருடைய வீட்டுல இருந்தா எனக்கு எப்படி பெருமை, நாளைக்கே அது எல்லாத்தையும் அகற்றிடணும் அப்படின்னு போய் சொல்லிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சிட்டாரு. அமைச்சரும் பட்டினத்தார வந்து சந்திச்சு, உங்க வீட்டுல தங்க கவசம் பொருத்தப்பட்ட தூண்கள் இருக்கிறது மன்னருக்கு பிடிக்கல, இது அரச கட்டளை, நாளைக்கே இதை நீங்க அகற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. பட்டினத்தார் கொஞ்சமும் யோசிக்கல, நிச்சயமா நாளைக்கு இதை அகற்றிடுறேன், நாளைக்கு என் வீட்டுல தங்க கவசம் பொருத்தப்பட்ட தூண்கள் இருக்காது அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துட்டாரு. இப்போ ஒரு 2 நாட்கள் கழித்து மறுபடியும் சோழ மன்னன் எதேச்சியா வர்றது போல, தங்க கவசம் பொருத்தப்பட்ட தூண்கள் இருக்குதா இல்ல நம்ம சொன்னதை செஞ்சிருக்காரா அப்படின்னு பாக்குறதுக்காக வர்றாரு. பார்த்தவருக்கு மிகப்பெரிய பேரதிர்ச்சி. என்ன தெரியுமா, தங்க கவசம் எல்லாமே அந்த தூண்கள்ல இருந்து அகற்றப்பட்டு எல்லா தூண்களும் வைரத்தால சூழப்பட்டிருந்தது. இப்போ பாக்குறதுக்கு தூண்கள் வைர தூண்களா ஜொலிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இத பார்த்த மன்னருக்கு பெரிய அவமானமும் தலை குனிவையும் ஏற்படுத்திடுச்சு. அரசருடைய அகந்தையையும் பொறாமையையும் அடக்கிறதுக்காக பட்டினத்தாரால் செய்யப்பட்ட ஒரு தந்திரம். அவருடைய இந்த செல்வ செழிப்ப பார்த்ததும் மன்னர் தன்னுடைய தவற உணர்ந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு தன் வழியே போனாராம். இந்த நிகழ்வு நமக்கு உணர்த்தக்கூடிய கருத்து என்ன தெரியுமா, நாம எல்லாருமே இந்த பிரபஞ்சத்துடைய ஒரு பகுதிகளா இருக்கும் போது யார் இன்னொருத்தருக்காக பொறாமப்பட முடியும், ஏக்கப்பட முடியும்? நிலையற்ற உலகில் நிலையாக வாழ்ந்து விடுவோம் அப்படின்ற எண்ணம் மட்டும்தான் இந்த பொறாமைய உருவாக்குது. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். பட்டினத்தாருடைய வாழ்க்கையில இன்னொரு நிகழ்வையும் தெரிஞ்சுக்கலாம். அதுவரை இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: என்னப்பா இன்னைக்கு மீனவர் குறைதீர்ப்பு கூட்டம் நடக்க இருக்கு, அதானே அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: இன்னைக்கு என்ன 10 மணிக்கு கரண்ட் போகுது, அதானே அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது
1: இப்ப என்ன புயல் எச்சரிக்கை கொண்டு ஏத்திருக்காங்க, அதானே
2: அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: என்னப்பா நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்றாங்க?
1: எப்பா நம்ம கடலோச வானொலியில காலையில வெளுப்பு பாடு நிகழ்ச்சி கேளு, நமக்கு தேவையான எல்லா தகவலையும் தெளிவா சொல்லுவாங்க.
3: வெளுப்புப்பாடு திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை நம்ம கடல் ஒசையசன் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மாலா மாலா இதா மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதான். ஆனா நம்ம உசுர காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்டை கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுர காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன். கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை FM 90.4.
5: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. திருவெண்காடர் அப்படின்ற பட்டினத்தார் 11ஆம் நூற்றாண்டு சோழர் காலத்தில் வாழ்ந்த ஆச்சரியமூட்டக்கூடிய துறவியா மாறின கதை. கௌதம புத்தருக்கு இணையா தமிழகத்தில் பேசப்படக்கூடியது இவருடைய துறவு வாழ்க்கை. எப்படி துறவியா மாறினாரு? காவிரி பூம்பட்டினத்தில் வணிக தொழில் புரிந்து வந்த செல்வந்தரா இருந்தாரு. நாட்டை ஆண்ட சோழ மன்னருக்கு ஈடான பெருஞ்செல்வந்தர். அவருடைய அகந்தையே அகற்றிய மாமேதைன்னு சொல்லலாம். சிவக்கலை அப்படின்ற வணிக குலப்பெண்ணை மணந்து வாழ்ந்த இவருக்கு குழந்தை பேரு இல்லை. வருத்தத்தோட திருவடை மருதூர் அப்படின்ற இறைவனை வேண்டாரு. அங்கே இருந்த சிவதர்மர் அப்படின்ற சிவனடியார் கோவில் கரையில் கண்டெடுத்ததா கூறி ஒரு குழந்தைய கொடுக்கிறாரு. கையில் கிடைத்த குழந்தைக்கு மனமகிழ்வோடு மருதபிரான் அப்படின்னு பெயரிட்டு செல்வ செழிப்போட வளர்க்கிறாரு. வளர்ந்து பெரியவனாயிட்டான் மருதபிரான். வியாபார நுணுக்கங்களை கத்துக்கிட்டான். ஒரு முறை தன்னுடைய மகனை கடல் கடந்து வணிகம் செய்ய அனுப்பி வச்சாரு. அவனும் கிளம்பி போயிட்டு பல மாதங்கள் கடந்து திரும்ப வர்றான். பெரிய செல்வத்தோட ஏகபோகமான பொருளோட திரும்பி வருவான் அப்படின்னு காத்துட்டு இருந்தாரு பட்டினத்தார். அவனு கோலாகலமா திரும்பி வந்தான். எதோட தெரியுமா? எப்படி தெரியுமா? எரு விராட்டியும் தவிடுமா திரும்பி வந்தான். எரு விராட்டியையும் தவிடையும் வணிகத்துல வாங்கிட்டு வந்து நிக்கிற புத்திரனை பார்த்ததும் பட்டினத்தாருக்கு அவ்வளவு கோபம். கண்டிக்கப்பட்ட அந்த மகன் வளர்த்த தாய்கிட்ட போய் நின்னான். ஒரு ஓலை துணுக்க எடுக்கிறான், எழுதுறான். தாய் கிட்ட கொடுத்துட்டு வீட்டை விட்டே ஓடி போயிட்டான். எங்க தேடினாலும் மகன் கிடைக்கவே இல்லை. அந்த ஓலை துணுக்கல என்ன எழுதியிருந்தது தெரியுமா? காதற்ற ஊசியும் வாராத கான் கடை வழிக்கே. அதாவது கடை விற்பனைக்கு வராது காதற்ற ஊசி அப்படின்ற அர்த்தம். அப்புறமா தான் கண்டுபிடிச்சாரு மகன் கொண்டு வந்த அத்தனை எருவிராட்டிக்குள்ளும் பதுங்கி கிடந்தது முத்துக்களும் வைரங்களும். மகனுடைய அந்த வார்த்தைக்கு அப்புறமா அதையே ஒரு ஞான வாக்கியமா எடுத்துக்கிட்டு ஒரு முடிவு எடுத்துட்டாரு. திரைக்கடல் ஓடி தேடிய திரவியங்களை, செல்லாவிடமெல்லாம் போய் சேர்த்த செல்வங்களை, பாடாய் பாடுபட்டு ஈட்டிய சொத்துக்களை துறக்க துணிந்தார். பெரிய துறவியாக மாறினார். ஆமா நேர்களே, திரைக்கடல் ஓடியும் திரவியும் தேடு, அதையும் கடந்தோடி ஞானத்தை தேடு. பொருள் எல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் எல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. ஆக நாம பற்றிக்கிட்ட எந்த ஒரு பொருளும் நம்ம கூட கடைசி வர வரப்போறதில்ல. கருவறைக்குள் பொருள் இல்லை, கல்லறைக்குள் பொருள் இல்லை. இதற்கிடையில் வந்தடையும் பொருட்களுக்கு மட்டும் எவ்வளவு பொருட்பாடுகள்! 1000 தடவை சரியா செஞ்சிருந்தாலும் ஒரே ஒரு தவறை வச்சு எடை போடுறதுதான் மனித மனம். ஒரு பொருளை விரும்ப ஆரம்பிக்கும் போதே அதை வெறுக்கக்கூடிய சூழலும் வரும் அப்படின்ற உணர்வோட வாழணும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நாம் அறியம் அஸ்மா. தொடர்ந்து இணைந்திருங்கள் இது கடல் ஓசை FM 90.4.

0: ஆசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 7 மணி. எளிய மக்களின் குரலாய், வளர்ச்சியின் வழிகாட்டியாய், இதமான இசையாய், நீதல் கரையில் பிறந்து கடல் காற்றில் மிதந்து உங்கள் ஆதரவோடு 11ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது நம்ம கடல் ஓசை FM 90.4, நமது முன்னேற்றத்துக்கான வானொலி.

0: சுரேஷே வா அப்படியே போய் ஒரு டீ குடிச்சிட்டு வருவோம்.
1: ரமேஷ் வயிறு கலக்குற மாதிரி இருக்கு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணினா டாய்லெட் போயிட்டு வந்துருவேன்.
0: அட வாப்பா, கடத்தருவுல போய் டீயை குடிச்சிட்டு கடற்கரை பக்கமா ஒதுங்கலாம்.
1: தப்பு ரமேஷ், நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. 1 கிராம் மனித கழிவுல 1 கோடிக்கு மேல பாக்டீரியாக்களும் வைரஸும் இருக்கு. இதெல்லாம் சுற்றுச்சூழல கலக்கிறதுனால தான் நமக்கெல்லாம் அடிக்கடி நோய்கள் வருது. குழந்தைகளோட வளர்ச்சியும் இதனால பாதிக்கப்படுது. போன மாசம் கூட கடற்கரை பக்கமா விளையாட போன பையனுக்கு 1 வாரம் காய்ச்சல் வந்துச்சுல, அதுக்கு இதுவும் ஒரு காரணம் தான்.
0: ஏய் சாரிப்பா, இனிமே இப்படிலாம் பண்ண மாட்டேன்.
2: கடற்கரைகள் நம் கழிப்பறைகள் அல்ல. கடற்கரைகளில் மலம் கழிப்பதை தவிர்ப்போம், கடல் வளத்தை காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசையம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: நேரம் சரியாக 7:06 ஆயிடுச்சு. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல நாள் வந்து தொடங்கியிருக்கு. இந்த நாள் எல்லாருக்கும் ஒரு இனிய நாளாக அமையட்டும் அப்படிங்கிறத தெரிவிச்சுட்டு அப்படியே நம்ம நிகழ்ச்சி வந்து தொடங்கிடலாம். நீங்கள் கேட்டு நினைஞ்சிருக்கிறது நம்ம பாமன் நேசக்கரங்களாக இருக்கட்டில் இனக்கடல் ஓசேஃபம் 90.4 விழுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேச வந்திருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். என்னப்பா நல்ல நாள், காத்தறியுமா அதுக்கு கடலுக்கே வந்து போக முடியல, மனவர்த்தமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறது வந்து தெரியுது. நேத்தே நான் நிறைய பேர் வந்து கேட்டேன், என்ன திருவிழாவுக்கு வந்து போயிட்டு வந்தா அது அடுத்து ஒரு வாரம் கடலுக்கு போக முடியாமல் போயிடுச்சு. நம்ம ஊரில் திருவிழா வச்சா அதுக்கப்புறம் 1 வாரம் காத்தடிச்சு கடலுக்கு போக முடியாமல் இருக்கு. நல்லா செலவழிச்சுட்டு வந்திருக்கோம், கடலுக்கு போயிட்டு எல்லாத்தையும் சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இப்படி கட்டில் போட்டால் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன பண்றது அது புரியுது. ஏன்னா வந்து இப்போ நான் ஒரு 2-3 பேர்கிட்ட விசாரிக்கும் போது எவ்வளோ செலவாச்சு அப்படின்னு கேட்டால் 3-4 நாள் ட்ரிப்புக்கு 50,000-80,000 வரைக்கும் செலவு பண்ணி வந்திருக்காங்களாம் அந்த ஃபேமிலி மொத்தம். ஆச்சரியமாக இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, அவ்வளோ செலவுகள் வந்து பண்ணிட்டு வந்ததுனால யோசனை இருக்க தான் செய்வோம். அடுத்து எப்போலாம் தொழிலுக்கு போவோம், எப்போ அந்த இதெல்லாம் ஈடு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் போயிடும், சீக்கிரம் இந்த காற்றெல்லாம் வந்து குறைஞ்சிரும். சரி, அப்படியே நம்ம இன்றைக்கான வானிலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம். வானிலை அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலேருந்து காற்று வீசிட்டு இருக்கு. குறைந்தபட்சமாக மணிக்கு 14 கிலோமீட்டர் முதல் அதிகபட்சமாக மணிக்கு 35 கிலோமீட்டர் வரை காற்று வந்து வீசக்கூடும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. மழைக்கான வாய்ப்பு பெரிய அளவில் இன்றைக்கும் கிடையாது. வெப்பநிலை அதிகபட்சமாக 29°C. இதுதான் இன்றைக்கான வானிலை தகவல். அடுத்து இப்போ ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. எந்திரன் திரைப்படத்திலேருந்து வைரமுத்து அவர்கள் வரியில், விஜய் பிரகாஷ் ஸ்ரேயா கோஷல் அவங்க குரலில், ஏ ரஹ்மான் இசையில். கேட்டு தொடர்ந்து நினைச்சிருங்க, இது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: உங்க ஸ்கின் இன்னும் க்ளோ ஆகணுமா? உங்க முடிக்கொற்ற பிரச்சனைக்கு சரியான தீர்வு வேணுமா?
1: தென்னிந்தியாவில் 45 மேற்பட்ட கிளைகளுடன் மக்களின் நம்பிக்கையை பெற்ற நிறுவனமான பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் இப்ப நம்ம ராம் நாட்டுக்கு வந்தாச்சு.
0: ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், பிஆர்பி, ஜிஎஃப்சி, லேசர் ஹேர் ரிமூவல், ஹைட்ரா ஃபேஷியல் உள்ளிட்ட அட்வான்ஸ் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம ராம் நாட்டிலே கிடைக்குது. திருப்பூழா சலுகையாக நீங்கள் எடுக்கும் ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு 30% தள்ளுபடியுடன் ஃப்ரீ கன்சல்டேஷன். பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர், RR பிரியாணி அப்ஸ்டேர்ஸ், பாரதி நகர் பஸ் ஸ்டாப், ராமநாதபுரம். ஃபார் அப்பாயின்மெண்ட் 9150080065.
2: தெங்காசி
1: ஆடை உலகின் அரசன் ஐயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எனக்கு வயது வந்து அன்னைக்கு நிலையில் வந்து ஒரு 8 வயசு இருக்கு. நாங்கள் பயிலங்கள் எல்லா பேரும் விளையாண்டு நிற்கிறோம். அதுவும் 64 பயில் ஒரு சாயங்காலம் ஒரு 3 அளவில் இருக்கும். விளையாண்டு கிடைக்க போகும்போது ஒரு எந்த விதமான காற்று கிடையாது, அமைதியான ஒரு தோற்றமாக தெரியுது. அந்த 3 பின்னால் வந்து ஒரு டக்குனு ஒரு இருள மாதிரி வந்துச்சு. அந்த இருட்டு வந்த உடனே வா எனவோ ஏதோ நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பயந்து போய் நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். வீட்டுக்கு போயிட்டு ஒரு நைட்டு தூங்கும் போது ஒரு 12 அளவு இருக்கும். 12 மேலே ஒரு காற்று வீச ஆரம்பிக்குது. வீச ஆரம்பித்தா வந்து பயங்கரமான காற்று, எந்த விதமான தாக்கு பிடிக்க முடியாத பயங்கரமான காற்று. எங்கள் வீடு அப்படியே அங்கிட்டுக்கிட்டு ஆடுது. ஆடின உடனே அப்போ வந்து அங்கே எல்லா பெருமையும் வந்து ஒழிச்சுக்கிட்டு ஆக வீட்டில் ஆடுது மேலே விழுந்துருமோனு சொல்லி பயந்துட்டு உட்காந்துருக்கோம். அப்போ எங்கள் மாமா உட்காந்துருக்காரு, எங்கள் அம்மா உட்காந்துருக்கேன், நாங்கள் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லா பேரும் உட்காந்துருக்கோம். அப்படியே அந்த காற்று அடித்து அடியில் வந்து அப்படியே எங்கள் வீடு வந்து கீழே உட்காந்துருக்கும். உட்கார போகுது, எங்கள் மாமா இணைஞ்சார் டக்குன்னு நின்றவர் இணைஞ்சவர் கிடந்த ஒரு சட்டத்தை தூக்கி டக்குன்னு வச்ச உடனே அந்த சட்டத்தில் வந்து அந்த வீடு உட்காந்துருச்சு. உட்காந்த உடனே அப்படியே நாங்கள் அந்த அளவுலேயே உட்காந்துருக்கோம். உள்ள போயிடலாம் எங்கள் தாய் மாமா வந்து இல்லைன்னு சொன்னான். அன்னைக்கு நாங்கள் உயிரோடு இல்லை. அந்த அளவில் எங்களை வந்து காப்பாற்றி விட்டவர் எங்கள் தாய் மாமா தான். காலையில் 6 ஆச்சு, வெள்ளம் ஓடி வந்து தன்ஸ்கோடியே அழிஞ்சு போச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. வெள்ளம் ஓடிக்கிட்டே இருக்குது, உணவு இல்லை, பட்டினியாக கிடக்கணும். எந்த விதமான உணவும் கிடையாது எங்களுக்கு. நாங்கள் அமைதியாக இப்போ அங்கே பார்க்குறோம், எதுவுமே இல்லை. உட்காந்துருக்கோம், உட்காந்துருந்தோடனே அப்போ ஹெலிகாப்டர் அங்கேருந்து வருது. ஹெலிகாப்டர் வந்தவுடனே பன் உப்புமா இதுகளை எங்களுக்கு மேலேருந்து போடுறாங்க. போடும்போது வானந்தர காட்டில் போட்ட மாதிரி வந்து அந்த இடத்துல போடுறாங்க. ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் போடுறாங்க. அந்த காற்று அடித்து முடிஞ்சு 3 பின்னால் நாங்கள் பட்டினியாகவே அந்த வாழ்க்கையை வந்து நினச்சி பார்க்க போகும்போது அந்த சாப்பாடு அவங்க தந்ததான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். அதுதான் என்னுடைய நினைவில் இன்னமும் பதிஞ்சிருக்கு. 1964 நடந்த ஒரு சம்பவம் மட்டும் மனதில் பதிஞ்சு இருக்கு. நன்றி, வணக்கம்.
1: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு, வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4.

நேரம் சரியாக 7:23 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் எஃப்எம் 90.4 விழுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்ப அடுத்ததா கள்ளக்கடல் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து நம்ம இப்ப சமீப காலமா வந்து கேட்டுட்டு இருக்கோம். இது இப்போ ஒரு 2-3 ரொம்ப பரபரப்பாக வந்து போயிட்டுருக்கு. இந்த கள்ளக்கடல் காரணமாக வந்து நம்ம மீனவர்கள் வந்து கடலுக்கு வந்து போக வேண்டாம், கடலுக்கு போகாமல் நீங்கள் வந்து கட்டில் போட்டிருக்கீங்க, கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்க. அதுவும் கேரளா பகுதியிலையும் நம்மளோட தென் தமிழகமான கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, நம்ம ராமநாதபுரம் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மீனவர்களை கவனமாக இருக்க சொல்லியிருக்காங்க. இந்த கள்ளக்கடல் பற்றி என்ன என்ன கள்ளக்கடல்னா என்னது அப்படின்னு வந்து கேட்கும்போது, இது கேரளாவிலிருந்து அந்த பக்கம் இருக்கக்கூடிய கடலில் எப்போவுமே வந்து வரக்கூடிய ஒரு விஷயமா வந்து சொல்கிறாங்க. சில வருடங்களுக்கு ஒரு தடவை வந்து வரலாம் அப்படிங்கிறது 2012 இதுக்கு தான் கள்ளக்கடல் அப்படின்ற ஒரு பேர் வந்து வச்சுருக்காங்க. 2012 வந்து வச்சுருக்காங்க. இது எதுக்காக கள்ளக்கடல் அப்படின்ற ஒரு பேர் வச்சுருக்காங்கன்னா அதில் அந்த பேரோட அர்த்தத்துலேயே வந்து தெரியும் என்னென்னா, கடல் ஒரு திருடனாக வரும் அப்படின்னு சொல்கிற மாதிரி, ஒரு திருடனாக வரும் கடல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தான் வந்து கள்ளக்கடல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சி அரைவ்ஸ் அஸ் அ தீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கடல்ங்கிறது வந்து ஒரு திருடன் போல் வந்து வருது அப்படின்னு. அது எப்படி வரும், அது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டபோது, அதுக்கு என்னென்னா கடல் அப்படிங்கிறதுல ஏதாச்சும் ஒரு நடக்க போகுது, ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து நடக்க போது, புயல் வரப்போது, சுனாமி வரப்போதுனா நமக்கு அதை பற்றின ஒரு அறிகுறி வந்து தெரியும். அந்த மாதிரி முன்னறிவிப்பு எதுவுமே இல்லாமல் கரையில் எல்லாம் ரொம்ப நார்மலாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் திடீர்னு கடலில் இப்படி ஒன்று ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதுதான் கள்ளக்கடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது திடீர்னு ஏற்படுற பூகம்பம் ஒரு காரணமாக வந்து இருக்கலாம் அப்படின்னு. நம்ம ஒரு 1000 தொலைவில் கிலோமீட்டர் தொலைவில் ஏற்படுற ஒரு சூறாவளி காற்று, ஒரு புயல் வந்து உருவாகி அது கரையை நோக்கி வந்து வந்துச்சு அப்படின்னா திடீர்னு வந்து தான் அதை வந்து கள்ளக்கடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் மூலமாக காற்று வந்து அழுத்தத்தினால அலைகள் வந்து ரொம்ப சீற்றமாக வந்து இருக்கும். அதனால் அந்த சமயத்தில் எல்லாரும் பாதுகாப்பாக இருக்க சொல்லியிருப்பாங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இது வந்து சுனாமி வந்து கிடையாது, இது வந்து சுனாமியாக வந்து ஏற்படாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க ஒருவேளை சுனாமி வந்து வருமோ அப்படின்னு சொல்லிட்டு, சுனாமி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இல்லை. சுனாமியும் இதுவும் வேறு வேறு, இதுவும் ஒரு நில அதிர்வால் வந்து ஏற்படக்கூடியதான். ஆனால் இது கடல் மேலே நடந்து முடிஞ்சிடும், இந்த சுனாமி அளவுக்கு மாறாது, அதோட சின்னதான். திடீர்னு 2-3 இருக்கும், அப்புறம் வந்து சரியாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் இந்த மாதிரியான விஷயத்தை கேட்கும்போது கொஞ்சம் கவனமாக வந்து இருந்துக்கலாம், ஆனால் பயப்பட தேவையில்லை. இப்போ அடுத்த பாடல் வந்துட்டே இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: நேயர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. இந்திய தேசிய கடல்சார் தகவல் சேவைகள் மையம் இன்காய்ஸ் அறிவிப்பின்படி லட்சத்தீவுகள் கடல் பகுதியில் கள்ளக்கடல் நிலை உருவாகியுள்ளதால் கேரளா மற்றும் தென் தமிழக மாவட்டங்களான கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் கடல் அலையின் சீற்றம் இன்று வழக்கத்தை விட அதிகமாக இருக்கக்கூடும். எனவே மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் படகுகளை நங்கூரமிட்டு பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கும்படி ராமேஸ்வரம் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை மூலம் கேட்டுக் கொள்ளப்படுகிறது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

நேரம் சரியாக 7:31 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 விழுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். அடுத்ததா இன்னைக்கு 20 August வியாழக்கிழமை, இன்னும் 2 நாளில் வந்து ஒரு சனிக்கிழமை வந்து வரப்போகுது இல்லையா. இந்த சனிக்கிழமைக்கு முன்னான நாள் வந்து வெள்ளிக்கிழமை. இப்போயே நான் மாற்றி சொல்லிட்டு இருக்கேன், உங்களுக்கு நாளை வெள்ளிக்கிழமைங்கிறது ஞாபகப்படுத்திருக்காதான். வெள்ளிக்கிழமை எப்போவுமே மாதத்துக்கு ஒரு நாள் நம்மளோட ராமநாதபுரத்தில் வந்து வேலைவாய்ப்பு அப்படின்ற ஒரு முகாம் வந்து நடக்கும், தனியார் வேலைவாய்ப்பு முகாம். அந்த முகாம் வந்து நடக்கிறதுக்கு நாளைக்கு, அதனால் இந்த வெள்ளிக்கிழமை நீங்கள் வந்து பயன்படுத்திட்டு உங்களுக்கு யாருக்காச்சும் வந்து ஒரு வேலைவாய்ப்பில் வந்து சேரணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு, ஒரு கனவு இருந்துச்சு, ஏதாச்சும் ஒரு வேலை வந்து கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் தாராளமாக வந்து போகலாம். ஒவ்வொரு மாதமும் இந்த வெள்ளிக்கிழமை வந்து நம்ம மாவட்டத்தில் வந்து வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையத்தில் ஒரு சிறப்பான ஒரு தனியார் முகாம் வந்து நடத்துவாங்க. நிறைய கம்பெனிஸ் வந்து வருவாங்க, நிறைய கம்பெனி இன்டர்வியூ வந்து வைப்பாங்க. அந்த இன்டர்வியூவில் நம்ம போய் நம்மளோட ரெசியூமை வந்து கொடுத்து அவங்க கேட்குற கேள்விக்குனா வந்து பதில வந்து சொல்லிவிட்டு நம்ம அவங்களுக்கு வந்து கரெக்டான ஆளாக இருந்து அவங்க வந்து செலக்ட் பண்ணாங்க அப்படின்னா நம்ம அந்த வேலையில் வந்து பார்க்கலாம். அப்படி வேலையில் நம்ம சேர்ந்துட்டா கூட நம்ம அதுக்கப்புறமும் கூட நம்ம கவர்மெண்ட் எக்ஸாமும் வந்து ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரியும் ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது, அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு யாருக்காச்சும் ஒரு தனியார் வேலையில் வந்து சேரணும், ஆனால் எங்கே போகிறது, எங்கே அலைஞ்சிக்கிட்டே இருக்க முடியாது அப்படின்னு யோசித்தீங்கன்னா நீங்கள் அங்கே போங்க. என்ன மாதிரியான கம்பெனிஸ் இருக்குது, அவங்க என்ன மாதிரியான கேள்வி கேட்பாங்க, என்ன மாதிரியான கிரைட்டீரியா இருந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறோட சேர்ந்து ஒரு வேலையும் வந்து கிடைக்கும். வேலை வந்து வேணாம் அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் அதை கற்றுக்கிட்டாச்சும் வரலாம், ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக சேர்த்துட்டு வரலாம். அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு காலையில் 9:10 போல் நம்ம ராம்நாட்டில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்துக்கு போய் ட்ரை பண்ணுங்கள். இப்போ அடுத்த பாடல் வந்துட்டே இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி 11 ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை முன்னிட்டு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை அமைச்சர் மாண்புமிகு ஸ்ரீநாத் அவர்களின் வாழ்த்து.
1: கடலோசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியை ஒரு 10 வருஷமா சிறப்பா அதை நடத்திக்கிட்டு இருக்க திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதுல என்ன அப்படின்னா, ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம், இந்தியாவிலேயே ஒரே சேனல், ஒரே ஒரு எஃப்எம் ஸ்டேஷன் ஃபார் தி சொசைட்டி, ஃபார் த கம்யூனிட்டி ஆஃப் ஃபிஷர்மேன் அப்படின்னா இதுதான். மீனவர்களுக்கான ஒரே எஃப்எம் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்றதுல ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். ஐ விஷ் ஆம்ஸ்ட்ராங் அண்ட் ஹிஸ் டீம் வெரி வெரி குட் லக், பெஸ்ட் விஷஸ், காட் பிளஸ், தேங்க்யூ.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: உலகின் அரசன் அய்யூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அய்யூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4
1: தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: நேரம் சரியாக 7:44 நிமிடங்கள் ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 விழுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். நம்ம ராம்நாட்டில் நம்ம மக்களோட ஸ்கின் அண்ட் ஹேர் அது வந்து கேர் பண்ணிக்கிறதுக்காகவே தொடங்கப்பட்டிருக்கு பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் அப்படிங்கிறது. இது நம்மளோட ராம்நாட்டில் பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் எங்கே இருக்குது அப்படின்னா, ராம்நாடு பாரதியார் நகர் RR பிரியாணி செகண்ட் ஃப்ளோரில் வந்துருக்கு. இதில் நீங்கள் இங்கே போகிறது மூலமாக என்ன நடக்கும், என்னென்ன பண்ணலாம், என்னென்ன மாதிரியான வசதிகள் அங்கே வந்து இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கும்போது, ஹேர் ட்ரான்ஸ்பிளண்ட் பண்ணிக்கலாம், PRP பண்ணிக்கலாம், GFC பண்ணிக்கலாம், லேசர் ஹேர் ரிமூவல் வந்து பண்ணிக்கலாம், ஹைட்ரா ஃபேஷியல், இந்த மாதிரி நிறைய அட்வான்ஸான விஷயங்களை நம்மளோட ராம்நாட்டில் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. இது எல்லாமே மோஸ்ட்லி நம்ம வந்து சிட்டி சைடு தான் வந்து அதிகமாக வந்து பார்க்க முடியும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஊருக்குமே வந்து பண்ணலாம், நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லாரும் ஆசைப்படுறது என்ன அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு ஹேர் வந்து வேணும், நல்ல ஒரு முடி வந்து இருக்கணும். இப்போ இருக்கக்கூடிய சூழலில் அது வந்து ரொம்ப அவசியமான ஒரு தேவையாக வந்திருக்கும். அதே மாதிரி நம்மளோட ஃபேஸியல் முகத்துலேயும் நிறைய பிரச்சனைகள் வந்து வந்துடும். சில பேருக்கு வந்து வெயிலான காரணமாக வரும், சில பேருக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் வந்துடும். அந்த மாதிரிலாம் ஏதோ பண்ணுறீங்க, அதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் வந்து எடுக்க போகிறீங்க அப்படின்னா, முதல் நீங்கள் ட்ரீட்மெண்ட் வந்து போகிறதுக்கு 30% தள்ளுபடியோடு வந்து கொடுத்துட்ருக்காங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் அப்படிங்கிறத. இப்போ அடுத்து இன்றைக்கான விலை நிலவரங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். விலை நிலவரம் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது, பெட்ரோல் டீசல் எந்த விலை மாற்றம் இல்லாமல் பெட்ரோல் லிட்டருக்கு 109.50 ரூபாய் இருக்கும், டீசல் லிட்டருக்கு 101.50 ரூபாய் விற்பனை செய்யப்படுது. தங்கம் 18 கேரட் 1 கிராம் தங்கம் 11,622 ரூபாய்க்கும், 22 கேரட் 1 கிராம் தங்கம் 14,205 ரூபாய்க்கும், 24 கேரட் 1 கிராம் தங்கம் 14,915 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது. 8 கிராம் ஒரு பொன் தங்கத்தின் விலை 22 கேரட் 113,640 ரூபாய். இதுதான் இன்றைக்கான விலை நிலவரம். அடுத்ததாக இப்போ பாடல்கள் வந்துட்டு இருக்கு, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.
3: பார்த்ததே இல்லைடா, எனக்கு எனக்கு பைத்தியமே பிடிச்சிட்டு போல இருக்கட்டா.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 8 மணி.
2: எளிய மக்களின் குரலாய், வளர்ச்சியின் வழிகாட்டியாய், இதமான இசையாய், நீதல் கரையில் பிறந்து கடல் காற்றில் மிதந்து உங்கள் ஆதரவோடு 11ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நேரம் சரியாக 8 மணி 1 நிமிடங்கள் ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான், அலெக்ஸ் பாண்டியன். நம்ம எவ்வளோதான் அடித்தாலும் விரட்டினாலும் வரவே கூடாது அப்படின்னு சொன்னாலும் நம்மளை தேடி வர ஒரு உயிர் யார் அப்படின்னு கேட்டால் யார் டக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். கொசு. கொசு அப்படிங்கிறது தான் நம்ம எவ்வளோ அடித்து விரட்டினாலும் நம்மளை தேடி வந்துக்கிட்டே இருக்குது. பாருங்கள், எத்தனை வருஷமாக இந்த வரைக்கும் நம்ம பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் எத்தனை கொசுக்களை வந்து அடிச்சிருப்போம், எத்தனை கொசுக்களை வந்து கொண்டிருப்போம். அது என்ன ஒன்று, வெறும் ஒரு நம்மளை ஒரு குத்தி விட்டு ரைட்டாக ரத்தத்தை எடுத்துகிட்டு போகுது. அதுக்கே நம்ம கொல்லணும் அப்படின்னு கேட்டால் அது கொத்த அது கரெக்டாக வந்து கொடுத்து அப்படின்னா வந்து நம்மளுக்கு நிறைய நோய்கள் வந்து வருது. மலேரியா, டெங்கு அப்படின்னு சொல்லிட்டு பல நோய்கள் வந்து வர்றதுக்கு கொசு வந்து காரணமாக இருக்குது. அதனால் அது கடித்தாலும் வலிக்குது. அதனால தான் ரொம்ப அடியை டப்பு டப்புன்னு போட்டு நம்ம அடுத்த வேலையில் வந்து பார்க்க போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து உலக கொசு தினம் அப்படின்னு ஒரு தினத்தை வந்து வச்சிருக்காங்க. கொசுக்கு எதுக்கு தினம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த கொசு அப்படிங்கிறது வந்து ஒரு இவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையாக வந்து ஒரு காலகட்டத்தில் இருந்திருக்கும். இப்போ நிறைய மருந்து இருந்திருக்கு. ஒரு காலகட்டத்தில் மலேரியா வந்து எக்கச்சக்கமான பேர் வந்து இறப்பாங்களாம். டெங்குனா வந்த சமயத்தில் நம்ம ஊரில் அவ்வளோ பயம் இருந்துச்சு, டெங்கு வந்துருச்சா டெங்கு வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பிரச்சனை வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அந்தளவுக்கு எல்லாரையும் வந்து பயமுறுத்தி வச்சிருக்க சின்ன உயரத்துக்கு ஒரு தினம் இல்லைனா எப்படி? அதுவும் ஒரு மழை காலத்தில் வந்தால் பரவாயில்ல, இப்போ எதுக்கு வந்திருக்கு அப்படின்னு கேட்டால், இன்றைக்கி தான் 1897 பிரிட்டனில் ஒரு டாக்டர் ரொனால்டோ ரோஸ் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. பிளாஸ்மோடியம் ஒட்டோனியம் மற்றும் ஆனபெல்லஸ் அப்படின்ற பெண் கொசுவோட வயிற்றுலேருந்து தொற்றிட்டு அதன் மூலமாக தான் இந்த பிரச்சனைகள்லாம் வருது அப்படிங்கிறத அது கண்டுபிடிக்கப்பட்டதுனால இன்னைக்கு கொசு தினம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தினத்தை வந்து அனுசரிக்கிறாங்க. இப்போ நீங்கள் கொசு வந்து வர விடாமல் தடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? மழைக்காலம் வந்து வரப்போகுது, இன்னும் 1 மாதம் தான். உங்கள் வீட்டை நல்லா சுத்தபத்தமாக வந்து வச்சுங்க, தண்ணி எதுவும் தேங்க விடாதீங்க. இந்த சிரட்டை கொட்டாச்சிகள், டயர் அந்த மாதிரி வச்சுருந்துச்சுன்னா அதை தூக்கி இடைக்கு போட்டுருங்க. எதுவும் இப்போ ஒரு தொட்டிகள் எதுவும் காலியாக வந்திருக்கு அப்படின்னா அதில் தண்ணி தேங்க விடாதீங்க. துணிமணிகள்னால் ஒரு அடைஞ்சிருந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதனால் நீட்டாக வச்சுங்க. சுத்தமாக இருந்தால் கொசு வராது, கொசுவையும் அடித்து நம்ம பார்த்து சேர்த்துக்க வேணாம். நம்மளுக்கும் வந்து மலேரியா, டெங்கு இந்த மாதிரி நோய்களும் வராது. அதனால் சுத்தபத்தமாக இருங்க, வீட்டையும் சுத்தமாக வந்து வச்சுங்க. இப்போ அடுத்து ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு, காதல் தேசம் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டு தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: ஐயா, என்னுடைய பேர் திரவியம்யா. அந்த பாம்பனில் வந்து இந்த பாலத்துக்கு அடியில் வந்து ஒரு மீன்களை வச்சு வெட்டிக்கிட்டு இருக்கையா. ஐயா, என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது ஒரு கஷ்டம்னா, அன்றைக்கி நான் உயிர் பழத்ததே பெரிய. நாங்கள் மொத்தத்துக்கு ஒரு ஆள் இல்லை, 6 பேர் கடந்து போயிருந்தோம். 6 பேரும் உயிர் பழத்ததே பெரிய இதுதான். ஏன்னா ஒரு நேரம் எனக்கு வயசு அப்போ ஒரு 12 வயசு இருக்கும். 12 வயசு இருக்கும், நாங்கள் கடலுக்கு போயிருந்தோம். கடலுக்கு போயிருக்க அந்த குன்னா வடைன்னு சொல்லுவாங்க, அந்த வலையும் காற்று வந்துட்டு, காற்று வந்தால் இங்கேருந்து நம்ம ஒரு 20 நாட்டிகளில் வந்து வலை விட்டுருப்பாங்க. அப்போம்லாம் வந்து காம்போஸ் வச்சுமோ, ஒரு சின்ன காம்போஸ் வச்சு தான் தொழில் பார்ப்போம். காலையில் வலை இழுத்துட்டோம், வலை இழுத்து முடிஞ்ச உடனே காற்று மலையும் பொயல் மாதிரி கிளம்பிட்டு கிளவுனா, பாயை தூக்கி பாய் மரத்தை போட்ட உடனேயே ஒரு 1/2 மணி நேரம் கூடாது வள்ளம் வந்துகிட்டு இருக்க. வள்ளத்தில் வந்து பாயில் உள்ள பாய் கட்டியிருப்பாங்க பார்த்தீங்க, அந்த கூரா பாயின்னு சொல்லுவாங்க, அந்த கூரா பாயில் கட்டியிருக்க பருமல் பருமலை மூங்கில், அந்த மூங்கில் ஒடிஞ்சு வச்சு. ஒடிஞ்ச உடனே என்ன செய்யறாங்க, அந்த பாயை கீழே இறக்கிட்டு கஷ்டப்பட்டு மலையும் காத்தும் போய்கிட்டு தான் இருக்கு, நடந்துகிட்டு தான் இருக்கு, விழுற மாதிரி இல்லை. அப்ப என்ன செய்யறாங்க, மரத்திலே வந்து பாய் மரத்தை எல்லாம் நல்லா கட்டி கட்டி, அந்த மரத்தை வந்து பருமலை கட்டி கட்டி மர பாய் குத்து பாய் மாதிரி அடிச்சு வந்துகிட்டு இருக்கு. அடிச்சா வந்து 3 நாளா வள்ளம் வருது, அந்த பாய் ஓட்டிலே வருது, வழிஞ்சுக்கிட்டே தான் போகுது. எங்கிட்டாவது ஒரு பக்கம் வழிஞ்சிட்டுனாக்கே எங்க உயிர், 6 பேர் உயிர் அன்றைக்கே போயிருந்துருக்கு. அன்றைக்கு தான் ஒரு மறக்க முடியாத ஒரு சம்பவம், நம்ம உயிர் பிழைப்போமா இல்லையா, அதுக்கு மேல வள்ளம் தாழ்ந்திருக்கும், இதுக்கு மேல ஒன்னும் செஞ்சிருக்க முடியாது. என்னை சமைக்கவே முடியாது, வாங்க முடியாது, இருக்கிற காஞ்சியை மட்டும் வச்சு முத நாள் சாயந்தரம் வரை பொழுது ஒரு இரவு குடிச்சிட்டு 2 நாளா பட்டியா கிடக்கும். இன்னும் 2 நாள் கழிச்சிருந்தா எப்படியும் வள்ளம் தாழ்ந்தும் போயிருக்கேன், வாங்குற போட்டாலும் நிக்காது. அந்த மாதிரி உள்ள இடம் தே வளைஞ்சு வரும்போது ஒரே ஒரு தூத்துக்குடி போட்டு வந்து அங்கேருந்து வந்தது. எங்களை பார்த்து நாங்கள் எங்கள் அந்த போட்டை பார்த்த உடனே ஒரு கையில் இருக்க துண்டை வச்சு வளைச்சி கூப்பிட்டோம், வந்துட்டாங்க. எங்கள் இருக்கிற சோதனை பார்த்து அந்த வள்ளத்தை வந்து தூத்துக்குடியில் ஒன்று இழுத்து போட்டாங்க. அன்னைக்கு வந்து ஒரு அன்றைக்கு தான் என்னுடைய மறக்க முடியாத சம்பவம் நாங்கள் பார்த்தோம். இல்லாட்டா நாங்கள் அன்றைக்கே எல்லோரும் உயிரோடு இருந்திருக்க மாட்டோம். அந்த தூத்துக்குடி போட்டு எங்களை காண்டு போகிறது, எங்கள் கண்ணில் படாமல் இருந்தால் அன்றைக்கி இறந்துருப்போம். இதுதான் என்னுடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாத சம்பவம். இன்னும் அந்த நினைவுகள் 12 வயசில் நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். ரொம்ப நன்றியா.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: உங்க ஸ்கின் இன்னும் க்ளோ ஆகணுமா? உங்க முடிக்கொற்ற பிரச்சனைக்கு சரியான தீர்வு வேணுமா?
1: தென்னிந்தியாவில் 45 மேற்பட்ட கிளைகளுடன் மக்களின் நம்பிக்கையை பெற்ற நிறுவனமான பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் இப்ப நம்ம ராம் நாட்டுக்கு வந்தாச்சு.
0: ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், பிஆர்பி, ஜிஎஃப்சி, லேசர் ஹேர் ரிமூவல், ஹைட்ரா ஃபேஷியல் உள்ளிட்ட அட்வான்ஸ் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம ராம் நாட்டிலே கிடைக்குது. திருப்பூழா சலுகையாக நீங்கள் எடுக்கும் ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு 30% தள்ளுபடியுடன் ஃப்ரீ கன்சல்டேஷன்.
2: பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர், RR பிரியாணி அப்ஸ்டேர்ஸ், பாரதி நகர் பஸ் ஸ்டாப், ராமநாதபுரம். ஃபார் அப்பாயின்மெண்ட் 9150800065.
3: சார், ஒன்டே லீவ் வேணும் சார்.
4: எதுக்கியா?
3: அது பாத்ரூம் வால்ல இருக்கிற கரையை தேய்க்கிறேன்னு என் கையை உடைச்சுக்கிட்டேன் சார்.
4: அட, இன்னும் உப்பு கரையை தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் ரெப்லன் வால்டைல வாங்குங்க. சால்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத், தென்காசி.
1: ஆடை உலகின் அரசன் அயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
6: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்கும் மாநாடு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று கோவளத்தில் நடைபெறுகிறது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுடெல்லியில் இன்று ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஷின்ஜிரோ கோய்சுமியை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். தமிழ்நாடு உள்ளிட்ட 4 மாநிலங்களில் புதிய ரயில் வழித்தடங்களை ஏற்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வரவேற்றுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசின் நடவடிக்கைகளுக்கு காங்கிரஸ் துணை நிற்கும் என்று மாநில காங்கிரஸ் தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. இனி விரிவான செய்திகள். தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்கும் மாநாடு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று செங்கல்பட்டு மாவட்டம் கோவளத்தில் நடைபெறவுள்ளது. தமிழ்நாடு, ஆந்திரப்பிரதேசம், கர்நாடகா, கேரளம், தெலங்கானா மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் புதுச்சேரி முதலமைச்சர், அந்தமான் நிக்கோபார், லட்சத்தீவு ஆகிய யூனியன் பிரதேசங்களின் நிர்வாகிகள் இந்த மாநாட்டில் கலந்து கொள்கிறார்கள். இதில் கலந்து கொள்வதற்காக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நேற்றிரவு சென்னை வந்தார். விமான நிலையத்தில் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் கோவளத்தில் உள்ள தனியார் விடுதியில் திரு அமித்ஷாவை தமிழக முதலமைச்சர் திரு விஜய் சந்தித்து பேசினார். இந்த மாநாட்டையொட்டி சென்னை மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் இன்று ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஷின்ஜிரோ கோய்சுமியை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். இந்த சந்திப்பின்போது இரு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்புத்துறையில் நல்லுறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்தும், இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் ஸ்திரத்தன்மை, பாதுகாப்பு மற்றும் ஒத்துழைப்பை மேலும் அதிகரிப்பது குறித்தும் அவர்கள் ஆலோசனை நடத்துவார்கள் என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் கீழ் பாதுகாப்பு உபகரணங்கள் மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு, கடலோர பாதுகாப்பில் ஒத்துழைப்பு குறித்த கருத்துக்களையும் இரு தலைவர்களும் பரிமாறிக்கொள்வார்கள் என்றும் அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. முன்னதாக ஜப்பான்

0: வளர்ச்சியடைந்த இந்தியாவை நோக்கிய பயணம் இதன் மூலம் வலுப்பெறும் என்றும் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கும் என்றும் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே அவர் வெளியிட்டுள்ள மற்றொரு சமூக வலைதள பதிவில், தென்மாநில முதல்வர்கள் மாநாட்டில் பங்கேற்பதற்காக தமிழகம் வந்துள்ள உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவை மாநில மக்களின் சார்பில் வரவேற்பதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழகம் முழுவதும் 206 கோடி ரூபாய் செலவில் 27 தடுப்பணைகள் அமைக்கப்படும் என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் நேற்று தமது துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அவர், 13 மாவட்டங்களில் இந்த தடுப்பணைகள் அமைக்கப்பட உள்ளதாக அறிவித்தார். 35 மாவட்டங்களில் 28 கோடி ரூபாய் செலவில் செயற்கை நிலத்தடி நீர் செறிவூட்டும் குழாய்கள் அமைக்கப்படும் என்பன உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளையும் திரு ஆனந்த் வெளியிட்டார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு காங்கிரஸ் துணை நிற்கும் என்று தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேகதாது பகுதியில் கர்நாடக அரசு அணை கட்டக்கூடாது என்ற முடிவில் தமிழக காங்கிரஸ் உறுதியுடன் உள்ளதாக கூறினார். இந்த விவகாரத்தில் கர்நாடகத்திற்கு மத்திய அரசு உதவக்கூடாது என்றும் திரு மாணிக்கம் தாக்கூர் வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் வாசனை திரவ தொழிற்சாலை அமைக்க தாவேக அரசு முன்வர வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினத்தில் போதிய விலை கிடைக்காததாலும் சந்தைப்படுத்த முடியாததாலும் 1.5 டன் மல்லிகைப்பூக்களை விவசாயிகள் தென்பண்ணை ஆற்றில் வீசிச் சென்றுள்ள சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு பூக்கள் அதிகம் விளையும் கிருஷ்ணகிரி, தருமபுரி, மதுரை, கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை உள்ளிட்ட இடங்களில் அரசு சார்பில் சென்ட் தொழிற்சாலை அமைக்க வேண்டும் என்றும் முதலமைச்சருக்கு திரு நயினா நாகேந்திரன் கோரிக்கை விடுத்துள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகமண்டலத்தில் பாரத் பெட்ரோலிய நிறுவனம் 10 கிலோ எடை கொண்ட பாரத் கேஸ் ஜிப்லைட் சேவையை முதல் முறையாக தொடங்கியுள்ளது. எடை குறைவாகவும் துருப்பிடிக்காத வகையில் ஃபைபர் தொழில்நுட்பத்திலும் இந்த சிறிய வகை சிலிண்டர் தயாரிக்கப்பட்டுள்ளதால் பயன்படுத்த எளிதாக இருக்கும் என்று பாரத் பெட்ரோலிய நீலகிரி மாவட்ட கிளை மேலாளர் திரு வசந்த் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: ஒரு கஸ்டமர் வந்து புக் பண்ணாங்கன்னா 4 hours டெலிவரிக்குள்ள அதை வந்து நம்ம கொடுத்துடணும். இன்னொன்னு, இது ரஸ்ட் ஃப்ரீ சிலிண்டர். இது வந்து ஒரு ஃபைபரால மேக் பண்ண சிலிண்டர், காம்போசிட் சிலிண்டர். மற்ற சிலிண்டர், ரெகுலர் சிலிண்டரை விட 50% லைட் வெயிட்டா தான் இருக்கும். இன்னொன்னு வந்துட்டு, இதோடைய கேஸ் அளவு எவ்வளவு இருக்குன்றத நீங்களே பாத்துக்கோங்க. இது வந்து மற்ற சிலிண்டர்ல இல்ல. இன்னொன்னு, இது 200% சேஃப்டியான சிலிண்டர், பிளாஸ்ட் ஃப்ரீ சிலிண்டர். இதனால எல்லா வீடுமே சேஃபா தான் இருக்கு. நீலகிரியில ஃபர்ஸ்ட் டைம் இது வரும்.
0: தேசிய வேளாண் அறிவியல் மையத்தின் சார்பில் கிருஷ்ணகிரி மாவட்டம் தோப்பூர் கிராமத்தில் தென்னை விவசாயிகள் பயன்பெறும் வகையில் வயல்வெளி பள்ளி நடைபெற்றது. இதன் மூலம் இந்த பகுதியைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான தென்னை விவசாயிகள் பயனடைந்ததாக அறிவியல் மையத்தின் தலைவர் திரு சுந்தர்ராஜ் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: தமிழில் ஏற்படக்கூடிய பல நோய் பூச்சி தாக்குதல் பற்றியும், உர வேளாண்மை பற்றியும், உற்பத்தி பெருக்குதல் பற்றியும், காண்டாமிருக வந்திய தாக்குதல் மற்றும் சிவப்பு கோண வந்திய தாக்குதல் மற்றும் மைண்ட் அட்டாக் பற்றி இன்னைக்கு கிளாஸ் எடுத்தோம்.
0: தென்னை மரங்களை தாக்கும் நோய்கள் குறித்து தாங்கள் அறிந்து கொண்டதாக விவசாயிகள் தெரிவித்தனர்.
3: தென்னை மரத்திற்கு எப்படி செய்தால் மகசூல் அதிகமாக கிடைக்கும், அது பராமரிப்பு முறை பற்றி எங்களுக்கு இன்று பயிற்சியில சிறப்பாக சொல்லி தந்தார்கள்.
4: இந்த வயல்வெளி பள்ளி சிறப்பு மூலம் இன்று எங்களுக்கு மிகுந்த பயனுடன் இருந்தது.
0: இருவரிச் செய்திகள். காங்கோ நாட்டில் எபோலா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 5000 தாண்டியுள்ள நிலையில் 2378 பேர் உயிரிழந்துள்ளனர். பங்களாதேஷில் அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு 35 ஆண்டுகளுக்கு பின்னர் இன்று நடைபெறுகிறது. உலக பேட்மிண்டன் சம்மேளன தலைவர் புதுதில்லியில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியாவை சந்தித்து பேசினார். தில்லியில் மாசு கட்டுப்பாட்டு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக 200 புதிய மின்சார பேருந்துகளை துணைநிலை ஆளுநர் திரு தரஞ்சித் சிங் சாந்து, முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா ஆகியோர் நேற்று கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சிறுபான்மையினருக்கான நலத்திட்டங்கள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் ஆட்சியர் திருமதி பத்மஜா தலைமையில் நேற்று நடைபெற்றது. சுதந்திர போராட்ட வீரர் ஒண்டி வீரனின் 250வது வீரவணக்க நாளை முன்னிட்டு தென்காசி மாவட்டத்தில் இன்று 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு கிராமத்தில் பல்வேறு துறைகளின் கீழ் செயல்படுத்தப்படும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆய்வு செய்த ஆட்சியர் திருமதி கவிதா பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நிறைவேற்றப்படும் அரசு நலத்திட்டங்கள் குறித்து அனைத்து துறை அலுவலர்களுடன் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா ஆய்வு மேற்கொண்டார். தமிழகத்தில் நடப்பு கல்வியாண்டில் மருத்துவ படிப்புகளில் 7.5% உள்ஒதுக்கீட்டின் கீழ் 614 அரசு பள்ளி மாணவர்கள் ஒதுக்கீடு பெற்றிருப்பதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் காரணமாக 4 விரைவு ரயில்கள் வரும் 26ஆம் தேதி வரை தாம்பரத்திலிருந்து புறப்பட்டுச் செல்லும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது.

ஹாக்கி போட்டியில் இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் இந்திய அணி வீரர்கள் தொடக்கத்திலிருந்தே அடுத்தடுத்து கோல்கள் போட்டனர். இந்த வெற்றியின் மூலம் இந்தியா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இந்திய ஹாக்கி அணியின் வெற்றிக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதனிடையே உலகக்கோப்பை ஹாக்கி மகளிர் பிரிவில் இந்திய அணி இன்று இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இப்போட்டி மாலை 6:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்கும் மாநாடு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று கோவளத்தில் நடைபெறுகிறது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் இன்று ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஷின்ஜிரோ கொய்சுமியை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்த உள்ளார். தமிழ்நாடு உள்ளிட்ட 4 மாநிலங்களில் புதிய ரயில் வழித்தடங்களை ஏற்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வரவேற்றுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசின் நடவடிக்கைகளுக்கு காங்கிரஸ் துணை நிற்கும் என்று மாநில காங்கிரஸ் தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: அவர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. இந்திய தேசிய கடல்சார் தகவல் சேவைகள் மையம் இன்காய்ஸ் அறிவிப்பின்படி லட்சத்தீவுகள் கடல் பகுதியில் கள்ளக்கடல் நிலை உருவாகியுள்ளதால் கேரளா மற்றும் தென் தமிழக மாவட்டங்களான கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் கடல் அலையின் சீற்றம் இன்று வழக்கத்தை விட அதிகமாக இருக்கக்கூடும். எனவே மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் படகுகளை நங்கூரமிட்டு பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கும்படி ராமேஸ்வரம் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை மூலம் கேட்டுக் கொள்ளப்படுகிறது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: நேரம் சரியாக 8:35 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 மெழுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததாக விளையாட்டு தகவல் வந்து தெரிஞ்சுக்கலாம். விளையாட்டு தகவல் அப்படின்னு பார்க்கும்பொழுது, நேற்று நடந்த விளையாட்டு போட்டிகளை நம்ம இந்தியாவுக்கு ஒரு 2 சிறப்பான ஒரு வெற்றி வந்து கிடச்சிருக்கு. அது என்ன அப்படின்னு வந்து பார்க்கும்பொழுது, இலங்கையில் நம்ம இந்திய கிரிக்கெட் அணி வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. அவங்க வந்து விளையாடுற முதல் டெஸ்ட் போட்டியில் நம்ம இந்திய அணி வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஒரு அருமையான வெற்றியை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அதனால் நம்ம இந்திய அணிக்கு ஒரு வாழ்த்துக்கள். மொத்தமாக 165 ரன் வித்தியாசத்தில் இந்த டெஸ்ட் போட்டி வந்து ஜெயிச்சிருக்காங்க. அடுத்த போட்டி இன்னும் 2-3 நாட்களில் வரும். அடுத்ததாக ரொம்ப ஒரு முக்கியமான போட்டியாக நம்ம இந்தியாவிற்கு வந்து இந்திய ஹாக்கி டீமுக்கு வந்து இருந்தக்கூடிய உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி. அதில் ஏற்கனவே ஒரு வெற்றி ஒரு தோல்வி அப்படின்னு இருந்த இந்திய அணிக்கு இன்னொரு அணியை வென்றே ஆகணும். இந்த அணியை வென்றால் தான் அடுத்த சுற்றுக்கு வந்து போக முடியும் அப்படிங்கிறதுக்கான அரையிறுதிக்கான அந்த சுற்றுக்கு வந்து போக முடியும் அப்படிங்கிறதுக்காக பாகிஸ்தானோடு நம்ம இந்திய அணி வந்து விளையாடுறாங்க. அதில் ரொம்ப சிறப்பாக நம்ம இந்திய அணி வந்து விளையாண்டு ஜெயிச்சிருக்காங்க. நம்ம இந்திய அணி இப்போ அரையிறுதிக்கு வந்து போகிறாங்க. அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். அடுத்ததாக வந்து பார்க்கும்போது சின்கியூ ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோப்பை வந்து நடந்துகிட்ருக்கு. இது செஸ்ஸில் வந்து நடந்துகிட்ருக்கு. இந்த செஸ்ஸில் நம்ம இந்தியாவை சார்ந்த நம்ம தமிழகத்தைச் சேர்ந்த வீரர் பிரக்யானந்தா வந்து விளையாடிட்டுருக்காங்க. இவங்க நேற்று நடந்த சுற்றுல 8வது சுற்றில் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. அடுத்த சுற்றுக்கு வந்து முன்னேறி இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். அடுத்த உலக பேட்மிண்டன் போட்டி வந்து நடந்துகிட்ருக்கு. அதில் நம்ம இந்தியாவை சேர்ந்த சிந்து 3வது சுற்றுக்கு வந்து இப்போ வந்து போகிறாங்க. அவங்களும் வந்து நேற்றைய போட்டியில் வந்து ஜெயிச்சிருக்காங்க. இப்படி திரும்புகிற திசையெல்லாம் வெற்றி நம்ம இந்திய அணிக்கு நேற்று வந்து கிடச்சிருக்கு. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். எல்லோரும் நல்ல ஒரு கோப்பைகளை வந்து வாங்கிட்டு நம்ம இந்தியாவுக்கு வந்து இன்னும் நிறைய பெருமைகளை வந்து சேர்க்கட்டும். இப்போ அடுத்த பாடல் வந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.
1: You know what? Guess who's back?

0: நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி 11 ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய செயலாளர் மற்றும் ராஜ்யசபா உறுப்பினர் மாண்புமிகு கிறிஸ்டோபர் திலக் MP அவர்களின் வாழ்த்து.
1: கடலோசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி கேட்டுக்கொண்டிருக்கிற நேயர்களுக்கும் மீனவ சொந்தங்களுக்கும் என் அன்பிற்கினிய வணக்கம். மீனவ மக்களுக்கு தினந்தோறும் வானிலை தகவல்கள், மீன் விலை நிலவரம், வேலைவாய்ப்பு தகவல்கள், பருவநிலை மாற்றம், பாரம்பரிய அறிவு, போட்டித் தேர்வுகள் குறித்த நிகழ்ச்சிகளை வழங்கி வரும் கடலோசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி ஆகஸ்ட் 15 அன்று 10th ஆண்டை நிறைவு செய்வதை அறிந்தேன். பணியாற்றக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். குறிப்பாக கடலோசை எஃப்எம் 90.4 நிறுவனர் அகில இந்திய மீனவர் காங்கிரசின் தலைவர் அன்பு நண்பர் திரு ஆம்ஸ்ட்ராங் பெர்னாண்டோ அவர்களுக்கு, மீனவ மக்களுக்காக இந்த வானொலி சேவையை கடந்த 10 ஆண்டுகளாக செய்து வருவதற்காகவும் இன்னும் பல 100 ஆண்டுகள் இந்த வானொலி சேவை தொடரவும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
3: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: நேரம் சரியாக 8:42 ஆயிடுச்சு. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பதிக்குமே வந்தாச்சு. இந்த நிறைவு பதில இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த வந்து நம்ம பேசியாகணும். என்னன்னா, இப்போ நம்ம ஊருக்குள்ள நிறைய விபத்துக்கள் வந்து தொடர்ந்து வந்து நடந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து கேட்குறீங்களா? அடிக்கடி ஒரு விபத்து வந்து நடந்துகிட்டே இருக்குது. இப்போ 2-3 நாளுக்கு முன்னாடி இந்த ஞாயிற்றுக்கிழமை போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஞாயிற்றுக்கிழமை ஒரு சாயங்கால வாக்கில் நம்ம சந்தை ரோட்டில் மீண்டும் ஒரு விபத்து வந்து நடந்துச்சு. அந்த விபத்து நடந்து நிறைய கண்ணாடி சில்லுகள்லாம் வந்து செதிர் கிடந்துச்சு. நானும் என் நண்பர்கள் சேர்ந்து ஆனால் கூட்டி பெருக்கி ஓரமாக போட்டுட்டு இருந்தோம். ஆனால் பார்க்கும்போது ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது. ரொம்ப செலவு பண்ணி காசு கஷ்டப்பட்டு வந்து வாங்கி ஒரு வாகனத்தை வந்து வாங்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம உள்ளே இருக்க நம்ம உயிர் தான். அதுக்கப்புறம் அதனால நிறைய செலவாகும். கைகாலெலாம் அடிபட்டுரும். உயிர் போயிடுற சில நேரத்தில் எவ்வளோ இழப்புகள் வந்துருக்கு எல்லாத்தையும் சேர்த்து. அது வந்து பார்க்கும்பொழுது அவ்வளோ சங்கடமாக இருக்குது. முடிஞ்சளவுக்கு எந்தளவுக்கு வாகனத்தில், அதாவது ரோட்டு மேலே நீங்கள் கவனமாக இருக்கிறீங்களோ அது ரொம்ப முக்கியம். எல்லோரும் வாகனத்தை வந்து யூஸ் பண்ணுறோம். அவ்வளோ வண்டி இருக்குது, அவ்வளோ டிராஃபிக் வந்துருக்கு, ஆக்சிடெண்ட் ஆறு தான். ஆனால் அதில் நம்ம சிக்காமல் நம்ம முடிஞ்சளவுக்கு கவனமாக இருக்கணும். எல்லோரும் தனித்தனியாக கவனமாக இருக்கும். எதிர்த்தாப்பில் வர்றவங்க மேலே கொஞ்சம் அக்கறை இருந்தால் போதும், எல்லாருமே நல்லா பாதுகாப்பாக இருக்கலாம். அதனால் வாகனத்தை கேர்ஃபுல்லாக ஓட்டிங்க, வாகன விபத்துக்குள்ளே போயிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு சாலை விதிகளை ஃபாலோ பண்ணிக்கிங்க. இப்போ இதோட நம்ம நிகழ்ச்சியை நிறைவு பண்ணிக்கலாம். நீங்கள் நேரம் நீந்திருந்தது நம்ம பாமன் நேசக்கரங்களாக இருக்கட்டளை என கடல் ஓசை எஃப்எம் 90.4 விழுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருந்தது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ போயிட்டு மீண்டும் உங்களை நாளைக்கு வெள்ளிக்கிழமை, மீண்டும் ஒரு வெள்ளிக்கிழமை வந்து வந்துருச்சு, வந்து சந்திக்கிறேன். நன்றி, டாட்டா, பை பாய், சி யூ மக்களே.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: சூரியனை நேருக்கு நேரா யாரால பாக்க முடியும்? மனிதர்களாகிய நம்மளால முடியாதுங்க. ஆனா பறவைகளின் அரசனான கழுகால முடியும். எப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாமா? கழுகோட கண்கள் கூர்மையானதா இருந்தாலும் சூரியனை நேருக்கு நேரா பாக்கையில மட்டும் மங்களாயிருமா. அதனாலதான் கழுகால சூரியனை நேருக்கு நேரா பாக்க முடியுது. கழுகோட கண்கள் மட்டும் மனிதருக்கு இருந்திருந்தா கிட்டத்தட்ட 10வது மாடியில இருந்து புத்தகத்தை தரையில வச்சு கூட படிக்க முடியுமா?
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்பிடித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை FM 90.4.

0: ஆசை எஃப்எம் 90.4
1: நேரம் இப்பொழுது காலை 9 மணி.
2: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியும் வன பாதுகாப்பும் ஒன்றுக்கொன்று எதிரானவை அல்ல என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் 410 கிலோமீட்டர் தொலைவுக்கு ரயில் வழித்தடம் அமைக்கும் திட்டம் ரயில்வே துறையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். தில்லியில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க கால அவகாசம் வரும் 24ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. பங்களாதேஷில் அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு 35 ஆண்டுகளுக்கு பின்னர் இன்று நடைபெறுகிறது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. வளர்ச்சி மற்றும் வன பாதுகாப்பு ஆகிய இரண்டும் ஒன்றுக்கொன்று எதிரானவை அல்ல என குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். உத்தராகண்ட் மாநிலம் டேராடூனில் இந்திய வனப்பணி பயிற்சி அதிகாரிகளுடன் கலந்துரையாடுகையில் அவர் இதனை தெரிவித்தார். வன பாதுகாப்பு மற்றும் சூழலியல் பாதுகாப்பு என்பது வருங்கால சந்ததியினரின் நலன்களை கருத்தில் கொண்டதாக இருக்க வேண்டும் என்றும் அவற்றுக்கிடையே ஒரு சமநிலையை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அதிகாரிகளை அவர் கேட்டுக் கொண்டார். மாறிவரும் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கேற்ப தொலையுணர்வு கருவிகள், ட்ரோன்கள், செயற்கை நுண்ணறிவு மற்றும் தரவு சார்ந்த அமைப்புகளுடன் வனத்துறை அதிகாரிகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியது அவசியம் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தினார். நாடு முழுவதும் 410 கிலோமீட்டர் தொலைவுக்கு பன்முக ரயில் வழித்தடம் அமைக்கும் திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வரவேற்றுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், 9450 கோடி ரூபாய் முதலீட்டில் மேற்கொள்ளப்பட உள்ள இந்த திட்டங்களின் மூலம் சுமார் 6400 கிராமங்களுக்கு போக்குவரத்து இணைப்பை மேம்படுத்த முடியும் என்றும் சுற்றுலா மற்றும் சரக்கு கையாளும் திறன் அதிகரிக்கும் என்றும் கூறியுள்ளார். இந்த ஒப்புதலின் மூலம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு ரயில்வே துறையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவும் திரு ஜே பி நட்டா தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்கும் மாநாடு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று செங்கல்பட்டு மாவட்டம் கோவளத்தில் நடைபெறவுள்ளது. தமிழ்நாடு, ஆந்திரப்பிரதேசம், கர்நாடகா, கேரளம், தெலங்கானா மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் புதுச்சேரி முதலமைச்சர், அந்தமான் நிக்கோபார், லட்சத்தீவு ஆகிய யூனியன் பிரதேசங்களின் நிர்வாகிகள் இந்த மாநாட்டில் கலந்து கொள்கிறார்கள். இதில் கலந்து கொள்வதற்காக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நேற்றிரவு சென்னை வந்தார். விமான நிலையத்தில் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் கோவளத்தில் உள்ள தனியார் விடுதியில் திரு அமித்ஷாவை தமிழக முதலமைச்சர் திரு விஜய் சந்தித்து பேசினார். இந்த மாநாட்டை ஒட்டி சென்னை மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் இன்று ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஷின்ஜிரோ கொய்சுமியை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்புத்துறையில் நல்லுறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்தும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் ஸ்திரத்தன்மை, பாதுகாப்பு மற்றும் ஒத்துழைப்பை மேலும் அதிகரிப்பது குறித்தும் அவர்கள் ஆலோசனை நடத்துவார்கள் என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் கீழ் பாதுகாப்பு உபகரணங்கள் மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு, கடலோர பாதுகாப்பில் ஒத்துழைப்பு குறித்த கருத்துக்களையும் இரு தலைவர்களும் பரிமாறிக்கொள்வார்கள் என்றும் அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. முன்னதாக ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் நேற்று மும்பையில் கடற்படை தளத்தை பார்வையிட்டு கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் கிருஷ்ண சுவாமிநாதன் மற்றும் கடற்படை உயரதிகாரிகளை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். தில்லியில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க கால அவகாசம் வரும் 24ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. திருத்தப்பட்ட வாக்காளர் பட்டியல் வரைவு அறிக்கை வரும் 31ஆம் தேதி வெளியிடப்படும் என்று தில்லி தலைமை தேர்தல் அதிகாரி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். வாக்காளர்கள் தங்களின் ஆட்சேபனைகளை தெரிவிப்பதற்கு அடுத்த மாதம் 30ஆம் தேதி கடைசி நாளாகும். இதைத் தொடர்ந்து நவம்பர் 4ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. சத்தீஸ்கர் மாநிலத்தின் பீஜப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் சாலை வசதி மற்றும் பழங்குடியின மக்களுக்கான வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளதால் மக்கள் பாதுகாப்புடன் உள்ளனர். மத்திய ரிசர்வ் காவல் படையினருக்கு போக்குவரத்து வசதி எளிதாக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: பிஜாப்பூர் மாவட்டத்தில் உள்ள கிராமங்களைச் சேர்ந்த சாலைகளை மேம்படுத்தும் பணியும் பழங்குடியின மக்களுக்கு வேலைவாய்ப்பு, தொழில் வளர்ச்சி ஆகியவற்றை ஏற்படுத்தி தரும் வகையிலும் அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. கன்னிவெடி தாக்குதலால் அதிகம் பாதிக்கப்பட்ட பகுதியான இங்கு காவல்துறையினர் மற்றும் துணை ராணுவத்தினர் தொடர்ச்சியாக ரோந்து சென்று பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்து வருகின்றனர். மேலும் சாலை வசதியும் தொலைத்தொடர்பு வசதியும் தற்போது சத்தீஸ்கர் மாநில அரசால் ஏற்படுத்தப்பட்டுள்ள நிலையில் முன்பிருந்த சூழ்நிலை முற்றிலும் மாறி வருகிறது. மாவோயிஸ்டுகள் ஏற்படுத்திய மரண பீதியிலிருந்து தப்பிப்பிழைத்த மக்கள் தற்போது ஜனநாயக பாதையில் நம்பிக்கையுடன் பயணிக்க தொடங்கியுள்ளனர். அனைவருக்குமான வளர்ச்சி என்ற அடிப்படையில் மத்திய அரசு மேற்கொண்டுள்ள இதுபோன்ற நடவடிக்கைகள் பொதுமக்களின் நம்பிக்கையை அதிகப்படுத்தும் வகையில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. சத்தீஸ்கரில் இருந்து விஜயகுமார், குணசேகரன்.
2: மின்சார வசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதால் தங்களால் சுலபமாக பயணிக்க முடிகிறது என்று சிஆர்பிஎஃப் உதவி ஆய்வாளர் சக்திவேல் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
4: 3 வருஷம் நான் வரும்போது அங்க ரோடு கிடையாது, டவர் கிடையாது. அந்த டயத்துல வந்து ரொம்ப நாங்க மூவ் பண்ணா நாங்க வந்து வண்டியில தான் மூவ், டூ வீலர் தான் மூவ் பண்ணுவோம். இந்த மாதிரி வண்டியில தான் மூவ் பண்ண மாட்டோம். எங்களுடைய துப்பாக்கி வச்சுக்கிட்டு டூ வீலர் தான் மூவ் பண்ணி போவோம். லீவ் போனா இங்க இருந்து விஜயபுரம் போய் அங்க இருந்துட்டு அங்க இருந்து ஹெட் குவார்டர்ல எல்லாம் வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வேற நாங்க ட்ரெயினை பிடிக்க வெளியே போவோம். ஆனா இப்ப வந்து ரோடு வசதி ஆயிடுச்சு, கரண்ட் வந்துருச்சு, டவர் வந்துருச்சு. இப்ப கொஞ்சம் 3 வருஷத்துல இப்ப வந்து கொஞ்சம் நார்மலா இருக்குது.
2: பாதுகாப்புத்துறை செயலாளர் திரு ராஜேஷ்குமார் சிங் அர்மேனியாவில் தமது 2 நாள் பயணத்தை நிறைவு செய்துள்ளார். அவரது இந்த பயணத்தின் போது அந்நாட்டு பாதுகாப்புத்துறை துணை அமைச்சர் கரென் புரூட்டியான், ராணுவ தலைமை தளபதி எட்வர்ட் அஸ்ரியான் ஆகியோரை சந்தித்து இருதரப்பு பேச்சுகள் நடத்தினார். அர்மேனியாவுடன் ராணுவ தொழில்நுட்ப ஒத்துழைப்பு மற்றும் பாதுகாப்புத்துறையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் இருதரப்பு பேச்சுகளின் முன்னேற்றம் குறித்து திரு ராஜேஷ்குமார் சிங் ஆலோசனை நடத்தியதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நடவடிக்கைகளை பரிமாறிக்கொள்வது குறித்தும் பேச்சுகள் அமைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானுக்கு எதிராக புதிய பொருளாதார தடை நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை ஏற்படுத்துவதற்கு ஈரான் நாட்டுக்கு பல வாய்ப்புகளை அமெரிக்கா வழங்கிய போதிலும் அவை தோல்வியில் முடிந்ததாக கூறியுள்ளார். எனவே ஈரானை தனிமைப்படுத்தும் வகையில் தீவிர பொருளாதார தடை நடவடிக்கைகளை அமெரிக்கா மேற்கொள்ளும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு உதவும் நாடுகளுக்கு எதிராகவும் பொருளாதார தடை நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று திரு டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். பங்களாதேஷில் அதிபர் தேர்தல் இன்று நடைபெறுகிறது. பங்களாதேஷ் தேசிய கட்சியின் தலைவர் மிர்சா ஃபக்ருல் அலாம்கிருக்கும் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி ஒலி அகமது தலைமையிலான 11 கட்சி கூட்டணிக்கும் இடையே இந்த தேர்தலில் போட்டி நிலவுகிறது. 35 ஆண்டுகளுக்கு பின்னர் அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. பங்களாதேஷ் நாடாளுமன்ற வளாகத்தில் பிற்பகல் 2 மணிக்கு தொடங்கும் வாக்குப்பதிவு 5 மணி வரை நடைபெறும் என்று அந்நாட்டு தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. பங்களாதேஷ் பிரதமர் பதவியிலிருந்து விலகிய திருமதி ஷேக் ஹசீனாவுக்கு நெருக்கமானவராக முகமது ஷஹபுதீன் கடந்த மாதத்தில் அதிபர் பதவியிலிருந்து விலகியதை அடுத்து தற்போது அங்கு தேர்தல் நடைபெறுகிறது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. நேற்று கொல்கத்தாவில் நடைபெற்ற முதல் அரையிறுதி ஆட்டத்தில் ஈஸ்ட் பெங்கால் அணி பெனால்டி ஷூட் அவுட் முறையில் 5-3 என்ற கோல் கணக்கில் தில்லி அணியை வென்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. இன்று நடைபெறும் மற்றொரு அரையிறுதி ஆட்டத்தில் மோகன் பகான் அணி ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி 7:00 தொடங்குகிறது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியும் வன பாதுகாப்பும் ஒன்றுக்கொன்று எதிரானவை அல்ல என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் 410 கிலோமீட்டர் தொலைவுக்கு ரயில் வழித்தடம் அமைக்கும் திட்டம் ரயில்வே துறையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். தில்லியில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க கால அவகாசம் வரும் 24ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. பங்களாதேஷில் அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு 35 ஆண்டுகளுக்கு பின்னர் இன்று நடைபெறுகிறது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
5: உங்க ஸ்கின் இன்னும் க்ளோ ஆகணுமா? உங்க முடிக்கொற்ற பிரச்சனைக்கு சரியான தீர்வு வேணுமா?
6: தென்னிந்தியாவில் 45 மேற்பட்ட கிளைகளுடன் மக்களின் நம்பிக்கையை பெற்ற நிறுவனமான பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் இப்ப நம்ம ராம் நாட்டுக்கு வந்தாச்சு.
5: ஹேர் டிரான்ஸ்பிளான், பிஆர்பி, ஜிஎஃப்சி, லேசர் ஹேர் ரிமூவல், ஹைட்ரா ஃபேஷியல் உள்ளிட்ட அட்வான்ஸ் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம ராம் நாட்டிலேயே கிடைக்குது. திறப்பு விழா சலுகையாக நீங்கள் எடுக்கும் ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு 30% தள்ளுபடியுடன் ஃப்ரீ கன்சல்டேஷன். பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர்,
7: ஆர் பிரியாணி அப்ஸ்டர்ஸ், பாரதி நகர் பஸ் ஸ்டாப், ராமநாதபுரம். ஃபார் அப்பாயின்மெண்ட் 9150080065.
8: ஆடை உலகின் அரசன் ஐயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள் தங்கமான வாழ்த்து கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: இணைஞ்சிருக்கீங்க கடல் ஓசை பண்பலை 90.4 நம்ம தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சி ஆரம்பித்தாச்சு. மக்களே, யார் பிறர் செயல்களை பார்த்து மகிழ்ச்சி கொள்ள நல்ல செயல்களை பார்த்து மகிழ்ச்சி கொள்ளவில்லையோ அவங்க வந்து கண்டிப்பாக வந்து நல்ல செயல்களை செய்கிறதுக்கு கொஞ்சம் தாமதம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சிகளை போயிடுவோம். முதல்ல ஒரு நேர் இருக்காங்க, யாருன்னு கேட்போம். வணக்கம். உங்களுக்கும் காலை வணக்கம் சகோதரி. யார், எங்க இருந்து, என்ன பாடல், யாருக்கு வாழ்த்து, யாருக்கு வாழ்த்து, என்ன பாடல்?
2: மகன் 37வது பிறந்த நாள் கடைசி மகனுக்கு.
1: பேரு
2: அரிஸ்டாட்டில்.
1: ஐ
2: அரிஸ்டாட்டில்.
1: ஐ சாட்டி. தமிழரசி சகோதரி குடும்பத்தின் சார்பாகவும் எனது சார்பாகவும் கடல் ஓசை பண்பலை 90.4 சார்பாகவும் அவர்கள் பல நூறாண்டு வாழ வாழ்த்துகிறோம். அழகான பாடல் சகோதரி.
2: நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம். அக்காமடத்திலிருந்து தமிழரசி சகோதரி தான் மயனுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிட்டு ஒரு அழகான பாடல் ஒன்று கேட்டிருக்காங்க. இன்றைக்கி வந்து மனித நேயம், அதாவது கண்டிப்பாக மனித நேயம் வந்து நம்ம எல்லாருக்குமே இருக்கணும். ஏன்னா நம்ம எல்லோரும் வந்து நம்ம மதத்தால் இனத்தால் மொழியால் வேறுபட்டு கிடந்தோம்னாலும் ஒரு பிரச்சனைங்கும் போது நம்ம எல்லோருமே வந்து அந்த இடத்துக்கு போயிடுறோம். ஒரு மீட்பாக இருக்கட்டும், ஒரு போராக இருக்கட்டும், ஒரு சண்டையாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து நம்ம அந்த மனித நேய ஒத்துமையை வந்து நம்ம காமிச்சிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக இது இன்னமுமே தொடரணும். சில பேர் பார்த்துட்டு போயிடுறாங்க, சில பேர் வந்து அதை கண்டிப்பாக முன்னே நின்று நடத்துகிறாங்க. அந்த நம்பிக்கையோடு நம்ம யாராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக முதல் உதவி செய்யணும். நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 பேர் இன்றைக்கு வரையும் அந்த முதலுதவி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நம்மளாலையும் செய்யணும் அப்படின்னா ஆசை. கண்டிப்பாக எல்லாருமே இந்த மனித நேயத்தில் யாரையும் விட்டு கொடுக்காம நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஒரு பாடல் உங்கள் எல்லாருக்கும் பாடி காட்டினேன். இன்றைக்கி ஒரு அழகான பாடல் ஒன்று பாடி காட்டுறேன். நீங்கள் அதை கண்டுபிடிச்சி என்ன பாடல் என்று சொல்லுங்கள். அதில் உள்ள சரணத்தை பாடி காட்டுறேன். பாடலாக இல்லை, அப்படி வாசிக்கிற மாதிரி இருக்கேன். நீங்கள் அதை வாசிக்கிற மாதிரி சொல்கிறேன். நீங்கள் புரிஞ்சு இது என்ன படம், என்ன பாடல் அப்படிங்கிறத சொல்லுவீங்க மக்களே அப்படின்னு நம்பிக்கையோடு சொல்கிறேன். உன்னிடத்தில் இத்தனை நாள் உண்மை ஒன்றை மறைத்ததுண்டு, சின்னஞ்சிறு வயது முதல் எனக்கு ஒரு மனைவி உண்டு. கோபங்கொள்ள வேண்டாம் அம்மா, தாங்கி கொள்ள வேண்டும் அம்மா அப்படிங்கிற ஒரு அழகான பாடல் தான். இது என்ன பாடல், எந்த படம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் மக்களே. உங்கள் விருப்பமானவர்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லி விருப்ப பாடலை 7094349999 இந்த எண்களுக்கு கால் பண்ணுங்கள், வாய்ஸ் நோட் அனுப்புங்க, எஸ்எம்எஸ் அனுப்புங்க. அடுத்து சரளா அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கம் சொல்லிட்டு கடலோசைக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு இன்னிசை மலை படத்திலிருந்து தெக்கே பிறந்தகிரி அப்படின்னு ஒரு பாடலும் கேட்டிருக்காங்க. இரண்டு பாடல்களை தொடர்ந்து வாழ்த்துக்களோடு கடல் ஓசை பண்பலை 90.4 வாருங்கள்.

0: ஹவுஸ் எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் ஆரோக்கியதாஸ். நான் பாமன் கிராமத்தை சேர்ந்தவன். எனக்கு வயசு இப்போ ஒரு 52 வயசு ஆகுது. ஒரு 7 வயசுக்கு எங்க போட்டு வந்து வேம்பாரு போகுது. மண்டை வந்து வேம்பாரு எங்க அப்பா கொண்டு வராங்க. அப்ப நான் யாகப்பா ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தவங்க தான் கூட்டு போறேன். 2nd class படிச்சிருக்கோம், கூட்டு போவாங்க. வேம்பாத்து பெட்ரோல் பங்க டீசல் இருந்தோன்னே அப்போ சாயலியில் போய் டீசல் பிடிச்சிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லி நான் எங்கள் அப்பாவோட எங்கள் அப்பா வந்து குடிக்கிறதுனால எங்கள் அப்பாவோடய திரும்பேன். அப்போ வாடகை போனேன். நான் எங்கள் அப்பாவும் 2 கேன்ல பிடிச்சா போதும். அங்கேருந்து ஒரு 7 மணி தான் வந்தோம். அப்போ பாசா டீசலை வந்து எப்படி பின்பக்கத்து வாசலில் அது ஓரமாக ஏற்றி வச்சுருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. 2 சீட்டு முன்னே வந்து நான் இருந்தேன். நைட்னா எல்லா ஸ்டாப் நிப்பாட்டி இறங்கியிருக்காப்புல. அந்த வேம்பாரம் நெருங்கி போகும்போது எங்கள் அப்பா சவுண்ட் கொடுக்காடு ஆரோக்கியம்னு சவுண்ட் கொடுக்காங்க. நான் முடிச்சு என்னப்பான்னு கேட்டேன், மறுபடி வரங்கிட்டேன். அவன் டீசல் இறக்குன்னு சொன்னோன்னே கேனை இறக்கி வச்சு முடியாது பசை எடுத்துட்டான். இறக்கிட்டு பிள்ளைய என்னை பார்த்துக்காக ஆளக்கான் வண்டி அதனால பறந்து போய்கிட்டு இருக்கேன், வரங்கிட்டு இருக்கேன். பெத்த பிள்ளைய நைட்டில் 11-12 மணிக்கு காணும்னா தொடர் உள்ள முடியாத நேரத்தில் என்ன நடக்கும்? அதோட ஒரே அல்லையும் கனியமாக இருக்குது. அந்த நேரம் பார்த்து ஒரு கிந்திக்காரன் வந்துக்கிட்டு பஸ்ஸில் வந்திருக்கான். ஓரமாக நின்று பாலுக்கு நேரம் வண்டி நேரம் நிப்பாட்டி நிற்க கையை நீட்டும் நிப்பாட்டினான். என்னன்னு கேட்டிருக்கான். குமாரன் குமாரன் கிந்திக்காரனுக்கு ஒன்றும் புரியலை. அழுகை பாட்டு ஏரியா சொல்லிட்டானான். எனக்கு உறக்க வந்து சூரங்குடிய கழிச்சு ஒரு 1 கிலோமீட்டர் போனதுக்கப்புறம் தான் எனக்கு முழி தட்டுது. முழி தட்டுன்னு அப்பான்னு சவுண்ட் எடுங்க அப்பா காணு அதோட ஒரே அழுகைன்னா கூக்குறு போட்டோன்னு இருக்கிறவங்க ஊரா வந்துக்கிட்டு எங்கள் வீட்டுக்கோ உங்கள் வீட்டுக்கோ நான் வளர்க்குறேன் நீ வளர்க்குறேன்னு சொல்கிறாங்க. எனக்கு என்னை சமாளப்படுத்த முடியல. தாப்பனை காணும் நைட்டில் அதோட அழுகிற அழுக பார்த்து கிந்திக்கார என்ன வண்டி வேமாட்டு சடக்குனு பசை மறைச்சு நிப்பாட்டான். சூரங்குடி விட்டு கொஞ்சம் அவுட்டில் எங்கள் அப்பா அரைக்கும் அரைக்கும் கத்திட்டு ஓடிடுறேன். அதனால் அப்பா பார்த்த உடனே எப்படி இருக்கேன்னு சந்தோஷம். அப்பா அப்பான்னு அதோட இறக்கி எங்கள் அப்பா வந்து டிரைவரை பேசிட்டு ஏன் அப்படி பண்ணிட்டு அப்படின்னு ரெண்டு பேரும் சூரங்குடி வழியே சூரங்குடி வந்து தான் பஸ் ஏறணும். பஸ்ஸும் கிடைக்காது. அப்போ நாங்கள் நடந்து வந்துருக்கோம். ஏதோ அந்த ஆண்டவர் புண்ணியத்தில் என்ன பண்ணுறோம் திருவள்ளு பஸ் வருது. தாப்பணுமோன்னு சார்னு கத்துனவுடனே நான் சொல்கிறேன் சூரங்குடியில் நிற்கிறேன் வாயா அப்படின்னு சொல்கிறேன். நாங்கள் தாப்பணுமோனு அந்த நேரத்தில் ஓடி ஓடி வரேன். சூரங்குடி ஸ்டாப் பக்கத்தில் நிப்பாட்டி போட்டிருக்காரு. வேம்பாத்தில் எங்களை இறக்கி விட்டார். அவர் கிட்டத்தட்ட 2 நாளில் எனக்கு வந்துக்கிட்டு ரொம்ப சங்கடம். 2 நாளில் சாப்பிடவே முடிஞ்சிருக்கு. அதனால் பிள்ளைகள வந்து தாய்மார் வண்டியில் போகும்போது சின்ன பிள்ளைகள உங்கள் பக்கத்தில் வச்சு கவனமாக பயணம் செய்யுங்க. நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய்

0: கள்ளக்கடல் நிலை உருவாகியுள்ளதால் கேரளா மற்றும் தென் தமிழக மாவட்டங்களான கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் கடல் அலையின் சீற்றம் இன்று வழக்கத்தை விட அதிகமாக இருக்கக்கூடும். எனவே மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் படகுகளை நங்கூரமிட்டு பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கும்படி ராமேஸ்வரம் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை மூலம் கேட்டுக் கொள்ளப்படுகிறது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
2: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: இணைந்திருக்கீங்க கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில தாங்க. இன்னைக்கு வந்து கொசு ஒழிப்பு தினம். இந்த கொசுக்களை வந்து நம்மளுக்கு வராமல் நம்ம வந்து பாதுகாத்துக்கிறோம். ஆனால் முன்னாடிலாம் ரொம்ப கொசு இருக்கும். காரணம் என்னென்னா, நம்ம வந்து கூரை வீடுகளாக இருப்போமா, அப்போ இந்த கொசு மூட்டைப்பூச்சி இதுகள்லாம் வந்து அதிகமாக இருக்கும். அது மாதிரி இப்போ வந்து நம்ம இந்த வீடு கட்டியிருக்கிறதுனால கொசு இப்போ வந்து நம்ம ரொம்ப கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் மரங்கள் முன்னாடி நம்ம நிறையா வளர்த்துருந்தோம், இப்போ வந்து மரங்களும் கம்மியாயிருச்சு. நம்ம செடி கொடி வந்து சுத்தமாக வச்சுக்கிறணும், அது மாதிரி இந்த வீட்டில் வந்து ரொம்ப சுத்தமாக வச்சுக்கிறணும். எங்கே நம்ம தண்ணி கடந்தாலும் நம்ம எடுத்துடணும். ஒரு காலர் வர்றாங்க, யாருன்னு கேட்போம். வணக்கம்.
4: வணக்கம் அண்ணா, நான் கால்முறை வந்து ராஜீவ் பேசுகிறேன். நலமா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கமண்ணா. யாருக்கு வாழ்த்து, என்ன பாடல்?
4: கடலோசைக்கு வாழ்த்துகள், உங்களுக்கும் வாழ்த்துகள், நிகழ்ச்சி கேட்டு கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் வாழ்த்துக்கள்ண்ணா.
3: நன்றி.
4: உங்கள் நீங்க கேட்ட பாடல் வந்து மணிக்குயில் படத்திலிருந்து தண்ணீர் இல்லை முகம்பா இருக்கும் அந்த சாங் தான்.
3: சூப்பர் சூப்பர் சூப்பர், நன்றி.
4: ஓகேண்ணா,
3: கரெக்டா கண்டுபிடிச்சீங்க.
4: ஹலோ அண்ணா.
3: ஆ சொல்லுங்கண்ணா, என்ன பாடல் வேணும்?
4: அந்த சாங்கே கொடுத்துறீங்களா?
3: கண்டிப்பா கொடுத்துடலாம்.
4: ஓகேண்ணா,
3: நன்றி.
4: தேங்க்யூண்ணா,
3: நன்றி. அக்கா படத்துல இருந்த ராஜுவல்னா, அவங்க தான் கரெக்டாக கண்டுபிடிச்சு. மணிக்குயில் படத்துல இருந்து முரளி சார் அவங்க நடித்த ஒரு அழகான படம், அந்த படத்துல தான் இந்த பாடல் அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு, அடுத்து ராம்குமார் அவங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சென்னையில இருந்து ஆண்டனி அவங்க சொல்லியிருக்காங்க. ராம்குமார் அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை கடல் ஓசை பண்பலை 90.4 சார்பாகவும் ஆண்டனி அவங்க சார்பாகவும் எனது சார்பாகவும் தெரிவிச்சுட்டு, அடுத்து இந்த கொசுக்களை ஒழிக்க நம்ம இந்த பிளாஸ்டிக்குகளை சுத்தமாக வச்சுக்கிறணும், தண்ணிகளை சுத்தமாக வச்சுக்கிறணும். மாடி கட்டியிருக்கவங்க அந்த மாடி மேலே தண்ணியை வந்து தேங்க விடக்கூடாது. அது மழை லேசாக பேஞ்ச உடனேயே கொஞ்சம் விட்ட உடனே அந்த தண்ணியை நம்ம வந்து அப்பப்போ தள்ளி விட்டுறணும். ஏன்னா மேலே இருந்துச்சுன்னா அந்த கொசு உற்பத்தி ஆகும். இந்த கொசுக்கு வந்து நம்ம கொசுவத்தி இதுகளெல்லாம் பயன்படுத்துகிறதோடு நம்ம வந்து இந்த நாட்டு மூலிகைகளில் வந்து பயன்படுத்தலாம். நம்ம வேப்ப எண்ணெய், விளக்கெண்ணெய் இதுகளெல்லாம் போட்டால் கொசு கொஞ்சம் குறையும், கொசும் வராது. இந்த வேப்பெண்ணெயில் சூடத்தை பொருத்தி ஒரு வேலைக்கு மாறி போட்டாலுமே அந்த கொசு வராது. கொசுக்களை நம்ம நினச்சா ஒழிச்சிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு சுத்தமாக வச்சுக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ கொசு வந்து அதான் போயிடும். ஏன்னா நம்ம வச்சுருக்க கண்டு தானே அதை ஒரு ஒரு கொசு வந்து 16,000 முட்டையிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கொசை ஒழிக்க எல்லோரும் பாடுபடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் நோட் இருக்கு, யாருன்னு கேட்போம்.
5: இன்று பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிப்பது அரியலூர் மாவட்டத்திலிருந்து தர்மராஜ். தங்கமண்ணா அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். கண்ணதாசனின் வாழ்க்கை தத்துவ பாடல் சிறப்பான பாடல் வழங்குமாறு அண்ணா அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
3: நன்றி அண்ணா. அரியலூர் மாவட்டம் தர்மராஜ் அண்ணா அவங்க தான் வந்து அழகாக பேசி ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு பாடல் கொடுத்துடலாம்னு. காவிய தாயின் இளைய மகன், காதல் பெண்களில் பெருந்தலைவன், பாமர ஜாதியில் தனி மனிதன் படைப்பதனால் என் பேர் இறைவன் அப்படின்னு ஒரு அழகான பாடல் கொடுத்துடலாம். ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு அப்படிங்கிற பாடல்கள் வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க கடல் ஓசை பண்பலை 90.4 நம்ம தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தாங்க.

0: பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 வானொலி ஜாம்பவான் திரு பிஹெச் அப்துல் ஹமீத் அவர்களின் வாழ்த்து.
1: வணக்கம் அன்புள்ளங்களே, கடலோசை பண்பலை வானொலியின் ஆரம்ப விழாவில் கலந்து கொண்ட அந்த பசுமையான நினைவுகள் இன்னும் என் நெஞ்சை விட்டு அகலவில்லை. காலம் காற்றாற்று வெள்ளம் போல் ஓடி மறைகின்றது. உலகத்திலேயே தமிழில் முதன் முதலாக மீனவர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட வானொலி என்ற பெருமையை கடலோசை பண்பலை பெற்றிருந்தாலும் கூட, இந்த மீனவ சமுதாயத்தையும் தாண்டி அனைத்து மக்களது அங்கீகாரத்தையும் அபிமானத்தையும் இந்த வானொலி பெற்றிருக்கிறது என்றால், அதற்கு காரணம் இந்த வானொலியை வழி நடத்தும் நிர்வாகிகள், அதைவிட மிக முக்கியமாக அர்ப்பண சிந்தையோடு இந்த வானொலியில் பணியாற்றும் ஒலிபரப்பாளர்கள், தொகுப்பாளர்கள் என்றே நான் நினைக்கின்றேன். இன்று இணையதளத்தினூடாகவும் உலகளாவிய பல்வேறு ஊடகங்கள் மூலமாகவும் கடல் ஓசை பண்பலை வானொலியின் புகழ் பரவி வருவதை நானும் அவதானித்து வருகின்றேன். மகிழ்ச்சி. இலங்கை வானொலியில் நான் பணியாற்றிய 50 ஆண்டுகால நினைவுகளை பின்னோக்கி புரட்டினால், சுமார் 45 ஆண்டுகளுக்கு முன்பு மீனவர்களுக்காகவே ஒரு சஞ்சிகை நிகழ்ச்சியை ஓராண்டு நடத்தினேன். அதுவும் மீனவர்களை நேரில் சந்தித்து அவர்கள் மத்தியில் ஒளிப்பதிவு செய்த நிகழ்ச்சி. அதன் பெயர் மீனவ நண்பன். ஆனால் அந்த காலத்தில் கூட, எதிர்காலத்தில் மீனவர்களுக்காகவே ஒரு பண்பலை வானொலி உருவாகும் என்று நான் கனவிலும் நினைத்திருக்கவில்லை. அதனை நனவாக்கிய புரவலர் நண்பர் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு நம் எல்லோரது நெஞ்சார்ந்த நன்றியும் உரித்தாக வேண்டும். கடல் ஓசை பண்பலை வானொலியின் புகழ் தேச எல்லைகள் கடந்து உலகெல்லாம் பரவ வேண்டும். அதற்கு எல்லோருக்கும் பொதுவான ஏக இறைவன் நல்லருள் புரிய வேண்டும் என பிரார்த்தனை செய்து உங்கள் அனைவரையும் நெஞ்சார வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்த்துக்கள், நன்றி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள் தங்கமான வாழ்த்து கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: இணைந்திருக்கீங்க கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தாங்க. அடுத்து பர்கானா சுல்தானா அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கம் சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு மதர்சா அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. கடல் ஓசை பண்பலை 90.4 சார்பாகவும் பர்கானா சுல்தானா அவங்க சார்பாகவும் எனது சார்பாகவும் மதர்சா அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிட்டு ஒரு அழகான பாடல் எனக்கு ரொம்ப நல்ல பிடித்த பாடல் ஒன்று கேட்டிருக்காங்க. அடுத்து ஒரு வாய்ஸ் நோட்.
3: தங்கம்மா வணக்கம். மலேசியா வந்து ஜெயக்கொடி. இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாட எல்லாருக்கும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். எனக்கு ஒரு பாடல்னு தங்க மனசுக்காரன் படத்துல இருந்து மணிக்குயில் இசைக்குதடி பாடல் மட்டும் ஒளிபரப்புவோம். நன்றி, வணக்கம்.
2: ரொம்ப ரொம்ப நன்றி. என்ன மலேசியாவில இருந்து ஜெயக்கொடி என்ன தான் பேசுனாங்க, ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. அடுத்து ஒரு வாய்ஸ் நோட்.
4: தங்கமான தங்கமணனுக்கு இனிய காலை வணக்கம். நான் கடலாடி வட்டம் சவரியார் பட்டணத்திலிருந்து ராபர்ட் பேசுகிறேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எனது இனிய வாழ்த்துக்கள். என்னுடைய நண்பர் அழகு, ஆதி மனோஜ் மற்றும் மரிய தாசு இவர்களுக்காக கிழக்கு சிமை படத்திலிருந்து ஆத்தங்கரை மரமே அரச மர இலையே இந்த பாட்டை ஒளிபரப்பு செய்யவும். நன்றி, வணக்கம்.
2: நன்றினா அவங்க நண்பர் மூன்று பேருக்கும் ஒரு அழகான பாடல் மனோ சித்ரா அவங்க குரலில் கேட்டிருக்காங்க. இதோட நம்ம நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நிறையா நேர்கள் எஸ்எம்எஸ் கால் பண்ணியிருக்கீங்க, வாய்ஸ் நோட்டும் அனுப்பியிருக்கீங்க. உங்கள் அனைவருக்கும் வந்து அடுத்து நேசக்கரங்கள் நிகழ்ச்சி தொகுப்பாளர் வந்திருக்காங்க. அவங்க ஒரு நல்ல தலைப்பில் வந்திருக்காங்க. தலைப்பை கேளுங்க. இதில் பாடல் கேட்க முடியாதவர்கள் அதில் வந்து நீங்கள் அவங்க கேட்குற கேள்விக்கு பதிலை சொல்லிட்டு பாடலை அள்ளி செல்லுங்கள். மக்களே, மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நான் உங்கள் தங்கம். பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது நமது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை பண்பலை 90.4 வரட்டா.

0: உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தோசை எஃப்எம் 90.4
1: நேரம் இப்பொழுது காலை 10 மணி. சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

நேரம் சரியாக 10:01 நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாமன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக அடுத்த 2 மணி நேரமும் உங்ககிட்ட பேச போறது நான் உங்க அமளி ஜெனிஃபர். உங்க எல்லாருக்குமே ஒரு அழகான காலை வணக்கத்தை சொல்லிட்டு நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். கல்யாணத்துக்கு அப்புறம் பெண்களுக்கு வேலைங்கிறது எவ்வளவு முக்கியம்? நம்ம ஊர்ல கல்யாணம் முடிஞ்ச உடனே பொண்ணுங்க கிட்ட கேட்குற முதல் கேள்வி என்ன தெரியுமா? என்னம்மா வேலையை விட போறியா இல்லை தொடர்ந்து போக போறியா அப்படிங்கிறது தான். ஆனால் உண்மையாக யோசிச்சு பாருங்க, கல்யாணங்கிறது வாழ்க்கையோட ஒரு பகுதி தானே தவிர அதுவே ஒரு பெண்ணோட சுய அடையாளத்தை அழிச்சுக்கிறதுக்கான வழியே கிடையாதுன்னு சொல்லலாம். அந்த வகையில் இன்னைக்கான நிகழ்ச்சியில் நாம் பேச போகிற தலைப்பு, நம்ம ஊரை பொறுத்தவரை பெண்களுக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எந்தெந்த வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு, உங்கள் கருத்து பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பெண்ணுக்கு வேலை ஏன் அவ்வளோ அவசியம்னு பார்த்தா, மாசம் பிறந்தா கையில சொந்தமா சம்பளம் வர்றப்போ இருக்கிற சுகமே தனின்னு சொல்லலாம். ஒரு சின்ன புடவை வாங்கணும்னா கூட தன்னோட கணவர்கிட்டயோ இல்ல மாமனார் மாமியார்கிட்டயோ தான் கை நீட்டி காசை வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. தனக்கு பிடிச்சதை தான் காசால வாங்குறப்போ வர்ற சந்தோஷம் இருக்கே பாருங்க, அதுக்கு ஈடே கிடையாது. இந்த காலத்துல ஒருத்தர் மட்டும் சம்பாதிச்சா மட்டும் குடும்பத்தை ஓட்டுறது ரொம்பவே கஷ்டம். வீட்டு வாடகை, கரண்ட் பில்லு, மளிகை செலவு, நாளைக்கு நம்ம குழந்தைகளோட படிப்புன்னு செலவு எக்கச்சக்கமா ஏறிக்கிட்டே போகும்ல. அந்த மாதிரி நேரத்தில் ரெண்டு பேரும் சம்பாதிச்சா குடும்ப பொருளாதாரத்தை ரொம்பவே அழகாக எந்த பயமும் இல்லாமல் நிம்மதியாக கொண்டு போக முடியும். நம்ம திறமையை நாமே புரிஞ்சுக்கிறதுக்கும் சமுதாயத்தில் நமக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கிறத மற்றவங்க முன்னாடி நிரூபித்து காட்டுறதுக்கும் வேலை ரொம்ப உதவுதுன்னு சொல்லலாம். அடுத்ததாக 2 பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஹவுஸ் எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் ஆரோக்கியம் வாஸ். நான் ஒரு மீன்பிடி தொழில் சேர்ந்தவங்க. 94 என்னோடய லைஃப்பில் வந்து மறக்க முடியாத சம்பவம் நடந்துச்சு. ஆமாம், அந்த அது எப்படின்னா வெளிநாடு போனதுன்னு சொல்லி அப்போ வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பி விட்டா போகுதுன்ற எல்லாருமே வந்து ஒரு அடிப்படையில் எல்லாருமே இருந்தாங்க. அங்கே உள்ள யார்ட்டுமே முன்னாடி போனவங்கள்ட்ட யார்ட்டும் ஃபோன் பண்ணி கேட்குற கிடையாது. பணத்தை கட்டினா போதும், நம்ம வந்து வெளிநாடு போகணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டில் எல்லாமே இருந்தாங்க. அப்போ நாங்களும் அதே மாதிரி வந்து எல்லோரும் மாதிரி நாங்களும் பணத்தை கட்டிட்டோம். இதில் என்னுடைய நண்பர் ஆம்ஸ்டாங் ஒரு ஆள், அதனால் போய் இறங்கியாச்சு. கரெக்டாக மதியம் 1 மணிக்கு எங்களை ஏர்போர்ட்டில் இறக்கி விட்டாங்க, சவுதி அரேபியா ஏர்போர்ட்டில். அதுக்கப்புறம் வண்டி வந்துச்சு, வண்டி வந்து எங்களை ஏற்றுனாங்க. சிட்டிக்கெலாம் போகுது வண்டி. அவர் போகணும் அவுட்ரு ஏரியா வருது. அவுட்ருனா வந்து வீடு எதுவுமே தெரியல. நிறையா பாலைவனத்தில் கொண்டு இறக்கி விட்றாங்க எங்களை கொண்டு போய். அப்போ என்னென்னுங்க எங்களுக்கு எதுவும் குழப்படியாக இருக்குது, எங்களுக்கு என்னடா பாலைவனமாக இருக்குன்னு சொல்லி. அதான் சிட்டிக்கு எங்களுக்கு 50 கிலோமீட்டர் இருக்காது, 35 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் நெருக்கி இருக்காது. கண்ணுக்கு எடுத்துக்கிறதுக்கு வீடும் கிடையாது, ரோடும் கிடையாது. ரோட்டுக்கு நடக்கிறதுனாலே 8 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் நடக்கணும் ரோட்டை பார்க்குற இருந்தாலுமே. அப்படி ஒரு இடங்களில் வந்து இறக்கி விட்றாங்க எங்களை கொண்டு போய். இறக்கி விட்டால் அங்கே வந்து பங்களாஸ்காரங்க ஒரு 4 பேர் உட்காந்துருக்காங்க, கேரளாக்காரங்க ஒரு 200 பேர் இருக்காங்க, நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு 3 பேர் இருக்காங்க. தெரியாமல் வந்து ஒரு சம்பவம் நடந்து போச்சு. கம்பெனி வந்து ரொம்ப வந்து டிவாலான கம்பெனி, அது கம்பெனி அப்போ யாரும் விசாரிக்கலை. அதோட ஒரு வாரமாக இருக்காங்க, 2-3 நாளையில் வந்துட்டாங்க எங்களுக்கு பார்க்க வந்துட்டாங்க. டைசனும் ரபிக்கும் வந்துட்டாப்புல ஆள் எடுத்து வேலைக்கு கூப்பிட்டா போகாதியே அப்படின்னு சொல்லிட்டாப்புல எங்கள்கிட்ட. அதோட இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 11 பாஸ்போர்ட்டை வந்து குளிக்க எடுத்ததில்ல, என் பாஸ்போர்ட் வந்துச்சு. அந்த இடத்துல ரியாத்துலேருந்து ஒரு 490 கிலோமீட்ரு அல்ரூபாங்கிற இடம். அந்த அல்ரூபாங்கிற இடத்துக்கு வந்து நாங்கள் போனோம். அதில் வந்து ஆம்ஸ்டாங் வரல. அப்போ நான் போய் அங்கே இடத்துல சம்பளம் தரல. அதாவது அந்த கார் கம்பெனி தான், அந்த ஒர்க் ஷாப்லேருந்து விடுற கம்பெனி, இது க்ளீன் பண்ணுற கம்பெனி, க்ளீனிங் தான் கூப்பிட்டு போனோம் எங்களை. ஒரு 8-9 மாதம் வரைக்கும் வேலை தரல. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு 4-5 பேர் பிரச்சனை ஒன்றுமே திருப்பி. அதுக்கப்புறம் இங்கே ரியாத் வந்தோம். ரியாத் வந்து ரொம்ப சிரமப்பட்டேன். அவரை இவர் வந்து ஆம்ஸ்டாங் வந்து வேறு கம்பெனிக்கு வந்து டொமினஸ் பிசாங்கூர் கம்பெனியில் வந்துட்டு சாப்பாடு டெலிவரி பண்ணுற கம்பெனி, அதில் சாய்ந்தார். இப்படி தனித்தனி எல்லோரும் அவர் என்னென்ன தெரியுமா, யாராவது என்ன தெரியுமா, இப்போ காட்டுறவங்க வந்தால் காட்டுறவங்க போவாங்க. மற்றபடி வந்து நம்மளுக்கு என்ன வேலை தெரியும், அந்த வேலைக்கு எல்லோரும் போய்க்கிருந்தாங்க. இப்போ நம்ம உள்ளூரில் என்ன சொல்லுவாங்கலாம், வெளிநாடு போயிருக்காம்புள்ள அவருக்கு என்ன அப்படி. நான் அங்கே படுற கஷ்டம் வந்து அங்கே உள்ளே கேட்டாலும் தெரியும் என்ன எல்லாமே சொல்லி. அப்படி ஒரு வேதனையும் கஷ்டம் அங்கே இருக்குது. ஆனால் இங்கே உள்ள மக்களுக்கு யாருக்குமே தெரியாது. எங்கள் கம்பெனிலாம் கிட்டத்தட்ட அனுப்புனா ஒரு 1000 பேருக்கு மேலே வேலை கிடையாது. அவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாருமே வந்து லாஸ்ட்டில் பிரச்சனை பண்ணி இக்காமல் சொல்லிட்டு அங்கே நடவாசம் இருக்குங்க. அதை வாங்கிட்டு தான் நாங்கள் வெளியே வேலை வந்தது நாங்கள். ஆனால் தப்பிச்சு வந்ததுலாம் பெரிய உண்மையிலே எங்கள்கிட்ட வந்து பெரிய விஷயம் தான். தப்பிச்சு வந்ததுலாம் நன்றி, எப்பமுக்கு ரொம்ப நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: உங்க ஸ்கின் இன்னும் க்ளோ ஆகணுமா? உங்க முடிக்கொற்ற பிரச்சனைக்கு சரியான தீர்வு வேணுமா?
1: தென்னிந்தியாவில் 45 மேற்பட்ட கிளைகளுடன் மக்களின் நம்பிக்கையை பெற்ற நிறுவனமான பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் இப்ப நம்ம ராம் நாட்டுக்கு வந்தாச்சு.
0: ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், பிஆர்பி, ஜிஎஃப்சி, லேசர் ஹேர் ரிமூவல், ஹைட்ரா ஃபேஷியல் உள்ளிட்ட அட்வான்ஸ் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம ராம் நாட்டிலேயே கிடைக்குது. திருப்பூழா சலுகையாக நீங்கள் எடுக்கும் ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு 30% தள்ளுபடியுடன் ஃப்ரீ கன்சல்டேஷன். பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர், RR பிரியாணி அப்ஸ்டேர்ஸ், பாரதி நகர் பஸ் ஸ்டாப், ராமநாதபுரம். ஃபார் அப்பாயின்மெண்ட் 9150800065.
1: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
3: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
4: நேரம் சரியாக 10:15 நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாமன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். நம்ம ஊரை பொறுத்தவரை பெண்களுக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எந்தெந்த வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கு, உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. கல்யாணம் ஆயிருச்சு, பொறுப்புகள் கூடிருச்சுன்னு வீட்டிலேயே முடங்கிட்டா நம்மளுடைய திறமைகள் நமக்குள்ளேயே மக்கி போயிடும். அதனால கல்யாணம் ஆயிருச்சுங்கிற ஒரே காரணத்துக்காக நம்ம படிப்புக்கும் திறமைக்கும் பூட்டு போட்டுட்டு வீட்டிலேயே முடங்கி போயிடக்கூடாது. நம்ம கணவர்கிட்டையும் கணவர் குடும்பத்துக்கிட்டையும் தெளிவாக பேசி நம்மளோட அடையாளத்தை எப்போதுமே விட்டு கொடுக்காம தைரியமாக வேலைக்கு போகலாம். பொதுவாகவே கல்யாணத்துக்கு அப்புறமா பெண்களுக்கு குடும்ப பொறுப்புகள் ரொம்பவே ஜாஸ்தி ஆயிடும். காலையில எந்திரிச்சதுல இருந்து வீட்டு வேலை, சமையல், குழந்தைகளை கவனிக்கிறதுன்னு கை கால் ஓயாம ஓடிக்கிட்டே இருக்கணும். இதையெல்லாம் தாண்டி ஆபீஸுக்கு காலையில 9 கிளம்பி நைட்டு 8 வரைக்கும் வெளியில போய் வேலை பார்க்கறது ஒரு சில பெண்களுக்கு சிரமமா இருக்குன்னு சொல்லலாம். அதனால நம்மள பல பேர் வீட்டுல இருக்கிற மாதிரியே இல்ல குறைவான நேரத்துல பார்த்து முடிக்கிற மாதிரியான வேலைகளை தான் அதிகமாக விரும்புவோம். அந்த வகையில் நம்ம ஊரில் கல்யாணமான பெண்களுக்கு எப்போவுமே முதல் இடத்துல இருக்கிற ட்ரெண்டிங்கான வேலை அப்படின்னா நம்ம ஆசிரியர் வேலை தான். ஸ்கூலு, காலேஜு இல்லைன்னா ஈவினிங் டியூஷன் சென்டர்னு எங்கே பார்த்தாலும் நம்ம பெண்களுக்கு மவுஸ் அதிகம். குறிப்பாக வீட்டிலையே சின்னதாக டியூஷன் எடுத்து பசங்களுக்கு சொல்லி கொடுக்கறது கல்யாணமான பெண்களுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். ஸ்கூல் டைம் போக மீதி நேரத்தில் பசங்களை வீட்டில் வச்சே படிக்க வச்சுக்கலாம், வர வருமானமும் நமக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததா சத்யா அக்கா களத்துல இணைஞ்சிருக்காங்க, அவங்க என்ன கருத்துக்கள் சொல்றாங்க அப்படிங்கறத கேக்கலாம்.
5: வணக்கம் அக்கா, உங்க பேர் அப்புறம் உங்களை பத்தி சொல்லுங்க.
6: என் பேர் சத்யா, நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
5: அக்கா, இப்ப நம்ம ஊர்ல கல்யாணமான பெண்களுக்கு என்ன மாதிரியான தொழில் வாய்ப்புகள்லாம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க?
6: நம்ம ஊர்ல தொழில் வாய்ப்புனா மேக்சிமம் டெய்லரிங் ஷாப்பு, இல்ல ஒரு சாப்பாட்டு கடை, ஹோட்டல் மாதிரி சின்ன ஹோட்டலா, அதுவும் இல்லைன்னா சீஃபுட்ஸ் கம்பெனி, இப்படிதான் வேலை பார்க்கற மாதிரி இருக்கு. சொந்தமா இருந்து தொழில் பண்ற மாதிரி நம்ம ஊருக்குள்ள எதுவுமே இல்லை. அமையெல்லாம் அமையறதுக்கு வாய்ப்பும் கிடைக்க மாட்டேது. மேக்சிமம் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் ஆம்பளைங்க பொம்பளைங்களை வெளியில அனுப்பவே யோசிக்கிற நிலைமையில தான் நம்ம ஊர் இருக்கு. அதனால தொழிலுங்கிறது முன்னேறி போய் நம்மளால எதையுமே பார்த்து செய்ய முடியல. ஒரு தைரியமா வெளியில போகணும், நம்மளாலையும் முடியும், இந்த தொழில் பண்ண முடியும்னு எந்த பெண்களும் மேக்சிமம் வெளியில வர முடியல. என்ன தொழில் பண்றதுன்னு முதல்ல தெரியல, அது நம்ம ஊருக்குள்ள இருக்கு.
5: இப்ப நீங்க பார்த்த வரைக்கும் என்ன மாதிரியான தொழில்ல இது ஆண்கள் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்காங்க, பெண்களும் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறது?
6: எத்தனை இடத்துல பாக்குறோம், ஹஸ்பண்ட் சப்போர்ட்டா லாரி டிரைவரா கூட லேடிஸ் போதுங்க. ஆனா நம்ம ஊர்களுக்குள்ள ஒரு வண்டி கூட ஓட்டும், ஒரு ஆட்டோ கூட எடுத்து லேடிஸ் ஓட்ட முடியல, ஓட்ட மாட்டுது. மேக்சிமம் அந்த மாதிரி தொழில் பழகலாம், டிரைவிங் பழகலாம், அந்த ஒர்க் ஷாப்லயே பார்க்கலாம், ஒரு மெக்கானிக் வேலை பார்க்கலாம், நம்மளும் பழகிக்கலாம். ஆனா சொல்லி தர்றதுக்கு அந்த தொழிலை கத்து கொடுக்கறதுக்கு பழகிக்கிறதுக்கு நம்ம முதல்ல முன் வரணும்.
5: ரொம்ப ஒரு தெளிவான விஷயமே சொன்னீங்கக்கா. இந்த மாதிரியான ஒரு நீங்க ஆசைப்படுற விஷயத்த வீட்டுல இருக்கக்கூடிய ஆண்களும் சரி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணா நிச்சயமா எல்லா பெண்களும் நல்ல உயரத்துக்கு வந்து போவீங்க. உங்களோட வீட்டுல சப்போர்ட் பண்ணி நீங்களும் ஒரு நல்ல இடத்துக்கு வந்து போக வாழ்த்துக்கள்க்கா. உங்களுக்கு என்ன பாடல் வேணும் சொல்லுங்க, பிடிச்ச பாடலாம்.
6: 36 வயது நிலைய பாடத்துல இருந்து வேணும், வாடி ராசாத்தி அந்த பாடல்.
5: நன்றி அக்கா.
6: நன்றி, தேங்க்யூ.
4: நம்ம சத்யாக்கா சொன்ன மாதிரி ஹஸ்பண்டோட சப்போர்ட் இருந்தால் எந்த வேலையுமே பார்க்கலாம் அப்படிங்கிறத அவங்க மறைமுகமாக சொல்லியிருக்காங்க. மற்ற ஊர்களில் பார்க்குற மாதிரி லாரி ஓட்டும்போது நம்மளே பார்த்துருப்போம், பல ரீல்ஸுகளில் சோசியல் மீடியாக்கள்லையும் பார்த்துருப்போம், தகவல்கள்லையும் நம்ம தெரிஞ்சிருப்போம். லாரி ஓட்டிகிட்டு இருக்கும்போது பக்கத்தில் மனைவி இருப்பாங்க, கணவருக்கு துணையாக கொஞ்சம் நேரம் அவங்க ஓட்டுவாங்க. அந்த மாதிரிலாம் நம்ம ஊரில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெக்கானிக் வேலை இது வந்து பொதுவாகவே ஆண்கள் தான் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டு வராங்க. நம்ம ஊரில் பெண்களுமே பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதையும் அவங்களோட கருத்துக்களாக தெளிவாக சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது கடலோசை எஃப்எம் 90.4. அடுத்ததான் சத்யாகா கேட்ட பாடலுமே வருது, கேளுங்கள்.

0: எளிய மக்களின் குரலாய், வளர்ச்சியின் வழிகாட்டியாய், இதமான இசையாய், நீதல் கரையில் பிறந்து கடல் காற்றில் மிதந்து உங்கள் ஆதரவோடு 11ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 10:29 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாமன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். நம்ம ஊரை பொறுத்தவரை பெண்களுக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எந்தெந்த வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கு, உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. அடுத்ததான் இந்த காலத்தில் நம்ம பெண்கள் கலக்கிட்டு இருக்கிற இன்னொரு சூப்பரான விஷயம் என்னென்னா பியூட்டி பார்லர் வேலை தான். இந்த பியூட்டி பார்லர் வேலையை நம்பி இன்னைக்கு எப்படி மாதம் மாதம் கை நிறைய சம்பாதிக்கிறாங்க, அதில் என்ன மாதிரியான வருமானம் எல்லாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக நம்ம ஊரில் என்ன நினைப்பாங்கன்னா லேடிஸ் பார்லர் வச்சா சும்மா ரெண்டு த்ரெட்டிங் ஃபேஷியல் பண்ணி கொஞ்சமாக காசும் சம்பாதிக்கிறாங்கன்னு தான் நம்ம நினைப்போம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா, இந்த பியூட்டி பார்லர் வேலையில் கிடைக்கிற வருமானம் வேற எந்த பிஸ்னஸ்லையும் கிடைக்காது. குறிப்பாக நம்ம வீட்டிலேயே ஒரு சின்னதாக பார்லர் செட்டப் பண்ணி வேலை செய்கிற கல்யாணமான பொண்ணுங்களுக்கு இன்னைக்கு கிராக்கி ரொம்ப அதிகமாயிருச்சு. காலையில் ஒருத்தவங்க ஐப்ரோ த்ரெட்டிங்க்கும் ஹேர் கட் பண்ணவும் வராங்கன்னா அதில் கிடைக்கிற காசு அதில் கிடைக்கிறதே நல்ல காசு தான். இதுவே மேரேஜ், நிச்சயதார்த்தம், வளகாப்பு, பர்த்டே பார்ட்டின்னு விசேஷ காலம் வந்துட்டா கேட்கவே வேண்டாம். ஒரு பிரைடல் மேக்கப் பண்ணுறதுக்கு இன்னைக்கு நம்ம ஊரில் குறைஞ்சது 10,000-20,000 வரை வருது. ஒரு நாளைக்கு 2-3 பேருக்கு சாரி ப்ரீ ப்ளீட்டிங் ஹேர் ஸ்டைல் மேக்கப் பண்ணி விட்டால் ஒரே நாளில் கையில் 10,000-க்கு மேலேயே சம்பாதிக்கலாம். அது போக ஃபேசியல், மெஹந்தி, பிரைடல் மேக்கப்னு ஒரு வாரத்துக்கு வர்ற நம்ம கஸ்டமர்களை வச்சே மாசமானால் தாராளமாக 30,000-க்கு பக்கமாக சம்பாதிக்கலாம். அதுவும் ஆரம்பத்தில் கை காசு போடுறது ரொம்ப கம்மி தான். நம்ம கையில் இருக்கிற கலைத்திறமையும் வாடிக்கையாளர் கிட்ட பேசுகிற இனிமையான பேச்சு திறமையும் இருந்தால் போதும், கஸ்டமர்களை தானாக நம்மளை தேடி வருவாங்க. நம்ம வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டே நமக்கேற்ற நேரத்தில் பிஸ்னஸ் பண்ணி ரன் பண்ணலாம் அப்படின்னும் ஒரு சில கல்யாணமான பெண்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக 2 பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: அறிவிப்பு. இந்திய தேசிய கடல்சார் தகவல் சேவைகள் மையம் இன்காய்ஸ் அறிவிப்பின்படி லட்சத்தீவுகள் கடல் பகுதியில் கள்ளக்கடல் நிலை உருவாகியுள்ளதால் கேரளா மற்றும் தென் தமிழக மாவட்டங்களான கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் கடல் அலையின் சீற்றம் இன்று வழக்கத்தை விட அதிகமாக இருக்கக்கூடும். எனவே மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் படகுகளை நங்கூரமிட்டு பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கும்படி ராமேஸ்வரம் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை மூலம் கேட்டுக் கொள்ளப்படுகிறது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதை கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
3: நேரம் சரியாக 10:43 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாமன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். நம்ம ஊரை பொறுத்தவரை பெண்களுக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எந்தெந்த வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதை பத்தி தான் இந்த நிகழ்ச்சியில தொடர்ந்து பேசிட்டே இருக்கோம். அதற்கான தகவலையுமே ராமலட்சுமி விஜயன் அவங்க ராமநாதபுரத்திலிருந்து ஒரு மெசேஜையுமே நமக்கு தகவலையுமே தந்திருக்காங்க. ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் சார்பா முற்றிலும் இலவசமா பெண்களுக்கான தையல் பயிற்சி வந்து நடக்குதான். 30 நாட்கள் சொல்லி கொடுக்கறாங்களாம். காலையில 9:30 AM 5 மணி வரைக்கும். இதற்கான முன்பதிவு என்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு தான், 21/8/2026 வெள்ளிக்கிழமை. இந்த முன்பதிவுக்கு என்னென்ன நம்ம ஐடி ப்ரூஃப் எல்லாம் கொண்டு போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதார் கார்டு ஜெராக்ஸ், ஸ்மார்ட் கார்டு ஜெராக்ஸ், டிசி அல்லது மதிப்பெண் சான்றிதழோட ஜெராக்ஸ், வங்கி புத்தகம் ஜெராக்ஸ், பான் கார்டு ஜெராக்ஸ், பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ 2. இது இந்த முன்பதிவு வந்து எந்த பகுதியில் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாந்தி பிவி காம்ப்ளெக்ஸ், 154 சிகில்ராஜ வீதி, சையதம்மாள் ஆஸ்துரி எதிர்ப்புறம், ராமநாதபுரத்தில் தான் நடக்குது. இதற்கான தொடர்புக்கு மொபைல் நம்பருமே கொடுத்துருக்காங்க, 88/25/95/44/43. இன்னொரு நம்பருமே தந்திருக்காங்க, 80/56/77/19/86. இதில் முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள கிராம பகுதியிலையும் ஊராட்சி பகுதி பஞ்சாயத்து பகுதியில் இருக்கிற 19 வயசுல இருந்து 50 வயசுடைய பெண்கள் மட்டும் இப்பயிற்சியில் கலந்துக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காலையிலையும் சாயங்காலையும் சரி தேநீரும் மதிய உணவுமே இலவசமாக தர்றாங்களாம். பயிற்சி முடிவில் அரசாங்க சான்றிதழுமே தர்றாங்க அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பயிற்சி முடிச்சதுக்கு அப்புறமா புதுசாக ஒரு தொழில் தொடங்குறோம் அப்படின்னா கூட அவங்களே வங்கியில் வந்து கடன் வாங்குறதுக்கு லோன் வாங்குறதுக்கு ஆலோசனையும் தர்றாங்க அப்படிங்கறத தெளிவாவே சொல்லியிருக்காங்க. இந்த வாய்ப்பை பெண்களாகிய நம்ம இப்ப வேலை வாய்ப்பை கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வேலை என்னென்ன வேலை செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த மெசேஜ் வந்து இந்த தகவல் வந்து நமக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்து நம்ம நிகழ்ச்சிக்குள்ளேயுமே போகலாம். இது போக நம்மள ஒரு சில பேர் பெண்கள் வந்து பொட்டிக் நடத்துறாங்க. இந்த பொட்டிக் வச்சிருக்கிறனால ஏதோ 2 சுடிதாரை தைச்சு தருவாங்க, இல்லை கடையில் 4 சுடிதாரை தொங்க விட்டு விற்பாங்கன்னு தான் நம்ம எல்லாருமே நினைப்போம். அதுக்கு பின்னாடி இருக்கிற பிசினஸும் வருமானம் இருக்கே சொல்லவே வேண்டாம். இப்போ இருக்கிற காலத்தில் பொண்ணுங்களுக்கு ட்ரெஸ் விஷயத்தில் சாய்ஸ் ரொம்பவே மாறிடுச்சுன்னு சொல்லலாம். நம்ம கடையில் போய் எல்லாரும் வாங்குற பொதுவான டிசைனை விட நமக்குன்னு ஒரு யூனிக்கான டிசைன் வேணும், மேட்சிங்காக ப்ளவுஸும் இருக்கணும்னு நினைக்கிறவங்களோட எண்ணிக்கை தாறுமாற ஏறிக்கிட்டே போகுது. அதனால தான் இந்த போட்டி பிஸ்னஸ் ரொம்ப ஸ்பீடாக ஓடிக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம். சரி, இதில் வருமானம் எப்படி இருக்குன்னு பார்த்தா, முதல்ல நம்ம ஊரில் இந்த பிளவுஸ் டிசைனிங் ஆரி ஒர்க், சாதாரணமாக ஒரு பிளவுஸ் தைக்கிறதுக்கு ஒரு அமௌண்ட்னா அதில் எம்ப்ராய்டரியோ இல்லை ஆரி ஒர்க்கு இதுகளுக்கெல்லாம் தனித்தனியாக அமௌண்ட்டு, தையக்குழியோடு சேர்த்தா ஒரு பிளவுஸுக்கு மினிமம் 1000-3000 வரை கிடைக்கும். அதுவே கல்யாணம்னா சொல்லவே வேணாம், பொண்ணு வீட்டுக்கும் சரி மாப்பிள்ளை வீட்டுக்கும் சரி ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஆர்டர் எடுத்தே பொண்ணுங்களுக்கு பிளவுஸ் தைச்சு கொடுத்து ஒரு அமௌண்ட் ஒரு மாதத்துலேயே 1 லட்சத்துக்கு மேலே சம்பாதிக்கிற பொண்ணுங்களை நம்ம கண்கூடாவே பார்க்கலாம். அடுத்ததான் இந்த ஆன்லைன் ரீசெல்லிங், குர்த்திஸ் விற்கிறது, கலக்கலான டிசைனில் கலர்ஃபுல்லான மெட்டீரியல்ஸ் ஆன்லைனில் மூலமாகவோ இல்லை வீட்டில் இருந்தோ வாடிக்கையாளர்களுக்கு விற்கிறப்போ 2 மடங்கு லாபம் நிற்கும். அடுத்தது அந்த ட்ரெஸ் வாடகைக்கு விடுறது, அந்தந்த விசேஷத்துக்கு ட்ரெஸ் வாங்குறது அப்போ மட்டும்தான் நம்ம போடுவோம். அதனால் இப்போது ட்ரெஸ் வாடகைக்கு வாங்கி போட்டுட்டு போகிறாங்கன்னு சொல்லலாம். இதில் லெஹங்கா, கவுன்லாம் வாங்கினாலும் ஒன் யூஸ் தான் போடுவோம், அதை மறுபடியும் நம்ம எடுத்து போட மாட்டோம், அப்படியே தான் இருக்கும். அதுக்கு ரெண்டல் வாங்குறது இப்போலாம் ப்ராப்ளம் ஆயிருச்சு. இப்படி மாசமானா 3000 30000 50000 வரை சம்பாதிக்கலாம். இதுல இருக்கிற மிகப்பெரிய பிளஸ் என்னன்னா, கடையை எங்கேயோ பெரிய மெயின் ரோட்ல தான் வைக்கணும்னு அவசியமே இல்லை. நம்ம வீட்டில் ஒரு ரூமை வச்சாலும் ரொம்ப நம்ம ஒரு ரூமை தனியாக ஒதுக்கிக்கலாம், இல்லை சோசியல் மீடியாவில் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் பேஜ் அந்த போட்டோக்களை வச்சாலே போதும், நம்ம கஸ்டமர்ஸை பிடிச்சிக்கலாம். வீட்டு வேலையும் பார்த்த மாதிரி இருக்கும், நம்ம திறமையால மாசந்தோறும் பாக்கெட் மணி இல்லை ஒரு பெரிய அமௌண்டையும் சம்பாதிச்ச மாதிரி இருக்கும் அப்படிங்கறத சொல்லிட்டு அடுத்ததா 2 பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 முனைவர் திரு கு ஞான சம்பந்தம் அவர்களின் வாழ்த்து.
1: வணக்கம். கடலோசை வானொலி வாழ்த்துக்கள் வளரட்டும் அதனுடைய சேவை. இதனுடைய சிறப்பு என்ன என்றால், இதனை தொடங்கி வைத்த அந்த பெருமக்களோடு நானும் இருந்தேன், தொடக்க விழாவிற்கு சென்றிருந்த நான் அதனுடைய வளர்ச்சி கண்டு பெருமிதம் அடைகின்றேன். மீனவ நண்பர்களுக்காக தொடங்கப்பட்ட ஒரு அற்புதமான சமுதாய வானொலி இந்த கடலோசை. என்னுடைய இனிய நண்பர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தன்னுடைய பெருமுயற்சியால் இதனை ஏற்பாடு செய்திருக்கிறார். கடலுக்குள் மீன்பிடிக்க செல்கின்ற மீனவ நண்பர்களுக்கு கால சூழ்நிலை, காலத்தின் நிலை, சமுதாயத்தின் நிலை எத்தனையும் தெரிவிப்பதற்காக இந்த கடலோசி தொடங்கப்பட்டிருக்கிறது. சுற்றுப்புற சூழல், பெண் கல்வி என்று எல்லா துறைகளிலும் கையிலெடுத்துக் கொண்டு கடலோசை தன்னுடைய இனிய ஓசையால் உலகத்தை மகிழ்விக்கின்றது. கடலோசைக்கு மீண்டும் வாழ்த்துக்கள். வெள்ளி விழா காணட்டும், பொன் விழா காணட்டும், நூற்றாண்டு விழா காணட்டும். கடலோசியின் ஓசை ஒலி எங்கும் ஒலிக்கட்டும்.

0: SAFM 90.4
1: நேரம் இப்பொழுது முற்பகல் 11 மணி.
2: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 11:04 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாமன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். நம்ம ஊரை பொறுத்தவரை பெண்களுக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எந்தெந்த வேலை வாய்ப்புகள்லாம் அதிகமா இருக்கு, இதை பத்தி தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே வரோம். உங்களுடைய கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. இப்போ ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க, அவங்க என்ன சொல்றாங்க, அவங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கேட்கலாம். ஹலோ வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: ஹலோ வணக்கம், நான் ஆராய்ச்சிமங்கலத்துல இருந்து ஜெயினா பேசுறேன்.
2: சொல்லுங்க, எப்படிக்கா இருக்கீங்க?
3: நல்லா இருக்கீங்கப்பா. நிலையத்துல எல்லாரும் நல்லா இருக்காங்களா?
2: எல்லாரும் நல்லா இருக்காங்கக்கா. சொல்லுங்கக்கா, உங்க நம்ம ஊர்ல கல்யாணம் முடிஞ்ச பெண்களுக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இருக்கிற வேலைகள்னா என்னென்ன சொல்லுவீங்க?
3: எங்க ஊர்ல கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுல உள்ள பெண்கள் வந்து மழை நேரத்துல வந்து கதிர் விவசாய நேரத்துல வந்து களை எடுக்க போயிருவாங்க. மிளகாக்குள்ள பருத்திக்குள்ள களை எடுக்கிறதுன்னு சொல்லி போவாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, பெண்களுக்கு வந்து சிறந்த வேலை அப்படின்னு இது ஒண்ணா டெய்லரிங் தான் நான் சொல்லுவேன். நானும் தைக்கிறேன், எனக்கு நான் தச்சுக்கிடுவேன். எனக்கு தச்சு கேக்குறவங்கள்ட்ட என்ன கேக்குறவங்களுக்கு நான் தச்சு கொடுப்பேன்.
2: நீங்க எத்தனை வருஷமாக்க அந்த டெய்லரிங் வேலையை பாத்துட்டு இருக்கீங்க?
3: நான் வந்து ஒரு 4 வருஷமா பாத்துட்டு இருக்கேன்.
2: கல்யாணத்துக்கு அப்புறமா தான் இந்த வேலையை நீங்க பண்றீங்க?
3: கல்யாணத்துக்கு முன்னாடி நான் பழகி இருக்கேன், ஆனா வந்து அவ்வளவு தெரியாது. அப்புறம் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓகே சரியா நல்லா இருக்கு இப்போ.
2: சரி, நீங்க பார்த்த வரைக்கும் பெண்களுக்கு இந்த வேலை தான் கரெக்டா இருக்கும் அப்படின்னா நீங்க எந்த வேலையை சொல்லுவீங்க?
3: நான் என்ன படிச்ச பிள்ளையே வேலைக்கு போயிடலாங்க. படிக்காம இப்படி வீட்டுல வேலைக்கு விட மாட்டோம், வெளில விட மாட்டோம் சொல்றவங்களுக்கு டெய்லரிங் தான் பெஸ்ட். என்னைய பொறுத்தளவு வீட்லயே இருந்த மாதிரி இருக்கும், வீட்டு வேலை பார்த்த மாதிரி இருக்கும், எல்லாரையும் கவனிச்ச மாதிரி இருக்கும், பச்சது மாதிரி இருக்கும் ஃப்ரீயான நேரத்துல.
2: ஓகேக்கா, ஓகேக்கா, உங்க கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றிக்கா. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
3: எனக்கு வந்து நான் படத்துல இருந்து உலகினில் மிக உயரம் அந்த பாட்டு போடுங்க சகோதரி.
2: சூப்பர்க்கா, தந்துடலாம்க்கா. நன்றிக்கா உங்க கருத்துக்களுக்கு.
3: நன்றி, நன்றி,
2: நன்றிக்கா. இப்ப நம்ம பிரவீனாக்கா சொன்ன மாதிரி படிச்ச பிள்ளைங்க எங்க வேணாலும் வேலைக்கு போயிடலாம். படிக்காதவங்களுக்கு ரொம்ப பெரிய முக்கியமான பெரிய சாய்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா டெய்லரிங் வேலை தான் அப்படிங்கறத தெளிவா சொல்லியிருக்காங்க. அடுத்ததா களத்துல இருந்து சுகந்தி அக்காவுமே தகவல் தந்திருக்காங்க, அவங்க என்ன கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பாக்கலாம்.
4: வணக்கம் தம்பி, என் பேர் சுகந்தி, நான் பாமன் தெக்குவாடி.
5: அக்கா இப்ப நீங்க ஏதாவது தொழில் பண்றீங்களா?
4: பண்றேமா, பெருசா இல்ல சிறுசா பண்றேன்.
5: இப்ப நம்ம ஊர்ல கல்யாணமான திருமணமான அந்த பெண்கள் அவங்க திருமணத்துக்கு அப்புறம் ஏதாவது தொழில் பண்ணலாம், ஏதாச்சும் ஒரு வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு ஏத்த மாதிரியான ஒரு வசதிகள் ஒரு வாய்ப்புகள் இங்க இருக்கா, நீங்க என்ன நினைக்கிறீங்க?
4: கல்யாணம் முடிஞ்ச பெண்கள் தொழில் பண்றாங்க அப்படின்னா நிறைய பெண்கள் பண்றாங்க, நிறைய வித தொழில் பண்றாங்க. ஆனா என்ன பெருசா இல்ல சிறுசா பண்றாங்க. பெருசா ஏன் பண்ண முடியல? இப்ப கடலுக்கே எடுத்துக்கங்களேன், நிறைய பேர் ஆண்கள் தான் இப்ப மீன் பிடிச்சிட்டு வராங்க. கரையை இருக்கிற ஆண்கள் செய்யறாங்க, அந்த மீன்களை எல்லாம் வாங்கி வெளிநாட்டுக்கு வெளியூருக்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க. இதை ஏன் ஒரு பெண் வந்து பண்ண முடியல அப்படின்னு கேட்டா, இப்ப ஒரு அப்பா எடுத்துக்கங்க, ஒரு ஆண் இருக்கு ஒரு பெண் இருக்கு ஒரு வீட்டுல அப்படின்னா பையனை வந்து அப்பா பார்த்த மாதிரி முதலாளியா இன்னொரு பையன் வந்து அது முதலாளியா வந்துடுறான். ஆனா பெண் வந்து அப்படி ஆக்க மாட்டாங்க. பெண் என்ன செய்வாங்கன்னா இன்னொரு முதலாளிக்கு கல்யாணம் வேணா பண்ணி கொடுப்பாங்க தவிர பெண் அந்த தொழில பார்க்க மாட்டாங்க. அது ஏன் அப்படின்னா பெண்கள்லாம் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஒரு இது வந்துருச்சா, இல்ல அப்போல இருந்து ஒரு கட்டுப்பாடா என்னன்னு தெரியல. ஆனா பெண்களுக்கு இந்த தொழிலையும் சொல்லி கொடுத்து அனுபவத்தையும் சொல்லி கொடுத்தா அந்த நிச்சயமா அந்த பெண்கள் பண்ணுவாங்க அப்படின்றது என்னோட அபிப்பிராயம்.
5: சரி, இப்ப அதை தாண்டியும் என்ன மாதிரியான தொழில்கள் வந்து பண்ண முடியும் நீங்க நினைக்கிறீங்க? நம்ம ஊர்ல என்ன மாதிரியான தொழில் வாய்ப்புகள் இருக்கு?
4: தொழில் வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தா இப்ப ஒரு தையல் மிஷின் எடுத்துக்கலாம். அப்ப ஒரு 10 தையல் மிஷினை போட்டு ஒரு 30 பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம். அதுல இருந்து பெருசா நம்ம நிறைய சம்பாதிக்கலாம். இப்ப நம்ம சுத்தி இருக்கிறதெல்லாம் கடல் பரப்பு தான். இப்ப அந்தலையும் பாத்துக்கிட்டா இப்ப ராமேஸ்வரம் அக்னியத்த கழகர்லாம் நிறைய துணிகள் எல்லாம் போடுறாங்க. அந்த துணிகளை எடுத்து நம்ம அதை சுத்தப்படுத்தி அதை மேட்டா மறு பொருளா தயார் பண்ணலாம். அதுல வந்து ஒரு 10 பெண்கள் அஞ்சு பெண்கள் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு வருமானம் இருக்கும், அது பெருசா பண்ணலாம், வெளியூருக்கு நம்ம ஏற்றுமதி பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணலாம். இப்ப மீன் எடுத்துக்கோங்க அப்படின்னு பார்த்தா நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரியே ஒரு நிறைய மீன்களை வாங்கி ஒரு கம்பெனி, ஒரு பெண் பேர்ல ஒரு கம்பெனி உருவாக்கி அந்த பெண்ணை இங்க இருந்து ஒரு ஆண்கள் நாலு ஆண்கள் வேலைக்கு வச்சு அந்த பொருளை எல்லாம் மீன்களை வாங்கி வேற ஊருக்கு நம்ம ஐஸ் போட்டு பாக்ஸ்ல அனுப்புற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் பெருசா பண்ணலாம். அப்புறம் நிறைய நான் பண்றது சிப்பி பொருள் பண்றேன், அந்த சிப்பியே ஒரு பத்து பெண்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். ஆனா எனக்கு நிறைய வருமானம் இல்லாதனால நான் மட்டும் இப்ப என் ஃபேமிலி அப்படி அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்ப நான் எனக்கு வந்து வருமானம் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சுன்னா ஒரு பத்து பெண்களை வேலைக்கு விட்டு பெரிய அளவுக்கு பண்ணி பெரிய ஊர்களுக்கு அது பேக்கிங் பண்ணி அனுப்பலாம். இந்த மாதிரி நம்ம கடல் சார்ந்ததே நிறைய பொருள்களுக்கு ஊறுகா பண்றது, வெளியூர்ல பேக்கிங் பண்ணி அனுப்புறது, பனை உலை பண்றது, கருவாடை வந்து வெளியூருக்கு ஏற்றுமதி பண்றது, இந்த மாதிரி மீனோட அமிலம் எடுத்து பண்றது, இந்த மாதிரிலாம் நிறைய நம்ம பண்ணுங்களா. அப்புறம் மீன் வளர்க்கறது இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு, பெண்களே அது நம்ம பண்ணலாம். ஆனா ஏன் பெண்களால நிறைய பேர் சேர்ந்து பண்ண முடியல அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பத்து ஆண்கள் சேர்ந்து வேலை பார்த்துறாங்க, ஒரு நாலு பெண்கள் சேர்ந்து தொடர்ந்து ஒரு ரெண்டு வருஷம் கூட பார்க்க முடியல, அது என்னன்னு தெரியல. அது
5: ரொம்ப ஒரு தெளிவான ஒரு கருத்துக்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்கக்கா. நீங்க சொன்ன நிறைய விஷயம் நம்ம ஊருக்கு பெண்கள் யோசிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு தொழில் வந்து கிடைக்கும். உங்களுக்கு என்ன பாடல் என்ன சொல்லுங்க?
4: எனக்கு பிடிச்ச பாடல் வந்து எம்ஜிஆர் பாடல், இந்த பச்சை கிளி முத்து சரம் அந்த பாடல் போடுங்க தம்பி.
5: நன்றி.
2: சுகந்தியக்கா ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருக்காங்க அவங்களோட கருத்துக்களை. ஆண்கள் எல்லாருமே சேர்ந்து ரொம்ப நாள் வேலை பண்ணுறாங்க, ஆனால் பெண்களால் ஒரு வருஷம் கூட அதை நீட்டிச்சு கொண்டு போக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் குடும்ப சூழ்நிலையும் காரணமாக இருக்கும், கணவரோ கணவரை சார்ந்தவங்களோ இல்லை கணவர் குடும்பத்தார்களோ அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தால் பெண்கள் வந்து தொடர்ந்து வேலை செய்யலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு, இன்னுமே அவங்க சொன்ன மாதிரி இந்த பழைய பொருட்களையெல்லாம் மறுசுழற்சி பண்ணுறது, இந்த பழைய துணிகள்லாம் தனுஷ்கோடியிலையும் சரி எங்கேயோ கடற்கரை ஓரங்களில் இருக்கிற இந்த பழைய துணிகளையெல்லாம் செச்சு வச்சு புதுசாக மேட்டு தயாரிக்கிறது, இந்த மாதிரி மறுசுழற்சி வேலைகளும் பெண்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கம்பெனிகளை இந்த மீன் கம்பெனி கருவாட்டு கம்பெனிலாம் ஆண்கள் தான் வச்சு நடத்துகிறாங்க, ஆனால் பெண்களும் ஒரு அந்த ஒரு பொறுப்பில் இருந்து ஒரு நாலு ஆண்களுக்கு வேலை கொடுத்து இந்த மாதிரி வேலையும் செய்யலாம் அப்படிங்கறது அவங்களோட கருத்துக்களை ரொம்ப தெளிவாவே சொல்லிருக்காங்க. அடுத்ததா சுகந்தியக்கா கேட்ட பச்சை கிளி முத்துச்சரம் அப்படிங்கிற எம்ஜிஆர் படத்து எம்ஜிஆர் பாட்டுமே அடுத்ததா வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை FM 90.4.

0: உங்க ஸ்கின் இன்னும் க்ளோ ஆகணுமா? உங்க முடிக்கொற்ற பிரச்சனைக்கு சரியான தீர்வு வேணுமா?
1: தென்னிந்தியாவில் 45 மேற்பட்ட கிளைகளுடன் மக்களின் நம்பிக்கையை பெற்ற நிறுவனமான பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் இப்ப நம்ம ராம் நாட்டுக்கு வந்தாச்சு.
0: ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், பிஆர்பி, ஜிஎஃப்சி, லேசர் ஹேர் ரிமூவல், ஹைட்ரா ஃபேஷியல் உள்ளிட்ட அட்வான்ஸ் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம ராம் நாட்டிலேயே கிடைக்குது. திருப்பூழா சலுகையாக நீங்கள் எடுக்கும் ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு 30% தள்ளுபடியுடன் ஃப்ரீ கன்சல்டேஷன். பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர், RR பிரியாணி அப்ஸ்டேர்ஸ், பாரதி நகர் பஸ் ஸ்டாப், ராமநாதபுரம். ஃபார் அப்பாயின்மெண்ட் 9150080065.
2: நம்ம கற்ற விட அழகா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். அப்ப சின்ன சின்ன விஷயங்களும் ரொம்ப முக்கியம் தானே? வாசப்படி இன்டோர் ஸ்டெப்ஸ் எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி பெர்ஃபெக்டா டிசைன் பண்ணதான் அனு ஸ்டைல்ஸ் மாலின் ஸ்டெப் டைல்ஸ். 100 மேற்பட்ட டிசைன்ஸோட பிரீமியம் லுக்ல பக்கவா இருக்கும்.
3: 30% ஆஃபர்ஸ் உடன் இலவச டெலிவரியும் உண்டு. அனு ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் மற்றும் தென்காசி.
4: ஆடை உலகின் அரசன் ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். நம்ம ஊரை பொறுத்தவரை பெண்களுக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எந்தெந்த வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, அதை பற்றி தான் நம்ம தொடர்ந்து நிகழ்ச்சியிலையுமே பேசிகிட்டே இருக்கோம். அந்த வகையில் நம்ம ஊரில் இருக்கிற எத்தனையோ லேடிஸ் குறிப்பாக ஹவுஸ் ஒய்ஃப் வீட்டிலேயே சமையலறையை ஒரு சின்ன பேக்கரியாக நம்மள ஒரு சிலர் மாற்றி வச்சுருக்கோம். இப்போலாம் எதுக்கு எடுத்தாலும் கொண்டாட்டம் தான், அந்த நாளையில் கேக்குனாலே அபூர்வம். ஆனால் இப்போது எங்கே பார்த்தாலும் அங்கிட்டு பார்த்தாலும் சோனுமலை, இங்கிட்டு பார்த்தாலும் சோனுமலை அப்படிங்கிற மாதிரி எங்கே பார்த்தாலும் கேக்கு தான். அதுவும் சாதா கேக்கு இல்லை, ஐஸ் கேக்கு தான். பர்த்டே, வெட்டிங்கு, அனிவர்சரி எந்த பார்ட்டினாலும் அங்கே கேக்கு. ஆனா நம்ம எல்லாரும் இப்ப பெரிய பெரிய பேக்கரிக்கெல்லாம் போய் கேக் வாங்குறதை விட்டுட்டு பக்கத்துல எங்கேயாவது வீட்டுல செய்யற கேக் தான் நம்ம சாப்பிட போய் வாங்கியுமே சாப்பிட்டு இருக்கோம். அந்த வகையில அடுத்ததா ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க, அவங்க என்ன கருத்துக்கள் தராங்க அப்படிங்கறத கேட்கலாம். ஹலோ, வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம், அன்பு தங்கை அமளி ஜெனிஃபர் அவர்களுக்கும், அன்பு தங்கை
0: நிவாசினி
1: அவர்களுக்கும் வணக்கம். சேலம் அமானி கொள்ளலாம்பட்டி காட்டூர் கே கே கணேசனம்மா.
0: சொல்லுங்கண்ணா, இப்ப நம்ம ஊர்ல கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பெண்கள் மோஸ்ட்லி வேலைக்கு கொஞ்ச பேர் போவாங்க, கொஞ்ச பேர் போக மாட்டாங்க. அப்படி பெண்கள் பாக்குறாங்கன்னா என்னென்ன வேலைகளை சொல்லுவீங்க?
1: கண்டிப்பாம்மா, ஏன்னா இப்போ வந்து கட்டாயம் வந்து பெண்கள் வந்து வேலைக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுருக்கு. இன்னைக்கு இருக்கிற பொருளாதார சூழ்நிலை,
0: கண்டிப்பாண்ணா
1: குழந்தைங்களை படிக்க வைக்கணும்,
0: கண்டிப்பா
1: அதெல்லாம் ஒரு மனசுல வச்சுக்கிட்டுதான் இவங்க ஒரு குழந்தை பிறப்பதற்கு முன்னாடியே இன்னைக்கு பட்ஜெட் போடுறாங்க. ஒருவரா இருந்து இப்ப இருவரா இருக்கிறோம், இருவருக்குள்ள அதுக்கு எவ்வளவு செலவாகும், அதுக்கு என்ன செலவாகும் பட்ஜெட் போடுறாங்க. இன்னைக்கு ஏன்னால எல்லாமே ஓரளவுக்கு படிச்சிடறாங்க, அதனால பட்ஜெட் போட்டுதான் நீ குடும்பம் எடுக்கிறாங்க. இப்ப ஒரு பொண்ணு திருமணம் ஆகி இப்ப ஒரு வீட்டுக்கு வராங்க,
0: ஓகேண்ணா,
1: அவங்க வந்து அவங்க வீட்டுல வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 20-22 வயசு வரல அவங்க வளர்ந்துருப்பாங்க,
0: ஓகேண்ணா.
1: ஆனா நம்ம வீட்டுக்கு வந்து வந்த உடனே அவங்க நம்மளை புரிஞ்சுக்கணும், நம்ம அவங்கள புரிஞ்சுக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு வேலைகள் வைக்க சொல்லணும். ஏன்னா வந்த உடனே கொஞ்சம் கடுமையான வேலைகள்லாம் வச்சா அவங்க மன உளைச்சலுக்கு ஆளாயிருவாங்க.
0: கண்டிப்பாண்ணா,
1: இன்னைக்கு கைத்தொழில் வந்து இன்னைக்கு ரொம்ப சுலபமா எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப கடல் பகுதியில வந்து ஒரு மாதிரி தொழில், இப்ப எங்க பகுதியில எடுத்துக்கிட்டீங்கன்னா தையல் தொழில் வந்து ரொம்ப யாரு வேணாலும் கத்துக்கிறாங்க. அது வந்து ஒரு அஸ்திவாரம் எடுத்துக்கலாம்,
0: கண்டிப்பா
1: வந்து அவங்க ஒரு 6 மாசம் 1 வருஷம் நம்ம வீட்டுல இருந்து அவங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யலாம், வீட்டுல இருக்கக்கூடிய சமைக்கிறது இது மாதிரி வேலையெல்லாம் செய்யலாம்.
0: கண்டிப்பா
1: அவங்கள கடுமையான சொல்லு வந்து நம்ம எந்த விதத்திலுமே சொல்லக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா 24 வருஷம் ஒரு வீட்டுல வளர்ந்துட்டு
0: கண்டிப்பா
1: நம்ம வீட்டுக்கு வந்துடுறாங்க. நம்ம வீட்டுக்கு வந்த பின்னாடி நம்ம பொண்ணை எப்படி நம்ம 24 வருஷம் வளர்த்திருப்போமோ அது மாதிரிதான் அவங்க வீட்டுல வளர்த்திருப்பாங்க.
0: கண்டிப்பா
1: அவங்க பக்குவம், அவங்க மனசெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி வேலையை சொல்லி இந்த வேலை இப்படி செய்யுமா அந்த வேலை எப்படி செய்யுமா அவங்க மனசும் கோணக்கூடாது.
0: கண்டிப்பா
1: அந்த மாதிரி சொல்லி ஒவ்வொரு தொழிலும் அவங்களுக்கு படிப்படியா சரி ரைட், அவங்க படிச்சவங்களா, அவங்க ஒரு வேலைக்கு போகணும்னு விருப்பப்படுறாங்களா, அதுக்கு நம்ம உரிமை தரணும்.
0: நீங்க பார்த்த வரைக்கும் பெண்களுக்கு இந்த வேலை கரெக்டா இருக்கும், கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டு வேலையிலையும் பாத்துக்கலாம், வெளியேயும் போய் இந்த வேலையை பாக்கலாம்னா எந்த வேலையை சொல்லுவீங்க? ரெண்டையுமே சமாளிச்சுக்கணும் அந்த மாதிரி வேலைனா ஒரு வேலை என்ன வேலை சொல்லுவீங்க?
1: அது வந்து மெயினா தையல் தொழிலுமா.
0: சூப்பர்ண்ணா.
1: ரெண்டாவது இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா அழகு நிலையம், அழகு குறிப்பு, அழகு அந்த குறிப்புகள் எல்லாம் படிச்சுட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா திருமணத்துக்கு முன்னாடியும் அவங்க வந்து அதை கத்துக்கிட்டாங்க. திருமணம் முடிஞ்சு வந்து அந்த கணவன் வீட்டுல ஒரு அனுமதி பெற்று
0: கண்டிப்பா
1: அதை வந்து அவங்க புரிஞ்சுக்கணும், யாரு கணவன் வீட்டாரும் புரிஞ்சுக்கணும், இந்த பொண்ணு வந்து இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அழகு நிலையம் வச்சிருந்தாங்க, போயிட்டு இருந்தாங்க, வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க, இங்க வந்த பின்னாடி அதை செய்யணுங்கிற மாதிரி நம்ம எண்ணங்கள் வந்து இருக்கணும்.
0: கண்டிப்பா
1: அவ வந்து இவ்வளவு அவங்க வீட்டுல இருந்து இருக்கலாம், என்ன பண்ணிருக்கலாம், ஆனா இங்க வந்து ஒட்டி நாங்க அப்படி எல்லாம் விட முடியாது அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. சொன்னா அவங்க மன உளைச்சலுக்கு ஆளாயிருவாங்க.
0: கண்டிப்பா.
1: அதனால பெண்களுக்கு அனைத்து சுதந்திரமும் உண்டு, அவங்களை நாம புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி ரெண்டு மெயினா இப்ப நான் சொல்றது தையல் தொழில் ஒண்ணு, இந்த அழகு நிலையம், சின்ன சின்ன வேலைகள்லாம் இருக்கு. கடல் பகுதியா இருந்தா இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி அந்த மணி கோர்ப்பது இது மாதிரி இதெல்லாம் இருக்கு, காசு மணி இது மாதிரிலாம் கோர்ப்பது இருக்குது. இங்க எங்க ஏரியாவை பொறுத்தவரைக்கும் இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பனின் துணி தைக்கிறோம் இல்லைங்களா,
0: ஓகேண்ணா,

0: அது வந்து திருப்பூருக்கு அடுத்தது எங்க பகுதி சேலத்துல வந்து நல்ல அது ஒரு எல்லாருமே பெண்கள் தான் அதிகமா அதுல வேலை செய்யறாங்க.
1: ஓகேண்ணா.
0: அது ஒரு வேலைக்கு போய் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களே ரெண்டு மிஷின் வாங்கி வீட்டுல போட்டுக்கிறாங்க. அவங்க வேறவங்கிட்ட இருந்து அந்த துணியை வாங்கி தைச்சி கொடுத்து கூலி
1: வாங்குறாங்க.
0: அது மாதிரி எல்லாம் நிறைய தொழில் இருக்கு. இன்னைக்கு பெண்களும் நீங்க வந்து வீட்டுல இருக்க சொன்னா கூட இருக்க தயார் இல்லை. ஏன்னா அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க, படிச்சிருக்கிறாங்க. அதனால வந்து இல்லைங்க, நான் யார்ட்டா நான் ஏதாவது ஒரு வேலைக்கு போறேன், நான் போயிட்டு எங்க அவரு சம்பாதிக்கிறது மட்டும் பத்தாது, உங்களுக்கு வயசாகி போச்சு, அதனால நானும் ஒரு வேலைக்கு போய் நானும் சம்பளம் வாங்குறேன்னு சொல்லி கேட்கற அளவுக்கு இன்னைக்கு பெண்கள் எல்லாம் இருக்கிறாங்க.
1: ஓகேண்ணா, ஓகேண்ணா.
0: அதை புரிஞ்சுக்கிட்டு வரக்கூடிய இடத்துல அந்த மாமனார் மாமியாரும் கணவர்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு வழிகாட்டணும்.
1: கண்டிப்பா, சூப்பர்ண்ணா உங்க கருத்துக்களுக்கு. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
0: படம் வந்து குடும்ப தலைவன்.
1: ஓகேண்ணா.
0: அதுல வந்து திருமணமா திருமணம் தெருவங்கம் ஊர்வலங்கிற பாடலுமா?
1: கண்டிப்பாண்ணா, வந்துட்டே இருக்கு, கேளுங்கண்ணா.
0: நன்றிமா,
1: தேங்க்யூண்ணா. நம்ம கணேசன் அண்ணா சேலத்துலேருந்து சொன்ன மாதிரியே கல்யாணத்துக்கு முன்னாடி நம்மலாம் ஒரு வேலை பார்த்துருப்போம், கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த வேலையை தொடங்கலாமா தொடங்க வேணாமா அப்படிங்கிறத நம்ம குடும்ப கணவர்கிட்டையும் குடும்பத்தார்கிட்டையும் பேசி அந்த வேலையை கண்டினியூ பண்ணலாம். இருந்தாலுமே நம்ம வீட்டில் உள்ளவங்க நம்ம கணவராக இருந்தாலும் சரி தான், நம்மளோட மாமனார் மாமியார் அவங்க இருந்தாலும் சரி தான், புரிஞ்சுக்கிட்டு இந்த பிள்ளை இதுக்கு முன்னாடி வேலை பார்த்துச்சு அதையும் செஞ்சால் இப்போ அந்த பொண்ணை வந்து நம்ம செய்ய வைக்கலாம், வேலையை தொடர்ந்து செய்ய வைக்கலாம், அந்த பிள்ளை படித்த படிப்பு வந்து வேஸ்ட் ஆகாமல் போயிடும், வேஸ்ட் ஆகாம இருக்குன்னா இந்த மாதிரி வேலையை அந்த பொண்ணு செஞ்சாதான் கரெக்டா இருக்கும். நம்ம குடும்பத்துக்குமே ஏத்த மாதிரி ஒரு கஷ்ட நஷ்டத்துக்கு அந்த வருமானமே நமக்கு உகந்ததா இருக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு எல்லா பெண்களுமே கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வேலை பார்க்கணும் அப்படிங்கறத சொல்லிட்டு அடுத்ததா நம்ம கணேசன் அண்ணா கேட்ட பாடலுமே வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை FM 90.4.

0: 11ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலிக்கு இந்தியாவின் முன்னாள் நிதி மற்றும் உள்துறை அமைச்சர் திரு ப. சிதம்பரம் அவர்களின் வாழ்த்து.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடலோசை எஃப்எம் 90.4. இந்தியாவிலேயே முதல் முறையாக மீனவர்களுக்காக பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையால் தொடங்கப்பட்ட கடலோசை எஃப்எம் 90.4 ராமநாதபுரம் மாவட்ட மக்களுக்காக பாம்பனிலிருந்து தனது சேவையை ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறது. 2016 பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி அன்று தனது ஒளிபரப்பை தொடங்கிய நாள் முதல் இன்று வரை கடல் வாழ் நண்பர்களுக்கு உற்ற தோழனாயிருந்து இனிய இசையை தருவதோடு அனைத்து சமுதாய மக்களுக்கும், குறிப்பாக அப்பகுதியில் வசிக்கும் மீனவ மக்களுக்கும் தங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு ஒரு கருவியாக இந்த ஒளிபரப்பு பயன்படுகிறது. கடலோசை எஃப்எம் 90.4 பணியாளர்களுக்கும் கடல் ஓசையின் நேயர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: What would you do?

0: கடல் பகுதியில் கள்ளக்கடல் நிலை உருவாகியுள்ளதால் கேரளா மற்றும் தென் தமிழக மாவட்டங்களான கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் கடல் அலையின் சீற்றம் இன்று வழக்கத்தை விட அதிகமாக இருக்கக்கூடும். எனவே மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் படகுகளை நங்கூரமிட்டு பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கும்படி ராமேஸ்வரம் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை மூலம் கேட்டுக் கொள்ளப்படுகிறது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: நேரம் சரியாக 11:39 நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாமன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமிலி ஜெனிஃபர். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பெண்கள் என்னென்ன வேலை பார்க்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம தொடர்ந்து பேசிட்டே இருக்கோம். உங்களுடைய கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. வீட்டிலேயே வந்து பெண்கள் வந்து கல்யாணமான பெண்கள் கேக்கு தயாரிச்சு வித்துட்டு இருக்காங்க, அதை பத்தி தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அந்த வகையில இப்ப எல்லாம் கேக்கு வாங்கணும் அப்படின்னா பெரிய பெரிய பேக்கரிக்கெல்லாம் போய் கேக்கு வாங்குறத விட்டுட்டு பக்கத்திலேயே எங்கேயாவது வீட்டிலேயே செய்யற ஹோம்மேட் கேக்குகளை தான் தேடி போய் வாங்குறோம். அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா கடையில கிடைக்கிற ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போட்டு கெட்டு போகாத பொருட்கள் இல்லாம சுத்தமான நெய், பட்டர், பிரஸ்கிரீம்னு குவாலிட்டியான பொருட்களை வச்சு பண்றதுதான். சாதாரணமான சாக்லேட் கேக்கு, வெனிலா கேக்ல ஆரம்பிச்சு வாயில வச்சதும் கரையிற ஐஸ்கிரீம் கேக், சாக்லேட் கேக், கஸ்டமைடு போட்டோ கேக் எல்லாமே இப்ப நம்ம கல்யாணமான பொண்ணுங்க வீட்டிலேயே செமையா செய்யறாங்கன்னு சொல்லலாம். சாதாரணமா ஒரு கேக்கு கிலோவுக்கு குறைஞ்சது 500 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுவே ஐஸ்கிரீம் கேக்னா, அதுவும் டிசைனர் கேக்னா சொல்லவே வேணாம், 1000-1500 வரைக்கும் சொல்லலாம். நம்ம கேக் செய்ய வாங்குற பொருட்கள் போக மீதி நமக்கு லாபம் தான், பாதிக்கு பாதி நமக்கு கையில வந்துடும். ஒரு வாரத்துக்கு 4-5 கேக் ஆர்டர் வந்தாலே போதும், வாரத்துல எப்படியும் சம்பாதிச்சிடலாம். நியூ இயர் பர்த்டே சீசனில் ஆர்டர் சொல்லவே வேணாம், தூங்க கூட நேரம் இருக்காது அப்படிங்கிறத சொல்லிட்டு அதுக்கப்புறமா நமக்கு பெரிய அளவில் கடைகளோ கோடிக்கணக்கில் முதலீடோ தேவையில்லை இந்த கேக் ஷாப் வைக்கிறதுக்கு. நம்ம வீட்டில் சமையல் அறையே போதும், ஒரு நல்ல ஓவன், சில பேக்கிங் பொருட்கள், கேக் செய்ய கலக்கலாக டெக்கரேஷன் பண்ணுறதுக்கான ஒரு கிரியேட்டிவிட்டி மைண்ட் இருந்தால் போதும். இப்போலாம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்னு எல்லாமே நம்ம கையில் இருக்கிறதால நாம் பண்ணுற கேக்கோட ஃபோட்டோவை எடுத்து போட்டாலே போதும், நம்ம ரொம்ப ஃபேமஸ் ஆகிடலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததாக 2 பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
2: நேர்கள் எல்லாரும் இணைஞ்சிருக்கீங்க பாமன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். அடுத்ததா ஒரு நேர்மை இணைஞ்சிருக்காங்க, அவங்க யார் எங்க இருந்து பேசுறாங்கன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: வணக்கம், வேலூர் மாவட்டம் கட்டடியில் இருந்து சந்திரசேகர்.
2: சொல்லுங்கண்ணா, நம்ம ஊர்ல கல்யாணமான பெண்களுக்கான வேலைனா என்னென்ன இருக்கு?
3: இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துல இந்த கேட்டரிங் அப்படிங்கிற வேலை இருக்குப்பா. பெண்கள்னாவே சூப்பரா சமைப்பாங்க. அவங்க சமைக்கும் பொழுது டேஸ்ட்ஃபுல்லா இருக்கும் பொழுது அதையே ஒரு வியாபாரமா ஆக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கறது இருக்கு. ரெண்டாவது டெய்லரிங். இந்த டெய்லரிங் வேலை அப்படிங்கறது ரொம்ப சூப்பரா பெண்களுக்கு ஆஃப்டர் மேரேஜ் பண்ணதுக்கே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா வீட்டுல நிறைய லெஷர் டைம் அப்படிங்கறது இருக்கும். லெஷர் டைம் இருக்கும் பொழுது வீட்டுல இருந்தே வேலை அப்படிங்கறது செய்யணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டெய்லரிங் அப்படிங்கறது ரொம்ப உறுதுணையா இருக்கும். ரவிக்கு தைக்கிறது, டிரெஸ் தைக்கிறது, அவங்களுக்கு கொடுக்கறது, இது மாதிரி எல்லாம் இருக்கும். எல்லாத்தோட மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வீட்டுல இருந்தே இந்த வடகம் போடுறது, ஊறுகாய் போடுறது, அதுவும் வெய்ய காலத்தெல்லாம் பாத்தீங்கன்னா இது பிசினஸ் டாப் நாச்சா போகும். அதே மாதிரி பொடி வகைகள் எல்லாம் பண்ணி கொடுக்கறது, கருவேப்பிலை பொடி, அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா பருப்பு பொடி, இந்த மாதிரி பொடி வகைகள், மிளகாய் பொடி, இதெல்லாம் பண்ணி விற்பாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல் ஃபிளெட்ஜா பெண்கள் வந்து இறங்கி செய்வதற்கு ஒரு சந்தர்ப்பம் அப்படிங்கறத கொடுக்குது. அதுவும் வீட்டுல இருக்கக்கூடிய ஆண்கள் அந்த பெண்களுக்கு உறுதுணையாக இருந்து நீ இப்படி எல்லாம் வழி நடத்துமா அப்படின்னு சொல்லறதும், மாமியார் மருமகள் ரெண்டு பேருமே சேர்ந்து சில பொருட்கள்லாம் வாங்கி விற்க போறதா இருக்கட்டும், அது ஒரு பெரிய சேஞ்ச் அப்படிங்கறதையும் கொடுக்கும்பா. கல்யாணமான பெண்களுக்கு இந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்யும் பொழுது குடும்பத்திற்கு வருமானமும் வரும், அதே மாதிரி அந்த குடும்பத்தை அடுத்த படிநிலைக்கும் உயர்த்துவதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்குப்பா.
2: கண்டிப்பாண்ணா, கண்டிப்பா. உங்கள் கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்னா?
3: எனக்கு பிடிச்ச பாட்டு இப்ப போயிடுச்சு, ரொம்ப பிடிச்ச பாட்டு, அதனால நீங்க இன்னொரு நேருக்கு பாட்டு கொடுத்துருங்க.
2: ஓகேண்ணா, தேங்க்யூ அண்ணா, தேங்க்யூ,
3: நன்றி,
2: தேங்க்யூண்ணா.

கண்டிப்பாக நம்ம சந்திரசேகர் அண்ணா சொன்ன மாதிரி படித்தவங்க அவங்களுக்கு தக்கன மாதிரி வேலை பார்ப்பாங்க, படிக்காதவங்க படித்தவங்க படிக்காதவங்க இவங்க ரெண்டு பேருக்குமே உகந்த வேலை அப்படின்னு சொன்னால் டெய்லரிங் வேலை தான். இப்போ நம்ம டெய்லரிங் வேலை டெய்லரிங் கற்றுக்கிட்டா தான் நம்மளோட காசு ஃபுல்லாக வெளியே போகும். இப்போ நம்ம டெய்லரிங் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சுடிதாராக இருக்கட்டும், ஒரு பிளவுஸாக இருக்கட்டும், ஏன் நம்மளுக்கு பெண் குழந்தைகள் இருந்தால் கூட அவங்களுக்கு நம்ம நினச்ச மாதிரி டிசைன் டிசைனாக தச்சு கொடுக்கலாம். என்னை பொறுத்தளவு காமனாக சொல்லணும் அப்படின்னு கேட்டால் டெய்லரிங் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சிக்கான நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. பொதுவாக நம்ம வீட்டில் பொண்ணுங்களை வளர்க்குறப்போ பெரியவங்க சொல்லுவாங்க கைத்தொழில் பழகி கொடுக்கணும் அப்படின்னு. நம்ம பெரியவங்க சும்மா சொல்லலை, இன்னைக்கு கல்யாணம் முடிஞ்சதும் பொண்ணுங்களுக்கு டீச்சர் வேலையோ இல்லை தங்களுக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன வேலைகள் கிடைக்கிறப்போ இது நம்ம கிடைச்ச மிகப்பெரிய வரம். யார்கிட்டையும் கை நீட்டாமல் தன்னோட சொந்த சேமிப்பில் குடும்பத்துக்கு தூணாக நிற்கிற பொண்ணுங்களை நம்ம சமுதாயம் கொண்டாடுற காலம் வந்தாச்சு. அதனால் கல்யாணமான பொண்ணுங்களோட வேலை வாய்ப்பை வெறும் கடமையாக பார்க்காம நம்ம வீட்டில் உள்ள பெண்ணுங்களோட சுயமரியாதையாக நினச்சி போற்றுவோம் அப்படிங்கிறது சொல்லிட்டு அடுத்ததாக இரண்டு பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம், என் பேர் மாரிவேலு சின்னப்பாளம் பாமன். என்னுடைய வயசு வந்து 50. நான் வந்துக்கிட்டு மீன்பிடி தொழில் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு வயசு ஒரு 20 வயசாயிடுச்சு. நான் வெளிநாடு போகிறதுக்காக, அப்போ கனவு இளைஞர்களுக்குலாம் ஒரே கனவு வெளிநாட்டு தான் கனவு. அங்கே போனால் நல்லா கொஞ்சம் சம்பாத்தியம் இருக்குமே, நிறையா பார்க்கணும், நாடு சுற்றணும், வெளிநாட்டு போய் சம்பாதிக்கணும்னு ஒரு ஆசை. அதனால் நாங்கள் வெளிநாடு போனேன். அப்புறம் வெளிநாடு போகையில் துபாய்க்குன்னு சொல்லி தான் ஆர்வத்தோடு போனேன். பார்த்தா இங்கே நான் துபாயை விட்டுட்டு சோமாலியாங்கிற நாடுக்கு ஏற்றிட்டாப்புல. சோமாலியா நாடா, என்னடா அது? நம்ம கேள்விப்பட்டாலே பயமாக இருக்க மாட்டோம். அந்த நாடு நான் சொல்கிறது வந்து 1994 இந்த சம்பவம் நடந்தது. அரபி தான் இங்கே கண்ட்ரோல் பண்ணுறான். இங்கே சோமாலியாவுக்கு மீன்பிடி கப்பல் வந்து அங்கேருந்து மீனை பிடிச்சி துபாய்க்கு கொண்டுட்டு வரணும், அவங்களுடைய ஒப்பந்தம். அப்போ எங்களை ஃப்ளைட்டில் ஏற்றி விட்டு கப்பல் கடல் வழியாக, அங்கே தான் உங்களுக்கு கப்பல் இருக்குது, சோமாலியாவில் தான் நீங்கள் மீன் பிடிக்கணும், கப்பல் இல்லை, பிடிச்சிக்கிட்டு இங்கேருந்து துபாய் கப்பல் வரும், அதில் போயிடுவோம்னு சொல்லிட்டு. அங்கே கடலில் போய் அங்கே போய் ஒரு 6 மாதத்துக்கு தொழில் பண்ணால் கடல் மீனை வந்துட்டு மறக்க முடியாதுன்னு சொன்னால் அங்கே தான் பார்த்துருக்கேன். இவ்வளவு வகையான மீன்களும் அங்கே தான் ஆண்டவனே படைச்சிருக்கான் அந்த மீனை புல்லாக. சீலாவனா வந்துக்கிட்டு இங்கேனா நம்ம வந்துட்டு கண்ணு கட்டாத தூரத்தில் தான் பார்க்கணும். அங்கே வந்துக்கிட்டு அடி கரவடியவே வந்துக்கிட்டு அப்படியே அந்த நம்ம தீவுகள்லாம் பார்க்குறோம்ல, அந்த பேச்சாலைனா அந்த கடலில் பார்க்குறோம்ல, பாய்ச்சல் போட்டு வந்துக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி மீன் வகையை வந்து பார்த்தது வந்துட்டு சோமாலியா நாட்டில் தான். என்ன வகையான மீன்கள் இருக்கு? சிங்கிலிருந்து, இறால்லிருந்து, கணவாயிலிருந்து, அனைத்து வகையான மீன்களுமே கடலில் தண்ணியை விட மீன் தான் இங்கே அதிகமாக இருக்குது. அனைத்து வகையான மீனையும் பார்க்கலாம். அது வந்து வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத நாள். அது மீனை பார்த்தா நாங்கள் அந்த கடலில் வந்துக்கிட்டு இந்த வலையினா வச்சுட்டு இந்த சீலா வலைன்னு சொல்லி நம்ம துபாயிலாம் படுப்பாப்பில் அது தெரியும். அந்த மீன் வலையத்துன்னு வலையை இழக்கிட்டு வலையை பார்த்தா வலை உள்ளே ஓடிடுச்சு, வாங்கி ஏற்ற முடியல, அந்தளவுக்கு மீன். நாங்கள் ஒரு 10 வலை தான் இறக்கியிருப்போம். 10 வலையில் வந்து 10 டன்னு இருக்குது. 3 பிரிவாக கொண்டுட்டு போனோம் அந்த மீனை முடிக்க முடிக்க வச்சு. ஒரு 2 வலை ஏற்ற முடியல, தராத்து தான். அதோட நாங்கள் வந்துட்டோம். நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது நண்பகல் 12 மணி.
2: எளிய மக்களின் குரலாய், வளர்ச்சியின் வழிகாட்டியாய், இதமான இசையாய், நீதல் கரையில் பிறந்து கடல் காற்றில் மிதந்து உங்கள் ஆதரவோடு 11ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: நெய்தல் பெண்ணே, நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4.
4: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேதல் பெண்ணை நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நாம் மதி. நம்ம ஊர்ல முன்னாடிலாம் அதிகமா பார்த்தோம்னா, வட மாநிலத்தை சேர்ந்தவங்க கையில மொத்தமா சுடிதார் கவுன்லாம் வச்சுட்டு விற்பனை செஞ்சுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு பக்கத்துலயோ இல்ல பக்கத்து தெருவுலயோ யாராவது மொத்தமா துணியெல்லாம் எடுத்துட்டு வந்து விற்பனை பண்ணுவாங்க. இதுக்கிடையில துணிக்காகவே நிறைய கடைகளும் வந்துட்டு இருக்கு. ஆனா இப்போ ஆன்லைன்ல துணியை வாங்குறதும் விக்கிறதும் தான் இப்போ அதிகமான பேர் விரும்புறதா இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா பொதுவா பெண்கள் தான் அதிக அளவுல ஈடுபட்டு இருக்காங்க. சோ பெண்கள் ஒரு தொழில தொடங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உறுதுணையா அவங்க வீட்டுல இருக்கிற யாராவது ஒருத்தரோட உதவி கண்டிப்பா இருக்கும். அதுவும் தன்னோட கணவர்கிட்ட இருந்து ஒத்துழைப்பும் தைரியமும் கிடைச்சிச்சுன்னா ரொம்பவே நல்லா இருக்கும்ல. அப்படி தனக்கு பிடிச்ச ஆடை விற்பனை செய்யும் தொழில சிறப்பான முறையில செஞ்சு மாசம் 10 லட்சம் வரைக்கும் வருமானம் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஈரோட்டை சேர்ந்த நித்திலா கவின் பத்தி தான் இன்னைக்கான நெய்தல் பண்ணை நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்க போறோம். நித்திலாவோட அம்மா ஒரு டெய்லர். இவங்க கிட்ட வர வாடிக்கையாளர்கள் எல்லாருக்குமே இவங்க புது புது டிசைன்ஸ்ல ஆடைகள்லாம் தச்சு குடுக்கறது தான் இவங்களோட ஸ்பெஷல்னே சொல்லலாம். அப்படி தன்னோட அம்மா தைக்கிறத பார்த்துதான் இவங்களுக்கும் டிசைனிங்ல ஒரு ஆர்வம் வந்து பிடெக் ஃபேஷன் டெக்னாலஜி எடுத்து படிச்சிருக்காங்க. படிச்சுட்டு இருக்கும் போதே திருமணம் ஆனதுனால டெக்ஸ்டைல்ஸ் பிசினஸ் பண்ணலான்னு ஆர்வம் வந்து தன்னோட கணவரோட சம்மந்தத்தோட தொடங்கி இருக்காங்க. இதுக்காக வெளியே எங்கேயுமே காசு வாங்காம தான் கிட்ட இருந்த தொகைய முதலீடா போட்டு மகாராஷ்டிரா கர்நாடகா மாநிலங்களுக்கெல்லாம் போய் அங்க இருந்த நெசவாளர்கள்கிட்ட நேரடியா பேசி தனக்கு என்ன மாதிரி டிசைன்ஸ் வேணும், என்னென்ன கலர்ல வேணும், துணியோட தரம் எப்படி இருக்குன்னு விளக்கி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தமிழக நெசவாளர்கள்கிட்ட இருந்தும் தனித்துவமான ஆடைகளையும் துணிகளையும் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது எப்படின்னா நெசவாளர்கள் சுடிதார் மெட்டீரியலோட புகைப்படங்களை இவங்களுக்கு அனுப்பிடுவாங்களாம். அப்படி அனுப்புற போட்டோக்களை இவங்களுக்கு தேவையானதை மட்டும் இவங்க செலக்ட் பண்ணி வாங்கி வச்சிருவாங்களாம். ஆடைகள்லாம் வந்ததுக்கு அப்புறம் அதோட தரத்தை சரி பார்த்துட்டு நல்லா இருக்கிற பட்சத்துல அதை போட்டோ எடுத்து சமூக வலைதளங்கள்ல பதிவிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 50க்கும் அதிகமான சுடிதார் வகைகள்லாம் இவங்க கிட்ட வச்சிருக்காங்க. ஒரு நாளைக்கு மட்டுமே 300 சுடிதாருக்கு மேல விற்பனையும் செய்யறாங்க. இப்படி அதிக அளவுல விற்பனை ஆகுறதுக்கு என்ன காரணம்னா இவங்களோட உழைப்பு தான். அதாவது யார் எப்போ ஆர்டர் கொடுத்தாலும் 24 மணி நேரத்துக்குள்ள அவங்களுக்கான டெலிவரிய செஞ்சிருவாங்களாம். இதுக்காக 4 பெண்களை வேலைக்கு வச்சு தன்னோட வீட்டுல இருந்தே இந்த பிசினஸ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்கா, துபாய், மலேசியா மாதிரியான நாடுகள்ல மட்டுமே கிட்டத்தட்ட 25,000 மேற்பட்ட வாடிக்கையாளர்களையும் வச்சிருக்காங்க. வாடிக்கையாளர்கள் எப்போ என்ன ஆடை கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு எப்பவுமே புது புது ஆடைகளை அறிமுகப்படுத்திட்டும் அதிக அளவுல ஸ்டாக் வச்சுக்கிறது தான் இவங்களோட வாடிக்கையாளர்கள் இவங்களை விட்டு போகாம இருக்க காரணம்னே சொல்லலாம். காலையில 10 மணிக்கு தொடங்கி நைட்டு 7 மணி முடிகிற வரைக்கும் வாடிக்கையாளர்கள் கிட்ட இருந்து எப்போ தகவல் வந்தாலுமே அரை மணி நேரத்துல அவங்களுக்கு பதிலளிச்சு அவங்களுக்கு தேவையான ஆடைகளையும் உடனே அனுப்பி வைக்கிறாங்க. சில பெண்களை பார்த்தோம்னா ஒரு தொழிலை தொடங்கி அந்த தொழில ஏதாவது சறுக்கல் வந்துச்சுன்னா அதை அப்படியே கைவிட்டுட்டு வேற ஒரு தொழிலுக்கு மாறிடுவாங்க. ஆனா நித்திலா கவின் அப்படி இல்லாம என்ன பிரச்சனை வந்தாலும் எவ்வளவு சறுக்கல் வந்தாலுமே அது எல்லாத்தையுமே சரி செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருந்திருக்காங்க. குடும்பம் குழந்தைங்களுக்கு மத்தியில ஒரு பெண் சாதிக்கிறது ரொம்பவே பெரிய செயல் தான். இப்படி தன்னோட உழைப்பாலையும் தன்னோட கணவரோட உறுதுணையாலும் தன்னோட அம்மாவோட வழிகாட்டுதலாலையும் தொழில் முனைவோர் ஆகி வெற்றி பாதையை நோக்கி பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற திருமதி நித்திலா கவின்க்கு கடல் ஓசை எஃப்எம் 90.4 சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: ஐயா வணக்கம். என் பேர் ரவிதா, வயசு 68. நான் பாம்பன் போய் பார்த்தது பாம்பளை செட்டில் 40 வருஷம் ஆச்சு. நாங்கள் அப்போ பாய் வீட்டில் பள்ளிவட்டம் கடலுக்கு போகும்போது மழையும் காற்று பொய்யல், கடல்லாம் குந்தளிக்க தெற்கு சைடு, மலையோட தெற்கு சைடு தான் போவோம். கடல் குந்தளிக்க அது அந்த மலையும் காத்துக்கும் இடியும் ஒரு வளத்தில் விழுந்துட்டு, அது எங்கள் மதனி வளத்தில் எங்கள் மச்சான் மேலே தான் அந்த இடியும் விழுந்தது. 6-7 நாள் சென்று தான் அவங்களும் கரையை வந்தாங்க, இடி விழுந்து. இது வருஷம் வந்து எனக்கு வயசு வந்து ஒரு 18-19 வயசு இருக்கும். புயலில் வந்து 7 நாள் எங்களுக்கு எந்த ஒரு திசையுமே தெரியல. 7 நாளுமே கடலில் வந்து அந்த மலை தண்ணியை தான் குடிச்சிக்கிட்டே கிடந்த, மழை வெஞ்சி அந்த கடல் தண்ணியை தான் குடிச்சிக்கிட்டு இருந்தேன். எங்கிட்டு போடுறதுலுமே எங்களுக்கு 7 நாள் தெரியல. அப்போ நைட்டில் அப்போ கா லைட்லாம் கிடையாதுல, சின்ன காண்டா லைட்டுக்காக பொறுத்து காண்டா பொறுத்துவோம். இந்த காற்று கூட கொஞ்சம்னா அது எரியாது, மூந்துடும். எங்களோட தெரிஞ்சவங்கெல்லாம் நிறைய பேர் பாய் அடித்து ஓடி சுலோனுக்கு போனவங்க போய் அட்ரஸ்லாம் இல்லை, இது வரும் அவங்க என்ன ஆனாலுமே தெரில. நாங்கள் எங்கேயுமே அப்படி பாய் அடிக்கலை, கடல்லையே தான் கிடந்தோம் 7 நாள். எங்களை யாரும் தேடி வரலாம் கொள்ளலை. 7 நாள் சென்னை நாங்களாம் பாய் அடிச்சு 7 நாளாச்சும் பசி தாகம் போல சித்துக்கிட்டு போகும்போல எல்லாருமே அப்படியும் ஐயா பாய் அடிச்சு ஓடணும். பாய் அடிச்சு ஓடினாயா 7 நாள் சென்று ஒரு கரையே வல்லம் போகுது, அது எந்த கரையும் தெரியலையா. வேளாங்கண்ணில கடல்ல குளிச்சு கிடந்தாலும் குளத்துல ஏறி பாயை இறக்கி எங்க எல்லாத்தையுமே தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டாங்க. அதுக்கு பிறகு வேளாங்கண்ணில எங்களை குளுக்கோஸ் பாட்டு எல்லாம் போட்டு 2-3-4 நாள் சென்று எங்களை வளத்துல ஏற்றி எங்களை நீங்க எந்த ஊருக்கு போகணுமோ அந்த ஊருக்கு எங்களை அனுப்பி வச்சாங்க. 7 நாள் அண்ணன் தண்ணி இல்லாமல் சோறு கஞ்சி இல்லாமல் தான் கிடந்தோம் கடலில். வேளாங்கண்ணியில் பிடிக்காம அவங்க எங்களை உடனே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டாங்க. அவங்கள இறக்கி அவங்களே பாய் வரும்பல பாய் மரத்தை சாச்சி பாய் கொடுத்தாங்க. எல்லாம் கடலில் வேளாங்கண்ணியில் சாமி கும்பிட வந்தவங்க இவ்வளோ எங்களை கொண்டு போனாங்க. அதெல்லாம் சரியான சரித்திரம். நன்றியா.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: நெய்தல் பெண்ணே நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: இணைந்திருப்பது கடல் ஓசை எஃப்எம் 90.4 நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நான் மதி. சண்டே சண்டே பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல வார சந்தை இருக்கும். இந்த சந்தையில நிறைய கடைகள் இருக்கும். குறிப்பா சொல்லணும்னா பழக்கடை, காய்கறி கடை, கருவாட்டு கடை, பருத்தி பால், சமோசா, இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். அதுல நல்ல கவனிச்சோம்னா இந்த கடைகள்ல எல்லாமே நிறைய பெண்கள் இருப்பாங்க. ஏன்னா பெண்கள்ல நிறைய பேர் இப்போல்லாம் சிறு தொழில் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலயும் காய்கறி கடைகள்ல 20 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்குன்னு கூர்கட்டி காய் வச்சிருப்பாங்க. அதுல முக்காவாசி வயசான பாட்டிமாரி தான் இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் காய் வாங்கினோம்னா 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு கூட காய்களை அள்ளி கொடுப்பாங்க. அதுலயும் சீனி அவரைக்காய்லாம் 20 ரூபாய்க்கு வாங்கினோம்னா நம்ம ஒரு வாரத்துக்கு வச்சு சாப்பிடலாம். ஆனா நம்ம வீட்டுல பருப்பு சாதம், சாம்பார் சாதம் எல்லாம் வச்சோம்னா அதுக்கு பொதுவா ஊறுகாய் இல்லனா சீனி அவரைக்காய் வத்தல் பொறிச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஒரு சிலருக்கு ரத்த அழுத்தம் இருக்கிற பட்சத்துல ஊறுகாய் சாப்பிட கூடாதுங்கிறதுக்காக சீனி அவரைக்காய வாங்கி சாப்பிடுவாங்க. ஆனா கடையில ஒரு கவர்ல 10 சீனி அவரைக்காய் தான் போட்டு வச்சிருப்பாங்க. எவ்வளவு ரூபான்னு கேட்டா 5 ரூபான்னு சொல்லுவாங்க. அதை பார்க்கும் போதுதான் இதுக்கு மார்க்கெட்லயே வாங்கி நம்மளே வீட்டுல பண்ணிடலாம்னு தோணும். அப்படி இன்னைக்கு நம்ம கேட்க போறதுதான் சீனி அவரைக்காய வாங்கி அதை எப்படி காய வச்சு வத்தல் செஞ்சு விற்பனை செய்யலான்னு தான். முதல்ல நம்ம விளைஞ்ச சீனி அவரைக்காய வாங்கி அதை நல்லா கழுவிட்டு ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊத்தி அதை நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுல நம்ம கழுவி வச்சிருக்க சீனி அவரைக்காய சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வைக்கணும். வேக வைக்கும் போது அதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கணும். இப்போ நம்ம 1 கிலோ சீனி அவரைக்காய் யூஸ் பண்ண போறோம்னா அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பை சேர்த்துக்கிட்டா போதும். சீனி அவரைக்காய் 1/4 பதத்துக்கு வெந்ததுக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இப்போ அந்த பாத்திரத்துல இருந்து வேறொரு பாத்திரத்துக்கு சீனி அவரைக்காய மாத்தி வைக்கணும். சீனி அவரைக்காயோட நுனிய கட் பண்ணிட்டு அதுல இருக்கிற விதைகளை நாம வெளியே எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு துணியை நல்லா விரிச்சு அதுல சீனி அவரைக்காயை கொட்டி நல்லா பரப்பி விட்டுட்டு வெயில் படுற மாதிரி ஒரு 3 நாள் காய வச்சு எடுத்தோம்னா நமக்கு தேவையான சீனி அவரைக்காய் வத்தல் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம 1 வருஷம் வரைக்குமே ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சில இடங்கள்ல இந்த சீனி அவரைக்காவை கொத்தவரங்கான்னு சொல்லுவாங்க. இந்த சீனி அவரைக்காயில நார்ச்சத்து, புரதம், அமினோ அமிலங்கள்லாம் இருக்கு. இது சர்க்கரை நோயாளிகளுக்கும் பயனுள்ளதா இருக்கு. கொலஸ்ட்ரால் அளவையும் குறைக்க உதவுது. அது மட்டும் இல்லாம இதுல குறைஞ்ச கலோரி இருக்கிறதால உடல் எடைய குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இது ஒரு நல்ல தேர்வா இருக்கும். அது மட்டும் இல்லாம இரும்பு சத்து, கால்சியம், விட்டமின் சி இருக்கிறதால நம்ம உடலுக்கு தேவையான பல சத்துக்களையும் இது தரதுனால சீனி அவரைக்காய மக்கள் அதிகமா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நம்ம 5 ரூபாய், 10 ரூபாய், 20 ரூபாய்ன்னு பாக்கெட்ல பேக் பண்ணி விற்பனையும் செய்யலாம். சீனி அவரைக்காய் வாங்குறதை விட அதை விற்பனை செய்யும் போது நமக்கு அதிக லாபம் கிடைக்கும். குறைஞ்ச செலவுல நல்ல லாபம் பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க இத வீட்டுல இருந்தே நம்ம தொழிலா பண்ணிக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி 11 ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை முன்னிட்டு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை அமைச்சர் மாண்புமிகு ஸ்ரீநாத் அவர்களின் வாழ்த்து.
1: கடலோசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியை ஒரு 10 வருஷமா சிறப்பா அதை நடத்திக்கிட்டு இருக்க திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதுல என்ன அப்படின்னா, ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம், இந்தியாவிலேயே ஒரே சேனல், ஒரே ஒரு எஃப்எம் ஸ்டேஷன் ஃபார் த சொசைட்டி, ஃபார் த கம்யூனிட்டி ஆஃப் ஃபிஷர்மேன் அப்படின்னா இதுதான், மீனவர்களுக்கான ஒரே எஃப்எம் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்றதுல ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். I wish Armstrong and his team very very good luck, best wishes, God bless, thank you.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: நல்லா மென்னு சாப்பிடணும், அப்பதான் சாப்பாடு உடம்புல சேரும்னு நம்ம முன்னோர்கள் சொல்றது வழக்கம். சாப்பிடுறதுக்கு உதவுறது வாய் தான். அந்த வாய் நம்ம உடம்புல தலைப்பகுதியில இல்லாம வயிற்று பகுதியில இருந்தா யோசித்து பார்த்தாலே காமெடியா இருக்குல்ல. ஆனா ஒரு உயிரினத்துக்கு வாய் அதோட வயிற்று பகுதியில தான் அமைஞ்சிருக்கு. அது என்ன உயிரினம்னா நம்மளாம் விரும்பி சாப்பிடுற நண்டுக்கு தான். நண்டு சாப்பிடுறது மூலமா நண்டுல இருக்கிற புரோட்டீன் உடல் வளர்ச்சிக்கும் எலும்புக்கும் உறுதி அளிக்குது. முக்கியமா குழந்தைகளோட முடி, நகம், சருமம் அப்புறம் சளி பிரச்சனைக்குமே அருமருந்தா இருக்குது.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை எஃப்எம் 90.4
4: இணைந்திருப்பது கடல் ஓசை எஃப்எம் 90.4 நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நான் மதி. நம்ம வீட்ல குழந்தைங்களோட அதிக நேரம் இருக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா அது அம்மா தான். என்னதான் அப்பா வந்து குழந்தைங்களோட தேவைகள் எல்லாத்தையுமே பூர்த்தி செஞ்சாலுமே குழந்தைங்க எப்பவுமே அம்மா பக்கம்தான் இருப்பாங்க. ஏன்னா அம்மா தான் அவங்களோட குழந்தை பருவத்துல இருந்து அவங்க ஒரு 12 வகுப்பு படிக்கிற வரைக்குமே அவங்களுக்கு படிக்கிற விஷயத்துல ஊக்கம் கொடுத்துட்டே இருப்பாங்க. அதுக்காக அப்பாக்கள் வந்து ஊக்கப்படுத்துறேன்னு சொல்ல முடியாது. அவங்கள ஒப்பிடும் போது அம்மாக்கள் தான் அதிகமா செயல்படுவாங்க. இப்படி குழந்தைங்க படிக்கிறத பார்க்கும் போதே நம்ம குழந்தையும் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும், 10 வகுப்பு தேர்வுல ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வரணும், 12 வகுப்புலயும் நல்லா படிச்சு நல்ல மதிப்பெண் எடுக்கணுங்கிறதான் அம்மாக்களோட பெரிய ஆசையா இருக்கும். ஆனா அதுக்காக ஒரு சில அம்மாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தைங்களை சின்ன வயசுல இருந்தே அவங்கள அவங்களா வாழ விடாம, அதாவது இப்போ ஒரு குழந்தைக்கு ஒரு 4-5 வயசு இருக்குன்னா அந்த வயசுல அந்த குழந்தைக்கு தேவையானது விளையாட்டு தான். ஆனா விளையாட விடாம அந்த வயசுலயே குழந்தைங்களை எப்ப பார்த்தாலும் படி படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. படிக்கலன்னா கையில என்ன பொருள் கிடைக்குதோ அதை எடுத்து அடிச்சிருவாங்க. இத நம்ம ரெண்டு விதமா கூட பாக்கலாம். ஒண்ணு பார்த்தோம்னா நம்ம தான் ஒழுங்கா படிக்கல, நம்ம பிள்ளையும் ஒழுங்கா படிக்காம போயிட்டாங்கன்னா நம்மள மாதிரி அவங்களோட வாழ்க்கையும் நல்லா இல்லாம போயிடக்கூடாதுன்னு அடிச்சு படிக்க வைப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா நான் நல்லா படிச்சேன், உனக்கு மட்டும் ஏன் படிப்பு வரலன்னு சொல்லி அடிப்பாங்க, இல்ல திட்டிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி நம்ம திட்டுறதாலயோ இல்ல அடிக்கிறதாலயோ குழந்தைங்க படிக்க மாட்டாங்க, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். குழந்தைங்க நல்லா படிக்கணும்னா அவங்க கிட்ட அதுக்கான ஆர்வத்தை நம்ம தான் தூண்டணும். படிக்கிறதுக்கு சரியான சூழ்நிலை எதுன்னு தெரிஞ்சு அதை அவங்களுக்கு உருவாக்கி கொடுக்கணும். எப்படி படிக்கணும், எப்படி படிச்சா நமக்கு நல்லா புரியும், ஞாபகத்துல வச்சுக்க முடியணும் குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். குழந்தைங்க கூட சேர்ந்து நம்ம புத்தகம் வாசிக்கிறது, கதை சொல்றது, குழந்தைங்களுக்கு பிடிச்ச புக்கை அவங்களாவே செலக்ட் பண்ண சொல்லி அப்படியே அவங்க படிக்கிறதுக்கான ஆர்வத்தை நம்ம அவங்க கிட்ட தூண்டணும். சில குழந்தைங்கலாம் பாத்தீங்கன்னா அமைதியான இடத்துல இருந்து படிக்கிறதா விரும்புவாங்க. அப்படிப்பட்ட குழந்தைங்களுக்கு கொஞ்சம் சத்தம் இருந்தா கூட அவங்களால கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க முடியாது. அப்படிப்பட்ட குழந்தைங்களுக்கு நம்ம அமைதியான ஒரு இடத்த உருவாக்கி கொடுத்து அதுல அவங்கள படிக்க வைக்கலாம். நிறைய பெற்றோர்களை பாத்தீங்கன்னா குழந்தை படிக்க போதே உனக்கு ஒரு தடவை சொல்லி கொடுத்தா புரியாதா, இப்படி படிக்காம போனேனா ஒண்ணுக்கு உதவ மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படி குழந்தைகிட்ட நம்ம சொல்லாம படிக்கும் போதே உன்னால முடியும், நீ சீக்கிரம் படிச்சு முடிச்சுவேன்னு சொல்லி ஊக்கம் கொடுக்கணும். குழந்தைங்க பாடம் தொடர்பா ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா கோபப்படாம நமக்கு தெரியலன்னா கூட கேட்டு சொல்றேன், இல்ல ரெஃபர் பண்ணி சொல்றேன்னு நம்ம சொல்லலாம். அவங்க படிக்கிற பாடங்களை நடைமுறை வாழ்க்கையோட ஒப்பிட்டு சொல்லி கொடுக்கும் போது அது என்னைக்குமே அவங்களோட மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கும். இப்போல்லாம் நிறைய வீடியோக்களும் வந்திருக்கு, அதையும் காட்டி குழந்தைங்க எப்படி படிக்கணும்னு நம்ம சொல்லி கொடுக்கலாம். சில நேரங்கள்ல குழந்தைங்க ஒரு சில தவறுகள் செய்வாங்க. அப்படி தவறுகள் செய்தா கூட அதை நம்ம திருத்தி இனி தவறு செய்யக்கூடாதுன்னு சொல்லிதான் குழந்தைங்களை சொல்லி கொடுக்கணுமே தவிர அதுக்கான தண்டனை கொடுத்து குழந்தைங்களை தண்டிக்க கூடாது. முக்கியமா குழந்தைங்க நல்லா படிக்கணும்னா அவங்க ஆக்டிவா இருக்கணும். அதுக்கு நல்ல தூக்கம், சத்தான உணவு, விளையாட்டு, உடற்பயிற்சி இது எல்லாமே குழந்தைங்களை அவங்க கிட்ட இருக்கிற சோர்வை நீக்கி அவங்களோட படிப்புல அவங்கள கவனம் செலுத்தி குழந்தைங்க நல்லா படிக்கிறதுக்கு உதவி செய்யும். குழந்தைங்களோட ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துறதுக்கு ஒரு அம்மா என்னெல்லாம் பண்றாங்களோ அதை பாக்குற குழந்தைங்களும் நம்ம நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுத்தோம்னா அதை பார்த்து நம்ம அம்மாவும் சந்தோஷப்படுவாங்கன்னு உங்களோட ஆசையும் நிறைவேற்ற முயற்சி பண்ணுவாங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: நேயர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. இந்திய தேசிய கடல்சார் தகவல் சேவைகள் மையம் இன்காய்ஸ் அறிவிப்பின்படி லட்சத்தீவுகள் கடல் பகுதியில் கள்ளக்கடல் நிலை உருவாகியுள்ளதால் கேரளா மற்றும் தென் தமிழக மாவட்டங்களான கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் கடல் அலையின் சீற்றம் இன்று வழக்கத்தை விட அதிகமாக இருக்கக்கூடும். எனவே மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் படகுகளை நங்கூரமிட்டு பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கும்படி ராமேஸ்வரம் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை மூலம் கேட்டுக் கொள்ளப்படுகிறது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கரகாட்ட கரம் படத்துல கவுண்டமணி செந்தில் கிட்ட எத்தனை பழம் வாங்கிட்டு வர சொன்னாரு?
1: ரெண்டு.
0: மொபைலா மொபைலா? இந்த பாட்டு எந்த படத்துல வரும்?
1: ரெண்டு.
0: சைக்கிளுக்கு சக்கரம் எத்தனை?
1: ஹலோ, இப்ப எதுக்கு ரெண்டுன்னு பதில் வர்ற மாதிரியே கேள்வி கேக்குறீங்க?
2: ஏன்னா இனி நீங்க கேட்கலாம் இரு பட பாடல்கள் திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: நெய்தல் பெண்ணே நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: இணைந்திருப்பது கடலோசை எஃப்எம் 90.4 நேதல் பெண்ணே நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நான் மதி. ஒரு குழந்தை பிறக்கிறாங்கன்னா அவங்க பிறந்த 21 நாளுக்குள்ள அந்த பிறப்பை நம்ம பதிவு செஞ்சு பிறப்பு சான்றிதழ் எடுக்கணும் அப்படிங்கிறது குழந்தை பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு சட்டம் 1969 கட்டாயமான ஒண்ணு. இப்படி பிறப்பு சான்றிதழ் வாங்குறது குழந்தையோட அடையாளத்துக்கும் வயசுக்கும் குடியுரிமைக்கும் ஒரு ஆதாரமா பயன்படுத்தப்படுது. முன்னாடி எல்லாம் குழந்தை பிறந்தாங்கன்னா அந்தந்த மாநகராட்சி அலுவலகத்திலோ இல்லைன்னா வட்டாட்சியர் அலுவலகத்திலோ போய் விண்ணப்பிக்கணும். ஆனா இப்பெல்லாம் குழந்தை பிறந்த ஹாஸ்பிட்டலையே பதிவு செஞ்சு கொடுத்துறாங்க. அப்படி பதிவு செஞ்சாலும் நிறைய நேரங்கள்ல அதுல ஒரு மிஸ்டேக் இருக்கும். ரொம்ப பெரிய மிஸ்டேக் எல்லாம் இருக்காது. இக்கு இருக்கிற இடத்துல கூணு இருக்கும், இல்ல அப்பாவோட முதல் எழுத்து அதாவது இனிஷியல் மாறி இருக்கும். இது நம்மளோட மிஸ்டேக் கிடையாது. ஆனா இப்படி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கிறதுனால நிறைய இடங்கள்ல ஒருவித சிக்கல் நமக்கு தான் வரும். நம்ம எப்பவுமே பர்த் சர்டிபிகேட் வாங்கும் போது எல்லா டீடைல்ஸும் சரியா இருக்கான்னு 1-2 தடவை செக் பண்ணி தான் வாங்கிக்கணும். இப்படி நம்மளுக்கு பர்த் சர்டிபிகேட் வாங்குறது ஈஸியான ஒரு செயலா இருக்கலாம். ஆனா அந்த பர்த் சர்டிபிகேட்ல நம்மளோட பேரையே மாத்தணுங்கிறது ஈஸியான செயல் கிடையாது. ஏதாவது ஒரு காரணத்துக்காக இப்ப சட்டப்பூர்வமா நம்மளோட பேரை மாத்துறோம், இல்ல ஒரு குழந்தைய தத்தெடுக்க போறோம்னா அந்த குழந்தையோட பர்த் சர்டிபிகேட்ல நம்மளோட அப்பா அம்மா பேர்ல நம்மளோட பேரை சேர்ப்போம், இல்ல திருமணத்துக்கு அப்புறம் பெண் வந்து தன்னோட அப்பா பெயர் எடுத்துட்டு கணவனோட பெயரை சேர்ப்பாங்க, சோ அப்படி மாத்திர மாதிரி இருக்கும், இல்ல மதம் மாறி திருமணம் பண்ணும்போது அவங்க பெயரெல்லாம் மாத்திர மாதிரி இருக்கும், இல்ல பாலின மாற்றம், இப்படி ஏதாவது ஒரு காரணத்துக்காக நம்ம பெயரை மாத்துவோம். இப்படி பர்த் சர்டிபிகேட்டை ஈஸியா வாங்குற மாதிரி நம்ம இந்த பர்த் சர்டிபிகேட்ல நம்மளோட பேரை மாத்துறதும் அவ்வளவு ஈஸி கிடையாதுன்னு சொன்னேன்ல. ஏன்னா பிறப்பு சான்றிதழ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஆவணம். சோ இதை நம்ம மாத்துறதுக்கு கண்டிப்பா ஒரு லாயரோட உதவி இல்லாம இதை நம்ம பண்ணவே முடியாது. ஏன்னா இதுல நிறைய சிரமம்லாம் இருக்கு. இப்படி நம்ம பெயரை மாத்தணும்னா அது சம்பந்தப்பட்ட அதிகாரிய சந்திச்சு பெயரை மாத்துறதுக்கான தெளிவான காரணத்தையும் தேவையான ஆவணங்களையும் சமர்ப்பிக்கணும். பெயர் மாத்துறதுக்கான விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செஞ்சு கொடுக்கணும். இதுக்கு நம்ம சட்டப்பூர்வமா தான் செயல்படும் சொன்னேன்ல, அதாவது ஒரு லாயரோட உதவியோட தான் இதை நம்ம செய்ய முடியும். ஸோ இதுக்கு தேவையான ஆவணங்கள் என்னெல்லாம்னா நம்ம பெயரை மாத்துறதுக்கான காரணத்தை விளக்குற மாதிரியான ஒரு பிரமாண பத்திரம், அப்புறம் பழைய பர்த் சர்டிபிகேட்டு, புது பேரு, அப்பாவோட பேரு, அம்மாவோட பேரு, பிறந்த தேதி, இது எல்லாமே கரெக்டா இருக்கிற மாதிரியான ஒரு ப்ரூஃபை கொண்டு கொடுக்கணும். இப்போ நம்ம பர்த் சர்டிபிகேட்ல மாத்திரோம்னா அதை தொடர்ந்து நம்ம எல்லா ஆவணங்களையும் மாத்திர மாதிரி இருக்கும். அதாவது நம்மளோட பாஸ்புக்கா இருக்கட்டும், லைசன்ஸா இருக்கட்டும், இல்லைன்னா பாஸ்போர்ட்டா இருக்கட்டும், இது எல்லாத்துலயுமே மாத்தணும். பாத்துக்கோங்க அப்ப இதுல எவ்வளவு சிரமம் இருக்கணும். ஒருவேளை நம்ம கொடுக்கற தகவல் தவறா இருக்கும் பட்சத்துல அதுவும் சட்ட சிக்கலாக வாய்ப்பு இருக்கு. சோ இந்த செயல் முறைகள்லாம் நடக்கிறதுக்கு ஒரு சில காலங்கள் ஆகத்தான் செய்யும். அது வரைக்கும் நம்ம தான் பொறுமையா காத்திருக்கணும். ஒரு சில நேரங்கள்ல பெயர் மாறி வந்ததும் நம்ம பேப்பர்ல தான் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். பொதுவா எந்த சர்டிபிகேட்டுமே நம்ம ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம். ஏன் நம்ம பர்த் சர்டிபிகேட் கூட ஆன்லைன்ல அப்ளை பண்ணி விண்ணப்பிக்கலாம். ஆனா பர்த் சர்டிபிகேட்ல இருக்கிற பெயரை மாத்துறதுக்கு நம்ம ஆன்லைன்ல விண்ணப்பிக்க முடியாது. என்ன சொல்ல வர்றேன்னா பிறப்பு சான்றிதழ கரெக்ஷன் பண்றது ஈஸி, ஆனா அதுல உள்ள பெயரை மாத்துறது அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க. சோ அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து பர்த் சர்டிபிகேட் வாங்கும் போது நம்ம என்ன பேரு வைக்க போறோம் அப்படிங்கறத செலக்ட் பண்ணி கரெக்டா நம்ம பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி நமக்கு சிரமங்கள் இல்லாம நம்ம பாத்துக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள், மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் பேசலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நாமதி. இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடலோசை எஃப்எம் 90.4.

0: சுரேஷே அப்படியே போய் ஒரு டீ குடிச்சிட்டு வருவோம்.
1: ரமேஷ் வயிறு கலக்குற மாதிரி இருக்கு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணினா டாய்லெட் போயிட்டு வந்துருவேன்.
0: அட வாப்பா, கடத்தருவுல போய் டீயை குடிச்சிட்டு கடற்கரை பக்கமா ஒதுங்கலாம்.
1: தப்பு ரமேஷ், நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. 1 கிராம் மனித கழிவுல 1 கோடிக்கு மேல பாக்டீரியாக்களும் வைரஸும் இருக்கு. இதெல்லாம் சுற்றுச்சூழல கலக்கிறதுனால தான் நமக்கெல்லாம் அடிக்கடி நோய்கள் வருது. குழந்தைகளோட வளர்ச்சியும் இதனால பாதிக்கப்படுது. போன மாசம் கூட கடற்கரை பக்கமா விளையாட போன பையனுக்கு 1 வாரம் காய்ச்சல் வந்துச்சுல, அதுக்கு இதுவும் ஒரு காரணம் தான்.
0: ஏ சாரிப்பா, இனிமே அப்படிலாம் பண்ண மாட்டேன்.
2: கடற்கரைகள் நம் கழிப்பறைகள் அல்ல. கடற்கரைகளில் மலம் கழிப்பதை தவிர்ப்போம், கடல் வளத்தை காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது பிற்பகல் 1 மணி. எளிய மக்களின் குரலாய், வளர்ச்சியின் வழிகாட்டியாய், இதமான இசையாய், நீதல் கரையில் பிறந்து கடல் காற்றில் மிதந்து உங்கள் ஆதரவோடு 11ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: இன்று என் ஆசை மச்சான் மற்றும் நேருக்கு நேர் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் வெல்கான். இப்போ கருவாட்டு வியாபாரம் பார்க்குறேன். சின்ன வயசுல 10 வயசுல சவுக்க காட்டில் குடை வச்சு தண்ணி அடி ஊற்றுனேன். அதுக்கு முன்னால் கல்யாணம் முடிஞ்சு முடிஞ்சு கழிச்சமக்கு போனேன். அது எவ்வளவு? 100 கல், 100 ரூபா. அந்த அதெல்லாம் அள்ளி சமைக்க மணி நேரமாக சமைப்போம். 12 மணி 1 மணிக்கு தான் எங்களை விடுவாருங்க. அது மணி 4 மணிக்கு சேர்ப்போம். 100 கல் சமைக்க முடியாது எங்களுக்கு. நாலு 60 கல், 70 கல் தான் சமைப்பேன். சவுக்க காடு போவேன். சவுக்க காடு போவேன்னா 1 கட்டு 40 ரூபா. அதை விட்டு சாப்பிட்டோம். அதை விட்டு தின்னோம். விறகு ஒடிப்போம். விறகு ஒடிச்சு அடுக்கி கிடுக்கி தூக்கிட்டு வந்து ஒரு இடத்துல குத்து வச்சு கஞ்சியை தண்ணியை குடிப்போம். 80 ரூபா 100 ரூபாய்க்கு கூட விற்க முடியாது. 80 ரூபா நாங்கள் அதுக்காக 30 ரூபா 40 ரூபாய்க்கு சாப்பிட்ருவோம். சாயா குடிப்போம். செய்ய வெடிப்போம். வாங்கிட்டு போவோம். கிடக்கிற காசு 50 ரூபாய் 40 ரூபாய் மிஞ்சுனா அம்மா மாட்டை கொண்டு கொடுத்துருவோம். எங்களுக்கு ஆடு மாத்தைக்கு பாவாடை சட்டை எடுத்துவாங்க. அதெல்லாம் ஒரு கதை. ஒரு அம்மா மரத்தை சாக்கிறோம்னு மேலே விழுந்து செத்து போச்சு. அந்த அம்மா பெரிய வயசு, என்னோட மூத்த குளத்தா இருப்பாது. அப்படியே மரம் விழுந்து செத்து அவங்க தோலில் போட்டு கம்பு போட்டு தூக்கிட்டு வந்தோம். தொத்தி போட்டு தூக்கிட்டு வருவாங்க. அப்படி 10 பேர் சேர்ந்து தூக்கணும். தூக்கி தூக்கி வந்து அதுக்கு வந்து கோயில், நம்ம சஞ்சயபுர கோயில் இருக்குல்லே பழைய கோயில், அதை தூக்கி கொண்டு வச்சுட்டு என் காலுக்களை கூப்பிட விட்டு வர வண்டியில் ஏற்றிட்டு போய் இங்கேருந்து போகும்போது செத்துட்டாரு. அப்படி ஒரு விபத்து. எங்களுக்கெல்லாம் அந்த விபத்து நடக்கணும், எல்லாத்துக்குமே நடக்கணும். எனக்கு ஒரு விபத்து நடந்துச்சுன்னா சவுக்க கம்பு இப்படி இழுத்து அடிக்கும்போது இப்படி அடிச்சிட்டு இப்படி அடிச்சு மூக்கை இழுத்து மூக்கு வலிக்கும். அப்படி ஒரு கதையெல்லாம் நடந்து நாங்கள் வாழ்க்கை தந்துக்கிட்டு இருக்கோம். எந்த வாழ்க்கையை நடத்த எந்த வாழ்க்கையை சொல்ல. இப்போ ஒரு 10 வருஷம் போய் சவுக்க கடைலாம் போய் போக முடியாது. மறுவா கால் வழியெல்லாம் அந்த கீழெல்லாம் விழுந்து அந்த கால் தள்ள இடத்துல கீழெல்லாம் விழுந்து வந்து அதெல்லாம் சொல்லக்கூடியது. அறியும். நன்றி ஐயா, நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி 11 ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய செயலாளர் மற்றும் ராஜ்யசபா உறுப்பினர் மாண்புமிகு கிறிஸ்டோபர் திலக் எம்பி அவர்களின் வாழ்த்து.
1: கடலோசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி கேட்டுக்கொண்டிருக்கிற நேயர்களுக்கும் மீனவ சொந்தங்களுக்கும் என் அன்பிற்கினிய வணக்கம். மீனவ மக்களுக்கு தினந்தோறும் வானிலை தகவல்கள், மீன் விலை நிலவரம், வேலைவாய்ப்பு தகவல்கள், பருவநிலை மாற்றம், பாரம்பரிய அறிவு, போட்டித் தேர்வுகள் குறித்த நிகழ்ச்சிகளை வழங்கி வரும் கடலோசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி ஆகஸ்ட் 15 அன்று 10 ஆண்டை நிறைவு செய்வதை அறிந்தேன். பணியாற்றக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். குறிப்பாக கடலோசை எஃப்எம் 90.4 நிறுவனர் அகில இந்திய மீனவர் காங்கிரசின் தலைவர் அன்பு நண்பர் திரு ஆம்ஸ்ட்ராங் பெர்னாண்டோ அவர்களுக்கு மீனவ மக்களுக்காக இந்த வானொலி சேவையை கடந்த 10 ஆண்டுகளாக செய்து வருவதற்காகவும் இன்னும் பல 100 ஆண்டுகள் இந்த வானொலி சேவை தொடரவும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்ன அக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் எந்திரிச்சிங்களா?
1: வாசம் தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
0: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் மிதக்குது?
1: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
0: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
1: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உன் புக்கு வந்தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் ஏன் வெளியே விட போறேன்?
0: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும்? இத உங்ககிட்ட வம்புழுக்க சொல்லல, இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்குள்ள டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
1: சரி, இப்ப என்ன பண்ணனுங்கற
0: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை, ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணிய விடுங்க.
2: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதே கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
4: இன்று என் ஆசை மச்சான் மற்றும் நேருக்கு நேர் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: கரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: இன்று என் ஆசை மச்சான் மற்றும் நேருக்கு நேர் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: அடிப்போடடி போடடி துடுப்பு ஓம் போட வரும் எடுப்பு
1: அடிப்போடடி
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்று என் ஆசை மச்சான் மற்றும் நேருக்கு நேர் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 2 மணி. எளிய மக்களின் குரலாய், வளர்ச்சியின் வழிகாட்டியாய்,

இதமான இசையாய் நீதல்கரையில் பிறந்து கடல் காற்றில் மிதந்து உங்கள் ஆதரவோடு 11ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது நம்ம கடல் ஓசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம், என்னோட பேர் பேனு. எனக்கு வந்து வயசு வந்து 28 ஆகுது. நான் இங்கே மாமல்ல தான் இருக்கேன். என்னோட லைஃப்பில் வந்து ரொம்பவும் மறக்க முடியாத தருணம் அப்படின்னு சொன்னால் என்னோட வளகாப்பு, இன்னொன்று வந்து எனக்கு டெலிவரி நடந்தது. அதான் என்னோட மறக்க முடியாத தருணம். ஏன்னா கரெக்டாக வந்து எனக்கு 4 மந்த்ஸ் நடந்துட்டு இருக்கும்போதே எங்கள் வீட்டுக்காரவங்க வந்து ஃபாரின் போயிட்டாங்க. எனக்கு கரெக்டாக 7 மந்த் நடக்கும்போது வளகாப்புக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது, ஏன்னா நான் வந்து எங்கள் மாமனார் வீட்டில் யார்கிட்டே நான் பேசிக்கிற மாட்டேன், எனக்கு எந்த சப்போர்ட்டுமே கிடையாது. என்னோடய எங்கள் அம்மா அப்பா வீட்டு சப்போர்ட் மட்டும் தான் இருந்துச்சு. எனக்கு வளகா போடுறதுக்கு எங்களோட ரிலேட்டிவ்ஸில் வந்து சொல்கிறதுக்கு வந்து எனக்கு அப்போ யாரையுமே தெரியாது. அப்புறம் எங்கள் வீட்டுக்காரவங்க ஃபாரின் போனதுக்கப்புறம் அவங்கள்ட்ட ஒன்று ஒன்றா கேட்டு 7 மாதம் குழந்தை வயிற்றில் இருக்கும்போதே என்னோடய வளகாப்புக்கு நான் போய் தங்கச்சி மடத்தில் உள்ள ரிலேட்டிவ்ஸ் இங்கே எல்லாத்துலேயுமே நானே போய் சொல்லி என்னோடய வளகாப்பை வந்து நானே நடத்தினேன். அது வந்து என்னோடய லைஃப்பில் வந்து மறக்கவே முடியாது. அதுக்கப்புறம் எனக்கு 9 மந்த்ஸில் வந்து டெலிவரிக்கு நாங்கள் ஹாஸ்பிட்டல் வயிறு வலிச்சு போயிட்டோம். போனால் எங்கள் வீட்டுக்காரவங்க கடல் மேலே இருக்காங்க, எங்கள் ஃபாரினில் கடல் மேலே இருக்காங்க, டவர் கிடைக்கல அவங்களுக்கு, வயிறு வலிச்சு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் மட்டும் தான் போட்டேன். அதுக்கப்புறம் உங்கள் டவர் கிடச்சி எங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணால் நாங்கள் நைட்டு ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகிட்டோம். அட்மிட் ஆனதுக்கப்புறம் மார்னிங் வந்து ஒரு 8:33 தான் என் மகன் பிறந்தான். அது வந்து என்னால் எங்கள் வீட்டுக்காரவங்கள்ட்ட வந்து நேராக சொல்ல முடியாத சூழ்நிலை ஒன்று, இன்னொன்று வந்து குழந்தை எங்கள் வீட்டுக்காரவங்க கையில் வாங்க முடியாத சூழ்நிலையாகவும் அமைஞ்சு போச்சு. அதாவது என்ன சொல்கிறது, நம்ம கல்யாணம் முடிஞ்ச பெண்களுக்கு வந்து ஒரு முக்கியமான தருணமே வீட்டுக்காரவங்க தான் குழந்தைய வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்போம். ஆனால் எனக்கு வந்து வளகாப்பு நேரத்துலேயும் அவங்க இல்லை, டெலிவரி டைம்லேயும் கூட இல்லை. எங்கள் வீட்டுக்காரவங்களுக்கு வந்து குழந்தை பிறந்ததே வந்து நாங்கள் வந்து ஃபோனில் தான் எங்கள் அத்தை வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சுட்டு அப்போ தான் அவங்களுக்கு வந்து மகன் பிறந்ததே நாங்கள் வந்து சொன்னோம். அதெல்லாம் வந்து என்னோட லைஃப்பில் வந்து மறக்க முடியாது. இன்னொன்று வந்து அவங்க வந்து என் மகனுக்கு 8 மாதம் ஆனதுக்கப்புறம் தான் வந்து அவங்க வந்து குழந்தைய வந்து கையில் வாங்கி தூக்குனாங்க. அப்போ அவங்ககிட்ட குழந்தைய கொடுக்கும்போது எனக்கு வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. அப்போ கொடுக்க முடியாத குழந்தைய வந்து இப்போ கொடுக்குறேன், ஏதோ அவங்க மகன் அப்படிஞ்சு கொடுக்கும்போது அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அது வந்து என்னோட லைஃப்பில் வந்து எப்போவுமே மறக்கவே முடியாது. நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: அறிவோம் 1000. இது இணைய நேரம் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
0: இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களின் பேச்சு. இது பட்டிமன்றம் ராஜா என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
4: வணக்கம். மகாபாரதத்தில் இருந்து ஒரு சின்ன கதையோடு உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. நம்ம உலகத்துல எங்க நம்ம சுத்தி பார்த்தாலும் அப்பாக்களினுடைய தியாகம் என்பது ரொம்ப ரொம்ப மகத்தானது. தன்னுடைய மகன்களுக்காக அல்லது மகள்களுக்காக ஒரு அப்பா எதையெல்லாம் விட்டு கொடுத்தாருன்னு பார்த்தா அதுக்கு அளவே கிடையாது. அம்மாக்களும் விட்டு கொடுப்பாங்க, ஆனா விட்டு கொடுக்கிற அம்மாக்கள் அதை பத்தி நிறைய பேசுவாங்க. நான் எவ்வளவுலாம் செஞ்சிருக்கேன் தெரியுமா அப்படின்னு அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறது அவர்களினுடைய இயல்பு. அப்பாக்கள் நிறைய தியாகம் செய்வாங்க, ஆனா அதை பத்தி சொல்லக்கூட அவங்களுக்கு தெரியாது. இந்த உலகம் முழுவதும் அப்பாக்களினுடைய தியாகத்தினால் எழுந்த கதைகளால் நிரம்பி இருக்கிற உலகம் இந்த உலகம். இதுல மகாபாரதத்துல ஒரே ஒரு வித்தியாசம், அப்பா மகனுக்காக செய்த தியாகம் அல்ல, மகன் தன்னுடைய அப்பாவுக்காக செய்த ஒரு தியாகத்திலிருந்து தான் மகாபாரத கதையினுடைய ஆரம்பமே முளைத்தெழுகிறது. அப்படி தன்னுடைய அப்பாவுக்காக தியாகம் செய்த ஒரு மகன்தான் தேவவிரதன் என்று பெயர் கொண்ட பீஷ்மர். அவர் என்ன தியாகம் செஞ்சாரு, அது ஏன் ரொம்ப ஸ்பெஷல், அதைத்தான் இந்த பகுதியில் நாம பார்க்க போறோம். குரு வம்சம் ரொம்ப மகத்தான மனிதர்களை கொண்ட ஒரு வம்சம். அதிலே வந்த யயாதியிலிருந்து ஆரம்பித்து மகத்தான மன்னர்களை கொண்ட அந்த வம்சத்தில் சாந்தனு அப்படின்ற ஒரு மன்னன் இருந்தான். அவருடைய அப்பா வந்து பிரதீபன். அவர் தான் அந்த வம்சத்தை அவ்வளவு வலிவுடைய ஒரு வம்சமாக மாற்றினவர். சாந்தனு வந்து மகத்தான ஒரு மன்னன், பெரிய போர் வீரன். தன்னுடைய நாடும் தன்னுடைய மக்களும் ரொம்ப நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு வேகமாகவும் விவேகத்தோடும் செயல்பட்ட ஒரு மன்னன். அஸ்தினாபுரத்துக்கு பக்கத்துல தான் கங்கை ஆறு இருக்கிறது. கங்கை தோன்றி பொங்குகின்ற அந்த இடத்திலே கங்கர்கள் அப்படின்ற அந்த வேடர் குலத்தை சார்ந்தவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க வந்து பயங்கரமான போர்த்திறம் கொண்டவர்கள், மறைந்திருந்து அம்பு எய்தக்கூடியவர்கள். அவர்கள் தெரிந்த அந்த வில் வித்தையை கத்துக்கணும்னு சொல்லிட்டு சாந்தனு மன்னனுக்கு ரொம்ப ஆசை. அவருக்கு ஏற்கனவே பெரிய வில்வீரன் தான், ஆனா இவர்களினுடைய தனிப்பட்ட திறமைகளை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனா கங்கர்கள் யாரையுமே நெருங்க விட மாட்டாங்க. அவங்க வாழும் வசிக்கும் பகுதிக்கு யாராவது வந்தாலே அம்புதான் நேரம், பேச்சுவார்த்தையெல்லாம் கிடையவே கிடையாது. அந்த பகுதிக்கு அடிக்கடி மன்னர் சாந்தனு வந்து செல்ல தொடங்கினார். எப்படியாவது அவங்கள பார்க்க முடியுமா, அவங்களோட பேச முடியுமா, அவங்கள்ட்ட கற்றுக்க முடியுமான்னு சொல்லிட்டு அப்படி போன ஒரு நாளில் அந்த இடத்தில் நின்று கொண்டிருந்த ஒரு அபாரமான அழகான ஒரு பெண்ணை பார்த்தார்.
5: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: ஷர்ட் பைக் கார் ஏன் போன் கவர் கூட நமக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்றோம். அப்போ காலம் எல்லாம் நம்ம வாழ போற வீட்டோட டைல்ஸ் ஏன் கஸ்டமைஸ் பண்ண கூடாது?
1: தென் தமிழ்நாட்டிலே சொந்த தொழிற்சாலை வசதி கொண்ட ஒரே நிறுவனமான அனுஷ்டைல்ஸ் டைல்ஸ் வாங்கும் போது உங்களுக்கு பிடிச்ச போட்டோஸ் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். மேலும் 7000க்கு மேற்பட்ட டிசைன்கள் 30% ஆஃபரோட ஃப்ரீ டெலிவரியும் உண்டு.
0: அனுஷ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாடு மற்றும் தென்காசி.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 வானொலி ஜாம்பவான் திரு பிஹெச் அப்துல் ஹமீத் அவர்களின் வாழ்த்து.
1: வணக்கம் அன்புள்ளங்களே, கடலோசை பண்பலை வானொலியின் ஆரம்ப விழாவில் கலந்து கொண்ட அந்த பசுமையான நினைவுகள் இன்னும் என் நெஞ்சை விட்டு அகலவில்லை. காலம் காற்றாற்று வெள்ளம் போல் ஓடி மறைகின்றது. உலகத்திலேயே தமிழில் முதன் முதலாக மீனவர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட வானொலி என்ற பெருமையை கடலோசை பண்பலை பெற்றிருந்தாலும் கூட, இந்த மீனவ சமுதாயத்தையும் தாண்டி அனைத்து மக்களது அங்கீகாரத்தையும் அபிமானத்தையும் இந்த வானொலி பெற்றிருக்கிறது என்றால், அதற்கு காரணம் இந்த வானொலியை வழி நடத்தும் நிர்வாகிகள், அதைவிட மிக முக்கியமாக அர்ப்பண சிந்தையோடு இந்த வானொலியில் பணியாற்றும் ஒலிபரப்பாளர்கள், தொகுப்பாளர்கள் என்றே நான் நினைக்கின்றேன். இன்று இணையதளத்தினூடாகவும் உலகளாவிய பல்வேறு ஊடகங்கள் மூலமாகவும் கடல் ஓசை பண்பலை வானொலியின் புகழ் பரவி வருவதை நானும் அவதானித்து வருகின்றேன். மகிழ்ச்சி. இலங்கை வானொலியில் நான் பணியாற்றிய 50 ஆண்டுகால நினைவுகளை பின்னோக்கி புரட்டினால், சுமார் 45 ஆண்டுகளுக்கு முன்பு மீனவர்களுக்காகவே ஒரு சஞ்சிகை நிகழ்ச்சியை ஓராண்டு நடத்தினேன். அதுவும் மீனவர்களை நேரில் சந்தித்து அவர்கள் மத்தியில் ஒளிப்பதிவு செய்த நிகழ்ச்சி. அதன் பெயர் மீனவ நண்பன். ஆனால் அந்த காலத்தில் கூட, எதிர்காலத்தில் மீனவர்களுக்காகவே ஒரு பண்பலை வானொலி உருவாகும் என்று நான் கனவிலும் நினைத்திருக்கவில்லை. அதனை நனவாக்கிய புரவலர் நண்பர் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு நம் எல்லோரது நெஞ்சார்ந்த நன்றியும் உரித்தாக வேண்டும். கடல் ஓசை பண்பலை வானொலியின் புகழ் தேச எல்லைகள் கடந்து உலகெல்லாம் பரவ வேண்டும். அதற்கு எல்லோருக்கும் பொதுவான ஏக இறைவன் நல்லருள் புரிய வேண்டும் என பிரார்த்தனை செய்து உங்கள் அனைவரையும் நெஞ்சார வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்த்துக்கள், நன்றி.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: உள்ளடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம். நெய்தலின் கதைகள் காலை 7 மணி முதல் இரவு 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: அறிவோம் 1000. இது இணைய நேரம் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
0: இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களின் பேச்சு. இது பட்டிமன்றம் ராஜா என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
3: சாந்தனு வந்து அழகான ஒரு பெண்ணை பார்த்த. இப்படி ஒரு அழகான உருவம் இருக்க முடியுமா? இவ வந்து இந்த மண்ணில கால் வைத்து நிற்கிற பெண்ணா இவள்? இவ ஏதோ விண்ணுலகத்திலிருந்து இறங்கி வந்த ஒரு தேவதை போல இருக்காளுன்னு சொல்லிட்டு அப்படியே பிரமிச்சு போய் அவளை பார்த்துட்டு இருந்தாரு. ஆனா அந்த மன்னர்களுக்கே உரிய அந்த ஒரு கம்பீரம் இருக்கும் இல்லையா அவர்கிட்ட? அதனால ரொம்ப தயங்கி கேட்கலாமா வேணாமான்னு யோசிச்சு, அதெல்லாம் இல்ல, நேர அந்த பெண் முன்னாடி போய், நான் தான் அஸ்தினாபுரத்தினுடைய அரசனான சாந்தனு மகாராஜா, உன்னை நான் திருமணம் செஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன், உனக்கு விருப்பம் இருக்கா அப்படின்னு நேரடியா கேட்டாரு. அந்த பெண்ணு தன்னுடைய மிக அழகிய கரிய விழிகளால் அவரை ஏறிட்டு பார்த்த. மன்னனே, உன்னை நான் திருமணம் செய்து கொள்ளுகிறேன், நான் இந்த கங்கர் குலத்தை சேர்ந்த ஒரு பெண்ணு, ஆனா உன்னை நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு நிபந்தனை இருக்கு அப்படின்னு அவளும் தைரியமா பேசுறா. என்ன நிபந்தனையா இருந்தாலும் அதுக்கு நான் கட்டுப்படுறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. என்ன நிபந்தனைன்னு கேட்டுட்டு நீ வாக்குறுதியை கொடு, எதுவா இருந்தாலும் நான் கட்டுப்படுறேன். உன்னை மாதிரியான ஒரு அபூர்வமான பெண்ணை ஒருவன் அடைய வேண்டும் என்றால் எதைத்தான் அவன் விட்டு கொடுக்க முடியாதுன்னு மன்னர் பதில் சொல்றார். அவ அதுக்கு சொல்றா, என்ன நீ திருமணம் செய்து கொண்டால் நான் என்ன செய்தாலும் அது நல்ல செயலோ தீய செயலோ, நீ ஏன் செய்தாய் அப்படின்னு நீ என்னை கேட்கவே கூடாது. நான் எதை செய்தாலும் நீ கேட்கக்கூடாது, அதற்கு நீ ஒத்துக்கொண்டால் நம்முடைய திருமணம் நடைபெறும் அப்படின்னு அவர் சொல்றா. காதல் எவ்வளவு தூரம் ஒருத்தருடைய கண்ணை மறைக்கும் பாருங்களேன். மன்னர் ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம, நீ என்ன செஞ்சாலும் நான் கேள்வி கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த நிபந்தனைக்கு ஒத்துக்கொண்டு அவளை திருமணம் செய்து கொள்ளுகிறார். அந்த பெண் கங்கை நதியினுடைய ஒரு தெய்வீக அம்சமான பெண் தான். அவ தான் கங்கா நதியே. அவள் தான் ஒரு மானுட ரூபத்தில் பெண்ணாக நின்று சாந்தனு மகாராஜாவை பார்த்து அவரை திருமணம் செய்து கொண்டார். அவளோடு வாழ்ந்த வாழ்க்கையை பற்றி எவ்வளவு எழுதினாலும் இன்னும் எழுதுவதற்கு மிச்சம் இருக்கும், அவ்வளவு மகிழ்ச்சியாக சாந்தனு மகாராஜா வாழ்ந்தார். மக்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி, இப்படிப்பட்ட ஒரு பேரழகி தங்களினுடைய மகாராணியாக இருந்தால் அந்த நாட்டு மக்களுக்கு ஏன் வந்து மகிழ்ச்சி இருக்காது? கங்கா தேவியே தங்களுடைய நாட்டுக்கு வந்து, அவளே வந்த பிறகு அந்த நாட்டில் வளம் குறைந்து போகுமா, செல்வம் குறைந்து போகுமா? நதியின் வளம் தானே ஒரு நாட்டினுடைய வளம். ஆறில்லா ஊருக்கு அழகு பாழ்னு ஔவையார் அதனால தானே சொன்னா. கங்கை நதியே வந்து அந்த நாட்டினுடைய அரண்மனையில் கொலு இருந்தால் அந்த நாட்டில் வந்து அது பிறகு பஞ்சம் இருக்குமா, பட்டினி இருக்குமா, வறுமை இருக்குமா? நாடு அவ்வளவு செழிப்பாக இருந்தது, மக்களும் சந்தோஷமா இருந்தாங்க. இதுக்கு அடுத்த ஸ்டெப் தானே எல்லாரும் யோசிப்பாங்க, எங்களினுடைய மகாராணிக்கு எப்போது குழந்தை பிறக்கும்னு யோசிச்சாங்க. கங்கை நதிக்கு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை பிறந்த உடனேயே அந்த சின்னஞ்சிறு குழந்தை, அப்போது தான் பிறந்திருக்கிற குழந்தையை எடுத்துக்கிட்டு தன்னந்தனியாக புறப்பட்டு போனாள். மன்னருக்கு வந்து அவ என்ன செய்யறான்னு புரியல. அவ பின்னாடி அவரும் போனாரு. ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம தயங்காம அப்போது பிறந்த அந்த பச்சிளம் குழந்தையை நதியில அப்படியே விட்டுட்டா அந்த அவருடைய மனைவி. அவர் உயிர் பதறி போயிருச்சு.
1: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: அக்கா, நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பவும் நேசகரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அவர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. இந்திய தேசிய கடல்சார் தகவல் சேவைகள் மையம் இன்காய்ஸ் அறிவிப்பின்படி லட்சத்தீவுகள் கடல் பகுதியில் கள்ளக்கடல் நிலை உருவாகியுள்ளதால் கேரளா மற்றும் தென் தமிழக மாவட்டங்களான கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் கடல் அலையின் சீற்றம் இன்று வழக்கத்தை விட அதிகமாக இருக்கக்கூடும். எனவே மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் படகுகளை நங்கூரமிட்டு பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கும்படி ராமேஸ்வரம் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை மூலம் கேட்டுக் கொள்ளப்படுகிறது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: உங்க கடையில கொஞ்ச நேரம் என் போனை சார்ஜ் போட்டு தரீங்களா?
1: சரி குடுமா.
2: ஏய் பிரியா, இங்க போட வேணாம், இங்க வா.
0: ஏய், சார்ஜ் 10% தான் இருக்கு. ஊருக்கு போய் இறங்கனோட வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லணும்.
2: அப்படினா போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்க போனதை யூஸ் பண்ணு, இல்லனா ஏதாச்சும் கடையில இருந்து போன் பண்ணி சொல்லு. அதுவும் இல்லையா, உன்னோட கேபிள யூஸ் பண்ணி சார்ஜ் போடு.
0: ஏய், இதுல என்ன இருக்கு
2: பிரியா? இப்படி தெரியாத ஒருத்தவங்களோட கேபிள யூஸ் பண்ணும் போதோ, இல்ல பொது இடங்கள்ல இருக்கிற வைஃபை மூலமா பண பரிமாற்றம் செய்யும் போதோ நம்ம போன்ல இருக்கிற டேட்டா ஈஸியா திருடப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம அக்கவுண்ட்ல இருந்தும் பணம் திருடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: ஓ, இப்படி கூட பண்ணுவாங்களா?
3: பொது இடங்களில் சார்ஜ் போடும் போதோ அல்லது வைஃபை பயன்படுத்தும் போதோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முடிந்தவரை அதை பயன்படுத்தாமல் இருப்பது நலம்.
4: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
6: அறிவோம் 1000, இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4.
7: இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களின் பேச்சு. இது பட்டிமன்றம் ராஜா என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
8: குழந்தை பிறந்த உடனே அந்த சின்னஞ்சிறு குழந்தை, அப்போதுதான் பிறந்திருக்கிற குழந்தையை எடுத்துக்கிட்டு தன்னந்தனியாக புறப்பட்டு போனாள். மன்னருக்கு வந்து அவ என்ன செய்யறான்னு புரியல. அவ பின்னாடி அவரும் போனாரு. ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம தயங்காம அப்போது பிறந்த அந்த பச்சிளம் குழந்தையை நதியில அப்படியே விட்டுட்டா அந்த அவருடைய மனைவி. அவரு உயிர் பதறி போயிருச்சு. ஐயோ, ஏன் அப்படி செய்யறன்னு கேட்க வந்த அந்த வாயை தன்னுடைய அத்தனை பலத்தாலும் அடக்கி கொண்டார். ஏன்னா கேள்வி கேட்க கூடாதுன்றது தான் கண்டிஷன். இந்த மாதிரி ஒரு தடவை இல்லை, 7 தடவை செஞ்ச, 7 முறை குழந்தைகள் பிறந்தன. ரொம்ப அழகான ஆரோக்கியமான ஆண் குழந்தைகள். ஒவ்வொரு முறையும் குழந்தை பிறந்த உடனேயே அவ எந்திரிச்சு போய் அந்த நதியில அந்த குழந்தைய விட்டுடுவா. அந்த குழந்தை அந்த நதியில போய் மறைவதை கனத்த நெஞ்சோடும் அழுது கொண்டிருக்கிற கண்களோடும் பார்த்து சாந்தனு மகாராஜா ஒரு கேள்வியும் கேட்க முடியாமல் மௌனமாக திரும்பி வருவார். 8வது குழந்தை பிறந்தது, அதையும் அன்றைக்கும் அதே தான் செஞ்சாவ. அந்த குழந்தைய எடுத்துட்டு போய் தண்ணியில விடுற போது அதுக்கும் மேலேயும் அந்த மன்னரால பொறுக்க முடியல. நில் அப்படின்னு தன்னுடைய மனைவியை பார்த்து சொன்னார். என்ன செஞ்சிட்டு இருக்க நீ? 7 குழந்தைகளை தண்ணியில விட்ட, நான் பொறுமையா இருந்தேன், உன்னை கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டு 8வது குழந்தை இதையும் தண்ணியில விட்டுற, உன் மனசு என்ன கல்லா? நீ பெண் தானா? நீ தாய் தானா? அப்படின்னு சொல்லி பலத்த குரல்ல அவ கேக்குறா. கங்காதேவி தன்னுடைய கணவனை சாந்தனு மகாராஜாவை பார்த்து சிரிச்சா. ஒப்பந்தத்தை நீ மீறிட்ட, அதனால இனிமே நான் உன்னோட இருக்க முடியாது. இந்த குழந்தைய நான் ஆற்றில் விடலை, நான் என்னோட எடுத்துக்கிட்டு போய் வளர்க்குறேன். உரிய பருவத்தில் இந்த மகன் உன்னை சந்திப்பான். ஆனால் நான் செய்த எந்த செயலையும் நீ கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்றது தான் நமக்குள்ளே இருக்கிற ஒப்பந்தம். அதை மீறியதால் இனிமேல் நீயும் நானும் மனைவியும் கணவனுமாக வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிஞ்சிய ஒற்றை பிள்ளையை தன் கையோடு எடுத்துக்கொண்டு கங்கர்கள் வாழ்கிற அந்த காட்டு பகுதி மலைப்பகுதிக்குள்ளே போய் அவள் மறைந்து விட்டாள். என்ன நடந்ததுன்னே புரியாம சாந்தனு மகாராஜா நடைப்பிணமாக மாறினார்.
3: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.
9: வேதனை இவர்களுக்கு வேடிக்கை, இதயம்

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: உப்பிலா பண்டம் குப்பையிலே அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி கேள்விப்பட்டதுண்டு. காரணம், உப்பு நம்ம சாப்பாட்டுல அதிகமா இருந்தாலும் சரி கம்மியா இருந்தாலும் சரி நம்மளால அந்த சாப்பாட்டை சாப்பிட முடியாது. ஒருவேளை நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல நிறைய உப்பு சேர்த்துட்டோம்னா அதை எப்படி சரி பண்றது தெரிஞ்சுக்கலாமா? ஒரு முழு உருளைக்கிழங்க தோலை உரிச்சு நம்ம சமைக்கிற சாப்பாட்டுல சேர்த்து நல்லா உருளைக்கிழங்கு வெந்ததும் எடுத்துட்டா சரியாயிரும். காரணம், உருளைக்கிழங்கு சமைக்கிற உணவுல இருக்கிற உப்பை உறிஞ்சி கரெக்டான அளவுக்கு கொண்டு வந்துடும். முக்கியமா நீங்க எவ்வளவு உப்பு சேர்த்திருக்கீங்களோ அதுக்கு தக்கன உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 3 மணி. எளிய மக்களின் குரலாய், வளர்ச்சியின் வழிகாட்டியாய், இதமான இசையாய், நீதல் கரையில் பிறந்து கடல் காற்றில் மிதந்து உங்கள் ஆதரவோடு 11ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது நம்ம கடல் ஓசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4 இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களின் பேச்சு. இது பட்டிமன்றம் ராஜா என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: என்ன நடந்ததுன்னே புரியாம சாந்தனு மகாராஜா நடைப்பிணமாக மாறினார். உண்மையில என்னதான் நடந்தது? எதற்காக 7 குழந்தைகளை அது பிறந்த உடனே ஒரு தாய் ஆற்றிலே கொண்டு போய் விட வேண்டும்? ஏனென்றால் அவளால் அந்த ஆற்றிலே விடப்பட்ட அந்த 7 குழந்தை, ஆற்றிலே விடாத அந்த 8வது குழந்தை, இந்த 8 பிள்ளைகளும் அஷ்ட வசுக்கள் என்று சொல்லப்படுகின்ற தேவர் உலகத்தை சேர்ந்தவர்கள். வசு அப்படின்னா ஸ்பேஸ்னு அர்த்தம், வெளி. இந்த வெளியில என்ன இருக்கிறது? எல்லாமே இருக்கிறது. இந்த பிரபஞ்சத்தினுடைய மொத்த எனர்ஜியுமே ஸ்பேஸ்ல தான் இருக்கு. அங்கேதான் ஒளி இருக்கிறது, அங்கேதான் இருள் இருக்கிறது, அங்கேதான் எல்லாமே இருக்கிறது. இந்த 8 அஷ்ட வசுக்கள் என்று சொல்லப்படுகிற 8 வசுக்களும் பிரபஞ்சத்தினுடைய 8 சக்திகளை கட்டுப்படுத்தக்கூடியவர்கள். ஒரு முறை அந்த 8 பேரும் தங்களினுடைய மனைவிகளோடு இந்த பூமிக்கு வந்தாங்க, உலகத்துக்கு வந்தாங்க. அங்க வசிஷ்ட முனிவர் இருக்கார் இல்லையா, வசிஷ்டருடைய ஆசிரமத்துக்கு போனாங்க. வசிஷ்டருடைய ஆசிரமத்தில் நந்தினி அப்படின்ற ஒரு பசு உண்டு. காமதேனுவினுடைய மகள் தான் நந்தினி. நீங்க என்ன நினைச்சீங்களோ அது அப்படியே கொடுக்கக்கூடிய சக்தி கொண்ட ஒரு தெய்வீகமான பசு தான் நந்தினி. அந்த பசு தனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஷ்ட வசுக்களினுடைய மனைவிகளும் ஆசைப்பட்டாங்க. பாருங்களேன், பிரபஞ்சத்தினுடைய எல்லா சக்தியுமே அவங்க கையில இருக்கு. இருந்தா கூட அவங்களுக்கு இல்லாத ஒண்ணு இன்னொருத்தருக்கு இருக்கிறத பார்க்கிற போது ஆசையும் பொறாமையும் கொள்ளுவது என்பது எல்லா மனிதர்களுக்கும் எல்லா தெய்வங்களுக்கும் இருக்கிற இயல்பு போல இருக்கிறது இல்லையா. அந்த நந்தினின்ற பசு அவங்க கூட்டிட்டு போயிட்டாங்க. ஆசிரமத்துக்கு திரும்பி வந்த வசிஷ்டர் கோபப்பட்டார். திருட்டுக்கு, இந்த செயலுக்கு தண்டனை என்னவென்றால் இந்த 8 பேரும் இந்த மண்ணுலகத்திலே பிறந்து மனிதர்களாக பிறக்க வேண்டும் அப்படின்னு சாபம் கொடுத்துட்டாரு. உடனே 8 பேரும் வந்து அவர்கிட்ட மன்றாடி கேட்டுக்கொண்டார்கள். ஐயோ, மனிதர்களா பிறக்கிறது ரொம்ப கஷ்டம், நாங்க வாழவே விரும்பல, தயவு செஞ்சு இந்த சாபத்தை மாத்துங்கன்னு அவர் சொன்னாரு. அந்த 8 பேர்ல ஒருத்தன் பிரபாசன் அப்படின்றவன் தான் அந்த பசுவை எடுத்துக்கிட்டு போனான். அதனால அவன் இந்த மண்ணில் பிறந்து நிறைய நாள் வாழ்வான், ரொம்ப வருஷம் இருப்பான், ஏகப்பட்ட கஷ்டங்களை படுவான். அவன் அனுபவிக்காத துயரங்களே இல்லை என்ற அளவு துயரப்பட்டு விட்டு இறுதியில் அவன் எப்போது இந்த உலகத்திலிருந்து போக வேண்டும் என்று விரும்புகிறானோ அந்த நாள் வரை நீண்ட நெடிய காலம் அவன் மாத்திரம் வாழ்வான். ஆனா பாக்கி 7 பேருக்கும் நான் ஒரு ரிலீஃப் கொடுக்குறேன். அவங்க இந்த மனிதர்களா பிறக்கணும் நான் சாபம் கொடுத்துட்டேன், அவங்க பிறந்துருவாங்க. ஆனா பிறந்த ஒரு சில வினாடிகளுக்குள், ஒரு சில நிமிடங்களுக்குள்ளேயே அவங்க இறந்து போய் திரும்பவும் வானுலகத்துக்கு போயிடுவாங்க அப்படின்னு வசிஷ்டரே அந்த சாபத்துக்கு ஒரு மாற்றையும் கொடுத்துட்டு போயிட்டாரு. உடனே இந்த 8 வசுக்களும், அஷ்ட வசுக்களும் கங்கை நதி, அந்த கங்கா தேவிட்ட போய் உன்னுடைய வயிற்றில் பிள்ளைகளாக நாங்கள் பிறக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம்னு வரம் கேட்டாங்க. வேறு எந்த மானுட பெண்ணுக்கும் பிறக்கிறதுக்கு எங்களுக்கு இஷ்டம் இல்லை, நீ எங்களுக்கு தாயாக இருக்க வேண்டும், அங்கே பிறந்த உடனேயே எங்களை நீ வானுலகத்துக்கு அனுப்பிச்சிருன்னு அவங்க கேட்டிருக்காங்க. அதனால்தான் கங்காதேவி ஒரு மானுட பெண்ணினுடைய ஒரு வடிவத்தை தாங்கி வந்து சாந்தனுவினுடைய மனைவியாகி அவங்களுக்கு அந்த அஷ்ட வசுக்கள் என்கிற 8 பிள்ளைகளும் பிறக்கிறாங்க. 7 பேருக்கு உடனடியாக ரிலீஃப், பிறந்த உடனே ஆற்றிலே விடப்பட்டார்கள், அவங்க திரும்ப தேவலோகத்துக்கு போயிட்டாங்க. ஆனால் அந்த 8வது பிள்ளையாக பிறந்த அந்த தேவ விருதன் அப்படின்ற குழந்தைய கங்காதேவி தன்னோட எடுத்துக்கிட்டு போயிட்டான். இந்த விஷயங்கள்லாம் தெரிய வந்த பிறகு தன்னுடைய இழந்த மனைவியையும் அவளோடு இருக்கிற மகனையும் நினைத்து நினைத்து ஏங்கி நடைப்பிணமாக சாந்தனு மகாராஜா வாழ்ந்துட்டு இருந்தார்.
0: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: தென்காசி
1: ஆடை உலகின் அரசன் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் டயசு, பாகூர் பாம்பன், வயசு 56. இப்போ விசாகப்பட்டினத்தில் மீன்பிடி கப்பல், 1990 மீன்பிடி கப்பல் வேலை தான். அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம ஊரில் வந்து கடலுக்கு தான் கடலுக்கு போயிருக்கோம், எல்லாம் வல்லத்துக்கு போயிருக்கோம். அதே போல் விசாகப்பட்டினமும் மீன்பிடி தொழிலுக்காக நாங்கள் அதே மாதிரி தான் மீன் பிடித்தலாம். அங்கே என்னென்னா நிறைய மாற்றங்கள் தான். இங்கே வந்து நம்ம போட்டில் 1 மடி இழுப்போம், அதே போல் 1 தடவையில் 4 மடி இழுக்கும் கப்பல். மீன் சொல்ல போனால் டெஸ்ட், இன்னொன்று ட்ரெயில் நெட் அப்படின்ட்டு அது ஒன்று, அதை அஞ்சு அதை சேர்த்து 5 மடின்னு சொல்லலாம். ஒரே டைமில் 4 மடியும் உள்ள வர வெளியே போவோம், அந்த மாதிரி பாடுவாங்க. 4 மணி ஒரே ட்ராவலிங், அதுக்கு வந்து 400 ட்ராவலிங். அது உண்மையிலே புதுவிதமாக இருந்துச்சு. அங்கே உள்ள சூழ்நிலைகள், அங்கே வெளில விசாகப்பட்டினத்தில் அங்கே உள்ள அட்மாஸ்பியர், நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், மாடல் எப்படின்னா மாடலை ஃபிஷிங் கடலுக்கு போயிட்டு இருந்தால் இங்கே எது போனால் இப்போ கடலுக்கு போனால் கரெக்டாக 45 நாள், குறைஞ்சது 50 நாள் கழிச்சு தான் கரைக்கு வருவோம். அதுவே பெரிய அனுபவம் தான். அங்கே உள்ள கடலுடையதே வந்து மாற்றம் ரொம்ப வேறு மாதிரி இருக்கும். நீவாடை அதாவது கரண்ட்டுன்னு சொல்லுவாங்க, அவ்வளவு வேகமாக போவோம். அதே மாதிரி தொழில் ஒரு திடீர்னு புயல் புயல்லாம் வந்தால் உடனே வாங்கி கொடுத்தா ஓடுவோம். ஒரு பாடு ஒரு நேரம் மடி வச்சுருப்போம், ஒரு நாள் கூட தொழில் பண்ணிக்க மாட்டோம். 3 நாள் கரையில் ஒன்று போட்டுருவாங்க, அதுக்கப்புறம் வாணிங் முடிஞ்சக்கப்புறம் திரும்ப போவோம். சாப்பாடெலாம் பார்த்தீங்கன்னா உலகத்தில் எங்கேனாலும் அப்படி சாப்பிட முடியாது. அந்த மாதிரி ஒரு வகையான சாப்பாடு கொடுப்பாங்க கப்பலில் மீன் பிடி. ஆனால் நமக்கு சாப்பிட்றக்கான டைம் இருக்காது. ஒரு நாளைக்கு காலையில் இட்லி சப்பாத்தி, ஒரு நாளைக்கு பூரி, ஒரு நாளைக்கு தோசை, ஒரு நாளைக்கு பரோட்டா அப்படி கொடுப்பாங்க. அங்கே அதாவது 10 மணிக்கு ஜூஸு, 12 மணிக்கு சாப்பாடு, 5 மணிக்கு டீ, 6 மணிக்கு போஸ்ட்டு, 8 மணிக்கு சாப்பாடு. ஒரு மீன்பிடி தொழிலில் அது இருக்கிறத ரொம்ப மிக ஒரு ஆச்சரியப்படக்கூடிய வசதி. என்ன ஒரே ஒரு சூழ்நிலை அங்கே எப்படி இருக்குன்னா குளிக்கிறது குறைவாக இருக்குது. 2 நாளைக்கு ஒரே 3 நாள் தான் குளிக்கணும். 15 நாளைக்கு ஒரே பெட்ஷீட் மாற்றுவோம், 15 நாளைக்கு ஒரு பெட்டில் அவ்வளோ நீட்டாகும். கப்பலை உள்ளக்கு வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். சமைக்கிறதுக்கு தனியாக ஆள் இருப்பாங்க, நம்ம வேலை மீன்பிடிக்கு அந்த சம்மந்தப்பட்ட வேலைகளை அதை பார்க்குறது. ஆனால் ரொம்ப கஷ்டமான வேலை, ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை. சீசன் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா 20 நாள் நனைஞ்சிக்கிட்டே இருப்போம். ஆச்சரியமான தொழில், ரொம்ப ஒரு அனுபவமான, நம்ம மீன்பிடிக்காரங்களுக்கு பிடிச்சமான தொழில், ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அது ரொம்ப மிகையான ஒரு தொழிலான விசாகப்பட்டினம். நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 முனைவர் திரு கு ஞான சம்பந்தம் அவர்களின் வாழ்த்து.
2: வணக்கம். கடலோசை வானொலி வாழ்த்துக்கள். வளரட்டும் அதனுடைய சேவை. இதனுடைய சிறப்பு என்ன என்றால், இதனை தொடங்கி வைத்த அந்த பெருமக்களோடு நானும் இருந்தேன். தொடக்கிழாவிற்கு சென்றிருந்த நான் அதனுடைய வளர்ச்சி கண்டு பெருமிதம் அடைகின்றேன். மீனவ நண்பர்களுக்காக தொடங்கப்பட்ட ஒரு அற்புதமான சமுதாய வானொலி இந்த கடலோசை. என்னுடைய இனிய நண்பர் ஆம்ஸ்டாங் அவர்கள் தன்னுடைய பெருமுயற்சியால் இதனை ஏற்பாடு செய்திருக்கிறார். கடலுக்குள் மீன்பிடிக்க செல்கின்ற மீனவ நண்பர்களுக்கு கால சூழ்நிலை, காலத்தின் நிலை, சமுதாயத்தின் நிலை எத்தனையும் தெரிவிப்பதற்காக இந்த கடலோசை தொடங்கப்பட்டிருக்கிறது. சுற்றுப்புற சூழல், பெண்கல்வி என்று எல்லா துறைகளிலும் கையிலெடுத்துக்கொண்டு கடலோசை தன்னுடைய இனிய ஓசையால் உலகத்தை மகிழ்விக்கின்றது. கடலோசைக்கு மீண்டும் வாழ்த்துக்கள். வெள்ளி விழா காணட்டும், பொன் விழா காணட்டும், நூற்றாண்டு விழா காணட்டும், கடலோசையின் ஓசை ஒலி எங்கும் ஒலிக்கட்டும்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: அறிவோம் ஆயிரம். இது இணைய நேரம் நம்ம கடலோசை FM 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சி

0: ஒரு அம்பை போல பிரயோகிக்கிற அபாரமான சக்தி அந்த சின்ன பையன்கிட்ட இருக்கிறத அவர் பார்க்கிறாரு. அந்த பையனை பார்க்கும் தோறும் அவருக்கு தன்னையே பார்ப்பது போல இருக்கிறது. அவருக்கு யாரும் சொல்லாமலே புரிந்து விட்டது. அந்த பையனை பார்த்து சொல்றாரு, நான் தான் உன்னுடைய தகப்பன் அப்படின்னு சொல்றாரு. தன்னுடைய வாழ்க்கையிலே மிக புனிதமான ஒரு வாசகத்தை சொன்னது போல அவர் உணர்ந்த தருணம் அந்த தருணம். அவரை பார்த்த உடனேயே அந்த மகனும் அவரை அடையாளம் தெரிந்து கொள்கிறார். நான் தான் தேவ விருதன், கங்கையினுடைய மைந்தன் நான் தான், அதனால் எனக்கு காங்கேயன் என்கின்ற பேரும் உண்டு என்று சொல்லுகின்றார். அப்போ கங்காதேவி அங்கே வந்து, இந்த மகனை உங்களோடு ஒப்படைப்பதற்காகத்தான் இவ்வளவு நாள் வளர்த்தேன். இவனை விட பெரிய வீரன் இந்த உலகத்தில் இதுவரை இல்லை, இதற்கு பிறகு இருக்கவும் வாய்ப்பில்லை. எல்லா அறங்களும் தெரிந்தவன், எல்லா தர்மங்களும் தெரிந்தவன், எல்லா நியாயங்களும் தெரிந்தவன், மகத்தான வீரன். உங்களினுடைய குடும்பத்தையும் உங்களுடைய வம்சத்தையும் இவன்தான் காப்பாற்றப் போகிறான் அப்படின்னு சொல்லி அந்த மகனை தந்தையின் கையிலே கொடுத்து விட்டு கங்காதேவி மறைந்து விடுகிறார். அதற்கு பிறகுதான் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு தந்தை மகன் உறவு இருந்தது. உலகத்திலே பொதுவாக அப்பாக்கள் பிள்ளைகளை தூக்கி சுமப்பார்கள், பிள்ளைகளுக்காகவே வாழ்வார்கள். ஆனா சாந்தனு மகாராஜா எவ்வளவு அதிர்ஷ்டசாலி பாருங்களேன். அவருடைய மகன் அப்போது அவரை விட உயரமா இருந்தான். அவன் தன்னுடைய தந்தையை தன்னுடைய குழந்தையை போல கவனித்து கொண்டான். தன்னுடைய அப்பாவினுடைய உலகமாகவே அவன் மாறிவிட்டான். இப்படி ரொம்ப நாள் அப்பாவும் மகனுமாக இருந்தார்கள். அந்த நாட்டில் இருந்தவங்களுக்குலாம் ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா தங்களுடைய ராஜாவுக்கு இவ்வளவு வீரன் வந்து வாரிசா இருக்கானாக்க அவங்க இனிமேல் எதுக்காக கவலைப்படணும். இந்த சந்தர்ப்பத்துல தான் மனுஷ மனசு இருக்கே, அது எது கிடைச்சாலும் கிடைக்காத ஒன்ன நினைச்சு ஏங்கிக்கிட்டே இருக்கும் இல்லையா. சாந்தனு மகாராஜாக்கு வேற என்ன வேணும், கங்காதேவியா அவருடைய மனைவியா இருந்திருக்காங்க, தேவ விருதன் அந்த மாதிரி ஒரு மகன், இதை விட என்ன சார் ஒரு ஆளுக்கு வேணும். இருந்தாலும் பழைய ருசிகள், பழைய ஆசைகள் எல்லாரையும் விட்டு போயிடாது தானே. கிட்டத்தட்ட கங்காதேவியை சந்தித்த அதே இடத்திலேயே இன்னொரு அழகான பெண்ணை அவர் சந்தித்தார். மச்சகந்தி என்று வழங்கப்பட்ட சத்தியவதி தான் அந்த பெண். சத்தியவான் என்கின்ற அந்த மலை பகுதியை சேர்ந்த ஒரு மன்னனுடைய மகள் அவள். அவளை ஒரு நாள் பாக்குறாரு. அவள்கிட்ட இருந்த ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் என்னன்னாக்க, அவள் மீது அவளுடைய மேனியில் இயல்பாக இருந்த ஒரு விதமான நறுமணம். இந்த உலகத்திலே எந்த பெண்ணுக்கும் இருக்காத ஒரு விதமான புது விதமான ஒரு வாசம் அவள் மீது இருந்தது. அதிலே ஈடுபட்டு அவளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சாந்தனுவுக்கு ஆசை வந்தது.
1: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: நேயர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. இந்திய தேசிய கடல்சார் தகவல் சேவைகள் மையம் இன்காய்ஸ் அறிவிப்பின்படி லட்சத்தீவுகள் கடல் பகுதியில் கள்ளக்கடல் நிலை உருவாகியுள்ளதால் கேரளா மற்றும் தென் தமிழக மாவட்டங்களான கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் கடல் அலையின் சீற்றம் இன்று வழக்கத்தை விட அதிகமாக இருக்கக்கூடும். எனவே மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் படகுகளை நங்கூரமிட்டு பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கும்படி ராமேஸ்வரம் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை மூலம் கேட்டுக் கொள்ளப்படுகிறது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எப்பா என்ன வெயில், 5 நிமிஷம் வெளியே போயிட்டு வர முடியல. இப்படியே போச்சுன்னா நாம இந்த பூமியில வாழ முடியுமா என்ன?
1: முடியாதுப்பா, என்னால முடியாது.
0: இதுக்கெல்லாம் காரணம் இந்த பருவநிலை மாற்றம் தான்.
1: ஆமா, எங்க பார்த்தாலும் எல்லாரும் பருவநிலை மாற்றம் பத்தி தான் பேசுறாங்க. இந்த பருவநிலை மாற்றம்னா என்ன, எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றியா?
0: சொல்றேன் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த பருவநிலை மாற்றம்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சத சொல்லுங்க கேப்போம்.
1: வெயில் காலத்துல வெயில் அடிக்காம மழை பெய்யும், மழை காலத்துல வெயில் அடிக்கும், அதானே?
0: எல்லாருமே பொத்தாம் பொதுவா இப்படிதான் நினைக்கிறாங்க. நமக்கு கோடை காலம் மார்ச் ஏப்ரல் மே, மழைக்காலம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர், குளிர்காலம் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி. இதுதானே நம்ம படிச்சது. ஏன், நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் இப்ப என்ன சொல்றாங்க, அவங்க காலத்துல எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி அந்தந்த சீசன்ல அது அது நடக்கும்னு. ஆனா இந்த காலத்துல எல்லாமே மாறிட்டுன்னு புலம்புறாங்க. அதாவது கடந்த 30 வருஷத்துல வெயில் காலம், மழைக்காலம், பனிக்காலம் இந்த சீசன்ல மாற்றம் வந்திருக்குல்ல, அதுதான் பருவநிலை மாற்றம். தினசரி நடக்கிற மாற்றங்களை வானிலை மாற்றம்னு சொல்லுவாங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. இந்த பருவநிலை மாற்றத்தினால எல்லாமே அளவுக்கு அதிகமா தான் நடக்கும்.
1: எப்படி, புரியலையே.
0: அளவுக்கு அதிகமானா வெயில் அடிக்கும் போது இப்ப நமக்கு அடிக்கல அந்த மாதிரி அளவுக்கு அதிகமா வெயில் அடிக்கும், அளவுக்கு அதிகமா மழை பெய்யும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட துபாயில 1 வருஷத்துல பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பெஞ்சு தீர்த்துச்சே, மறக்குமா நெஞ்சம், அதிகமான பனி, இப்படி எல்லாமே அதிகமா தான் நடக்கும். இனிமே பேச்சே கிடையாது, வீச்சு தான். இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் பருவநிலை மாற்றம்னா என்னன்னு.
1: புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு.
2: வருங்காலங்களில் இந்த பூமியில் நடக்க போகும் பல்வேறு மாற்றங்களுக்கு காரணமாக இருக்க போவது பருவநிலை மாற்றம் தான் என்பதை புரிந்து கொள்வோம், விழித்துக் கொள்வோம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களின் பேச்சு. இது பட்டிமன்றம் ராஜா என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
4: இன்னொரு அழகான பெண்ணை அவர் சந்தித்தார். மச்சகந்தி என்று வழங்கப்பட்ட சத்தியவதி தான் அந்த பெண். சத்தியவான் என்கின்ற அந்த மலை பகுதியை சேர்ந்த ஒரு மன்னனுடைய மகள் அவள். அவளை ஒரு நாள் பார்க்கிறாரு. ஒரு விதமான புது விதமான ஒரு வாசம் அவள் மீது இருந்தது. அதிலே ஈடுபட்டு அவளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சாந்தனுவுக்கு ஆசை வந்தது. அவர் தான் எப்பவுமே நேர போய் கேட்கிற ஆளு தானே. அதனால சத்தியவதியினுடைய தகப்பனான சத்தியவான்கிட்ட நேர போய் உன்னுடைய மகளை நான் கல்யாணம் செஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன்னு கேட்டாரு. அந்த ஆளு ரொம்ப விவரமான ஆளு. இவர் யாரு, இவருடைய பேக்ரவுண்ட் என்ன, இவருக்கு முன்னாடி நடந்த திருமணம் என்ன, எல்லா விவரமும் தெரிஞ்ச ஆள். அவன் சொன்னா, நீங்க பெரிய ராஜாவா இருக்கலாம், ஆனா உங்களுக்கெல்லாம் என் பொண்ணை நான் திருமணம் செஞ்சு கொடுக்க முடியாது. ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்டாரு. என் பெண் எவ்வளவு ஸ்பெஷலானவனா, இந்த உலகத்திலே அவளை போல இன்னொரு அழகி இருக்க முடியாது. அவள் மீது இருக்கிற அந்த வாசம் இருக்கிறது, அது எங்கள் குல பெண்களுக்கு மாத்திரமே இருக்கக்கூடிய ஒரு விதமான மகத்தான நறுமணம். இப்படிப்பட்ட ஒரு பெண்ணு சும்மா கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம்மா நாங்க. அவளை யாருக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறேனோ அந்த அரசனுக்கு வேறு மகன்களோ மனைவிகளோ இருக்கக்கூடாது. இவளுக்கு பிறக்கிற பிள்ளைதான் அடுத்த அரசனாக வர வேண்டும். அப்படி எந்த அரசன் இருக்கிறானோ அவனுக்குத்தான் என்னுடைய மகளான சத்தியவதியை நான் திருமணம் செய்து கொடுப்பேன்னு அவன் சத்தியவான் சொல்லிடுறான். அந்த நிமிஷமே சாந்தனு மகாராஜா அந்த ஆசையை விட்டு ஒழித்திருக்க வேண்டும். ஏன்னா மகன் இருக்கான், அவன்தான் அடுத்த அரசன், அவனை விட பெரிய வீரன் இந்த உலகத்திலேயே இருக்க முடியாது. அப்ப மகனுக்கு கிடைக்க வேண்டிய பதவி அது தந்தையின் மனசில இருந்தால் அந்த பெண்ணை அவர் அப்போதே மறந்திருப்பார். ஆனா அந்த தந்தை என்ன செஞ்சாருனாக்க, இது நடக்காது, எனக்கு ஒரு மகன் இருக்கான் தேவவிரதன்னு, அவன்தான் அடுத்த அரசன், அதனால இது நடக்காது, நீ எப்படியாவது உன் மனசை மாத்திக்கோ, உன் கண்டிஷனை மாத்திக்கோன்னு கெஞ்சி பாக்குறாரு. அவன் ஒத்துக்கல. இவர் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தா இவருக்கு சாப்பாடு பிடிக்கல, தூங்க முடியல, எந்த வேலையும் செய்ய முடியல. தன்னுடைய தகப்பனை பார்க்கிற அந்த மகன் தேவவிரதன் அப்பாவினுடைய நிலைமையை ஒரு நிமிஷத்துல புரிஞ்சுக்கிட்டான். புத்திசாலி தானே, உடனேயே காட்டுக்கு போனா அங்க விசாரிச்சா இங்க விசாரிச்சா என்ன நடந்ததுன்றத தெரிஞ்சுக்கிட்டான். அப்பாவை கேட்காமலே சத்தியவானை தானே போய் பார்த்து, உங்களுக்கு என்ன வேணும், உங்க மகள் வயிற்றில் பிறக்கிற மகன் அரசனாகணும், அதானே உங்களுக்கு வேணும். நான் இப்பவே ஒரு சபதம் எடுத்துக்கிறேன், நான் ஒரு நாளும் அரசனாக மாட்டேன், அரியணையில் அமர மாட்டேன், எனக்கு அரச பதவி தேவையில்லை, எங்க அப்பாவுக்கு உங்க மகளை கல்யாணம் பண்ணி கொடுங்க, அவர்களுக்கு பிறக்கிற மகனே அரசனாகட்டும்னு கேட்டார். அதை விட அந்த சத்தியவான் புத்திசாலி, அதையும் விட ஒரு படி மேல போய் அடுத்த கோரிக்கை வச்சான். சரிப்பா, நீ வேணா சொன்ன வாக்குக்கு கட்டுப்பட்டு அரசனாக ஆசைப்படாம இருக்கலாம், ஆனா நாளைக்கு உனக்கு ஒரு பையன் பிறந்தான்னு வெயி, அவன் போட்டிக்கு வருவான்ல, என் மகளுக்கு பிறந்த மகனோடு அவன் போட்டிக்கு வருவான், எங்க அப்பா தான் அரசனா இருக்கணும், நீ வந்து அரசனானது தப்புன்னு அவன் போட்டிக்கு வருவான்ல. பொன்னியின் செல்வன்ல கிட்டத்தட்ட இதே தானே நடக்குது. அவன் போட்டிக்கு வந்துட்டா அப்ப என்னுடைய மகள் வயிற்றில் பிறந்தவனுக்கு பிரச்சனை வருமேன்னு கேட்கிறார். அப்போதுதான் தேவவிரதன் தன்னுடைய தகப்பன் மகிழ்ச்சிக்காக அந்த சபதத்தை செய்தான். நான் அரசனாக மாட்டேன், அது ஒரு சபதம். ரெண்டாவது, நான் எப்போதும் பிரம்மச்சாரியாகவே இருப்பேன், ஒரு நாளும் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன், எந்த நிர்பந்தம் வந்தாலும் நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன், எனக்கு பிள்ளைகள் இருக்க மாட்டார்கள், எங்க அப்பாவுக்கு நீ பொண்ணு கொடுக்கலாம் தானே என்று சத்தியவானிடம் தேவவிரதன் கேட்டான். அந்த மகத்தான சத்தியத்தை கேட்டு உலகமே விதிர்த்து போனது என்று வியாசர் எழுதுகின்றார். அதனால்தான் மாபெரும் சத்தியத்தை செய்து நின்ற அந்த தேவவிரதனுக்கு பீஷ்மன் என்கின்ற பெயர் வழங்கப்பட்டது. அப்பா கிட்ட போய் விஷயத்த சொல்றான். சாந்தனு மகாராஜா கதறி அழறாரு, என்னப்பா இப்படி செஞ்சுட்டே, மகன் யாராவது ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டா அப்பா விட்டு கொடுப்பாரு, இதுதான் உலகத்துல நடக்கும். ஆனா அப்பா யாரையோ திருமணம் செய்ய ஆசைப்பட்டாருன்னு சொல்லிட்டு நீ விட்டு கொடுத்துருக்கியே, இது நியாயமா என்று தகப்பன் கதறி அழ, தன்னுடைய தகப்பனை தன்னுடைய குழந்தை போல கையிலே ஏந்தி கொண்ட அந்த மகன் சொன்னான், உங்களுடைய மகிழ்ச்சி மாத்திரமே எனக்கு வாழ்க்கையில் முக்கியம், அங்க அந்த பெண்ணை நீங்க கல்யாணம் பண்ணிக்கங்க, அவர்களுக்கு பிறக்கிற பிள்ளைகளுக்கு நான் காவலாக நிற்பேன் என்ற வாக்குறுதியை தேவவிரதன் கொடுக்க, அப்படித்தான் சாந்தனு சத்தியவதியினுடைய திருமணம் நடந்தது. அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகளுக்கு காவலாக நிற்க ஆரம்பித்த அந்த பீஷ்மர் தான் அந்த சந்ததியினுடைய இறுதி வரை, அது பாண்டவர்களாகவும் கௌரவர்களாகவும் இருக்கிற சந்ததியின் இறுதி வரை அவர்களுக்கு காவலாகவும் அந்த அரியாசனத்துக்கு பக்கத்திலே நின்று அதை பாதுகாக்கிற பொறுப்பாளராகவும் இருந்த கதைதான் பீஷ்மனின் கதை. தந்தைக்காக பிள்ளைகள் எதையுமே செய்யாத இந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு மகன் இந்த மண்ணில் இருந்திருக்கிறான் அப்படின்னு நினைச்சு பார்க்கவே நமக்கு ஆச்சரியமா இருக்குல்ல. நன்றி, வணக்கம்.
0: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சி இனிதே நிறைவடைந்தது. மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்பிடித நீராட்டு விழா, சமூக சேவை, பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம் ம கடல் ஓசையம் 90.4.
2: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோ யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
3: நான் ரோட்ல நடந்து போகும்போது 4 பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
4: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
5: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
6: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
7: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4. நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

வணக்கம் நேயர்களே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 நிகழ்ச்சிகளை நீங்க எப்பெல்லாம் கேட்பீங்க, எதுல கேக்குறீங்க? வானொலி பெட்டி மூலமாவா இல்ல இணையதளம் மூலமாவா? கருத்துக்களை கடல் ஓசை எஃப்எம் 90.4 வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்புங்க. கடல் ஓசையின் வானொலி சேவைய மேம்படுத்த உதவுங்க. கருத்துக்களை அனுப்ப வேண்டிய எண் 709449399. ஆப் மூலமா கேக்குறீங்கன்னா ஃபீட்பேக் பகுதியில உங்க கருத்துக்களை சொல்லுங்க. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 4 மணி.
2: எளிய மக்களின் குரலாய், வளர்ச்சியின் வழிகாட்டியாய், இதமான இசையாய், நீதல் கரையில் பிறந்து கடல் காற்றில் மிதந்து உங்கள் ஆதரவோடு 11ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது நம்ம கடல் ஓசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம், நான் பாமன் சின்னப்பாளம். என் பேர் முரியேசன். இந்த மாதிரி வந்து கடத்தொழில வந்து நாங்கள் பட்ட அனுபவத்தை சொல்றேன். இந்த பகுதியில் நாங்கள் வந்து கடலுக்கு போகும்போது புயல், காத்துகள், உரங்கள் இந்த மாதிரி நாங்கள் ரொம்ப அவதிப்பட்டிருக்கோம். போவையில் வந்து இங்கேருந்து சந்தோஷமாக தான் தொழிலுக்கு போகிறோம். அங்கே தொழில் முடிஞ்சு வரையில் வந்து வேதனையாக தான் வரோம். ஒரு 2 மாதத்துக்கு இடையில் நாங்கள் வடக்க தொழிலுக்கு ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்போ இயற்கையான காற்று வந்து புயல் கூறு ஆயிடுச்சு. பக்கத்தில் இருக்கிற கரை தெரியலை, பக்கத்தில் இருக்கிற கரை தெரியல. 2 மணி நேரமும் வந்து நாங்கள் வந்து அந்த போட்டுக்குள்ளே வந்து இருக்க முடியாது, பைப்பர் படகு இருக்க முடியாது. இன்ஜினே சால்வ் பண்ணி போட்டுட்டு தான் அந்த மாதிரி மாற்றி ஏன்னா மலைகளில் வந்து கண்ணு முழிக்க முடியல. மலைக்கு கண்ணு முழிக்க முடியல, அதாரி பார் வந்துருமோ இல்லை கரை வந்துருமோ அந்த மாதிரி பயந்துக்கிட்டு தான் வந்து மாற்றி இன்ஜினை பிடிச்சிக்கிட்டு அந்த மலையில் நனைஞ்சிக்கிட்டு தான் இருந்தோம். முழு மலை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைமை கடல் மேலே வந்து அன்னைக்கு ஒரு அபயமான ஒரு அது ஒரு சம்பவம். ஆமாம், அன்னைக்குன்னு ஒரு போட்டும் தாண்டிருச்சு அந்த காற்று மலைக்கு. அன்னைக்குன்னு ஒரு போட்டும் தாண்டிருச்சு அது. அந்த மலை வெறிச்ச உடனே தான் பார்க்குறோம் அத்தாடி நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அன்னைக்கு இழுத்துட்டு வந்திருக்கேன் கட்டி. ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் நாங்கள் ரொம்ப அவதிப்பட்டு தான் நாங்கள் கரையை வந்தோம். அந்த மாதிரி இயற்கை எங்களுக்கு மீனவர்களுக்கு வந்து துன்பமாகவே இருக்குது. காரணம் என்ன, இயற்கையிலும் காற்று கடலோட சூழ்நிலைமையிலும் எங்களுக்கு மாறி வர்றதுனால நாங்கள் மீனவர்கள் கஷ்டப்படுறோம். இப்போதைக்கு வந்து எங்களோட வாழ்வாதாரமும் இதுகளும் வந்து கேள்விக்குறியாக தான் இருக்குது. நன்றி, வணக்கம்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: சார், ஒன்றே லீவ் வேணும் சார்.
2: எதுக்கியா?
1: அது பாத்ரூம் வால்ல இருக்கிற கரையை தேய்க்கிறேன்னு என் கையை உடைச்சுக்கிட்டேன் சார்.
2: அட, இன்னும் உப்பு கரையை தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் ரெப்லன் வால்டைல வாங்குங்க. சால்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை ராம்நாத் தெங்காசி.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: 11ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு நமது கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலிக்கு இந்தியாவின் முன்னாள் நிதி மற்றும் உள்துறை அமைச்சர் திரு ப. சிதம்பரம் அவர்களின் வாழ்த்து.
1: கடல் ஓசை 90.4 FM வானொலிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீனவ நண்பர்களுக்கு உற்ற தோழனாக இருந்து பயனுள்ள நிகழ்ச்சிகளை, செய்திகளை, அறிவிப்புகளை ஒளிபரப்பக்கூடிய கடலோசை FM வானொலி 11வது ஆண்டிலே அடியெடுத்து வைக்கிறது. அந்த 11 ஆண்டுகள் என்பது 21 ஆண்டுகள், 31 ஆண்டுகள், 41 ஆண்டுகளாக வளர வேண்டும் என்று என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீனவர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. இந்திய தேசிய கடல்சார் தகவல் சேவைகள் மையம் இன்காய்ஸ் அறிவிப்பின்படி லட்சத்தீவுகள் கடல் பகுதியில் கள்ளக்கடல் நிலை உருவாகியுள்ளதால் கேரளா மற்றும் தென் தமிழக மாவட்டங்களான கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் கடல் அலையின் சீற்றம் இன்று வழக்கத்தை விட அதிகமாக இருக்கக்கூடும். எனவே மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் படகுகளை நங்கூரமிட்டு பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கும்படி ராமேஸ்வரம் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை மூலம் கேட்டுக் கொள்ளப்படுகிறது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: உப்பிலா பண்டம் குப்பையிலே அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி கேள்விப்பட்டதுண்டு. காரணம், உப்பு நம்ம சாப்பாட்டுல அதிகமா இருந்தாலும் சரி கம்மியா இருந்தாலும் சரி நம்மளால அந்த சாப்பாட்டை சாப்பிட முடியாது. ஒருவேளை நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல நிறைய உப்பு சேர்த்துட்டோம்னா அதை எப்படி சரி பண்றது தெரிஞ்சுக்கலாமா? ஒரு முழு உருளைக்கிழங்க தோலை உரிச்சு நம்ம சமைக்கிற சாப்பாட்டுல சேர்த்து நல்லா உருளைக்கிழங்கு வெந்ததும் எடுத்துட்டா சரியாயிரும். காரணம், உருளைக்கிழங்கு சமைக்கிற உணவுல இருக்கிற உப்பு உறிஞ்சி கரெக்டான அளவுக்கு கொண்டு வந்துடும். முக்கியமா நீங்க எவ்வளவு உப்பு சேர்த்திருக்கீங்களோ அதுக்கு தக்கன உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: மயில் தோகை ஒன்று மடியில் வந்து சாய்ந்து கொள்ள மனப்பாடம் செய்த

0: உலகின் அரசன் அய்யூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அய்யூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 5 மணி. எளிய மக்களின் குரலாய், வளர்ச்சியின் வழிகாட்டியாய், இதமான இசையாய், நீதல் கரையில் பிறந்து கடல் காற்றில் மிதந்து உங்கள் ஆதரவோடு 11ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி. கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நேயர்கள் இணைந்திருப்பது பாம நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேச போறது நான் கார்த்திகா. அப்புறம்
3: நான் ஜான் ஹோரேப்.
2: சரி ஓகே, நம்ம ஜான் ஹோரேப் தம்பியுமே நேற்று வந்து ஒரு கதையை வந்து முடிச்சாங்கல்ல, ரகசிய தோட்டங்கள் அப்படின்னு. அந்த கதையை வந்து அந்த கதையில் வந்து என்ன நடந்துச்சு, அவங்க ரீட் பண்ணது அந்த மேரி அவங்கள பற்றின அந்த ஸ்டோரியை வந்து இன்றைக்கி நம்ம கூட ஷேர் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்னடே
3: இன்னைக்கு என்னடே நீ எனக்கு தெரியும்
2: என்னடே
3: மஸ்கிட்டோ டே.
2: ஆமா கரெக்ட் தான். சரி, இந்த டே உங்களுக்கு கேட்டோன்னே என்ன தோணுது?
3: எனக்கு வந்துட்டு கொசுக்களுக்கும் தினம் இருக்குமா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஒருவேளை இது கொசுக்களால் படுற அந்த பாதிப்பு, அதாவது அவேர்னஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, விழிப்புணர்வு, அதாவது டெங்கு மலேரியா அப்படின்னு பல நோய்கள் வந்துட்டு மனிதர்களால் தாக்குது. ஒரு வருஷத்துக்கு நிறைய பேர் இறந்து போறாங்க, அதாவது இந்த கொசு அதனால தான்.
2: ஆமா, கடுகு சிரித்தாலும் காரம் குறையாது அப்படிங்கிற மாதிரி சின்னோண்டா இருந்துட்டு அது உட்கார்ற இடமும் தெரியாது, கடிக்கிறதும் தெரியாது, ஆனா அந்த கொஞ்ச நேரத்திலேயே தடிப்பு மட்டும் விழுந்துரும். இதுல வந்து பெண் அனாபிலஸ் அந்த கொசு மூலமா தான் நமக்குலாம் வந்து மலேரியா நோய் பரவுதுன்னு வந்து மருத்துவர் சர் ரெனால்டு அவங்க வந்து 1897ஆம் ஆண்டுல ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. கொசு மூலமா அந்த பரவுற ஆபத்தான நோய், அப்புறம் அந்த பத்தின மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்துறனால தான் இந்த நாள் கருதப்படுதான். இது வரக்கூடாது அப்படின்னா நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னா, தேங்கிய தண்ணியை அகற்றலாம், அதுக்கப்புறம் அந்த வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும், சிரட்டை டயர்லாம் வந்து அந்த இடத்துலலாம் தண்ணி வந்து அதிகமாக தேங்கும், அதனால அந்த மாதிரி இதுலையுமே நம்ம வந்து பாதுகாப்பாக இருக்கணும். சரி, அடுத்ததான் இன்னைக்கு விளையாட்டு தகவல் சொல்லிடுறீங்களா?
3: ம், சொல்லிடுறேன்க்கா. இப்போ வந்துட்டு ரீசெண்டாக TNPL போயிட்டு இருக்குல்ல, தமிழ்நாடு பிரீமியர் லீக், அதில் 28வது ஒரு போட்டி தான் இப்போ சொல்ல போகிறேன். யாருக்கும் யாருக்கும் அப்படின்னா, கிராண்ட் சோலாஸ் விசஸ் திண்டுக்கல் டிராகன்ஸ். இதில் யார் டாஸ் வின் பண்ணா அப்படின்னா, திண்டுக்கல் டிராகன்ஸ் டாஸ் வின் பண்ணிட்டாங்க. நாங்கள் பவுலிங்கே போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பவுலிங் போட்டிருக்காங்க. பவுலிங் போடும்போது இவங்க ஒரு 19 ஓவருக்கு நல்லா ஆடி, கிராண்ட் சோலாஸ் இருக்காங்கல்ல, சோலாஸ் நல்லா விளாண்டுருக்காங்க, அதாவது 4 விக்கெட் மட்டும் போய் 197 அப்படிங்கிற ஸ்கோர் அடித்து முட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் பேட்டிங் ஆட வந்த நம்ம திண்டுக்கல் டிராகன் 19 ஓவருக்கு 170 அப்படிங்கிற ஸ்கோர் எடுத்து அவங்க தோத்துருக்காங்க. இதில் யார் ஜெயிச்சு அப்படின்னா, கிராண்ட் சோலாஸ் அவங்க ஜெயிச்சிட்டாங்கக்கா.
2: சரி ஓகே, அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியில் வந்து ஒரு விளையாட்டு விளையாடுவோமே.
3: ஓகே, அந்த கேம் என்னென்னு நான் சொல்லவா நீங்கள் சொல்கிறீங்களா?
2: நான் சொல்லவா?
3: நீங்கள் சொல்லுங்கள்.
2: அதாவது இன்னைக்கு வந்து நம்ம வார்த்தைகள் விளையாட்டு தான் விளையாட போகிறோம். அதாவது ஒரு எழுத்துல தொடங்குற 5 வார்த்தைகள் வந்து நீங்கள் சொல்லணும். இப்படியே வந்துட்டு ஒரு எழுத்து முடிஞ்சிச்சுன்னா அடுத்து 2 எழுத்து 3 எழுத்துன்னு இப்படியே போய்கிட்டே இருக்கணும். நீங்களும் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கால் பண்ணுங்கள், 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி மெசேஜ் மூலியமாகவோ, அப்படி பிஸியாக இருந்தீங்கன்னா மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை சொல்லலாம். சரி, அடுத்துதான் நீங்கள் வந்து அந்த கதையை எக்ஸ்பிளைன் பண்ண ரெடியாக இருக்கீங்களா?
3: நான் ரெடியாக இருக்கேங்க்கா.
2: சரி ஓகே
3: ஓகே, இப்போ நான் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். மேரி அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருக்கா, அவளுடைய முழு பேர் மேரி லினக்ஸ். இவ வந்துட்டு ஒரு நோய்வாய்ப்பட்ட சிறுமி. இவளுக்கு வந்துட்டு அவங்க அப்பா வந்துட்டு ஒரு பெரிய ஆஃபீஸர், அதாவது ஆர்மி ஆஃபீஸர். அவங்களுடைய பெரிய வேலையால் மேரியை பார்க்க வர முடியல. அவங்க அம்மாவது இருக்காங்களே அப்படின்னு சொன்னால் இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு மேரியெல்லாம் பிடிக்காது. அதாவது அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா, விருந்துகள் அதுக்கப்புறம் அந்த கொண்டாட்டங்கள் தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மேரியே கண்டுக்க மாட்டாங்க. அப்போ மேரி யார் தான் வளர்ப்பாங்க அப்படின்னா மேரியோட ஆயா தான் வளர்க்கணும். அவங்க வளர்ந்துட்டு இருக்கும்போது மேரிக்கு 6 வயசு தான், அவளுக்கு எதுவுமே தெரியாது, எல்லாமே அவள் ஆயா தான் பண்ணணும். அதுக்கப்புறம் அம்மாவை அவள் எப்பயும் அம்மா அப்படின்னு கூப்பிட்டதே கிடையாது, மற்ற பணிப்பெண்கள் கூப்பிடுற மாதிரி மேடம் அப்படின்னு தான் கூப்பிட்ருக்கா. அதுக்கப்புறம் ஒரு நாள் காலையில் எரிச்சலாக எந்திக்கிறான், எந்திரிச்சு ஏன் நீங்கள் ஏன் நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பணிப்பெண்ணை பார்த்து கேட்குறாங்க. அப்போது அந்த பணிப்பெண் சொல்கிறாங்க, உங்கள் ஆயா வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதத்தட்டோட சொல்கிறாங்க. அதோட அவளுக்கு ஒன்றும் புரியலை, சரி ஆயா வரமாட்டாங்க சொல்கிறாங்களே என்னது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகி, ஆயா வர சொல்லுங்கள் இல்லைன்னா நீங்கள் வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு தலையணை இருக்கிற அதை வச்சு அடிக்கிறா, திட்டுறா, நிறையா பண்ணுறா. ஆனால் பணிப்பெண் அந்த இடத்த விட்டு கொஞ்சம் கூட அசையலை. அதுக்கப்புறம் நானே போய் கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக அங்கேருந்து வர்றா. வந்துட்டு அவள் ஆயா கூப்பிடவே மறந்துட்டா, அதுக்கு பதிலாக வராண்டால விளாண்டுட்டுருக்கா. அப்போது அவங்க அம்மாவும் ஒரு இளம் அதிகாரியும் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இளம் அதிகாரி கேட்குறாங்க. அப்போது மேரியோட அம்மா சொல்கிறாங்க, என்னை மன்னிச்சிருங்க, நான் 2 வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் போக சொன்னது தான், ஆனால் நான் இன்னும் போகலை, என்னுடைய முட்டாள்தனத்தால் நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி மேரியோட அம்மா சொல்கிறாங்க. என்னவங்க இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது காலரா அப்படிங்கிறது இவளுக்கு அதுக்கு வருது. அதாவது இவங்க ஆயா வந்துட்டு காலராவால் இறந்துட்டாங்க. அப்போ தான் அவளுக்கு தெரியுது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து, ஒரு 2 மணி நேரம் கழித்து ஒரு 2 பேர் பேசிக்கிறாங்க, அழகான பெண் ஆனால் அங்கே இறந்துட்டாங்க அப்படின்னு. பார்த்தா அது மேரியோட அம்மா. அதோட மேரி யாரும் இல்லா யாருமே இல்லை, மேரிக்கு யாருமே இல்லை. அவங்களுடைய அப்பாவும் இறந்துட்டாங்க, அவங்க அம்மாவும் இறந்துட்டாங்க, அவங்களோட ஆயாவும் இறந்துட்டாங்க.
2: சரி ஓகே, இதுக்கடுத்து வந்து நம்ம அடுத்த பகுதியில் இந்த கதையோட அடுத்த தொடர்ச்சியை வந்து நம்ம தெரிஞ்சுக்குவோம். அடுத்ததான் வந்து பாடல்களுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம், என்னுடைய பெயர் வினி. நாங்கள் வந்து சின்னாளாக இருக்கும்போது 5 வரைக்கும் ஒரு முஸ்லீம் ஸ்கூலில் தான் படித்தோம். அதோட எங்கள் அண்ணன் ஒரு ஆள் கொண்டுட்டு போய் தூத்துக்குடி மாவட்டத்தில் அலாசியஸ்னு ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்த்தாப்புல 86-87 அந்த வருஷம் அங்கே கொண்டுக்கிட்டு போய் எங்களை 2 கிளாஸில் தான் சேர்த்தாப்புல. அப்போ அந்த பிள்ளைகளுக்கு ஈக்குவலாக என்னால் படிக்க முடியாது, எழுதவும் தெரியாது. அதிலே இருந்து வளர்ந்து வந்து ஒரு 9th வரை அங்கே தான் படித்தேன். அப்படி பிள்ளைகளோட நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது இருக்கிறது அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அங்கே போய் தான் ஒரு சிஸ்டர் மூலியமாக தான் எனக்கு வந்து எழுத்துக்கள்லாம் தெரிய ஆரம்பிச்சிச்சு. அந்த சிஸ்டர் என்னை என்ன செய்வாங்கன்னா, ஸ்கூல் விட்ட உடனே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. கூட்டிக்கிட்டு போய் ஒரு அறையில் வச்சு இந்த கையை வந்து அப்படியே உரசித்தான் ஆனாவனா இதெல்லாம் சொல்லி கொடுப்பாப்புல. அவங்கள்ட்ட இருந்து தான் நான் எழுத்து கற்றுக்கிட்டேன். எழுத்து கற்றுக்கிட்டதுக்கு பின்னால் 5 கிளாஸில் இருந்து நல்லா வாசிக்க ஆரம்பித்தேன். ஸ்கூல்லையே வந்து பைபிள் வாசிக்கணுங்கன்னா என்னை தான் கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பிள்ளைகளோட சேர்ந்து இருக்க பழக 9th வர படித்தேன், இருந்தேன். அது மறக்க முடியாத ஒரு வாழ்க்கை. 4 மணிக்கு எழுப்பிடுவாங்க குளிக்கிறதுக்கு, ஓடி ஒளியுவோம், ஓடி ஒளிஞ்சு ஒரு இடத்துல போய் படுத்துக்கிடுவோம். 5 மணிக்கெலாம் கோயிலுக்குள்ளே போயிடணும், கோயிலுக்குள்ளே போய் லைனில் உட்காந்துருக்கணும். தூங்குனா சிஸ்டர் அப்பவுமே வந்து மண்டையிலே அடிப்பாப்புல. அதையெல்லாம் நினச்சி பார்க்கும்போது அந்த வாழ்க்கை நம்மளுக்கு இன்னைக்கு கிடைக்காதுங்கிறது ஒரு ஏக்கங்கள் இருக்கு. திருவிழா காலங்கள்லாம் வந்துட்டுன்னு சொன்னால் அப்படி போவோம் மாதா கோயிலுக்கு. 10 பூசை இருக்கும், 10 சிஸ்டர் கண்ணை தப்பி ஓடியே போயிடுவோம். ஹார்பார்க் ஓடிடுவோம், அங்கேருந்து ஓடி வந்து அடி வாங்குவோம். அதுகளையெல்லாம் மறக்க முடியாது. இந்த கையை நீட்டி நீட்டி முட்டு போட்டு அடிப்பாப்புல, அப்படிலாம் அடி வாங்கின காலங்கள்லாம் உண்டு. இன்னைக்கே அந்த கொடி ஏற்றின உடனே அந்த நினைவுகள் எங்களுக்கு ஓடும். மாதா கோயிலில் கொடி ஏற்றுனா நம்ம இங்கே இருந்து அங்கே ஓடுவோம், அங்கேருந்து இங்கே ஓடுவோம், கடலுக்குள்ளே குதிப்போம், நேருஜி பூங்காவுக்கு போவோம், எல்லா பூங்காவுக்குமே போவோம். அங்கே கடந்து ஒளிஞ்சு கிடந்துட்டு பைய வீட்டுக்கு வருவோம், ஹாஸ்டலுக்கு வருவோம். அதிலெல்லாம் சிஸ்டர்கிட்ட வந்து ரொம்ப அடி வாங்கியிருக்கோம். நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தென்னிந்தியாவில் 45-க்கும் மேற்பட்ட கிளைகளுடன் மக்களின் நம்பிக்கையை பெற்ற நிறுவனமான பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் இப்ப நம்ம ராம் நாட்டுக்கு வந்தாச்சு.
1: ராமநாதபுரம்
2: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: கேட்டுட்டு இருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாட நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா, அப்புறம்
6: நான் ஜான் ஹோரேப்.
5: அடுத்ததாக வந்து நம்ம ஜான்ஹோரே தம்பியுமே அந்த ரகசிய தோட்டங்கள் அந்த கதையை வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கல்ல. சரி, அதுக்கு முன்னாடி அதை எழுதினவங்க பேரும் நீங்கள் சொல்லிடுங்க.
6: ம், ஓகேக்கா. இது யார் எழுதுனா அப்படின்னா ஃப்ரான்சிஸ் ஹட்சன் போனட் எழுதினாங்க. இது நம்மளுடைய தமிழ் மொழியில் பேர் பிச்சவங்க யார் அப்படின்னா
5: சுகுமாரன்.
6: ஓகே, கரெக்டாக சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம்
5: சரி, இருங்க, அதுக்கு முன்னாடி நம்ம கூட பேச ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஹலோ,
7: நல்லா இருக்கீங்களா?
5: நல்லா இருக்கோம். உங்க பேர் அப்புறம் எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லிருங்களே.
7: என் பேர் கார்த்திக், நான் பாம்பன்ல இருந்து பேசுறேன்.
5: சொல்லுங்க, நல்லா இருக்கீங்களா?
7: ஆ, நல்லா இருக்கேன்.
5: சரி, நீங்க வந்து படிக்கிறீங்களா இல்ல வேலை பாக்குறீங்களா?
7: ஆ, படிக்கிறேன்.
5: எத்தனாவது படிக்கிறீங்க?
7: 9th.
5: சரி, ஓகே. இன்னைக்கு வந்து நம்ம என்ன கேம் விளையாடுறோம் கேட்டிங்களா?
7: ஆ, கேட்டேன்.
5: சொல்லுங்களே.
7: என்ன
5: பாடல் வேணும்?
7: எனக்கு டியூட் படத்துல இருந்து சிங்காரி என்ன கொஞ்சம் அந்த சாங்
5: கண்டிப்பா கொடுத்துறோம். இன்னைக்கு வந்து நீங்க எங்களோட நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி.
7: தேங்க்ஸ் கா.
5: நம்ம கார்த்தி தம்பி அவங்களுமே வந்துட்டு 5 பதில் கரெக்டா சொல்லிட்டாங்க. சரி, அடுத்ததா இப்ப வந்து நீங்க சொல்றீங்களா?
6: ம், சொல்றேன்க்கா. அதுக்கப்புறம் இந்த மாதிரி மேரியோட அம்மா அப்பா எல்லாரும் இறந்து போயிடுறாங்க. அதனால ஒரு மேலதிகாரியோட வீட்டுக்கு கொண்டு போய் அவளை அவங்க மாமா வீட்டுக்கு அனுப்பி வச்சிடறாங்க. அவங்க மாமா பேர் என்ன அப்படின்னா மிஸ்டர் கெரவன் அப்படிங்கிறது. அவங்க மாமா ஒரு ரொம்ப பணக்காரர் அப்படின்னு சொல்லலாம். அதோட அவளை யார் பிக்கப் பண்ண வருது அப்படின்னா மிஸ்ஸஸ் மேட்லாக் அப்படின்னு ஒருத்தவங்க வர்றாங்க. வந்து அவங்க மேரியை கூட்டிகிட்டு அவங்க போயிட்டாங்க. போய் ஒரு ரூமில் விட்டுட்டு இந்த விட்டு வெளியே வரக்கூடாதுமா, உன்னை வெளியே போகிறதா இருந்தால் நீ கூப்பிடு, நான் வந்து நீ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. போனோடனே மேரிக்கு போர் அடிக்குது. அதோட அவளும் உள்ள அதுவும் அப்படியே தூங்கிற பசியில் எந்திக்கும் போது வேறொரு பணிப்பெண் நிற்கிறாங்க. உங்கள் பேர் என்ன, நீங்கள் யார் அப்படின்னு சொன்னால் என் பேர் மார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணிப்பெண் சொல்கிறாங்க. சரி, எனக்கு போர் அடிக்குது, நான் தோட்டத்துக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது போகலாம், அப்போ என் கூட யார் வருது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது யார் உன் கூட வரணும், ஏன் உனக்கு 6 வயசாயிருச்சு, இதுக்கு மேலே யார் உன் கூட வரணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது 6 வயசு தானே ஆயிருக்கு, எல்லாம் இங்கே ஆயா தான் பார்த்துக்கணும், ஆனால் அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது ஓ அப்படியா, ஆனால் என்னால் வர முடியாது, நீ தான் தனியாக போகணும், எனக்கு ஒரு தம்பி இருக்கான் உனக்கு தெரியுமா, அவன் தான் டிக்கன், அவன் வந்துட்டு எப்பயும் தனியாக தான் போவான், அவன் தனியாக போகும்போது அவனுக்கு பயமே இருக்காது, பயமே இருக்காது அவனுக்கு எப்பயுமே, அவன் அதுக்கப்புறம் அவன் நிறைய விளாடுவான், நிறைய நண்பர்கள் வச்சுருப்பான், நீயும் போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கடைசன் சொல்கிறாங்க, எல்லா தோட்டத்துக்கும் நீ போகலாம், ஆனால் ஒரு தோட்டத்துக்கு போகக்கூடாது, அது ஒரு ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியும், அவங்க அந்த மிஸ்டர் கெரவன் இருக்காங்கல்ல, அதாவது மேரியோட மாமா, மேரியோட மாமா இருக்காங்கல்ல, அவங்களுடைய மனைவி, அவங்க வந்துட்டு மிஸ்ஸஸ் கேரவன் வந்துட்டு அந்த அங்க தோட்டத்துல தான் இறந்தாங்க. அதனால அந்த அந்த தோட்டத்தை பூட்டி சாவிய அவங்க புதைச்சிட்டாங்க. 10 வருஷமா அதை யாரும் திறக்கல. அதோட இந்த மேரிக்கு அது மேல ஒரு கண் வருது.
5: சரி ஓகே, அடுத்ததா நம்ம கூட பேச வந்து இன்னொரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்,
1: வணக்கம்,
5: சொல்லுங்கக்கா, உங்க பேரு அப்புறம் எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லிருங்கக்கா.
1: தாய் போலும் தாளாட்டும் எப்பவுக்கு ஒரு வாழ்த்துக்கள்.
5: நன்றிக்கா.
1: நான் அக்கால் கூட தமிழர் பேசுறேன்.
5: நல்லா இருக்கீங்களாக்கா?
1: நல்லா இருக்கேன்.
5: இன்னைக்கு நம்ம வந்து என்ன கேம் விளையாடுறோம் கேட்டீங்களாக்கா?
1: ஆமா, நீங்க எழுத்து சொல்லியே, அதை வந்து ஒரு எழுத்துல ஒரு பையன் சொன்னா.
5: ஆமாக்கா, நீங்க கேட்டீங்களாக்கா, அது இல்லாத ஒரு 5 வார்த்தை நீங்க சொல்லிடுறீங்களாக்கா?
1: சொல்லுங்க.
5: அந்த ஒரு எழுத்துலயே அந்த தம்பி சொல்லாத வேற 5 வார்த்தை நீங்க சொல்றீங்களாக்கா?
1: ஒரு எழுத்துல அந்த பையன் எங்களுக்கு 2 எழுத்து கொடுக்கலாம்ல.
5: சரி ஓகேக்கா, 2 எழுத்துலயே சொல்லிருங்கக்கா.
1: பால்,
5: பால்,
1: பல்,
5: பல்,
1: கால்,
5: பால்,
1: கால், கால்,
5: கால், என்னதுக்கா?
1: தால், தால்,
5: தால்,
1: தால், பேப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க.
5: சரிக்கா, சரி,
1: இலை,
5: இலை, சரி ஓகேக்கா. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்க்கா?
1: இன்று வந்து மகனுக்கு 37வது பிறந்த நாள், அதனால விசுவாசத்திலே அந்த பாட்டை போடுங்க.
5: சரி ஓகேக்கா, எங்களோட வாழ்த்துக்களையும் சொல்லிருங்கக்கா.
1: அரிஸ்டாட்டில் அவர் பேரு, அவருக்கு 37வது பிறந்த நாள்.

0: ஒரு சந்தேகம், ஒரு கண்ணும் அவளுக்கு. அதுக்கப்புறம் இவன் என்ன செய்கிறா அப்படின்னா, எப்படியாவது நம்ம உள்ளே போயிடணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா.
1: சரி ஓகே, இதை வந்து அடுத்த பகுதியில் வந்து நம்ம தம்பி அடுத்ததாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு அந்த முழு கதையை வந்து அடுத்த ரெண்டு பகுதியில் வந்து நம்ம ஜான்ஹோரேக் தம்பி வந்து சொல்லுவாங்க. அடுத்ததாக வந்து நானுமே ஒரு தகவல் சொல்லுவேன்ல, அதையுமே இப்போ என்னது அப்படின்னு தெரிஞ்சுக்கோம். இன்றைக்கி நான் வந்து ஒரு பழத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன். அதோட மேல் பகுதியில் வந்து கிரீடம் மாதிரி இருக்கும். கிரீடம் மாதிரி இருக்கிறதுனாலே ஒரு ரெண்டு பழம்தான், ஒன்று வந்துட்டு மாதுளம் பழம், இன்னொன்று வந்துட்டு அன்னாசி பழம். அந்த அன்னாசி பழத்தை பற்றி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். அதில் வந்து வைட்டமின் சி, மாங்கனீஸ், நார்ச்சத்து, வைட்டமின் B6 நிறைய ஊட்டச்சத்துக்கள்லாம் இருக்குது. உடம்பில் வந்து இயல்பான நோய் எதிர்ப்பு செயல்பாட்டுக்கு வந்து ஆதரவாக இருக்குது. இதில் இருக்கிற அந்த ஃப்ரோமெலைன்ற நொதி நம்ம சாப்பிட்ற அந்த சாப்பாடு வந்து சீக்கிரமாக ஜீரணமாக உதவுது. வயிறு தொடர்பான பிரச்சனைகளை வந்து தடுத்து குடல் ஆரோக்கியத்துக்குமே பயனுள்ளதாக இருக்குது. நீர்ச்சத்தும் நார்ச்சத்தும் நிறைய இருக்கிறனால நிறைய நேரம் வந்து வயிறு வந்து டம்முன்னு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தந்து உடம்பில் எடையை கட்டுப்படுத்துறதுக்கும் உதவுது. இதில் உள்ள அந்த எதிர்ப்பு பண்புகள் உடலில் ஏற்படுற வீக்கம் அப்புறம் வலிகளை குறைக்க உதவுது. வைட்டமின் சி அப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வந்து முகப்பருக்களை தடுத்து சருமத்தை வந்து பளபளப்பாக மாற்றுது. இதை வந்து வெட்டி அப்படியேவும் சாப்பிடலாம், அதோடு நம்ம வந்து உப்பு மிளகா அதெல்லாம் போட்டு சாப்பிட்டோம்னா இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை தாண்டி ஜூஸு, ஐஸ்கிரீமுக்கு ஃப்ளேவர்லாம் செஞ்சு நிறைய இதில் சாப்பிடலாம். இந்த பழத்தை வந்து வெளியிலேருந்து நம்ம பார்க்குறப்ப கடினமாகவும் கரடு முரடானதுமாக தான் இருக்கும். ஆனால் உள்ளே இருக்கிற அந்த பழம் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். சரி, நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்க?
0: நான் எப்பயும் சில நேரம் ஜூஸ் போட்டு தருவாங்க, சில நேரம் நான் வந்துட்டு சும்மாவே சாப்பிடுவேன்.
1: சரி ஓகே, அடுத்ததாக வந்து நம்ம கார்த்திக் தம்பி அவங்க கேட்ட டியூட் படத்துலேருந்து பாடலுமே வருது. கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி 11 ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை முன்னிட்டு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை அமைச்சர் மாண்புமிகு ஸ்ரீநாத் அவர்களின் வாழ்த்து.
1: கடலோசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியை ஒரு 10 வருஷமா சிறப்பா அதை நடத்திக்கிட்டு இருக்க திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதுல என்ன அப்படின்னா, ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம், இந்தியாவிலேயே ஒரே சேனல், ஒரே ஒரு எஃப்எம் ஸ்டேஷன் ஃபார் த சொசைட்டி, ஃபார் த கம்யூனிட்டி ஆஃப் ஃபிஷர்மேன் அப்படின்னா இதுதான், மீனவர்களுக்கான ஒரே எஃப்எம் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்றதுல ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். I wish Armstrong and his team very, very good luck, best wishes, God bless, thank you.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கோடு விளையாடு. இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இப்போ நேரம் சரியாக 5:38 ஆயிடுச்சு. கேட்டுட்டு இருக்கீங்க இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாட நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறம்
1: நான் ஜான் ஹோரே.
0: சரி, அடுத்ததா நீங்குமே அந்த ரகசிய தோட்டங்கள் அந்த கதையை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கல்ல, அந்த எழுதுன உங்க பேரையும் நீங்க சொல்லிருங்க.
1: ஃப்ரான்சிஸ் ஹாட்சன் பர்னட். அதுக்கப்புறம் இதை தமிழில் எழுதுனது அப்படின்னா சுகுமாரன் அப்படிங்கிறது எழுதினவங்களுடைய பேர்.
0: சரி, ஓகே. அடுத்ததான் நம்ம கூட பேச வந்து இன்னொரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
0: உங்கள் பேர், அப்புறம் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: நான் பாம்பன், என் பேர் பியோ.
0: சரி, ஓகே. நீங்கள் வந்து எத்தனாவது படிக்கிறீங்கன்னு சொல்லிடுறீங்களா?
2: சொல்லுங்களேன். நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, நான் சொல்றேன்.
0: இல்ல, நீங்க மட்டும் தான் 5 வார்த்தைகள் சொல்லணும்.
2: நான் மட்டும் தான் சொல்லணுமா?
0: ஆமா.
2: கா.
0: என்னது?
2: கா கா
0: கா கா
2: கா கா கா.
0: ஆ, கா கா. அடுத்து அடுத்து சொல்லுங்க. காற்று வந்து 3 எழுத்து. நீங்க வந்து வால், கால் அந்த மாதிரி சொல்லணும். சரி, ஓகே. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்? இதுல வந்து புது பாடல்கள் மட்டும்தான் இந்த நிகழ்ச்சியில கொடுப்போம், அதனால புது பாடலா கேக்குறீங்களா?
2: சரி, அந்த நீலோத்தி பாட்டு.
0: சரி, ஓகே, கண்டிப்பா கொடுத்துடலாம். சரி, அடுத்ததான் நீங்க வந்து ஒரு கதை சொல்லிக்கிட்டு இருந்தீங்கல்ல, அந்த புக்கை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தீங்க, சொல்றீங்களா?
1: சொல்லிடுறேங்கக்கா. அதுக்கப்புறம் அப்படியே தூங்கிடுறா. அதுக்கப்புறம் நைட்ல ஒரு அழுகிற சவுண்டு கேக்குது. மார்த்தா எழுப்பி அது யாருன்னு சொல்லி கேட்கும்போது, மார்த்தா அது நம்மளுடைய சமையல் சொல்லிட்டு இழுத்துட்டே இருக்காங்க. அதோட இவளுக்கு என்ன, நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, அவங்க சமையல்காரி இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு, சமையல்காரிக்கு பல்வலி, அதனால அவங்க அழுகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு தூங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு அந்த அழுகுரல் யாருட்டு அப்படின்னு கண்டுபிடிக்க, மார்த்தாவுக்கு தெரியாம வேக வேகமா அந்த அழுகுற சவுண்டுக்கு போனா, அங்க ஒரு சின்ன பையன் ஒருத்தன் அழுதுட்டு இருக்கான். அவன் ரொம்ப நோய் மலி. அவன் வந்துட்டு ஒரு கூன் வளைஞ்சு போய் இருக்கு அவனுக்கு. அதோட அவனை பார்த்துட்டு, நீ யாரு அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதோட, நான் தான் காலின், நீ ஏன் இங்கே இருக்க, உங்கள் வீட்டுக்கு போகலன்னு சொல்லும்போது, இது என் வீடு தான், நான்.
0: சரி, ஓகே. அடுத்ததான் வந்துட்டு நான் ஒன்றுமே ஒரு தகவல் சொல்லுவேன்ல, அதையுமே தெரிஞ்சுக்குவோம். காலையில் வந்து ஸ்கூலுக்கு போகணும், வேலைக்கு போகணும்னா அவசரத்தில் வந்து காலையில் சாப்பிடாமையே கிளம்பிடுறோம். காலை சாப்பாடு அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம். அதாவது நைட் சாப்பிட்டுட்டு வந்து ரொம்ப நேரம் சாப்பிடாமல் இருக்கிறனால, ஏன் சில பேர் வந்து நைட்டுமே சாப்பிட மாட்டோம். அப்போ ரொம்ப நேரம் வந்து டயர்டாக இருப்போம். அப்போ நம்ம எனர்ஜி தர்றதுனா அது வந்து காலை சாப்பாடு தான். காலையில் வந்து சாப்பிட்டு நம்ம ஒரு வேலையை பார்க்கும்போது அதில் வந்து முழு ஈடுபாடோடு இருப்போம். உதாரணத்துக்கு வந்து படிப்பில் கவனம் செலுத்துறது, விளாடுறது, இந்த மாதிரி விஷயத்தில் உற்சாகமாக இருக்கணும்னா நம்ம எனர்ஜியாக இருக்கணும், அதுக்கு நல்லா சாப்பிட்ருக்கணும். இப்படி வந்து நம்ம பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துக்குமே நம்ம எனர்ஜியாக இருந்தால் தான் வந்து பண்ண முடியும். காலையில் குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கெலாம் சாப்பிடாமல் போகிறனால பசி, சோர்வு, கவனம் செலுத்துறதுல வந்து சிரமம், அப்புறம் வந்து நிறைய இடங்களில் நடக்கக்கூடிய ஒன்று ஸ்கூலில் வந்து மார்னிங் ப்ரேயரில் மயங்கி விழுறது. ஏன்னா நானுமே நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் மயங்கி விழுந்திருக்கேன். அதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான காரணமே சாப்பிடாமல் இருக்கிறது தான். ஏன்னா சாப்பிடலைன்னா ரொம்ப நேரம் நிற்க முடியாது, படிக்க முடியாது, எதுலேயுமே ஒரு முழு ஈடுபாடோடு நம்மளால் இருக்க முடியாது. அதனால் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு எப்படி பேக்கு புக்கெலாம் முக்கியமோ அதே மாதிரி நம்ம காலையில் எனர்ஜியாக இருக்க காலை சாப்பாடுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று தான். சரி ஓகே, எப்போவுமே நம்ம வந்து காலை சாப்பாடை மட்டும் அவாய்ட் பண்ணக்கூடாது. சரி, நீங்கள்லாம் காலையில் டெய்லி ஸ்கூலுக்கு போகும்போது சாப்பிட்டு போயிடுவீங்களா?
1: ம், சாப்பிட்டு போயிடுவேங்க்கா.
0: சரி ஓகே, அடுத்ததாக இப்போ வந்து அந்த கதையை நீங்கள் வந்து சொல்கிறீங்களா?
1: ம், ஓகேக்கா, சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி அவன் வந்துட்டு அந்த பையனை பார்த்து நீ யாருன்னு அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதோட நான் தான் காலின், நான் வந்துட்டு இளவரசன் சொல்லும்போது அப்போனா நீ மிஸ்டர் கெரவனுடைய மகனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதோட ஆமாம், நான் வந்துட்டு மிஸ்டர் கெரவனுடைய மகன் தான் அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அப்போயே நீ இங்கே இருக்க பெரிய பெரிய கட்டிலெலாம் தூங்காமல் அப்படின்னு சொல்லும்போது நான் ஒரு நோயாளி, அதனால தான் நீ இங்கே போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே தூங்கிடுறான். அப்போது உனக்கு எத்தனை வயசு அப்படின்னு சொல்லி எழுப்பி கேட்குறான். எனக்கு 10 அப்படின்னு சொல்லும்போது ரகசிய தோட்டத்துக்கும் 10 தானே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். அதாவது இவ ஒரு சாவியை கண்டுபிடிச்சி அந்த ரகசிய தோட்டத்தை கண்டுபிடிச்சிருக்கான்.
0: சரி ஓகே, இந்த ரகசிய தோட்டத்துக்கும் 10 வயசு தானே அப்படின்றதோட அடுத்த பகுதியில் என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்குவோம். அடுத்ததாக அந்த கதையோட இறுதி பகுதி வேறையா, அதில் வந்து நம்ம முழுசாக கதையை வந்து என்ன நடந்துச்சு, எப்படிலாம் இருந்துச்சு, அப்படி அந்த மேரி வந்து அடுத்து என்னெல்லாம் பண்ணாங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்குவோம். அடுத்ததாக நம்ம பியோ தம்பி கேட்ட பாடலுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: அவர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. இந்திய தேசிய கடல்சார் தகவல் சேவைகள் மையம் இன்காய்ஸ் அறிவிப்பின்படி லட்சத்தீவுகள் கடல் பகுதியில் கள்ளக்கடல் நிலை உருவாகியுள்ளதால் கேரளா மற்றும் தென் தமிழக மாவட்டங்களான கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் கடல் அலையின் சீற்றம் இன்று வழக்கத்தை விட அதிகமாக இருக்கக்கூடும். எனவே மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் படகுகளை நங்கூரமிட்டு பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கும்படி ராமேஸ்வரம் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை மூலம் கேட்டுக் கொள்ளப்படுகிறது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: கேட்டுட்டு இருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறம் வந்து நம்ம ஜான்ஹோரே தம்பியுமே ஒரு கதையை வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாங்களா, அந்த ரகசிய தோட்டங்கள் அந்த புக்கில் உள்ள கதையை. அடுத்து தான் நான் ஒரு தகவல் சொல்வேன்ல, அது முடித்த அப்புறம் நம்ம ஜான்ஹோரே தம்பி வந்து அந்த கதையை சொல்லுவாங்க. இன்றைக்கி நான் ஒரு கோர்ஸ் பற்றி சொல்வேன்ல, அதில் என்ன சொல்ல போகிறேன்னா வனவியல், அந்த படிப்பு பற்றி தான் சொல்ல போகிறேன். இது ஆங்கிலத்தில் வந்து ஃபாரஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. வனவியல்னா காடு, அப்புறம் அதோட தொடர்புடைய மரம், தாவரம், வனவிலங்கு, மண், நீர், அப்புறம் இயற்கை வளங்களை அறிவியல் முறையில் ஆய்வு செஞ்சு பாதுகாக்கிறது பற்றின ஒரு துறை தான். காட்டில் வந்து எந்த வகையான மரங்கள் வளருது, அது எப்படி வளருது, காடுகளை எப்படி பாதுகாக்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்களை இந்த படிப்பில் வந்து கற்று தருவாங்க. இந்த படிப்பில் பல்வேறு தாவரத்தை பற்றி, காட்டோட சூழல், அப்புறம் வந்து மரங்களை வளர்த்து காடுகளை உருவாக்குற அறிவியல் காடுகளை பாதுகாக்கிறது, காட்டு மேலாண்மையில் இன்னுமே நிறைய விஷயங்களை வந்து கற்றுத்தருவாங்க. இது மரங்களை பற்றி மட்டுமே படிக்கிற ஒரு பழமையான முறையான படிப்பு இல்லை. இப்போது அந்த GIS, சேட்டிலைட் இமேஜஸ், ரிமோட் சென்சிங், GPS, இந்த மாதிரி தொழில்நுட்பங்களும் காடுகளை வந்து கண்காணிக்க பயன்படுத்தப்படுது. படித்த அப்புறம் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர், ஃபாரஸ்ட் ரிசர்ச்சர், ஃபாரஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட்னு நிறைய துறைகளில் வந்து வேலை பார்க்கலாம். இது படிக்கணும்னா 12th பயாலஜி இல்லைனா சயின்ஸ் குரூப் எடுத்திருக்கணும். ஆனால் பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி இந்த மாதிரி குறிப்பிட்ட படிப்புகளுக்கான சேர்க்கை தகுதி வந்து கல்லூரி இல்லைனா பல்கலைக்கழகத்தை பொறுத்து தான் மாறுபடும். சரி, அடுத்ததான் நீங்கள் சொல்ல ரெடியா?
4: ம், ரெடிக்கா. அதுக்கப்புறம் இந்த மாதிரி அந்த அழுகுரல் சவுண்ட் எங்கே வருது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறான். அதாவது காளியன் அப்படிங்கிற ஒரு அந்த பையனை கண்டுபிடிச்சி அவன் சொல்கிறான், நான் இந்த வீட்டுக்கு இளவரசன் அப்படின்னு சொன்னோன்னே சரி அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஃப்ரெண்டை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கன் அப்படிங்கிற என்னுடைய ஃப்ரெண்டு, அவன் நல்ல என்கிட்ட பேசுவான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கதை சொல்கிறான். அந்த கதையிலேயே அவன் அழுகிறத விட்டுட்டு தூங்கிடுறான். அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக மாறிடுறாங்க. மாறினதுக்கப்புறம் இவனுக்கு வந்துட்டு கேட்குறா, உனக்கு என்ன ஆசை அப்படின்னு சொல்லும்போது, நான் வந்துட்டு எஞ்சி நிற்கிறது தான் என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்லும்போது டிக்கனும் மேரியும் பிளான் பண்ணி தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ரகசிய தோட்டம் அங்கே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு நின்றுறான் நம்மளுடைய காளியன். காளி நின்றோடனே ரெண்டு பேரும் கிளாப் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க, கை தட்டுறாங்க. ரொம்ப சூப்பராக நிற்கிற, உன்னால் நடக்க முடியும், நட அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அவங்க அப்பா வந்து நினச்சி, அவங்க அப்பா எதுக்கு அவனை ஒதுக்கியிருப்பாங்க அப்படின்னா, நடக்க முடியாத மகன் எனக்கு வேணாம் அப்படின்னு தான் ஒதுக்கியிருப்பாங்க. ஆனால் இப்போ இவன் நடக்கிறனால இவனை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த புக்கோடைய ஸ்டோரி இது தான். இந்த மாதிரி உங்களுக்கு புக் வேணும் அப்படின்னா ஒரு நம்பர் ஒன்று சொல்கிறேன், அந்த நம்பருக்கு கால் பண்ணி வாங்கிக்கிறேங்க. 9176549991 நம்பருக்கு.
3: சரி, ஓகே. உங்களுக்கு வந்து இந்த புக்கு வேணும்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணி வாங்கிக்கலாம். அதாவது 9176549491 அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு இந்த புக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களுமே வந்து கேட்டு வாங்கிக்கலாம். எங்களுக்குமே இந்த கதையை வந்து வாசிக்கும் போது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதாவது ஃபஸ்ட்டு வந்து வாசிக்கும் போது ஏதோ ஒரு மாதிரி தான் இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஜான்குரே, இப்போ உங்களோட ஒப்பீனியனை.
4: ஓகேக்கா, இதை வாசிக்கும் போது கொஞ்சம் போர் தான் அடிச்சிச்சு, ஆனால் எனக்கு போக போக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த மேரியோட அந்த அன்பு காற்று, அந்த கேரக்டர், அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதனால எனக்கு மேரி அப்படிங்கிற அந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுக்கா.
3: சரி ஓகே. ஆமாம், எனக்குமே இது அதில் உள்ள புது புது வார்த்தைகளை வந்து கற்றுக்கும் போது அதை வந்து தேடுறது அது எல்லாமே எனக்குமே ரொம்ப வந்து பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கும் இந்த புக்கு வேணும்னா நாங்கள் சொன்ன நம்பருக்கு வந்து கால் பண்ணி உங்களை அந்த புக்கை வந்து நீங்களுமே வாங்கிக்கலாம். சரி, அடுத்ததாக வந்து பாடல்களுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 6 மணி. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 25 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 43 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: எளிய மக்களின் குரலாய், வளர்ச்சியின் வழிகாட்டியாய், இதமான இசையாய், நீதல் கரையில் பிறந்து கடல் காற்றில் மிதந்து உங்கள் ஆதரவோடு 11ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது நம்ம கடல் ஓசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க நம்ம கடலோசை FM 90.4.

0: வணக்கம் நேயர்களை இணைந்திருப்பது கடலோசி எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடி. நேர்ஜிக்காக உங்களோடு பேசியிருக்கிறது நான் ஜாபீர்.
1: அப்புறம் நான் கார்த்திகா.
0: நேரம் இப்போ நேரம் என்ன அப்படின்னா 6:01 ஆயிடுச்சுக்கா.
1: சரி ஓகே, அடுத்ததான் வந்துட்டு இப்போ நீங்களுமே வந்து ஒரு புக்கு ரீட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களே.
0: ஆமாக்கா, ஆணியின் உலகில் அப்படின்ற மாதிரியான ஒரு கதை தாங்க நான் சொல்லியிருந்தேன். இது வந்து ஒரு சிறார் நாவல், உதயசங்கர் அவங்களால தான் இயக்கப்பட்டுச்சு.
1: சரி,
0: அவங்க தான் எழுதினது. சரி, நான் இவ்வளவு நாள் இந்த கதையை வாசினேன். இந்த கதை வந்து இந்த புக்கு உங்களுக்கும் வேணும் அப்படின்னா, இது வந்து வானம் பதிப்பகம் அப்படின்ற பதிப்பகத்தில் வந்து தான் இது பண்ணியிருக்காங்க. அந்த வானம் பதிப்பகம் உங்களுக்கும் வேணும் அப்படின்னா அங்கே நீங்கள் கான்டாக்ட் பண்ணி இந்த புக்கையும் நீங்கள் வாங்கியிருக்கலாம். அதுக்குண்டான நம்பர் என்ன அப்படின்னா 91 76 54 99 91. இன்னொரு தடவை சொல்லிடுறேன், 91 76 54 99 91 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இந்த ஒரு ஆணியின் உலகில் நாவலையும் நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்து என்ன அப்படின்னா, நம்மளும் ஆணியின் உலகில் வந்து கதையை தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம்லக்கா. நேற்று பார்த்த பகுதியில் வந்து இந்த என்ன அப்படின்னா, அந்த மண்புழு வந்து டப்புன்னு உள்ளே போயிட்டு ஆணியோட காலுக்கு பக்கத்தில் திரும்பி வந்திருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் திடீர்னு வந்து ஆணைக்கு ஞாபகம் வந்திருக்கும். ஆணி குந்து, எங்கள் அம்மா கூட தோட்டத்தில் உரம் போடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. மண்ணில் சத்தே இல்லை, சரியாக காய்க்க மாட்டிங்கன்னு சொன்னாங்க. அப்படின்னா உனக்கு நிறைய சத்து கிடைக்கும்ல என்று அப்பா யுவியாத்தனமாக கேட்டாங்களாங்கக்கா. சரி, இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் அப்படின்றத தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம்.
1: சரி ஓகே, இதுக்கப்புறம் வந்துட்டு அந்த புக்கை அடுத்து வந்து நம்ம சாபீர் தம்பி வந்து அடுத்த பகுதியில் ரீட் பண்ணுவாங்க. அடுத்து தான் நானுமே வந்து ஒரு விளையாட்டை பற்றி சொல்லுவேன் இல்லை, அதையுமே தெரிஞ்சுக்குவோம். இன்றைக்கி நான் வந்து கில்லி தண்டா அப்படின்னு ஒரு கேம் பற்றி தான் சொல்ல போகிறேன். சரி, இந்த கில்லி தண்டா கேம் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா?
0: ஜிகர் தண்டா கேள்விப்பட்டிருக்கீங்க, அதனால கில்லி தண்டா.
1: ஆமாம், ஜிகர் தண்டா வந்து நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும், அதனால நம்ம அதை வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இது வந்து ஒரு விளையாட்டு, இது வந்து இந்தியாவில் பழங்காலத்தில் இருந்து விளையாடப்படுற ஒரு பாரம்பரிய வெளிப்புற விளையாட்டு தான். இதுக்கு அதிக பொருள்லாம் தேவையில்லை, ஒரு சின்ன குச்சி, அதை அடிக்க பயன்படுத்துகிற ஒரு நீளமான குச்சி இருந்தாலே போதும். சின்ன குச்சியை வந்து கில்லினும் நீளமான குச்சியை வந்து தண்டானும் சொல்லுவாங்க. விளையாட்டு ஸ்டார்ட் ஆகிறப்போ அந்த கில்லியை தரையில் வச்சு தண்டாவோட உதவியால் அதை வந்து மேலே தூக்கி அடிக்கணுமா. கில்லி காற்று மேலே வந்து எழும்புறப்ப, அதாவது மேலே போகிறப்ப அதை எவ்வளோ தூரம் அடிக்க முயற்சி இது பண்ணுறோமோ அதுதான் இந்த கேமோட சுவாரஸ்யமே. எவ்வளோ தூரம் அந்த கில்லி அது வந்து மேலே போகுதோ அப்போ தான் இந்த கேமுமே ரொம்ப சுவாரஸ்யமாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா. மற்ற பிளேயர்ஸ் வந்து கில்லியை பிடிக்க முயற்சி பண்ணுவாங்க. கில்லியை பிடிச்சிட்டா விளையாடுற பிளேயர்ஸோட வாய்ப்பு வந்து முடிஞ்சிருமா. அதாவது அந்த மேலே போகிற கில்லியை வந்து திரும்ப கீழே வரப்போ பிடிச்சிட்டா அவங்களுக்கு வந்து அந்த வாய்ப்பு சான்ஸ் வந்து முடிஞ்சிடும். நிறைய பேர் இருந்தால் ரெண்டு டீமாக வந்து விளையாடுவாங்க. ஒவ்வொரு பிளேயர்ஸுமே தங்களோட சான்ஸ் வர்றப்போ கில்லியை வந்து தூரமாக அடிக்க வந்து முயற்சி பண்ணுவாங்க. இன்றைக்கி நிறைய புது புது விளையாட்டுகள் வந்தாலும் நம்மளுடைய பாரம்பரிய விளையாட்டுகளை விளையாடுறப்ப தான் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அதனால நம்ம பாரம்பரிய விளையாட்டுகளை மறக்காமல் அதையுமே முடிஞ்சளவு கற்றுக்கிட்டு விளையாடுவோம். நம்ம சாபீர் தம்பி மாதிரி என்னக்கா கில்லி தண்டாலாம் தெரியாது, ஜிகர் தண்டா தான் தெரியும் அப்படின்ற மாதிரி இருக்காமல் இந்த மாதிரி பழைய விளையாட்டுகளையுமே நம்ம வந்து கற்றுக்கிட்டு அதையுமே வந்து விளையாட பழகுவோம். சரி ஓகே, அடுத்ததான் வந்து பாடல்களுமே வருது. அதாவது மனிதன் படத்துலேருந்து இப்போ பாடல் வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசே எஃப்எம் 90.4.

0: ஓசையம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என்னுடைய பெயர் மரிய லிண்டன். நான் வந்து பாமன் காமராஜனுடைய சார்ந்தவன். எங்களுடைய வரலாறு வந்து அந்தனா ஸ்கூலில் தொடங்கி யாப்பா ஸ்கூலில் தொடங்கி மேற்கோடு பள்ளியில் வந்து 12 வருஷம் முடிஞ்சு. அதுக்கப்புறம் வந்து காலேஜ் வந்து படிக்கிறதுக்கு வசதி இல்லாமல் ஒரு வருடம் மீன் பிடிக்க பாமனில் போனேன். பாமனில் போனதும் ஒரு இதான், நல்ல வேலை வாக்கு தெரிஞ்சால் தான் பாமன்லேயுமே ஏற்றுவாங்க. ஏன்னா காற்றுக்கடல் உரமான ஒரு பகுதி இது. முத நாள் கடலாக வந்து ஒரு 17-18 வயசில் போனேன். 12 வருஷம் முடிச்சுட்டு போனது வந்து நீங்கள் கொஞ்சம் தூரம் வந்து உடம்பு தாங்கும், கொஞ்சம் அதுக்கப்புறம் கடலுக்குள்ளே போக போக அலை வர்றது, அந்த காற்றின் வரம், அந்த போட்டில் வர ஸ்மெல்லு, இன்ஜின் ஸ்மெல்லு, டீசல் ஸ்மெல்லு வந்து உங்களை குடலை பிரட்டி அதை சொல்ல வாயால் வார்த்தையை சொல்ல முடியாது, அவ்வளோ வாந்தி வரும். குடல் பித்தம் கித்தம் ரத்தம் வரக்கூட வாய்ப்பு இருக்குது. வரும்போது டெட் பாடி தான் இறங்குவீங்க. வாந்தி வர்றது வந்து நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையை வந்து அது என்னதான் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ஒரு இதாக இருக்கும். அதை வந்து தொடர்ந்து ஒரு மாதம் 2 மாதம் சில பேருக்கு 6 மாதம் கூட வரும். அதெல்லாம் கற்றுக்கிட்டா தான் நம்ம மீன் பிடிக்கவே முதல்ல பழக முடியும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வேலை மற்ற விஷயங்களை கற்றுக்கிற முடியும். இது எல்லாம் போக இன்ஜின் சவுண்டு டப்ப டப்புன்னு அடிச்சுட்டே இருக்கும். வலை விட்டு குழப்பம், 4 மணி நேரம் வலையை வாங்கணும். அதை வாங்கிட்டு அந்த இன்ஜின் சவுண்ட்லேயே நாங்கள் இப்போ தூங்கிக்கிட்டு வருவோம். போயிட்டு வந்தப்ப இங்கே ஒரு சம்பளம் என்னென்னா முறுக்கு மாலை, இந்த காசு மாலை இதெல்லாம் போட்டு வரவேற்று நல்லா சமையல் பண்ணி வச்சுருப்பாங்க, கறி எடுத்து வச்சுருப்பாங்க. அது இந்த முதல் நாள் கடலில் போயிட்டு இருந்தால் மட்டும் அந்த நிகழ்வு நடக்கும். இப்போலாம் அந்த மாதிரி இருக்கான்னு தெரியலை. எங்கள் 90 கிட்ஸ் காலத்தில் அதெல்லாம் இருந்துச்சு. அதோட முடிஞ்சு 90 கிட்ஸோட கற்றுக்கிட்டு நாங்கள் பாமனில் மீன் பிடிக்க போன டயத்தில் கடலில் ஒரு சில இழப்புகள் வரதான் செய்யும். வீட்டுகளில் பயந்தாங்க. காலேஜ் போனோம், கல்லூரிக்கு கஷ்டத்தில் கஷ்டம் படித்தோம். இப்போ காவரம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: உங்க ஸ்கின் இன்னும் க்ளோ ஆகணுமா? உங்க முடிக்கொற்ற பிரச்சனைக்கு சரியான தீர்வு வேணுமா?
1: தென்னிந்தியாவில் 45 மேற்பட்ட கிளைகளுடன் மக்களின் நம்பிக்கையை பெற்ற நிறுவனமான பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் இப்ப நம்ம ராம் நாட்டுக்கு வந்தாச்சு.
0: ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், பிஆர்பி, ஜிஎஃப்சி, லேசர் ஹேர் ரிமூவல், ஹைட்ரா ஃபேஷியல் உள்ளிட்ட அட்வான்ஸ் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம ராம் நாட்டிலே கிடைக்குது. திருப்பூழா சலுகையாக நீங்கள் எடுக்கும் ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு 30% தள்ளுபடியுடன் ஃப்ரீ கன்சல்டேஷன். பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர், RR பிரியாணி அப்ஸ்டேர்ஸ், பாரதி நகர் பஸ் ஸ்டாப், ராமநாதபுரம். ஃபார் அப்பாயின்மெண்ட் 9150800065.
1: ஆடை உலகின் அரசன் ஐயூப் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
3: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
4: இப்போ நேரம் சரியாக 6:17 ஆயிடுச்சு. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா, அப்புறம்
5: ஜாபீர்.
4: சரி, ஓகே, கேட்டுட்டு இருக்கீங்க இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. அடுத்ததா நம்ம கூட பேச ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
6: வணக்கம்ப்பா, மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர்.
4: சொல்லுங்கண்ணா, நல்லா இருக்கீங்களா?
6: நான் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா?
4: ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம்ண்ணா.
6: எப்படிப்பா போயிட்டு இருக்கு? இன்னைக்கு கிளைமேட் எல்லாம் எப்படி இருக்கு நம்ம ஊர்ல?
4: காலையில ஏதோ மழை வர மாதிரி இருந்துச்சுண்ணா, ஆனா வரலண்ணா.
6: ஓ சரி சரி, இன்னைக்கு இங்க வேலூர் மாவட்டத்திலயும் ஒரு குளிர்ச்சியான பொழுதாதான் இருக்கு.
4: சரி ஓகேண்ணா.
6: மழை வர மாதிரி இருக்கு, பரவாயில்ல. நிறைய இடங்கள்ல மழை வருது அப்படின்னு நினைக்கிறோம். பரவாயில்ல, நம்ம ஊர்லயும் மழை வரும்.
4: ஆமாண்ணா, கண்டிப்பா நம்புவோம்ண்ணா. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்னா?
6: எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாங் வந்து ஆடுகளம், இது திரைப்படத்தின் பெயர். இதுல இருந்து ஒத்த சொல்லால அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு, அந்த பாடல் ஒலிபரப்புறீங்களாப்பா?
4: கண்டிப்பா கொடுத்துறோம்னா. இன்னைக்கு வந்து எங்களோட நிகழ்ச்சியில கலந்துட்டு இருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா.
6: எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பிப்பா உங்க கூட பேசினது.
4: நன்றிண்ணா,
6: பாய்ப்பா, பாய் பாய்.
4: நம்ம சந்திரசேகர் அண்ணாவுமே 3 வார்த்தைகள் வந்து 5-6 சொல்லிட்டாங்க. சரி, அடுத்ததா நம்ம ஜாபிர் தம்பி வந்துட்டு புக் ரீட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களே, அந்த புக்கோட பேரும் அதை எழுதின உங்க பேருமே சொல்லிருங்க.
5: ஓகேக்கா. ஆனையின் உலகில், இது சிறார் நாவல், உதயசங்கர் அவங்களால இயக்கப்பட்டுச்சு, வானம் பதிப்பகம் அவங்க தான் பதிச்சாங்க. சரி, இதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப உடனே, அதாவது நம்மளோட ஆணையும் பாத்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, உரத்தை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப அதோட வைத்தான வந்து சொல்லியிருக்கும் என்ன அப்படின்னா, அப்போனா நாங்கள் இனிமேல் இந்த இடத்துல இருக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லியிருக்கோம். அவரோட ஆணையை திரும்பி கேட்டிருப்பாங்க, என்னப்பா உரம் கொட்டுறது நல்லது தானே அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. அதுக்கு வந்து நம்மளோட யாரு நம்மளோட வைத்தான்னு சொல்லியிருக்குமா, யானி நம்ம நீங்கள் வந்து உரம் கொட்டுறது சரிதான், ஆனால் அந்த உரத்துல நிறைய ரசாயன பொடிகள் கலக்குறாங்க, ரசாயன கலர்கள் இருக்கு, இதனால இயற்கையை மொத்தமாக பாதிக்கும், இதனால எங்களோட இனமே மொத்தமாக பூண்டோட போயிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு வருத்தமாக சொன்னச்சான். அப்புறமா என்னாச்சு அப்படின்னா, திரும்பி ஆணு சொன்னாங்களா, சரி சரி நான் எங்கள் அம்மாட்ட சொல்கிறேன், நீ கவலைப்படாத, இனிமேல் அந்த மாதிரிலாம் எந்த ஒரு பாதிப்பு ஏற்படுற மாதிரியான இயற்கை உரங்களை உங்களுக்கு போட மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொன்னச்சங்க்கா. மிச்சம் இதை நாளைக்கு பகுதிகளில் தெரிஞ்சிருக்கலாம்.
4: சரி ஓகே, நம்ம மிச்ச கதையை வந்து நாளைக்கு பகுதியில் நம்ம தம்பி ரீட் பண்ணுறதை வந்து தெரிஞ்சுக்குவோம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் அப்போலேயே வந்து ரெண்டு எழுத்து வார்த்தைகள் கேட்டிருந்தேன்ல, அதுக்கு வந்து வாட்ஸ்அப் மூலயமா தண்ணீர் ஊத்துலேருந்து அஜய் அண்ணா அவங்க வந்து பதில் அனுப்பியிருக்காங்க. வால், நாள், தால், மாலை, மான், தேன், வான், தலைன்னு நிறைய பதில்களை அனுப்பியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிவிட்டு அடுத்ததான் வந்து நானுமே ஒரு தகவல் சொல்லுவேன்ல, அதையுமே தெரிஞ்சுக்குவோம். சில குடும்பங்களில் வந்து பெற்றோர்கள் கருத்து வேறுபாடு இல்லைன்னா வேறு காரணத்தினால வந்து தனித்தனியாக வாழ வேண்டிய அந்த சூழ்நிலை ஏற்படலாம். ஆனால் பேரண்ட்ஸ் பிரிஞ்சு வாழ்கிறது அது குழந்தையோட தவறு இல்லை. அந்த பிரிவின் காரணமாக குழந்தை வந்து பெற்றோர் ஒருத்தவங்களோட உறவை முழுமையாக வந்து இழக்கக்கூடிய அந்த அவசியம்லாம் இல்லை. குழந்தையோட வயசு, விருப்பம் எல்லாத்தையுமே ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு ரெண்டு பேரோடையுமே குழந்தைங்க தொடர்பில் வந்து இருக்க சந்திக்க வாய்ப்பு கொடுக்க வந்து ரொம்ப முக்கியம். தூரத்தில் இருக்கிற பேரண்ட்ஸை வந்து ஃபோனில் தொடர்பு வச்சுக்கணும். பேரண்ட்ஸ்குள்ளே இருக்கிற அந்த பிரச்சனைகளை வந்து குழந்தைங்களில் இழுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைய ஒருத்தங்களுக்கு மட்டும் வந்து சாதகமாக பயன்படுத்துறது, இன்னொருத்தங்களை பற்றி மோசமாக பேசுறது, இதெல்லாம் குழந்தையோட உணர்வை வந்து பாதிக்கும். எப்போவுமே பேரண்ட்ஸ் போடுற சண்டையில் வந்து குழந்தைகளை இழுக்கக்கூடாது. அது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமான சிச்சுவேஷனாக கூட மாறலாம். எது பண்ணாலுமே அதில் வந்து குழந்தைகளோட நலன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி ஓகே, அடுத்ததான் வந்து நம்ம சந்திரசேகரன் நான் கேட்ட பாடலுமே வருது. கேட்டு இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை FM 90.4.

0: அவர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. இந்திய தேசிய கடல்சார் தகவல் சேவைகள் மையம் இன்காய்ஸ் அறிவிப்பின்படி லட்சத்தீவுகள் கடல் பகுதியில் கள்ளக்கடல் நிலை உருவாகியுள்ளதால் கேரளா மற்றும் தென் தமிழக மாவட்டங்களான கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் கடல் அலையின் சீற்றம் இன்று வழக்கத்தை விட அதிகமாக இருக்கக்கூடும். எனவே மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் படகுகளை நங்கூரமிட்டு பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கும்படி ராமேஸ்வரம் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை மூலம் கேட்டுக் கொள்ளப்படுகிறது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி 11 ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய செயலாளர் மற்றும் ராஜ்யசபா உறுப்பினர் மாண்புமிகு கிறிஸ்டோபர் திலக் எம்பி அவர்களின் வாழ்த்து.
1: கடலோசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி கேட்டுக்கொண்டிருக்கிற நேயர்களுக்கும் மீனவ சொந்தங்களுக்கும் என் அன்பிற்கினிய வணக்கம். மீனவ மக்களுக்கு தினந்தோறும் வானிலை தகவல்கள், மீன் விலை நிலவரம், வேலைவாய்ப்பு தகவல்கள், பருவநிலை மாற்றம், பாரம்பரிய அறிவு, போட்டித் தேர்வுகள் குறித்த நிகழ்ச்சிகளை வழங்கி வரும் கடலோசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி ஆகஸ்ட் 15 அன்று 10 ஆண்டை நிறைவு செய்வதை அறிந்தேன். பணியாற்றக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். குறிப்பாக கடலோசை எஃப்எம் 90.4 நிறுவனர் அகில இந்திய மீனவர் காங்கிரசின் தலைவர் அன்பு நண்பர் திரு ஆம்ஸ்ட்ராங் பெர்னாண்டோ அவர்களுக்கு மீனவ மக்களுக்காக இந்த வானொலி சேவையை கடந்த 10 ஆண்டுகளாக செய்து வருவதற்காகவும் இன்னும் பல 100 ஆண்டுகள் இந்த வானொலி சேவை தொடரவும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

0: இப்போ நேரம் சரியாக 6:31 ஆயிடுச்சு. கேட்டுட்டு இருக்கீங்க இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா, அப்புறம்
1: அகில்.
0: நம்ம ஆக்கில் தம்பி, அதாவது கடல் கன்னியா அப்படின்ற ஒரு புக்கை வந்து ரீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்க தான் இன்னைக்கு வந்து நம்ம கூட பேச போகிறாங்க. அடுத்ததான் வந்துட்டு நம்ம கூட பேச ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம் கார்த்திகா, எப்படி இருக்கீங்க?

0: ரொம்ப நல்லா இருக்கோம்க்கா, நீங்க எப்படி இருக்கீங்கக்கா?
1: நல்லா இருக்கேன். நான் வசந்தி ரங்கநாதன் அருள் வந்து பேசுறேன். அவ யாருக்கு அந்த ஜாபிரா?
0: இல்லக்கா, ஆக்கில்.
1: ஓ, புது தம்பியா?
0: ஆமாக்கா, அவங்களும் ஒரு புக் ரீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கக்கா.
1: அப்படியா? ஜாபிர் வரலையா? வந்திருக்கா? அப்படியா?
0: இல்லக்கா, அப்பலே ரெண்டு பகுதியில் அவங்க தான்க்கா பேசினாங்க.
1: ஓஹோ, சரி சரி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும்
0: நல்லா இருக்கோம்க்கா. உங்களோட வேலையெல்லாம் இன்னைக்கு முடிஞ்சிருச்சாக்கா?
1: முடிஞ்சிருக்கு. திரும்ப இன்னும் முன்னால் எல்லாம் பிஸி ஆயிடுவோம். இன்னைக்கு நேரம் கிடைச்சிருக்கு, சரி கூப்பிடலாமே அப்படின்னு வந்துட்டேன்.
0: சரி, ஓகேக்கா, ஓகே. இன்னைக்கு வந்து நம்ம என்ன கேம் விளையாடுறோம்னு கேட்டீங்களாக்கா? உங்களோட விருப்பம்
1: தான்.
0: இதுவரை மூணு போயிருச்சுக்கா.
1: அப்ப என்ன,
0: நாலுல சொல்லிருங்கக்கா.
1: பாதாம், பிஸ்தா, திராட்சை.
0: பாதாம், பாதாம். ஆனா அது மூணு தானக்கா?
1: பாதாம்,
0: ஒன்பது. ஒன்பது, சரி ஓகேக்கா. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்க்கா?
1: எனக்கு படம் வந்து எம் குமரன், சன் ஆஃப் மகாலட்சுமி, அதுல இருந்து சென்னை செந்தமிழ் பாட்டு கொடுத்துருங்களேன்.
0: சரி ஓகேக்கா, கண்டிப்பா கொடுத்துடலாம்க்கா.
1: நன்றிக்கா.
0: நன்றிக்கா, உங்களோட வேலைகளையும் முடிச்சுட்டு எங்கள்கிட்ட வந்து பேசினதுக்கு.
1: நன்றிப்பா. சரிக்கா,
0: நம்ம வசந்தி அக்காவுமே நாலு எழுத்துல வந்துட்டு கரெக்டா பதில் சொல்லிட்டாங்க. சரி, அடுத்ததான் நீங்க வந்து கடல் கனி அப்படின்ற ஒரு புக் ரீட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கல்ல?
2: ஆமாக்கா.
0: அதை எழுதுன உங்க பேர் சொல்லிருங்க.
2: தமிழ் செல்வன்கா.
0: சரி ஓகே, வாசிக்கலாமா?
2: ஓகேக்கா.
0: சரி ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம கூட பேச இன்னொரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். உங்க பேர் அப்புறம் எங்க இருந்து நான் பேசுறீங்க? சொல்லுங்கண்ணா, எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கோம்ண்ணா. இன்னைக்கு வந்து நம்ம நிகழ்ச்சி கேட்டிங்களாண்ணா?
3: கேட்டோம். ஒன்று ஒரு வருஷம், ரெண்டு வருஷம், மூணு வருஷம், ஒரு நாலு வருஷம் இருக்காங்க.
0: சரி ஓகேண்ணா. நீங்க வந்து எத்தனை எழுத்துல சொல்ல போறீங்கண்ணா?
3: எத்தனை
0: எழுத்து சொன்னாலும் பரவாயில்லையாண்ணா? அப்ப அஞ்சு எழுத்து சொல்லிடுறீங்களாண்ணா?
3: ஓகே.
0: சொல்லுங்கண்ணா.
3: இரண்டு
0: வந்து நாலு எழுத்துனா?
3: சரி சரி. நான்கு, மூன்று, ஐந்து.
0: ஐந்து.
3: பள்ளம்.
0: பள்ளம் வந்து நாலு எழுத்துனா?
3: மரம்.
0: மரம்.
3: காற்று.
0: காற்று. சரி ஓகேண்ணா. உங்களுக்கு என்ன பாடல்னா வேணும்?
3: எனக்கா அஞ்சு மிட்டாய் செய்கிறார்கள்.
0: ஓகே, நான் கண்டிப்பாக கொடுத்துடலாம்ண்ணா. நம்ம பூம்பாலனே நம்பர்ஸை வச்சே ஐந்து, மூன்று, நான்குன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, அடுத்ததான் வந்து ஆக்கில் தம்பி. இப்போ நீங்கள் வாசிக்க ரெடியாக இருக்கீங்களா?
2: ஓகேக்கா. கருமேகங்கள் திரண்டன, காற்றும் பலமாக அடிக்க தொடங்கியது. வானிலை மோசமாக போகிறது என்பதை கடலில் இருந்தவர்கள் உணர்ந்து கொண்டிருந்தார்கள். பாய்மரங்களை வேகமாக இறக்கினார்கள். ஆனாலும் காற்றின் அசுர வேகத்திற்கு அதன்
0: இதுக்கப்புறம் நம்ம அடுத்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். சரி ஓகே, இதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க என்ன ரீட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அடுத்த பகுதியில் அவங்க ரீட் பண்ணுறதை வந்து கண்டினியூ பண்ணுவாங்க. நம்ம வீடு சுத்தமாக இருக்கணும்னு நினைக்கிறோம், ஆனால் நம்ம ரூம் சுத்தமாக இருக்கணும்னு நினைக்கிறோம், ஆனால் வீட்டை விட்டு வெளியே வந்ததும் அதே பொறுப்பு வந்து நமக்கு இருக்கா? சொல்லுங்கள் ஆக்கில், உங்களுக்கு வந்து நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வந்ததும் குப்பை போடாமலாம் இருப்பீங்களா?
2: ஆ, இருப்பேங்க்கா.
0: சரி ஓகே, ஆனால் வந்துட்டு அப்புறம் எப்படி குப்பையெல்லாம் வருது?
2: அக்கா நான் போட மாட்டேங்க, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் போடுவாங்கக்கா.
0: சரி ஓகே, ஆனால் வீட்டை விட்டு வெளியே வந்ததும் அதே பொறுப்பு நமக்கு இருக்குதான்னு கேட்டால் கொஞ்சம் பேருக்கு இருக்கும், கொஞ்சம் பேருக்கு வந்து இல்லை. ரோடு, ஸ்கூல் வராண்டா, பார்க்கு, பஸ் ஸ்டாப்பு, பீச்னு எல்லாருமே பயன்படுத்துகிற இடங்களில் சில பேர் வந்து குப்பையை கண்ட இடத்துல போடுறத நம்ம வந்து அடிக்கடி பார்க்குறோம். இந்த பழக்கம் மாறணும்னா அது குழந்தைங்கள்ட்ட இருந்தே தொடங்கணும். குழந்தைங்க சின்ன வயசுல இருந்தே சுற்றுப்புறத்தை சுத்தமாக வச்சுக்கிற பழக்கத்தை கற்றுக்கிட்டா அது அவங்களோட வாழ்க்கையில் ஒரு பகுதியாக வந்து மாறிடும். உதாரணமாக குழந்தை ஒரு சாக்லேட் இல்லைனா ஸ்நாக்ஸ் சாப்பிடுதுன்னா அதோட பேப்பரை வந்து கீழே போடாமல் டஸ்ட்பினில் போடணும். தண்ணி பாட்டில், டிஷ்யூ, வேறு ஏதாவது குப்பையை கண்ட இடத்துல போடாமல் சரியான இடத்துல போட பழகணும். சில நேரத்தில் வந்து நாம் போடுற அந்த ஒரு சில இடத்துல குப்பை தொட்டி இருக்காது, அப்போது குப்பையை வந்து அங்கேயே போட்டுறாமல் ஒரு சின்ன கவரில் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு டஸ்ட்பினில் போடுற அந்த பழக்கத்தை வந்து நம்ம ஏற்படுத்தணும். பெற்றோர்களோட பங்கு இதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். குழந்தைங்கள்ட்ட சொல்கிறத விட அவங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கணும். நம்ம போடுற குப்பையை நம்மளே வந்து கரெக்டாக டஸ்ட்பினில் போட்டோம்னா துப்புரவு பணியாளர்களுக்கு வந்து வேலை கொடுக்காத மாதிரியும் இருக்கும், நமக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். உங்களால் மாறும், என்னால் மாறும்னு இருந்தோன்னா கண்டிப்பாக நம்ம தெருவையோ ஊரையோ நம்மளால் வந்து தூய்மைப்படுத்த முடியாது. முதல்ல நம்ம ஒரு அடி எடுத்து வச்சா தான் குழந்தைங்களோ மற்றவங்களோ நம்மள்கிட்ட இருந்து கற்றுப்பாங்க. சரி, உங்களை பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கற்றுக்கிட்டு இருக்காங்களா?
2: சில பேர் கற்றுருக்காங்க, சில பேர் கற்றுருக்கலாம்.
0: சரி ஓகே, நம்ம வந்து ஒரு முன்மாதிரியாக இருந்தால் தான் அடுத்தது வந்து நம்மளை பார்த்து மற்றவங்களும் முன்மாதிரியாக இருப்பாங்க. அடுத்ததான் வந்து நம்ம நிகழ்ச்சியில் ஒரு கேமுமே விளாண்டுட்டுருக்கோம். ஒரு எழுத்து, ரெண்டு எழுத்து, மூணு எழுத்து, இப்படி அந்த எழுத்தில் வந்து உள்ள வார்த்தைகள் வந்து சொல்லணும் அப்படின் தான் விளாண்டுட்டுருக்கோம். நீங்களும் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கால் பண்ணுங்கள். 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களையும் சொல்லலாம். அடுத்ததா பாடல்களுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4. டாடா.

0: கோடு விளையாடு. இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இப்போ நேரம் சரியாக 6:48 ஆயிடுச்சு. கேட்டுட்டு இருக்கீங்க இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா, அப்புறம்
1: அகில்.
0: சரி, நீங்களுமே கடல் கண்ணி அப்படின்ற ஒரு புக்கை ரீட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கல்ல, அதோட அதை எழுதின உங்க பேரையுமே சொல்லிருங்க.
1: தமிழ் செல்வன்கா.
0: ஆ சரி, வாசிங்க.
1: அசுர வேகத்திற்கு அதன் திசையிலேயே கப்பல் நகர்ந்து சென்று கொண்டிருந்தது. உணவை தேடும் அன்னம் அங்குமிங்கும் அலைவது போல அலைகள் மீது கப்பல் மேலும் கீழுமாக ஊசாலிடுது. இந்த நிலையிலும் குட்டி கடற்கண்ணி அந்த கப்பலை விடாமல் தொடர்ந்தாள். அவளுக்கு இப்படி வேகமாக நீந்துவது பிடித்தது. ஆனால் கப்பலில் இருந்தவர்களுக்கு கப்பலின் நிலை
0: ஆச்சமூட்டியது.
1: கப்பலின் பாகங்கள் உடைய தொடங்கின. கப்பலின் நடுவில் உடைப்பு ஏற்பட்டது. இதை பற்றி நம்ம அடுத்து
0: நாளைக்கு வந்து இந்த கதையை வந்து தெரிஞ்சுக்குவோம். அடுத்து இந்த கடல் நம்ம ஜான்கோரேப் தம்பி மாதிரி இவங்களுமே இந்த கதையை வந்து சீக்கிரத்தில் முடிச்சுட்டு இந்த கதையில் என்னெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்றத நம்ம கூட ஷேர் பண்ணுவாங்க. சரி, அடுத்ததாக நம்ம வந்து நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்துட்டோம்ல, அதோட வானிலை தகவலையுமே தெரிஞ்சுட்டு போயிடுவோம். இன்றைக்கி வந்து காற்றோட வேகம் 25 கிலோமீட்டரில் இருந்து 43 கிலோமீட்டர் வரை தென்மேற்கு அப்புறம் தெற்கு திசையில் வீசுமா. இன்றைக்கி வந்து மழைக்கான வாய்ப்பு இல்லை. இது வந்து மண்டபம்லேருந்து ராமேஸ்வரம் வரை யார் யாரெலாம் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த தகவல்னு சொல்லிட்டு, அடுத்ததாக அப்பளையே வந்துட்டு பூபாலன் அண்ணா வந்துட்டு பழைய பாடல் கேட்டாங்க. திரும்ப வந்துட்டு அது பழைய பாடலாக இருக்கிறனால மீசை முறுக்கு 2 ஒரு பாடலுமே கேட்டிருக்காங்க. அவங்களுக்காண்டி பாடலுமே வந்துகிட்டு இருக்கு. அடுத்ததான் இன்னைக்கான நிகழ்ச்சியில் உங்கள்கிட்ட இருந்து விடைபடுறது நான் கார்த்திகா, அப்புறம்
1: அகில்.
0: இணைஞ்சிருக்கீங்க இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 7 மணி. எளிய மக்களின் குரலாய், வளர்ச்சியின் வழிகாட்டியாய், இதமான இசையாய், நீதல் கரையில் பிறந்து கடல் காற்றில் மிதந்து உங்கள் ஆதரவோடு 11ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4. நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டி சொல்கிறோம்.

0: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 25 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 43 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடல் பேசுற மொழி கேட்டதுண்டா, கடல் புல் ஆடும் அழக ரசிச்சதுண்டா, நண்டு நடக்கிற பாதையை பார்த்ததுண்டா, இது எல்லாமே ஒரே இடத்துல பார்க்கணும்னா வாங்க போகலாம். எங்கேன்னு சொல்றேன், கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில் உங்க கூட அடுத்த 2 மணி நேரம் பேச போறது நான் உங்கள் இனிதா பிரகாசி. வந்துட்டீங்க எங்க தெரியுமா? இன்னைக்கான பயணம் காரங்காடு. ஒரு சில பேர் இந்த ஊரை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு ஊருக்கு பெருமை பெரிய கட்டடங்களோ சாலைகளோ இல்ல, அந்த ஊருக்குள்ள மறைஞ்சு கிடக்கிற இயற்கை பொக்கிஷங்கள் தான். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஊர் தான் நம்ம ராம்நாட்டுக்கு பக்கத்துல இருக்கிற காரங்காடு அப்படின்ற ஒரு மீனவ கிராமம். காரங்காடு அப்படின்னு சொல்ற பேரு எப்படி வந்துச்சு அப்படின்னா, இங்க இருக்கிற கடல் ஒரு கழிமுக கடல்னு சொல்லுவாங்க. இது சாம்பல் பழுப்பு நிறத்துல இருக்கும். கடல்ல நிறைய கடல் பாசி, அதாவது தாளை பாசின்னு சொல்ற பாசிகள் அதிகமா இருக்குது. முக்கியமா பாத்தீங்கன்னா, கடலும் ஆறும் ஒன்னா கலக்கிறதால இந்த கடல் பகுதியில அலைகள் குறைவாக இருக்கும். இந்த கடற்கரையில சதுப்பு நில தாவரங்கள் அதிகமா இருக்கும், அதாவது மேங்க்ரோவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, கண்ணாச்செடி அப்படின்னு சொல்லுவாங்க மீனவர்கள். பொதுவா சொல்லக்கூடிய பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அலையாத்தி காடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. காரங்காடு கடற்கரை முழுவதுமே 5 ஏக்கர் பரப்பளவுக்கு ஒரு தீவு மாதிரி அலையாத்தி

ஆத்தி காடுகள் சூழ்ந்திருக்கும். ஆறும் கடலும் சேர்ற பகுதி அப்படின்னு சொன்னேன் இல்லையா, குறிப்பா அது என்ன ஆறு அப்படின்னா, ஆறும் கடலும் சேர்ற பகுதி அப்படின்னு சொன்னேன் இல்லையா, கோட்டக்கரை ஆறு அப்படின்னு சொல்லக்கூடிய அரசமங்கலம் பெரிய கண்மாய் அப்படின்ற பகுதியில கலக்கக்கூடிய அந்த ஆற்று தண்ணி தான் இந்த காரங்காடு கடலோடு இணையுது. உப்பு தண்ணியில மரம் எப்படி வளரும்னு தோணும் எல்லாருக்கும். இயற்கை தாய் கொடுத்த அதிசயம்னே சொல்லலாம். இந்த அலையாத்தி காடுகள் புயல் காலங்கள்ல ஏற்படக்கூடிய கடுமையான அலைகள் கரையோரம் தாக்காம இருக்க அலையாத்தி காடுகள் தடுத்து நிறுத்துது. ஒரு வீட்டுல காம்பவுண்ட் சுவர் எப்படி பாதுகாப்பா இருக்குமோ அதே மாதிரி இருக்குது இந்த அலையாத்தி காடுகள். இந்த அலையாத்தி காடுகள் காத்துல இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சியும் ஆக்சிஜனை வெளியிட்டும் கடற்கரை ஓரங்கள்ல ஏற்படுற மண்ணரிப்பு வராம தடுக்குது. மீனவர்களுக்கு அதிக மீன் வளம் கிடைக்கும். இந்த அலையாத்தி காடுகள் அடர்ந்த இடமா இருக்கிறதால நாரை, கொக்கு, மீன் கொத்தி, பூநாரை சில பருவங்களுக்கு வந்து போகும். குறிப்பா இந்த அலையாத்தி காடுகள் கடற்கரை பகுதிகளில் இனப்பெருக்கத்துக்காக அதிகமா பறவைகள் வந்து போகிற இடமாவும் இருக்குது. இந்த கழிமுக கடற்கரைய உப்பத்து அப்படின்னு சொல்லுவாங்க காரங்காட்டு மக்கள். இந்த கடற்கரையில சுமார் 500 மீனவர்களுக்கு மேல பாரம்பரிய மீன்பிடிப்பு முறைகளை பயன்படுத்தி மீனவர்கள் தொழில் செய்யறாங்க. இங்க நண்டு பிடிக்கிறது ஒரு பிரதான தொழிலா இருக்குது. இது கழிமுக பகுதியினால இங்கு பிடிக்கிற நண்டுகள் இறால்கள் ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதனால எக்ஸ்போர்ட்டுக்கு வெளிநாடுகளுக்கு அனுப்பப்படுது. முன்னாடி எல்லாம் கடல் பசு அதிகமா காணப்படுற பகுதிகளில் இந்த காரங்காடும் ஒன்னா இருந்துச்சு. ஏன்னா தாளைப்பாசி அதிகமா இருக்கிற இடம். அதனால இப்போ கடல் பசுவோட வரத்து ரொம்ப கம்மியா இருக்குது. வருஷத்துக்கு 1-2 கடல் பசு தான் கடற்கரையில பார்க்க முடியும் அப்படின்னு அந்த பகுதியில உள்ள மீனவர்கள் சொல்றாங்க. அடுத்ததா பாடல்கள் வருது, தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: உங்க ஸ்கின் இன்னும் க்ளோ ஆகணுமா? உங்க முடிக்கொற்ற பிரச்சனைக்கு சரியான தீர்வு வேணுமா?
1: தென்னிந்தியாவில் 45 மேற்பட்ட கிளைகளுடன் மக்களின் நம்பிக்கையை பெற்ற நிறுவனமான பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் இப்ப நம்ம ராம் நாட்டுக்கு வந்தாச்சு.
0: ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், பிஆர்பி, ஜிஎஃப்சி, லேசர் ஹேர் ரிமூவல், ஹைட்ரா ஃபேஷியல் உள்ளிட்ட அட்வான்ஸ் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம ராம் நாட்டிலே கிடைக்குது. திருப்பூரா சலுகையாக நீங்கள் எடுக்கும் ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு 30% தள்ளுபடியுடன் ஃப்ரீ கன்சல்டேஷன்.
2: பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர், RR பிரியாணி அப்ஸ்டேர்ஸ், பாரதி நகர் பஸ் ஸ்டாப், ராமநாதபுரம். ஃபார் அப்பாயின்மெண்ட் 9150800065.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஹவுஸ் எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் சகாயமாரி. எனக்கு இப்போ 49 வயசாச்சு. எனக்கு கல்யாணம் முடிஞ்சு 1 வருஷம் கழித்து என் மக பிறந்து 10 நாள் இருக்கும். எங்கள் வல்லம் கடலுக்கு கிளம்பிச்சு. கடலுக்கு கிளம்பியில் போயிட்டு 3 நாள் கழித்து 2 நாள் கழித்து தான் வருவாங்க. அப்போ அங்கே வலை புட்டு பிடிச்சி தான் வர முடியும். போன வல்லம் வரல. 1 நாள் போயிடுச்சு, 2 நாள் போயிடுச்சு, 3வது நாள் ஆயிடுச்சு. என் தம்பி அதில் போனான். என் குழந்த 2 பேர், என் தம்பி 1 ஆள், இவங்க 1 ஆள், 4 பேர். அவனால சின்ன சின்ன பிள்ளைய தான். தண்ணியில் விழுந்தா கூட நீஞ்சி போக முடியுமா முடியாதுங்கிற ஒரு கண்டிஷனாக அவனுக்கு கிடையாது. அப்போ இவங்க உதவியில் தான் அவனுக்கு இருக்கானுங்க. அப்போ இவங்களை தேட தான் அவனால் பார்க்க முடியும். அதுக்கு பின்னாடி 2வது நாள் நாங்கள் தேட ஆரம்பிச்சிட்டோம். 3வது நாள் எங்கள் அண்ணன் வரலாம், இன்னும் 2 அண்ணன் போச்சு. அது பின்னாடி 2 போட்டோ அனுப்புனாங்க. போட்டுக்கிறவங்களுக்கும் தெரியல. அப்படின்னு ராமேஸ்வரம் எங்கள் மாமா வீட்டுக்கு, அந்த மாமா வீட்டிலேருந்து 1 போட்டோ அனுப்புனாங்க. எங்கடா போச்சு போட்டு தக்காணாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. தீவுக்குள்ளே இருந்தால் தெரியாதுல்ல, வெளியே கடல் பகுதியாக கிடந்தால் தெரியும், தீவுக்குள்ளே இருக்கும்போது தெரியாது நம்மளுக்கு. அதுக்கு பின்னாடி அவங்களா தான் பாதி தூரம் ஓடி வந்து கொடி நட்டியிருக்காங்க. அந்த அவங்க சொல்லுவாங்கிறவங்க உதவி பண்ணி பயத்திர ஒன்று கொடி நட்டி தான் அப்புறம் வல்லந்த கிடக்குன்னு சொல்லி தெரிஞ்சு 3 நாள் கழிச்சு, 4வது நாள் ஆயிட்டு, 4வது நாள் தான் கரையை கொண்டு தான் வளர்த்தேன். கச்சதுகளை ஒதுங்கிட்டு வல்லம் போட்டுட்டு தூங்கும் போதே வல்லம் தாழ்ந்துட்டு டீசலுக்கேன்னு மட்டும் மிதப்பாக கிடந்திருக்கு. இப்போ சாப்பாடு கொண்டு இருக்காது, எதுவுமே இருக்காது. அங்கே போய் பழங்காய் எடுத்து சுட்டு சாப்பிட்ருக்காங்க. அங்கே உள்ள பழையில் உள்ள பழையங்க அதுக்கு பின்னாடி தான் எங்களுக்கு தெரியும். எங்கே இருந்து எது இருந்தேன்னு கேட்டோம். இப்படி நாங்கள் அங்கே போய் கிடந்துட்டோம். எங்களை சொல்லணுங்கிறதான் பார்த்துக்கிட்டாங்க, நல்லா பார்த்துக்கிட்டாங்க. எங்களுக்கு சாப்பாடு வந்தாங்க, பண்ணு கொண்டு கொடுத்தாங்க, டீ போடு சாமான் கொண்டு கொடுத்தாங்க. நான் எங்களை எதுவும் செய்யலை, அவங்க பார்த்துக்கிட்டாங்க. அப்போ இப்படி கெடுபடியாலாம் இருக்காது. ஒருத்தர் ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிறவா கடல் மேலே பார்த்து நீங்கள் கரையை போயிருங்க, உங்களுக்கு நாங்கள் உதவி பண்ண முடிச்சுட்டு வளர்த்தை கிளப்பி தண்ணி ஊற்றி விட்டு அவள் வளர்த்தை விலங்கு எடுத்து விட்டு டீசலை ஊற்றி அனுப்பிவிட்டுருந்தாங்க. அவங்களெல்லாம் வரையில் வந்து இந்த சாப்பிடாமல் கடந்ததுக்கும் அப்போ அப்படி எப்படி இருந்திருக்கும், ரொம்ப கொடுமையாக இருந்துச்சு. இவர் ஒரு சூழ்நிலையில் கடல் மேலே ஏடாமல் வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லி. நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: கடல் பேசுற மொழி கேட்டதுண்டா, கடல் புல் ஆடும் அழக ரசிச்சதுண்டா, நண்டு நடக்கிற பாதைய பார்த்ததுண்டா, இது எல்லாமே ஒரே இடத்துல பாக்கணும்னா வாங்க போகலாம். எங்கன்னு சொல்றேன், கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழக நிகழ்ச்சியில் உங்க கூட அடுத்து 2 மணி நேரம் பேச போறது நான் உங்கள் இனிதா பிரகாசி. வந்துட்டீங்க எங்க தெரியுமா, இன்னைக்கான பயணம் காரங்காடு. ஒரு சில பேர் இந்த ஊரை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு ஊருக்கு பெருமை சேர்க்கிறது பெரிய கட்டடங்களோ சாலைகளோ இல்ல, அந்த ஊருக்குள்ள மறைஞ்சு கிடக்கிற இயற்கை பொக்கிஷங்கள் தான். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஊரு தான் நம்ம ராம்நாட்டுக்கு பக்கத்துல இருக்கிற காரங்காடு அப்படின்ற ஒரு மீனவ கிராமம். காரங்காடு அப்படின்னு சொல்ற பேரு எப்படி வந்துச்சு அப்படின்னா, இங்க இருக்கிற கடல் ஒரு கழிமுக கடல்னு சொல்லுவாங்க. இது சாம்பல் பழுப்பு நிறத்துல இருக்கும். கடல்ல நிறைய கடல் பாசி, அதாவது தாளை பாசின்னு சொல்ற பாசிகள் அதிகமா இருக்குது. முக்கியமா பாத்தீங்கன்னா, கடலும் ஆறும் ஒன்னா கலக்கிறதால இந்த கடல் பகுதியில அலைகள் குறைவாக இருக்கும். இந்த கடற்கரையில சதுப்பு நில தாவரங்கள் அதிகமா இருக்கும், அதாவது மேங்க்ரோவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, கண்ணாச்செடி அப்படின்னு சொல்லுவாங்க மீனவர்கள். பொதுவா சொல்லக்கூடிய பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அலையாத்தி காடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. காரங்காடு கடற்கரை முழுவதுமே 5 ஏக்கர் பரப்பளவுக்கு ஒரு தீவு மாதிரி அலையாத்தி காடுகள் சூழ்ந்திருக்கும். ஆறும் கடலும் சேர்ற பகுதி அப்படின்னு சொன்னேன் இல்லையா, குறிப்பா அது என்ன ஆறு அப்படின்னா, ஆறும் கடலும் சேர்ற பகுதி அப்படின்னு சொன்னேன் இல்லையா, கோட்டக்கரை ஆறு அப்படின்னு சொல்லக்கூடிய அரசமங்கலம் பெரிய கண்மாய் அப்படின்ற பகுதியில கலக்கக்கூடிய அந்த ஆற்று தண்ணி தான் இந்த காரங்காடு கடலோடு இணையுது. உப்பு தண்ணியில மரம் எப்படி வளரும்னு தோணும் எல்லாருக்கும். இயற்கை தாய் கொடுத்த அதிசயம்னே சொல்லலாம். இந்த அலையாத்தி காடுகள் புயல் காலங்கள்ல ஏற்படக்கூடிய கடுமையான அலைகள் கரையோரம் தாக்காம இருக்க அலையாத்தி காடுகள் தடுத்து நிறுத்துது. ஒரு வீட்டுல காம்பவுண்ட் சுவர் எப்படி பாதுகாப்பா இருக்குமோ அதே மாதிரி இருக்குது இந்த அலையாத்தி காடுகள். இந்த அலையாத்தி காடுகள் காத்துல இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சியும் ஆக்சிஜனை வெளியிட்டும் கடற்கரை ஓரங்கள்ல ஏற்படுற மண்ணரிப்பு வராம தடுக்குது. மீனவர்களுக்கு அதிக மீன் வளம் கிடைக்கும். இந்த அலையாத்தி காடுகள் அடர்ந்த இடமா இருக்கிறதால நாரை, கொக்கு, மீன் கொத்தி, பூநாரை சில பருவங்களுக்கு வந்து போகும். குறிப்பா இந்த அலையாத்தி காடுகள் கடற்கரை பகுதிகளில் இனப்பெருக்கத்துக்காக அதிகமா பறவைகள் வந்து போகிற இடமாவும் இருக்குது. இந்த களிமுக கடற்கரைய உப்பத்து அப்படின்னு சொல்லுவாங்க காரங்காட்டு மக்கள். இந்த கடற்கரையில சுமார் 500 மீனவர்களுக்கு மேல பாரம்பரிய மீன்பிடிப்பு முறைகளை பயன்படுத்தி மீனவர்கள் தொழில் செய்யறாங்க. இங்க நண்டு பிடிக்கிறது ஒரு பிரதான தொழிலா இருக்குது. இது களிமுக பகுதியினால இங்க பிடிக்கிற நண்டுகள், இறால்கள் ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதனால எக்ஸ்போர்ட்டுக்கு வெளிநாடுகளுக்கு அனுப்பப்படுது. முன்னாடி எல்லாம் கடல் பசு அதிகமா காணப்படுற பகுதிகளில் இந்த காரங்காடும் ஒன்னா இருந்துச்சு. ஏன்னா தாளைப்பாசி அதிகமா இருக்கிற இடம். அதனால இப்போ கடல் பசுவோட வரத்து ரொம்ப கம்மியா இருக்குது. வருஷத்துக்கு 1-2 கடல் பசு தான் கடற்கரையில பார்க்க முடியும் அப்படின்னு அந்த பகுதியில உள்ள மீனவர்கள் சொல்றாங்க. அடுத்ததா பாடல்கள் வருது, தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: இளையநிலா பொழிகிறதே

0: பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 வானொலி ஜாம்பவான் திரு பி ஹெச் அப்துல் ஹமீத் அவர்களின் வாழ்த்து.
1: வணக்கம் அன்புள்ளங்களே, கடலோசை பண்பலை வானொலியின் ஆரம்ப விழாவில் கலந்து கொண்ட அந்த பசுமையான நினைவுகள் இன்னும் என் நெஞ்சை விட்டு அகலவில்லை. காலம் காற்றாற்று வெள்ளம் போல் ஓடி மறைகின்றது. உலகத்திலேயே தமிழில் முதன் முதலாக மீனவர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட வானொலி என்ற பெருமையை கடலோசை பண்பலை பெற்றிருந்தாலும் கூட, இந்த மீனவ சமுதாயத்தையும் தாண்டி அனைத்து மக்களது அங்கீகாரத்தையும் அபிமானத்தையும் இந்த வானொலி பெற்றிருக்கிறது என்றால், அதுக்கு காரணம் இந்த வானொலியை வழி நடத்தும் நிர்வாகிகள், அதைவிட மிக முக்கியமாக அர்ப்பண சிந்தையோடு இந்த வானொலியில் பணியாற்றும் ஒலிபரப்பாளர்கள், தொகுப்பாளர்கள் என்றே நான் நினைக்கின்றேன். இன்று இணையதளத்தினூடாகவும் உலகளாவிய பல்வேறு ஊடகங்கள் மூலமாகவும் கடல் ஓசை பண்பலை வானொலியின் புகழ் பரவி வருவதை நானும் அவதானித்து வருகின்றேன். மகிழ்ச்சி. இலங்கை வானொலியில் நான் பணியாற்றிய 50 ஆண்டுகால நினைவுகளை பின்னோக்கி புரட்டினால், சுமார் 45 ஆண்டுகளுக்கு முன்பு மீனவர்களுக்காகவே ஒரு சஞ்சிகை நிகழ்ச்சியை ஓராண்டு நடத்தினேன். அதுவும் மீனவர்களை நேரில் சந்தித்து அவர்கள் மத்தியில் ஒளிப்பதிவு செய்த நிகழ்ச்சி. அதன் பெயர் மீனவ நண்பன். ஆனால் அந்த காலத்தில் கூட, எதிர்காலத்தில் மீனவர்களுக்காகவே ஒரு பண்பலை வானொலி உருவாகும் என்று நான் கனவிலும் நினைத்திருக்கவில்லை. அதனை நனவாக்கிய புரவலர் நண்பர் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு நம் எல்லோரது நெஞ்சார்ந்த நன்றியும் உரித்தாக வேண்டும். கடல் ஓசை பண்பலை வானொலியின் புகழ் தேச எல்லைகள் கடந்து உலகெல்லாம் பரவ வேண்டும். அதற்கு எல்லோருக்கும் பொதுவான ஏக இறைவன் நல்லருள் புரிய வேண்டும் என பிரார்த்தனை செய்து உங்கள் அனைவரையும் நெஞ்சார வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்த்துக்கள், நன்றி.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆட பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அத வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோன்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோவை எடுத்து மார்பிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்பிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலேன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிரலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா Facebook ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கவுண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டதை நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைதளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலைதரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4.
5: பழங்கால
2: கால மீன்பிடிப்பு முறைகள்ல மீனவர்கள் பயன்படுத்திய ஒரு முறை தான் சூந்து சூடை மீன் பிடிக்கிறது. கேட்டுட்டு இருக்கீங்க, இது கடல் ஓசை FM 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் உங்கள் இனிதா பிரகாசி. பழங்கால மீன்பிடிப்பு முறைகள்ல இந்த சூந்து சூடை மீன் பிடிக்கிறதும் ஒன்னா இருந்துச்சு. முக்கியமா இப்போ மீன்பிடி முறைகள்ல தடை செய்யப்பட்ட லைட் வச்சு மீன் பிடிக்கிற முறை இருக்குல்ல, அது மாதிரிதான் இந்த சூந்து சூடை மீன் பிடிப்பு முறையும். முன்னாடிலாம் கடலோர பகுதிகளான ராமேஸ்வரம், மண்டபம், பாம்பன் அந்த மாதிரி பகுதிகளில் பனை மரங்கள் அதிகமா இருக்கும். அந்த ஓலைகள்ல நிறைய மீன் பிடிக்கிற முறையை மீனவர்கள் பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க. அதிகாலையில 2-3 மணிக்கெல்லாம் கடலுக்கு போய் அந்த ஓலைகளை வச்சு சூந்து சூட பிடிப்பாங்களாம். இந்த சூந்து சூட மீன் பிடிப்பு பாத்தீங்கன்னா தாத்தாவோட அப்பா காலத்துல இருந்துச்சாம். வல்லங்கள்ல லைட்டுக்கு பதிலா கயறுல ஓலைகளை வரிசையா கட்டி வச்சிருப்பாங்க. அப்படி கட்டி வச்ச ஓலைகள்ல தீ கொளுத்தி விடுவாங்களாம். அது எரிஞ்சு திசையை நோக்கி சூடை மீன் வள்ளத்துக்கு பக்கத்துல வரும். வள்ளத்தையே தள்ளுற அளவுக்கு அப்படி கொய்யின் ஈ மாதிரி முக்கியமா. இந்த நேரம் பார்த்து என்ன செய்வாங்க அப்படின்னா, மீன் அள்ளுறதுக்கு பரி அதாவது குட்டான் மாதிரி ஒண்ணு வச்சிருப்பாங்க, அதுதான் சூந்து அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்து மீனவர்கள். இந்த சூந்த வச்சு வள்ளத்துல முட்டிட்டு இருக்கிற இந்த மீன்களை ஓலைகளோட வெளிச்சத்துல அள்ளுவாங்க. அப்படி அள்ளி அள்ளி வள்ளத்துக்குள்ள போடும் போது அல்ற நபர் மேல அந்த ஓலைகள் எல்லாம் தீக்கங்கூட விழும். அவங்களுக்கு சூடு தாங்குற மாதிரி சணல் சாக்குகளை ஈரத்துல நனைச்சு மீன் அல்ற நபர் மேல போட்டுட்டே இருப்பாங்க. அப்படித்தான் இந்த சூந்து சூடை பிடிப்பாங்க. குறிப்பா தண்ணீர் ஊற்று பகுதியில வத்த வள்ளம் வச்சு வெளியூர்ல இருந்து மீன் பிடிக்க வந்தவங்க அங்கேயே குடிசை போட்டு தங்கியிருப்பாங்க. அங்க உள்ள மீனவர்களும் இந்த வெளியூர் மீனவர்களும் எல்லாரும் சேர்ந்து கூட்டமா போய் சூந்து சூட மீன் பிடிப்பாங்களாம். இதுக்கு முன்னாடி ஒரு டெக்னிக்கல் முறையை பயன்படுத்தி இருக்காங்க நம்ம மீனவர்கள். கடல் மேல பறவைகள் திடீர்னு ஒரே இடத்துல சுத்திக்கிட்டே மூழ்கி மீன் எடுத்துக்கிட்டு இருந்தா அங்க மீன் கூட்டம் இருக்குதுன்னு மீனவர்கள் புரிஞ்சுக்குவாங்க. அப்போ படக மெதுவா அந்த பக்கம் திருப்பி மீனை சுத்தி பிடிப்பாங்க. இதுல சூடை மீன் மட்டும் இல்லங்க, நெத்திலி, சாலை, மத்தி இந்த மாதிரியான சின்ன சின்ன மீன்கள் தான் அதிகமா கிடைக்கும். அதுதான் மீனவர்களோட திறமைன்னு சொல்றாங்க. இந்த சூந்து சூடை மீன் பிடிப்பு முறைகளை பத்தின தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததா பாடல்கள் வருது, தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: மீனவர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. இந்திய தேசிய கடல்சார் தகவல் சேவைகள் மையம் இன்காய்ஸ் அறிவிப்பின்படி லட்சத்தீவுகள் கடல் பகுதியில் கள்ளக்கடல் நிலை உருவாகியுள்ளதால் கேரளா மற்றும் தென் தமிழக மாவட்டங்களான கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் கடல் அலையின் சீற்றம் இன்று வழக்கத்தை விட அதிகமாக இருக்கக்கூடும். எனவே மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் படகுகளை நங்கூரமிட்டு பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கும்படி ராமேஸ்வரம் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை மூலம் கேட்டுக் கொள்ளப்படுகிறது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலின் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடல்ல ரொம்ப வித்தியாசமான அரிய மற்றும் பல உயிரினங்கள் இருக்குது. அதுல ஒண்ணு அப்படின்னு பாக்குறப்போ நீல டிராகன், அதாவது ப்ளூ டிராகன் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். உலகத்துல ரொம்ப அழகான ஆச்சரியம் ஊற்ற கடல்வாழ் உயிரினங்கள்ல ஒண்ணு இது. இதோட அறிவியல் பெயர் அப்படின்னு பாக்கும்போது க்ளூகஸ் அட்லாண்டிகஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட உடம்பு எப்படி இருக்கும் அப்படின்னா நீல நிறமா இருக்கும். 3-4 சென்டிமீட்டர் அளவு மட்டும்தான் இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா வெள்ளி, அப்புறம் பாத்தீங்கன்னா வெள்ளை நிறங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு ஷைனிங்கா மினுமினுப்பா இருக்குமா. இதோட உடல்ல இருக்கிற கிளைகள், அதாவது பாத்தீங்கன்னா டிராகன் ரெக்கைகளை மாதிரி இருக்கிறதால இது ப்ளூ டிராகன் அப்படின்னு சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்கள். இது எங்க வாழும்னா அட்லாண்டிக், பசிபிக், அப்புறம் வந்து இந்திய பெருங்கடல்ல வெதுவெதுப்பான பகுதிகளில் வாழும். இது பெரும்பாலும் கடல்ல மேற்புறத்துல தான் மிதந்து வாழும். இது என்ன சாப்பிடும் அப்படின்னா இது ரொம்ப விஷத்தன்மை கொண்ட ஜல்லி மீன், அதாவது வால்சொரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதைத்தான் உணவா சாப்பிடும். இதோட விஷத்தன்மை உடல்ல சேமிச்சுக்கிட்டு அதை தாக்குற எதிரிகள்கிட்ட இருந்து பாதுகாக்குது. மனிதனுக்கு இது ஆபத்தா அப்படின்னா ஆமா. இது கையில தொட்டாலோ எடுத்தாலோ கடுமையான எரிச்சல், வலி, வீக்கம் வரும். சுவாரஸ்யமான தகவல் என்னன்னா இதுக்கு நீந்திரத் திறன் கம்மியா இருக்கும். காத்தும் கடல் அலையும் போற திசையில மிதந்து பயணம் செய்யும். சின்ன உயிரினமா இருந்தாலும் அதை விட பெரிய மடங்கு பெரிய விஷமுள்ள உயிரினங்களை வேட்டையாடுற திறன் கொண்டதாம். இது உடம்புல பட்டவுடன் வாந்தி, தலைசுத்து, மயக்கம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருமா. இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்த உடனே மருத்துவரை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ராமேஸ்வரம் பகுதியில சில நேரங்கள்ல கடல் நீரோட்டத்துல இந்த உயிரினங்கள் கரைக்கு வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமான விஷயம், குயின்ஸ்லாந்துல பலத்த காற்று வீசுச்சு இப்ப சமீப காலத்துல. இந்த நேரத்துல 100 கணக்கான நீல டிராகன்கள் கரை ஒதுங்கி இருக்கு அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. தென்னாப்பிரிக்கா, ஸ்பெயின், போர்ச்சுகல் பகுதியில நீல டிராகன் மிதந்து வரும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா பாடல்கள் வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: தோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 8:00. எளிய மக்களின் குரலாய், வளர்ச்சியின் வழிகாட்டியாய், இதமான இசையாய், நீதல் கரையில் பிறந்து கடல் காற்றில் மிதந்து உங்கள் ஆதரவோடு 11 ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 25 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 43 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஹவுஸ் எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம், என்னோட பேர் ஸ்வீட்சன். இப்போ ஐடியில் விளாக்குறேன். எனக்கு வந்து ஸ்கூல் படிக்கும் போது கல் போனோம் தான் ஒரு ஆர்வம் இருந்துச்சு. சரி, நம்ம படித்து என்ன பண்ண போகிறோம், கல் போனோமா ஏதாவது சம்பாதிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டில் இருந்தேன். கடலுக்குலாம் போகாத, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் அதே கேட்கல. ஒரு நாள் கல்லுக்கு போவேன், ஸ்கூலுக்கு போவேன், ஸ்கூலுக்கு என் தோண்டாம மட்டும் தான் போவேன். அந்த மாதிரி நான் கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கும்போது அட ஒரு முதல் நாள் கடலுக்கு போகிறேன், எங்கள் தாத்தா ஓட்டலாம் போகிறேன். வருஷம் வந்து 2018. என் மாமா தான் போட்டோ டிரைவரு, என்னை அதிகமாக வேலையை பார்க்க கூட மாட்டாங்க போட்டில். மோஸ்ட்லி எனக்கு தோணாம தான் இருந்துச்சு போவேன். அந்த மாதிரி போட்டில் போகும்போது அந்த போட் ரன்னிங்கில் இருக்கும்ல, ரன்னிங்கில் இருக்கும்போது எனக்கு எதுவுமே தெரியாது. இந்த மோஷன் சீக்வன்ஸ்னு சொல்லுவாங்களே, அந்த வாமிட் சீக்வன்ஸ் அந்த மாதிரி இருக்கும்ல, அதான் மோஷன் சீக்வன்ஸ் சொல்லுவாங்க. போட்டில் போயிட்டு இருக்கும்போது ரன்னிங்கில் இருக்கும்போது எனக்கு எதுவுமே தெரியல. போட்டில் ஆஃப் பண்ணிட்டு தான் வலை இழக்குவாங்க. மடி இழக்கும்போது எனக்கு ஒரு மாதிரியா, அந்த அலைக்கு இப்படி போட்டு இப்படி தூக்கி தூக்கி போடுமா, தூக்கி போடும்போது எனக்கு ஒரு மாதிரியா குடலில் போட்டு இப்படி முறுக்கிற மாதிரி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சாப்பிட்டது உடனே வாந்தி எடுத்துட்டேன். வாந்தி எடுத்து அதோடு நிற்குமான்னு பார்த்தா, அங்கே காலையில் ஒரு 11 மணிக்கு வாந்தி எடுத்திருக்கேன். அடுத்த நாள் காலையில் 4-3 மணி போகிற வரைக்கும் வாந்தி எடுத்துகிட்டே தான் இருக்கேன். வாந்தியே வரல, உள்ளேருந்து வாந்தியே வரல. இந்த பித்த வாந்தி சொல்லுவாங்க இல்லைமா, பச்சை கலரில் போதுமா, அந்த மாதிரிலாம் வாந்தி எடுத்து அப்படி கடந்தேன். அதோட இடையில இருந்துச்சு வேலையும் பார்த்தேன். நான் உள்ளே ஒரு கருப்பு கையில் ஒரு கைலி கட்டியிருந்தேன். கைலியை கட்டிட்டு வீலர்ஸ்னு சொல்லுவோம்ல, டிரைவர் உட்காந்துருப்பாங்களே, அதுக்குள்ளே போய் படுத்த வந்தான். அடுத்த நாள் காலையில் எந்திரிச்ச வந்தான், வாந்தி எடுக்க அதுக்குள்ளே போய் படுக்க, வாந்தி எடுக்க அதுக்குள்ளே போய் படுக்கன்னு கிடந்தேன். ஒழுங்காக சாப்பிடவே இல்லை நீ ஃபுல்லாக. சாப்பிட்டா வாந்தி வந்துடுவான், வாந்தி வந்துடுவான் சொல்லிட்டே இருந்தாங்க. நீ சாப்பிட்றா, சாப்பிட்டுனா வாந்தி வராரு அப்படின்னு சொன்னாங்க. நான் சாப்பிடவே இல்லை, வாந்தி வந்துடுவோம் வாந்தி வந்துடுவான்னு சொல்லிட்டு அப்படியே சாப்பிடாமலே இருந்து படுத்துட்டேன். அடுத்த நாள் காலையில் போவேன், என் மாமா போய் என் தாத்தாட்ட சொன்னேன், ஃபுல்லாக வாந்திப்பா அப்படின்னு சொல்லிட்டு என் தாத்தா சொல்லிட்டு இருக்கோம். என் தாத்தா விட்டுட்டு போய் இந்த அவுச்சம்ட்ட இருக்குல்ல, அவுச்சம்ட்டையாக உப்பு குளிச்சு கொடுப்பேன். முதல் நாள் கல்லு போயிட்டு வந்தவளுக்கு முட்டை ஜூஸ்லாம் குடிச்சதுக்கப்புறம் தான் கொஞ்சம் இதாகும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஆனால் கரையை வந்தப்பெல்லாம் எதுவுமே தெரியல, அவ்வளோவுக்கு பெருசாக இல்லை. கடல் மேலே இருக்கும்போது அப்படி இருந்துச்சு. அப்படியே போக போக ஒரு 2-3 கடல் 4-5 கடலுக்கு போனேன். போக வாந்தி எடுத்துக்கிட்டே தான் இருந்தேன், கண்ணு வாந்தி எடுத்தேன். அப்புறம் போக போக தான் பழகிச்சு. அப்புறம் எனக்கு கடல் ஒத்துக்கலை, அதோட படிக்க ஆரம்பிச்சிட்டேன். காலேஜ் போய் படித்து இப்போ ஐடியில் விளாக்குறேன். ரொம்ப நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள் கடல் ஓசை எஃப்எம் 90.4. ஒவ்வொரு வருஷமும் மீன்களுக்கு இனப்பெருக்க காலம் வரும். அந்த நேரத்துல மீன்கள் அதிகமா முட்டையிட்டு புதிய மீன்களை உருவாக்கும். அதே நேரம் மீன் பிடிக்க நம்ம மீனவர்கள் கடலுக்கு போனா மீன் வளம் குறையும். அதனாலதான் தமிழ்நாடு அரசும் மத்திய அரசோட வழிகாட்டுதல் படி குறிப்பிட்ட நாட்களுக்கு விசைப்படகுகள் மூலமா மீன் பிடிக்க தடை விதிச்சிருக்காங்க. நான் இனிதா பிரகாசி உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. கிழக்கு கடற்கரை பகுதின்னு சொல்லக்கூடிய பழவேற்காடுல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் ஏப்ரல் 15 இருந்து ஜூன் 14 வரை மொத்தம் 61 நாள் மீன்பிடி தடை அமலில் இருக்கும். அதே மாதிரி மேற்கு கடற்கரை பகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னியாகுமரி ராஜகமங்கல துறையில இருந்து கொச்சின் துறைமுகம் வரைக்கும் ஜூன் 1 இருந்து ஜூலை 31 வரை 61 நாட்கள் மீன்பிடி தடை காலமா இருக்கு. இந்த காலத்துல விசைப்படகு மீனவர்கள் கடலுக்கு போய் மீன் பிடிக்க முடியாது. அதனால அவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படாமல இருக்க குடும்ப செலவுகளை சமாளிக்கவும் தமிழ்நாடு அரசு மீன்பிடி தடை கால நிவாரண உதவி திட்டத்தை செயல்படுத்தி வர்றாங்க. இதுக்கு என்ன தகுதி அப்படின்னு பார்த்தோம்னா, விண்ணப்பம் செய்யறவங்க பதிவு செய்யப்பட்ட கடல்சார் மீனவராக இருக்கணும். அதாவது கடலுக்கு போறவங்க கடல் தொழில் பாக்குறவங்களா இருக்கணும். விண்ணப்பம் செய்யறவங்க மீன்பிடி தொழில் செய்யற மீனவ குடும்பத்தை சார்ந்தவங்களா இருக்கணும். அதாவது கணவர் இல்லைன்னா மனைவி யாராவது ஒருத்தவங்க விண்ணப்பிக்கலாம். குறிப்பா வறுமை கோட்டிற்கு கீழே 18 வயசுல இருந்து 60 வயசு வரை உள்ள தகுதியான மீனவரா இருக்கணும். இதெல்லாம் தகுதியா இருந்துச்சுன்னா தகுதியான விண்ணப்பதாரர்களோடு விண்ணப்பம் பரிசீலிக்கப்பட்டு அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ₹6,000 நிதி உதவி பெயருக்கு வங்கி கணக்குல நேரடியா வரவு வைப்பாங்க. விண்ணப்பம் செய்ய தேவையான ஆவணங்கள் என்னன்னா, ஆதார் அட்டை, கிராம நிர்வாக அலுவலர் அதாவது VAO அவங்க தர்ற சான்றிதழ், மீனவர் அடையாள அட்டை, வங்கி கணக்கு விவரங்கள். எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா, கிராம சாகர் மித்ராவை சந்திச்சு பேசலாம். அவங்கள்ட்ட பேசி அவங்க மூலமா விண்ணப்பிக்கலாம். அவங்க மூலமா எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா, விண்ணப்பமானது மீன்வள உதவி இயக்குனர் அலுவலகம் மீன்வளத்துறை அப்படின்ற முகவரியில எழுதி அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விண்ணப்பத்தை நம்ம நேரடியாகவும் கொடுக்கலாம், தபால் மூலமாகவும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பாடல்கள் வருது, தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: உங்க ஸ்கின் இன்னும் க்ளோ ஆகணுமா? உங்க முடிக்கொற்ற பிரச்சனைக்கு சரியான தீர்வு வேணுமா?
1: தென்னிந்தியாவில் 45 மேற்பட்ட கிளைகளுடன் மக்களின் நம்பிக்கையை பெற்ற நிறுவனமான பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் இப்ப நம்ம ராம் நாட்டுக்கு வந்தாச்சு.
0: ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், பிஆர்பி, ஜிஎஃப்சி, லேசர் ஹேர் ரிமூவல், ஹைட்ரா ஃபேஷியல் உள்ளிட்ட அட்வான்ஸ் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம ராம் நாட்லயே கிடைக்குது. திருப்பூழா சலுகையாக நீங்கள் எடுக்கும் ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு 30% தள்ளுபடியுடன் ஃப்ரீ கன்சல்டேஷன். பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர், RR பிரியாணி அப்ஸ்டேர்ஸ், பாரதி நகர் பஸ் ஸ்டாப், ராமநாதபுரம். ஃபார் அப்பாயின்மெண்ட் 9150800065.
2: இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்டை போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் 0 இருந்ததை பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி 0 ஆகும்? கேட்டா சொல்றான், அண்ணா எல்லாம் மேல இருக்கிறனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 முனைவர் திரு கு ஞான சம்பந்தம் அவர்களின் வாழ்த்து.
1: வணக்கம். கடலோசை வானொலி வாழ்த்துக்கள். வளரட்டும் அதனுடைய சேவை. இதனுடைய சிறப்பு என்ன என்றால், இதனை தொடங்கி வைத்த அந்த பெருமக்களோடு நானும் இருந்தேன், தொடக்க விழாவிற்கு சென்றிருந்த நான் அதனுடைய வளர்ச்சி என்று பெருமிதம் அடைகின்றேன். மீனவ நண்பர்களுக்காக தொடங்கப்பட்ட ஒரு அற்புதமான சமுதாய வானொலி இந்த கடலோசை. என்னுடைய இனிய நண்பர் ஆம்ஸ்டாங் அவர்கள் தன்னுடைய பெருமுயற்சியால் இதனை ஏற்பாடு செய்திருக்கிறார். கடலுக்குள் மீன்பிடிக்க செல்கின்ற மீனவ நண்பர்களுக்கு கால சூழ்நிலை, காலத்தின் நிலை, சமுதாயத்தின் நிலை எத்தனையும் தெரிவிப்பதற்காக இந்த கடலோசை தொடங்கப்பட்டிருக்கிறது. சுற்றுப்புற சூழல், பெண் கல்வி என்று எல்லா துறைகளிலும் கையிலெடுத்துக்கொண்டு கடலோசை தன்னுடைய இனிய ஓசையால் உலகத்தை மகிழ்விக்கின்றது. கடலோசைக்கு மீண்டும் வாழ்த்துக்கள். வெள்ளி விழா காணட்டும், பொன் விழா காணட்டும், நூற்றாண்டு விழா காணட்டும். கடலோசையின் ஓசை ஒலி எங்கும் ஒலிக்கட்டும்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4
4: கேட்டுட்டிருக்கீங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்கள் இனிதா பிரகாசி. சாதாரண வடை சாப்பிட்டுருப்போம், ஆனா கடலோட மனமும் தனி சுவையும் சேர்ந்த கனவா வடை சாப்பிட்டா வடையில கூட இவ்வளவு ருசியான ஆச்சரியப்படுவீங்க. ஒரு முறை சாப்பிட்டா அடுத்த தடவை நம்ம ராமேஸ்வரம் பக்கம் வர்றப்போ கனவா மீனை தேடி போய் வாங்கி இதை செஞ்சு சாப்பிடுவோம். கனவா கட்லட். கனவா கட்லட் பத்தின செய்முறை விளக்கத்தை நம்ம நெய்தல் கைமணத்துல கேட்கலாம் வாங்க. கனவா வடை போட ஃபர்ஸ்ட் கனவாய நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துப்போம். அதை சின்ன சின்னதா கட் பண்ணி தண்ணி இல்லாம பிழிஞ்சு எடுத்து மிக்சில போட்டு அரைச்சு எடுத்துக்கணும். ஒரு சில பேர் வடையில வெளிய கனவா வடைன்னு தெரியறதுக்காக கனவாவை சின்ன சின்னதா நறுக்கி வச்சுப்பாங்க. அதே மாதிரியும் செஞ்சுக்கலாம். பெரிய வெங்காயம், வெள்ளப்பூடு, பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் பொடுசா நறுக்கி எடுத்துக்கலாம். இது கூட கடலை பருப்பு ஊற வச்சு தண்ணி சேர்க்காம அதையும் மிக்சியில கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கிட்டு அரைச்ச கனவா, அப்புறம் கடலை பருப்பு, வெங்காயம், வெள்ளப்பூடு, பச்சை மிளகா, கொஞ்சம் உப்பு, அது கூட சின்ன சீரகம், அப்படியே மிளகு இடிச்சு பொடி கொஞ்சம் காரத்துக்கு அளவா சேர்த்துக்கணும். எல்லாத்தையும் நல்லா கலந்து பிசைஞ்சு வடைக்கு தட்டி எண்ணெயில போட்டு பொன்னிறமா திருப்பணும். பொறிக்கிறப்பவே நல்ல மனம் வீடு ஃபுல்லா வரும். இத ஈவினிங் ஸ்நாக்ஸா குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இது மாதிரியே ரால் மீனையும் வடை செஞ்சு சாப்பிடலாம். கனவா கிடைச்சா மிஸ் பண்ணாதீங்க மக்களே. ஒரு கைப்பிடி கனவாய் எடுத்து இந்த கனவாய் கட்லட் செஞ்சு சாப்பிடுங்க. இது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. அடுத்ததா பாடல்கள் வருது, தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம்

0: மீனவர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. இந்திய தேசிய கடல்சார் தகவல் சேவைகள் மையம் இன்காய்ஸ் அறிவிப்பின்படி லட்சத்தீவுகள் கடல் பகுதியில் கள்ளக்கடல் நிலை உருவாகியுள்ளதால் கேரளா மற்றும் தென் தமிழக மாவட்டங்களான கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் கடல் அலையின் சீற்றம் இன்று வழக்கத்தை விட அதிகமாக இருக்கக்கூடும். எனவே மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் படகுகளை நங்கூரமிட்டு பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கும்படி ராமேஸ்வரம் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை மூலம் கேட்டுக் கொள்ளப்படுகிறது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. நாம உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போனா நமக்கு மாத்திரைகள் கொடுப்பாங்க இல்லையா? அப்படி மாத்திரைகள் வாங்கும் போது சில மாத்திரைகள்ல கோடு இருக்கும், சில மாத்திரைகள்ல கோடு இருக்காது. சில மாத்திரைகள் கேப்சூல்ல இருக்கும். அதற்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? கோடு இருக்கிற மாத்திரைகள்னா நாம மாத்திரைய பிரிச்சு கூட சாப்பிட்டுக்கலாம், ஆனா கோடு இல்லாத மாத்திரைகளை நாம பிரிச்சு சாப்பிட முடியாது. கேப்சூல் மாத்திரைகள் ஜெலட்டின் இல்லனா பவுடர் மெடிசனா இருக்கும். இந்த வகையான மாத்திரைகள் உடனே நம்ம உடலுக்குள்ள போய் நோய் பரவுற வாய்ப்பை குறைக்கிறதுக்காக கொடுப்பாங்க. தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நம்ம வீட்டில் ஃபேன் நல்லா சுற்றுறப்போ நல்லா காற்று வேகமாக வரும், ஆனால் ஸ்பீட் குறைஞ்சா காற்றும் குறைஞ்சிரும் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த காற்று சாதாரணமாக சூடானா கடல் தண்ணியை ஆசியா கண்டம் ஆஸ்திரேலியா கண்டம் பக்கம் தள்ளும். ஆனால் எல்நினோ வந்தால் என்ன ஆகும் கேட்டுட்ருக்கீங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்கள் இனிதா பிரகாசி. எல்நினோ அப்படின்னா ஸ்பானிஷ் மொழியில உள்ள ஒரு சொல். இதுக்கு கிறிஸ்து குழந்தை அப்படின்னு அர்த்தம். இந்த நிகழ்வு பெரும்பாலும் கிறிஸ்துமஸ் காலத்துல தெரிய ஆரம்பிச்சதால இந்த பேர் வந்துச்சு. சாதாரணமா பசிபிக் பெருங்கடல்ல காத்து கிழக்குல இருந்து மேற்கு நோக்கி வீசும். அந்த காத்து கடல்ல இருக்கிற சூடான தண்ணிய ஆசியா ஆஸ்திரேலியா பக்கம் தள்ளும். ஆனா எல்நினோ வந்தா என்ன நடக்கும் தெரியுமா? அந்த காத்தோட பலம் குறைஞ்சிடும், சில நேரங்கள்ல திசையே மாறிடும். அதாவது மேற்குல இருந்து கிழக்கு நோக்கி வீச ஆரம்பிக்கும். அதனால சூடான கடல் தண்ணி மறுபடியும் தென் அமெரிக்கா கண்டத்து பக்கம் நகரும். அந்த ஒரு மாற்றத்தால உலகத்துல பல நாடுகளோட வானிலையும் மாறிடும். எப்படின்னா பசிபிக் கடலோட வெப்பம் சாதாரணமா இருக்கிறத விட 2 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கும். சில இடங்கள்ல மழை குறைஞ்சிடும், வறட்சி, வெள்ளம், வெப்பம் எல்லாமே மாறி மாறி வரலாம். எல்நினோ வந்தா அதோட தாக்கம் நம்ம வாழ்க்கையிலேயே தெரியும். இந்திய நாடுகள்ல பருவமழை பலவீனமாகலாம், நெல்லு விவசாயம் பாதிக்கப்படும், மீன்பிடி தொழில் பாதிக்கப்படும். கடல் நீரோட வெப்பநிலை மாறும்போது சில மீன்கள் வந்து வேற பக்கத்துக்கு இடம்பெயரும். இப்போ அதோட தாக்கம் மீனவர்களுக்கு அதிகமாவே தெரியுது. ஏன் முன்னாடி ராமேஸ்வர தீவுல பிடிச்ச மீன்கள்லாம் இப்ப கிடைக்கிறது இல்ல? மீன் பிடிக்க மீனவர்கள் அதிக தூரம் போக வேண்டியது இருக்கும். வெயில்ல உடல் நல பிரச்சனைகள் அதிகமா இருக்கும், குடிநீர் தட்டுப்பாடு வரும், குறிப்பா விலைவாசி உயர வாய்ப்பு அதிகமா இருக்கலாம். இதனாலதான் விஞ்ஞானிகள் எல்நினோ அப்படின்னா கடல்ல தொடங்கி மனித வாழ்க்கை வர தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு இயற்கை நிகழ்வு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா பாடல்கள் வருது, தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மாப்பிள, வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சுட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏன் மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயரு பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டைய போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம கிடைச்சிட்டு
1: இருக்கு.
2: ஒழிப்போம், உடல் நலம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, கூண்டு மீன் வளர்ப்புனா என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம்.
1: ரேடியோல கேக்குற இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வீடியோவா பார்க்க முடியுமா?
2: முடியும்ல.
1: எப்படி?
3: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமூக வலைதளங்களான இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் பேஜஸ் மூலமா நம்ம மாவட்டத்துல நடக்கிற விஷயங்கள், விழிப்புணர்வு தகவல்கள், மாற்று தொழில்கள்னு பலதரப்பட்ட விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப்ல கடல் ஓசை எஃப்எம் 90.4 CR டைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4. சரி நண்பர்களே, இன்னைக்கான தொடக்க பயணமா காரங்காடு ஊரோட இயற்கை அழகையும் பார்த்தோம், கடலோட புத்திசாலி உயிரினமான கணவா மீனை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டோம், அந்த கணவாய் மீனை வச்சு சுவையான கட்லட் எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம், சூந்து சுடை பழங்கால மீன்பிடிப்பு முறை பத்தியும் மீனவர்களோட அனுபவம் பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டோம், கடல்ல இருக்கிற குட்டி அதிசயமான நீல டிராகனையும் சந்திச்சோம், அதே நேரத்துல தமிழ்நாடு அரசு மீன்பிடி தடைக்கால நிவாரண உதவி திட்டத்தை புரிஞ்சுக்கிட்டோம், எல்நினோ மாதிரியான காலநிலை மாற்றங்கள் நம்மளுடைய வாழ்க்கையையும் கடலையும் எப்படி பாதிக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுப்போம் மக்களே, தகவல் தெரிஞ்சுக்கிறது நல்லது, அந்த தகவலை வாழ்க்கையில பயன்படுத்துறது தான் நம்ம எதிர்காலமும் பாதுகாப்பா இருக்கும். இன்னைக்கான நிகழ்ச்சியில சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்றத நான் நம்புறேன். மறுபடியும் இன்னொரு பயனுள்ள சுவாரஸ்யமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் மகிழ்ச்சியாய் இருப்போம், புது விஷயங்களை கத்துக்கிட்டே இருப்போம், கடலையும் இயற்கையையும் காதலிச்சுக்கிட்டே இருப்போம். அடுத்ததா பாடல்கள் வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 9:00. எளிய மக்களின் குரலாய், வளர்ச்சியின் வழிகாட்டியாய், இதமான இசையாய், நீதல் கரையில் பிறந்து கடல் காற்றில் மிதந்து உங்கள் ஆதரவோடு 11 ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 25 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 43 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: அன்பான உள்ளங்களுக்கு சுல்தானாவின் இதமான இரவு வணக்கம். அடுத்த ஒரு மணி நேரம் நம்ம கேட்க போற கதை பேரு வி உஷா எழுதின குற்றமே தண்டனை. கதை கேட்கறதுக்கு அன்பான உள்ளங்கள் இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியின் அலை பாயுதே நிகழ்ச்சி. கதைக்குள்ள நுழையலாமா? தன்னோட ஸ்கூட்டரை நிப்பாட்டிட்டு வண்டி ஓட்டிட்டு போறதுக்கு வாணி ரொம்ப ஆயத்தமா இருந்தாங்க. அவங்க வேலைக்கு போறதுக்கும் டைம் ஆச்சு. அம்மா, அம்மா, இன்னைக்கு நான் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், எனக்காக காத்திருக்காம சீக்கிரமா சாப்பிட்டு படுத்துக்கோமா, மாத்திரை வேற போடணும். நான் மாத்திரை போடுறதெல்லாம் இருக்கட்டும் டி, உன்கிட்ட ஒரு நிமிஷம் நான் பேசலாமா? சீக்கிரம் சொல்லுமா, எனக்கு வேலைக்கு டைம் ஆச்சு. ஒன்னும் இல்ல, அந்த கல்பாக்கம் இன்ஜினியர் இருக்காருல்ல தினகர், அவரை பத்தி கூட அன்னைக்கு நான் சொன்னேனே. வாணி, என் ஃப்ரெண்டு சாவித்திரியோட பையன்தான் அவரு, நல்ல பையம்மா. உன்ன மாதிரியே முத கல்யாண வாழ்க்கை அவருக்கு நல்லா அமையல. உன்னை பார்த்த நாள்ல இருந்து சாவித்திரிக்கு அவ்வளோ ஆசை, விடாம என்கிட்ட பொண்ணு கேக்குறாங்க. எனக்கும் இஷ்டமா தான் இருக்கு. பதில் சொல்லாம இப்படி எத்தனை நாளைதான் நீ கடத்த போற? உன் வாழ்க்கை மேல உனக்கு அக்கறையே இல்லையா? அம்மா எவ்வளவு நாள் உன் கூட இருப்பேன், உன்னை பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணாமா? மா, தேவையில்லாம பேசாதம்மா. அடுத்த கல்யாணத்தை பத்தின எண்ணமே என் மனசுல இல்லை. உனக்கே தெரியும் நான் எதையுமே இன்னும் மறக்கலன்னு. புது வாழ்க்கைக்கு நான் இன்னும் தயாராகலம்மா. நீ வேற கிளம்புற டென்ஷன்ல, நான் வேலைக்கு கிளம்பிட்டு இருக்கேன், தேவையில்லாம என்கிட்ட பேசாத, வேற ஏதாச்சும் பேசுறேன்னா பேசு அப்படின்னு சொல்லிட்டு வாணி ஸ்கூட்டர் எடுத்துக்கிட்டு வேலைக்கும் கிளம்பிட்டாங்க. தன் பொண்ண கண்ணீருடைய பார்த்தபடி அவங்க அம்மா நின்னுட்டு இருக்கும் போது அவங்கள அறியாமலே அவங்க மனசு வேதனையில குமுறுச்சு. தம் பொண்ணுக்கு வானம் பாடின்னு பேர் வைக்கணும்னு தான் அவங்க அப்பா ஆசைப்பட்டாரு. ஆனா தம் பொண்ணு பறவைய மாதிரி மகிழ்ச்சியா வானத்துல சிறகடிச்சு பறக்கணும்ன்றதுதான் வாணியோட அப்பா ஆசை. ஆனா பிராக்டிக்கலாவும் அவங்களோட பேர் இருக்கணும்னு சொல்லி அவங்க அம்மா தான் வாணியம் பாடின்னு தம் பொண்ணுக்கு வைக்க இருந்த பேரை வாணின்னு மாத்தி வச்சாங்க. வானம்பாடின்னு பேர் வைக்கலன்னா என்ன, வாணி இப்பவும் ஒரு சுதந்திர பறவையா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்களோட கடந்த காலம் அவங்கள சுதந்திர பறவையா இருக்க விடல. என்னதான் படிப்பு, பாட்டு, நடனம், கல்வின்னு என்னதான் வாணி இது எல்லாத்துலயும் முத பரிசு வாங்கினாலும் அவங்களோட கடந்த காலத்துல நடந்த ஒரு பாகம் அவங்களை இப்ப வரைக்கும் நிம்மதி இல்லாம பண்ணிட்டு இருக்கு. தெய்வீகமான லட்சணமான பொண்ணுதான் வாணி, அன்போட பேரழகன் கூட அவங்கள சொல்லலாம். நல்லா படம் வரைவாங்க, நல்லா பாட்டு பாடுவாங்க, வீட்டை சுத்தமா வச்சுப்பாங்க, எவ்வளவு நல்ல பொண்ணு தெரியுமா? ஆனா அந்த பொண்ணோட வாழ்க்கையில இப்படி ஒரு சோகம் இருக்கும்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஏன், வாணியே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அப்படி வாணிக்கு என்ன ஆயிருக்கும்?
5: அலைபாயுதே நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறோம். பாடல்களை தொடர்ந்து

0: உங்க ஸ்கின் இன்னும் க்ளோ ஆகணுமா? உங்க முடிக்கொற்று பிரச்சனைக்கு சரியான தீர்வு வேணுமா?
1: தென்னிந்தியாவில் 45 மேற்பட்ட கிளைகளுடன் மக்களின் நம்பிக்கையை பெற்ற நிறுவனமான பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் இப்ப நம்ம ராம் நாட்டுக்கு வந்தாச்சு.
0: ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், பிஆர்பி, ஜிஎஃப்சி, லேசர் ஹேர் ரிமூவல், ஹைட்ரா ஃபேஷியல் உள்ளிட்ட அட்வான்ஸ் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம ராம் நாட்டிலே கிடைக்குது. திருப்பூழா சலுகையாக நீங்கள் எடுக்கும் ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு 30% தள்ளுபடியுடன் ஃப்ரீ கன்சல்டேஷன்.
2: பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர், RR Biryani Upstairs, Bharati Nagar Bus Stop, Ramanathapuram. For appointment, 915-00-80-65.
3: காலமாரி பெய்கிற மழையோ புயலோ சூறாவளியோ கவலைய மறந்துடுங்க, உயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
4: இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ,
3: அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
5: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
6: என் பேர் லட்சுமி பிரபா, ஆப்பட மாவட்டம் திருக்கோலத்தா பக்கத்துல இருக்க வடக்கமணி கிராமத்தை வச்சுக்கிறோம். இப்போ 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கியிருக்கோம். 23,00,000 வாங்கணும். ஒரு உதவியாக ரொம்ப சௌகரியமாகவும் இருக்கு, எங்களுக்கு அவங்க ரொம்ப நன்றி. எங்களுக்கு இல்ல வேலை வெள்ள வச்சு அறுவடை பண்ண முடியாம
7: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
8: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும். அல்லது
7: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப்லைன் எண் 1,44,47 அழைக்கவும்.
3: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
1: ஆடை உலகின் அரசன் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
9: முன்னேற்றத்திற்கான
10: நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
11: குற்றமே தண்டனை அப்படின்ற கதைய அலைபாயுதே நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கிறோம். வாணியோட அப்பா எதிர்பாராத ஒரு விபத்துல தவறி போனப்போ அவங்க குடும்பமே ரெண்டா உடஞ்சு போச்சு. தான் அம்மாவை வாணிதான் துக்கத்துல இருந்து மீட்டாங்க. எளிய பறவையா இருந்தவங்க வேலு நாச்சியார் போல தைரிய பொண்ணாகி சடாரண வேலை தேடிட்டு கார்பரேட் நிறுவன பணிகளை துரிதமா கத்துக்கிட்டு உயர்ந்த இடத்துக்கு போகவும் செஞ்சிட்டாங்க. அம்மாவை தன்னோட பொண்ணு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சாங்க வாணி. அந்த கல்யாணம்ன்ற விபத்து ஏன் அவங்களோட வாழ்க்கையில நடந்துச்சுன்னு இருந்துச்சு. அந்த அளவுக்கு அவங்களோட முதல் கல்யாண வாழ்க்கை அவங்கள நிம்மதி இல்லாம பண்ணிருச்சு. எதுக்காக அந்த கல்யாணம் நடந்துச்சுன்னு இப்ப வரைக்கும் வாணிக்கே புரியாத புதிராதான் இருக்கு. அவினாஷ்ன்ற ஒருத்தரை வாணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. நல்ல உயரத்துல, லட்சணமான தோற்றத்துல, நல்ல வேலையில, நல்ல சம்பளத்துல இருந்தவர் தான் அவினாஷ். அவரோட அம்மா தன் பையனோட கல்யாணம் முடிஞ்ச அடுத்த மாசத்திலேயே உயிரை விட்டுட்டாங்க. நல்லாதான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா அவினாஷோட உண்மையான குணங்கள் வாணிக்கு வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சு போச்சு. கொஞ்ச நஞ்சம் இல்ல, படாத பாடுபட்டாங்க. தெய்வீக லட்சணத்தோட சிரிச்சு முகமா இருக்கிற வாணி கல்யாணம் முடிஞ்ச 2 மாசத்துல உடல் எடை குறைஞ்சு, முதுகு தண்டுல விரிசல் விழுந்து, முகத்துல வடுலாம் வந்து, மனசு நொறுங்கி ஒரு நடைப்பினமான வாழ்க்கையை வாழவும் ஆரம்பிச்சாங்க. அவினாஷ் வாணியோட அம்மாவை அவங்க பொண்ணை பாக்குறதுக்கு கூட அனுமதிக்கல. அவரும் வாணிய அவங்க அம்மா வீட்டுக்கு போக விடல. அதுக்கெல்லாம் என்ன காரணமா இருந்துச்சு தெரியுமா? சந்தேகம். சந்தேக புத்தின்ற ஒரு குரோதமான எண்ணம் மட்டும்தான் காரணமா இருந்துச்சு. எதுக்கெடுத்தாலும் சந்தேகம். பாரபட்சம் பார்க்காம, வயசு வித்தியாசம் பார்க்காம, யாரா இருந்தாலும் அவங்க மேல அவினாஷ் சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவாரு. கல்யாணம் முடிஞ்சும் கொஞ்ச நாளைக்கு வாணி வேலைக்கு போயிட்டு தான் இருந்தாங்க. ஆனா அவினாஷோட சந்தேக குணத்தால அவங்க வேலைக்கு போறதையும் விட்டுட்டாங்க. குற்றமே தண்டனை அப்படின்ற கதையை கேட்டுட்டு இருக்கிறோம். பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க. அலைப்பாயுதே நிகழ்ச்சியில அன்பான உள்ளங்கள் கூட கதை சொல்லிட்டு இருக்கிறது சுல்தானா.

0: OSIFM 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: மிசிலா மேரியம் பேரு. வயசு வந்து 52. ஊரு இருந்த ஊர் தான், பிரான்ச்னார் தான். நான் சின்ன வயசுல நடந்தது சொல்றேன். ஒரு 10 வயசு இருக்கையில இந்த காட்டு வேளாங்கண்ணி இருக்குல்ல தெக்க, அங்கதான் போய் முன்னெல்லாம் அந்த பாரம்பரியம் அங்கதான் இருக்கும். குச்சி கட்டி இருப்பாங்க எல்லாரும், தெரியுதா? கல்லூரிலாம் இருக்காது, வெறும் குச்சி. நாம குச்சி கட்டி தண்ணி ஊத்து, தண்ணிக்கு வந்து ஊத்து தோண்டிதான் தண்ணி எல்லாம். நாம சிரட்டையில அள்ளி அள்ளி ஊத்துவோம் தண்ணி. ரொம்ப சிரமந்தான். இங்கே இருந்து பார்த்துட்டு மறுபடியும் செவ்வாக அவங்க இருக்கிற வீட்டுகளுக்கு போவாங்க. அங்கே இருந்துட்டு வருவாங்க. இங்கே வடக்க தெற்க இருந்துட்டு சாமான் தண்ணி விட்டு வாங்கிட்டு மறுபடி போவாங்க. நைட்லாம் விடிய விடிய கழிப்பாகையா, இந்த ரால் வேலை நைட்டே வந்துடும். கழிச்சு அந்த அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க கொல்ல எல்லாம் இது அப்படித்தான் கஷ்டப்படுங்க ரொம்ப. அதில் தான் அக்கா அந்த வலையை அண்ணங்காரன் என்ன செஞ்சான், என் தலையில் வச்சு ஏற்றி விட்டு விட்டுட்டான். எல்லாம் செமந்தே தான் கொண்டு போகணும். ஆளுக்கு செமந்து செமந்து கொண்டு போவாங்க. என்னிட்ட எங்கள் அண்ணன் கொடுத்து விட்டுருச்சு. அப்புறம் அழுதுகிட்டு என்ன செய்யறோம், அந்த பாலத்துக்கிட்ட போட்டுக்கிட்டு அக்கா உட்காந்துருக்கேன். கடற்கரையில் இருந்து தூக்கிட்டு வந்து நான் இருந்திருக்கேன் 8 மைல் தூரத்தில். எங்கள் அம்மாவை சொல்லி யார சொல்லி எங்கள் அம்மா வர்றாங்க. பாலத்தில் வந்து கிடக்கேன் அக்கா போட்டுட்டு எங்கள் அம்மா வர்றாங்க. அழுதுகிட்டு எங்கள் அம்மா வந்து தூக்கிட்டு போகிறாங்க. அதெல்லாம் ஒரு வாழ்க்கைன்னு சொல்கிறோம் நாங்கள், தெரியுதா? ரொம்ப கஷ்டம்தான் இந்த தொழில்லாம். வர்றவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க கொல்ல இந்த ராலை பிறக்க. நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 அலைபாயுதே நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறோம். கதை கேட்கறதுக்கு முன்னாடி நேயர்கள் கூட ஒரு விஷயத்த பகிர்ந்துக்க விரும்புறேன். இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு படைப்பும் அழகுதான். படைப்பினங்கள்ல ஒரு வகையான மனித இனத்தை சேர்ந்த நாமளும் அழகுதான். அழகுக்கு அழகு சேர்க்கறதுன்றது சாதாரணமான விஷயமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த போனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் பண்ணிட்டு இருக்காங்க. கம்மியான செலவுல எல்லாருக்கும் பிரயோஜனப்படக்கூடிய வகையில தோல் அப்புறம் கூந்தல் பராமரிப்பு பண்ணிட்டு இருக்காங்க. செலவு அதிகமா இருக்குமேன்னு யோசிக்காதீங்க. கம்மியான செலவுல தரமான பட்ஜெட்ல நம்ம ஸ்கின் அப்புறம் ஹேர்க்கான ட்ரீட்மெண்ட்டை நம்ம பண்ணிக்கலாம். இங்க எதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா, ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், PRP, GFC, லேசர் ஹேர் ரிமூவல், ஹைட்ராஃபேஷியல், இந்த மாதிரியான அட்வான்ஸ்டு ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட் எல்லாம் ஒரே இடத்துல குறைஞ்ச விலையில பண்ணி கொடுக்குறாங்க. நீங்களும் போகணும்னு நினைச்சீங்கன்னா போனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர்க்கு போகலாம். இந்த போனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் கடை எங்க இருக்குன்னா, ராம்நாத் பாரதி நகர் பஸ் ஸ்டாண்டில் RR பிரியாணி கடையோட 2வது மாடியில் தான் இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. சரி, கதையை கேட்க ஆரம்பிச்சிடலாமா? சந்தேக குணத்துல முத்தி போயிருந்த அவினாஷ் ஒரு கட்டத்துல தம் மனைவி மேல அவரோட கோபத்தை கைகளால காட்ட ஆரம்பிச்சார். பயங்கரமா அன்னைக்கு அடிச்சார். அந்த வலி அவங்களால தாங்க முடியல. இதுக்கு மேல பொறுக்க முடியாது, வக்கீல நாடியே ஆகணும்னு சொல்லி வாணி கோர்ட்டுக்கும் போயிட்டாங்க. நீதிமன்ற நடவடிக்கைகள் மூலமா வெளிவந்த நிஜங்கள் எல்லாம் அதிர்ச்சிகரமா இருந்துச்சு. ஆமா, விசாரணையில தான் தெரிய வந்துச்சு, அவினாஷ் ஒரு சைக்கோன்னு. மனப்பிறழ்வும் கொண்டவர். அதை சாமர்த்தியமா மறைச்சு இயல்பா நடமாட முயற்சியும் பண்ணிருக்காரு. தனக்கு இருக்கிற தீவிர மனக்கோளார சரி செஞ்சுக்காம எந்த முயற்சியும் எடுக்காம எல்லார்கிட்டையும் இப்படிதான் அவர் இருந்திருக்காரு. கோர்ட்டுல கூட அவரு மதிப்பு கொடுத்து பேசல. கோர்ட்டை அவமதிக்கிற அளவுக்கு கொழுப்படுத்த வார்த்தைகளை உச்சரிச்சு ரொம்ப திமிருத்தனமா பேசிட்டு இருந்தார். அதனாலேயே வாணிக்கு டைவர்ஸும் கிடைச்சிருச்சு. தன் பொண்ணோட வாழ்க்கை நிம்மதி இல்லாம போகும்னு வாணியோட அம்மா நினைச்சு கூட பாக்கல. கண்கள்ல வழியிற கண்ணீரை கூட துடைச்சுக்கிறதுக்கு அந்த அம்மா திராணி இல்லாதவங்களா இருந்தாங்க. இதுதான் வாணியோட கடந்த காலத்து கசப்பான கதை. காலங்களும் இப்ப உருண்டோடிருச்சு. 8 மாசம் எப்படி ஆச்சுன்னு தெரியல. வாணியோட அம்மாக்கு ஒரு போன் வந்துச்சு. தனக்கு யார் ஃபோன் பண்ண போறாங்க, அதுவும் புது நம்பரா இருக்குன்னு சொல்லி அவங்க அந்த ஃபோன் கால் அட்டன் பண்றதுக்கு தாமதமும் படுத்துனாங்க. ஆனா திரும்ப திரும்ப அந்த அம்மாக்கு ஃபோன் வந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு கட்டத்துல பொறுக்க முடியாதவங்களா, யாருங்க, எதுக்கு ஓயாம அடிச்சிட்டு இருக்கீங்க? அம்மா அம்மா ஒரு நிமிஷமா, இன்னும் உங்களுக்கு தெரியுமானு தெரியல, வாணி மேடம் இப்ப வேலை பாக்குறாங்கல்ல, அந்த ஆபீஸ்ல நான் செக்யூரிட்டியா இருக்கேன். என் பேரு சிட்டி பாபு. உங்ககிட்ட கொஞ்சம் பேச முடியுமா? சொல்லுங்க, என்ன சொல்லணும்? ஒன்னும் இல்ல வாணி மேடம், நல்ல தன்மையானவங்க, நிறைய பேருக்கு உதவி பண்றவங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இப்படி ஒரு வாழ்க்கையான்னு நினைக்கும் போது மனசே கேட்கலம்மா. அதான் உங்க நம்பரை எப்படியோ கண்டுபிடிச்சு போன் பண்ண. என்ன விஷயம்னு சொல்லுங்க ஐயா, ஏன் இழுத்து வளைச்சு பேசிட்டு இருக்கீங்க? வாணி மேடம் 10 நாளா வீட்டுக்கு லேட்டா வராங்களாமா? ஆமா, ஏன் கேக்குறீங்க? அது இல்லம்மா, அவங்க தினமும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஒரு பேஷண்ட கவனிக்கிறாங்க, என் பொண்ணு அங்க நர்ஸா இருக்கா, அப்படிதான் எனக்கு இந்த விஷயமே தெரிய வந்துச்சு. எனக்கு வாணி மேடமோட கதை தெரியும், அவங்களோட கசப்பான கடந்த கால வாழ்க்கைய பத்தி எனக்கும் தெரியுமா. அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஒரு பேஷண்ட கவனிக்கிறாங்கன்னு சொன்னேன், அது வேற யாரும் இல்ல, வாணி மேடம் வாழ்க்கையை சீரழிச்ச ஆளுதான். அவினாஷோ கவினாஷோ, கிட்னில பிரச்சனையா, லிவர் கூட டேமேஜ் ஆயிருக்கான். இந்த அம்மா தான் போய் பாக்குறாங்களாம், உதவிக்கு வேற யாருமே இல்லன்னு சொல்லிக்கிறாங்க. என்னையா சொல்றீங்க, உண்மையாவா? அந்த ராட்சசனையா கவனிக்கிறா? ஆமாமா, எனக்கே பதறது, உங்களுக்கு எப்படி இருக்குமோ, சொல்லாம இருக்க முடியலம்மா, பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணன் போனையும் வச்சுட்டாரு. வாணியோட அம்மாக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. யாரால தன் பொண்ணு வாழ்க்கை சீரழிஞ்சிச்சோ அவரை போய் எதுக்கு வாணி பாக்கணும்னு அவங்களுக்கு கோபம் பத்திக்கிட்டு வந்துச்சு. இந்த வாணி ஏன் இப்படி செய்றா, இன்னும் என்ன அன்பு ஒட்டிட்டு இருக்க அவன் கிட்ட? கொஞ்சம் கூட மனசுல ஈவிரக்கம் இல்லாம என் பொண்ணு வாழ்க்கையை சீரழிச்சவனுக்கு எப்படி அவகிட்ட இருந்து உதவி கேக்குறதுக்கு மனசு வருதோ தெரியல. நேரா அவகிட்ட இந்த விஷயத்த பத்தி பேசே ஆகணும், எனக்கு இது சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வாணியோட அம்மா நேரா உங்க பொண்ணோட ரூமுக்கு தான் போனாங்க. பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க அலைபாயுதே நிகழ்ச்சிக்காக. நான் சுல்தானா.

0: பதினொன்றாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலிக்கு இந்தியாவின் முன்னாள் நிதி மற்றும் உள்துறை அமைச்சர் திரு ப. சிதம்பரம் அவர்களின் வாழ்த்து.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடலோசை எஃப்எம் 90.4. இந்தியாவிலேயே முதல் முறையாக மீனவர்களுக்காக பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையால் தொடங்கப்பட்ட கடலோசை எஃப்எம் 90.4 ராமநாதபுரம் மாவட்ட மக்களுக்காக பாம்பனில் இருந்து தனது சேவையை ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறது. 2016 பிப்ரவரி மாதம் 4 தனது ஒளிபரப்பை தொடங்கிய நாள் முதல் இன்று வரை கடல் வாழ் நண்பர்களுக்கு உற்ற தோழனாயிருந்து இனிய இசையை தருவதோடு அனைத்து சமுதாய மக்களுக்கும், குறிப்பாக அப்பகுதியில் வசிக்கும் மீனவ மக்களுக்கும் தங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு ஒரு கருவியாக இந்த ஒலிபரப்பு பயன்படுகிறது. கடலோசை எஃப்எம் 90.4 பணியாளர்களுக்கும் கடல் ஓசையின் நேயர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை.

0: FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி
1: அலை பாயுதே அலை பாயுதே நம்ம கடல் ஓசை FM 90.4
2: குற்றமே தண்டனை அப்படின்ற கதையை கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலியில கேட்டுட்டு இருக்கிறோம். ரூம் பக்கம்லாம் வந்திருக்க, எதுவும் சொல்லணுமா? இல்ல வாணி, உனக்கே இந்த வேலை. உன் வாழ்க்கையில வெண்ணிய ஊத்தி அழிச்சவன் அவன். இன்னும் ராத்திரியில வீறிட்டு அலறிட்டு இருக்க, நிம்மதி இல்லாம கஷ்டப்பட்டு இருக்க. அவனுக்கு சேவை பண்ணிட்டு வர உன் மனசுல என்னமா நினைச்சிட்டு இருக்க? உனக்கு கெடுதல் பண்ணவன் அவன், அவனுக்கு போய் நல்லது நினைக்கிற? அம்மா, சின்ன வயசுல நீயும் அப்பாவும் என்னை என்ன சொல்லி வளர்த்தீங்களோ அப்படித்தான் நான் இப்பவும் இருக்கேன். யாரையும் நோகடிக்காத, யார்கிட்டயும் பகை பாராட்டாத, எல்லார்கிட்டயும் அன்பாரு, மன்னிக்க கத்துக்க, இப்படிதானமா என்ன சொல்லி வளர்த்தீங்க? ஒரு நாளாச்சும் பழிக்கு பழி, ரத்தத்துக்கு ரத்தம்னு சொல்லி கொடுத்துருக்கீங்களா? இல்லையே. என் குணம் என் பெத்தவங்களால உருவாக்கப்பட்டது, நினைச்சாலும் என்னால மாத்திக்க முடியாதுமா. எல்லாம் சரிடி, நான் ஒத்துக்கிறேன். அதுக்காக ஏமாளியா இருக்க சொன்னமா, அடிமையா கோழையா வாழ சொன்னமா, இப்படி போய் நீ பண்ணிட்டு இருக்க? அம்மா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. அவினாஷ் பண்ணது எல்லாமே போக்கிரித்தனம்தான். மனசுக்கள் கொண்ட நோயாளின்னு தெரிஞ்சும் அது குணமாக்கி இயல்புக்கு கொண்டு வர ஒரு நல்ல நட்போ உறவோ இல்லாத ஆளா தான் இப்ப அவர் இருக்காரு. அவினாஷோட அம்மா ஒரு அப்பாவி. என்னால கூட அந்த ஒரு வருஷத்துல கண்டுபிடிக்க முடியலையே. பாவம், அவங்களால என்ன பண்ணிருக்க முடியும்? முதுகு தண்டுல அடிபட்டு முகம் வீங்கி கண்கள்ல வீக்கம் வந்தது தானே என்ன உண்மையவே உணர வச்சுச்சு. அது வரைக்கும் எனக்கு தெரியாது, சந்தேக பிராணின்னு மட்டும்தானே நினைச்சிட்டு இருந்தேன். அதையும் தாண்டி மனநிலை சரியில்லாதவரனும் மனப்பிறழ்ச்சி கொண்டவரனும் எனக்கு அப்புறமா தான் தெரிய வந்துச்சு. அதுக்காக அவரை நான் நல்லவர்னு சொல்லல, படு மோசமான ஆள் தான் அவினாஷ். நான் இல்லங்கள, உன்னோட பார்வைக்கு நீ அவினாஷ எப்படிமா பாக்குற? எப்படி பாக்குறனா, அடிப்பட்ட மிருகம், கொடூரமான குணங்கள் இருக்கிற சைத்தான் அவன். ஆனா அந்த அடிப்பட்ட மிருகம் இப்ப எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியுமா? உடல் அளவுலையும் மனதளவுலையும் அந்த மிருகம் இப்ப கொடூரமான நிலையில இருக்கு. காப்பாத்துறதுக்கு கூட ஆள் இல்லாத நிலையில இருக்கு. அவினாஷோட உடல்நிலை எப்படி இருக்குன்னு ஒவ்வொன்னா சொல்றேன் கேளு. முதல்ல உட்காரு அப்படின்னு சொல்லி வாணி அவங்க அம்மாவை சோஃபால உட்கார வச்சாங்க. அதுக்கப்புறம் கதையில என்னாச்சு தெரியுமா? பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலியில அலை பாயுதே நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறோம். பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: நம்ம கற்ற விட அழகா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். அப்ப சின்ன சின்ன விஷயங்களும் ரொம்ப முக்கியம் தானே. வாசப்படி இன்னோ ஸ்டெப்ஸ் எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி பெர்ஃபெக்டா டிசைன் பண்ணதான் அனு ஸ்டைல்ஸ் மாலின் ஸ்டெப் டைல்ஸ். 100க்கும் மேற்பட்ட டிசைன்ஸோட பிரீமியம் லுக்ல பக்கவா இருக்கும்.
1: 30% ஆஃபர்ஸ் உடன் இலவச டெலிவரியும் உண்டு. அனு ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் மற்றும் தென்காசி.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை FM 90.4.
0: குற்றமே தண்டனை அப்படின்ற கதையை அன்பு உள்ளங்கள் கூட சொல்லிட்டு இருக்கிறது சுல்தானா. குடி சிகரெட்டுன அவினாஷோட உடல் உறுப்பு எல்லாமே அழிய தொடங்கிருச்சுமா. மன பிரச்சனையில ஆபீஸ் வேலையில அவமானப்பட ஆரம்பிச்சு அக்கம் பக்க ஆட்களால வார்த்தையால அடிபட்டு இப்போ அவரு புழுக்கும் கீழே தான் இருக்கார். அரசாங்க ஆஸ்பத்திரியில உசுருக்கு போராடிட்டு இருக்கும் போது ஏன் கிட்ட கெஞ்சினார். ஏன் மரியாதை கொடுத்து அவருக்கு பேசுறன்னு நினைக்கிறியா? என்னதான் கெட்ட எண்ணம் கொண்ட கொடூரமான ஆளாவே இருக்கட்டும், ஆனா மனநிலை சரியில்லாத ஆளா இருக்கும் போது நம்ம அதுக்கான மரியாதையை கொடுத்து தாமா ஆகணும். இப்ப அவினாஷ்க்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன், முழுசா கேளு. எதிர்ச்சியா அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன், அதுவும் என் ஃப்ரெண்ட பாக்க தான் போயிருந்தேன். அப்பதான் அன்னைக்கு அவினாஷ பார்த்தேன். உசுருக்கு அவர் போராடிட்டு இருக்கும் போது என் கிட்ட கெஞ்சினாரு, சுடுதண்ணி வச்சு கொடுக்க கூட ஆள் இல்லைன்னு கதறினாரு. மனசு கேட்கல, போனேன். முடிஞ்ச உதவியெல்லாம் பண்ணேன், கேர்டேக்கருக்கு ஏற்பாடு பண்ணேன், ஆபரேஷன் நடந்துச்சு, பிளட் டொனேட்டும் பண்ணாங்க, அதுவும் என் ஃப்ரெண்ட வச்சுதான் பண்ணேன். இப்போ அவினாஷ் உயிர் பிழைச்சிட்டாரு, இன்னும் ஒரு வாரத்துல டிஸ்சார்ஜும் ஆயிடுவாரு. லிவர் கிட்னின்னு 2 மாற்று அறுவை சிகிச்சைகள் நடந்திருக்கு. இனி அவினாஷ் பழையபடி இருக்க முடியாது. எந்நேரமா அவர் கூட ஒருத்தர் இருந்துகிட்டே இருக்கணும். வேலைக்கு போறது, சம்பாதிக்கிறது, இது எதுவுமே அவினாஷால முடியாது.

கேக்குறதுக்கு எவ்வளவு நிம்மதியா இருக்கு தெரியுமா? அந்த கொடூர செஞ்ச கொடுமைக்கு இப்படித்தான் நடக்கணும். நம்ம கண்ணு முன்னாடியே தண்டனை கிடைக்குதுன்னா அதை விட சந்தோஷம் எனக்கு வேற என்ன இருக்கு சொல்லு. உன்னை எவ்வளவு பாடுபடுத்திருப்பான் ராட்சசன். அவன் உயிர் பழிச்சதே நீ போட்ட யாசகம்னு சொல்லு. மா, மாடி ரூம்ல இருக்கிற எல்லா தட்டு முட்டு சாமானையும் கீழே கொண்டு வந்து போட்டுடலாம். அங்க அவினாஷ் இருக்கட்டும். என்ன என்ன சொல்ற, தூக்க கழகத்துல எதுவும் இருக்கியா? எதுக்கு தேவையில்லாத வேலை? இல்லம்மா, நான் சுயநினைவோட தான் பேசுறேன். அவினாஷ் பாட்டுக்கு மேல இருக்கட்டும், கேர்டேக்கர் எல்லாத்தையும் பாத்துப்பாங்க. நம்ம எப்பயும் போல கீழே இருக்கலாம். வேணா வாணி, உன்னை கொஞ்சம் விட்டுருந்தா கொன்னிருக்கு கூட செஞ்சிருப்பான். அவ்வளவு பொல்லாதவன் அவன். அதான் டைவர்ஸ் ஆயிருச்சுல, இப்ப எதுக்காக நீ அவனை தலை மேல தூக்கி வச்சிட்டு இருக்க? மா, அவினாஷ் எனக்கு பண்ணது எல்லாமே குற்றம்தான். அதுக்கான தண்டனை அவருக்கு கிடைச்சிருச்சு. ஒரு குற்றத்துக்கு ஒரு தண்டனை தானேமா? புரிதல், மன்னிப்பு, நெகிழ்ச்சின்னு எல்லாத்தையும் உணர்ந்து புதுசா வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருக்கிறவங்கள மறுபடியும் நம்ம ஏமா தண்டிக்கணும். அவினாஷ் மேல எனக்கு கோபம் இல்ல, இருந்த கோபமும் போச்சு. இது கோழைத்தனமோ முட்டாள்தனமோ இல்லம்மா, இயல்பா நல்ல மனசு இருக்கிற எல்லாரும் பண்றதுதான். போக போக உனக்கே புரியும், நான் தப்பு பண்ணல, தவறும் பண்ணல. சரியா யோசிச்சு என்ன பண்ணணுமோ அத பண்றேன், அதுவும் மனிதாபிமான அடிப்படையில அப்படின்னு வாணி சொல்லும் போது அவங்க அம்மா வாயடைச்சு போயிட்டாங்க. அப்போ உனக்குன்னு ஒரு வாழ்க்கை? மா, எனக்கு மனசு தானா மாறும். அப்படி மாறும்போது நடக்கிறதெல்லாம் நல்லபடியா நடக்கட்டும். இப்போதைக்கு கல்யாண பேச்சு வேண்டாம், என்ன ஃப்ரீயா இருக்க விடு, பிரஷர் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு வாணி அவங்க வேலைக்கு ஆயத்தமா கிளம்ப ஆரம்பிச்சாங்க. கதை இனிதே நிறைவடைஞ்சிருச்சு. இன்னைக்கு நம்ம கேட்ட கதை அன்பான நேயர்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல கதையில அன்பு உள்ளங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் போயிட்டு வரேன், தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: டேய், கரண்ட் வந்துருச்சு, வேகமா போய் மோட்டர் போட்டு டேங்க்ல தண்ணியை ஏத்து. காலையில இருந்து கரண்ட் இல்லாம தண்ணியே இல்ல டேங்க்ல.
2: அம்மா, ஏன் கொஞ்ச நேரம் கழிச்சு போடுங்க.
1: டேய், மறுபடியும் கரண்ட் போயிட போகுதுடா.
2: மறுபடியும் கரண்ட் போயிட கூடாதுன்னு இத சொல்றேன்.
1: என்னடா சொல்ற, ஒண்ணு புரியல எனக்கு.
2: அம்மா, இந்த மாதிரி கரண்ட் போயிட்டு வந்த உடனே எல்லார் வீட்டுல இருக்கிற ஃப்ரிட்ஜு, ஏசி, மோட்டர், ஃபேனு இப்படி எல்லாத்தையும் உடனே போட்டா டிரான்ஸ்ஃபார்மர் ஓவர்லோட் ஆகி மறுபடியும் கரண்ட் கட் ஆயிரும். கொஞ்ச நேரம் கழிச்சு போட்டா நம்ம வீட்டுல இருக்கிற பொருளுக்கும் பாதுகாப்பு, டிரான்ஸ்ஃபார்மருக்கும் பாதுகாப்பு.
3: மின்சார பயன்பாட்டில் கவனம் தேவை இக்கணம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4. மீனவர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. இந்திய தேசிய கடல்சார் தகவல் சேவைகள் மையம் இன்காய்ஸ் அறிவிப்பின்படி லட்சத்தீவுகள் கடல் பகுதியில் கள்ளக்கடல் நிலை உருவாகியுள்ளதால் கேரளா மற்றும் தென் தமிழக மாவட்டங்களான கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் கடல் அலையின் சீற்றம் இன்று வழக்கத்தை விட அதிகமாக இருக்கக்கூடும். எனவே மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் படகுகளை நங்கூரமிட்டு பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கும்படி ராமேஸ்வரம் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை மூலம் கேட்டுக் கொள்ளப்படுகிறது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: இதை சாப்பிட்டா அபிராமி வருவாளா?
5: முதல்ல தூக்கம் வரும்.
4: தூக்கம் வரலையே. தூங்கறதுக்கு இருட்டு வரலையே.
5: அதுவும் வரும்.
4: காத்தே வரல.
5: வரும்.
4: அத போட்டா சத்தம்தான் வரும். வரும்.
5: வராது.
4: வரும். அன்னைக்கு வந்தத எப்படி தெரியுமா? வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும்

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 10:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 25 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 43 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அக்கா, கொரியர் வந்திருக்கு.
1: தேங்க்ஸ்பா. ஏய் தம்பி நில்லுப்பா, பாக்ஸ்ல வரும் பேப்பர் தான் இருக்கு, ஆர்டர் பண்ண பொருளை காணோம்.
0: போச்சா?
1: என்னப்பா 70% டிஸ்கவுண்ட்னு ஒரு வாட்ச் ஆர்டர் போட்டிருந்தேன், இது என்ன?
0: அக்கா இதுதான் இப்ப புது ட்ரெண்ட், சைபர் கிரைம், ஆன்லைன் மோசடி. இதுக்கு தான் அக்கா மலிவான விலையில எப்படி இவ்வளவு சீப்பா கிடைக்குதுன்னு யோசிக்காம பொருட்களை ஆர்டர் பண்ண கூடாது.
2: அறிமுகம் இல்லாத புதிய இணையதளத்தில் சென்று குறைந்த விலையில் பொருட்கள் கிடைக்கும் என்று நம்பி அதில் இருக்கும் செல்போன் எண் மற்றும் லிங்கில் சென்று பொருட்கள் வாங்குவதை தவிர்ப்போம்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அவர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. இந்திய தேசிய கடல்சார் தகவல் சேவைகள் மையம் இன்காய்ஸ் அறிவிப்பின்படி லட்சத்தீவுகள் கடல் பகுதியில் கள்ளக்கடல் நிலை உருவாகியுள்ளதால் கேரளா மற்றும் தென் தமிழக மாவட்டங்களான கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் கடல் அலையின் சீற்றம் இன்று வழக்கத்தை விட அதிகமாக இருக்கக்கூடும். எனவே மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் படகுகளை நங்கூரமிட்டு பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கும்படி ராமேஸ்வரம் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை மூலம் கேட்டுக் கொள்ளப்படுகிறது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: சித்தப்பா சித்தி மாமா மச்சான் எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறது கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா, அது என்னப்பான்னு தோணுதா? 10th 11th 12th மார்க் ஷீட்டு. இதுக்கு மேல படிக்கலன்னா அதுக்கான டிசி, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க எது தேவைப்படும்னே சொல்ல முடியாது, அதனால சிரமம் பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா, என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 11 மணி.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 25 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 43 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணனும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலாம்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அத வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோவை எடுத்து மார்பிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்பிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிரலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா Facebook ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும் தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டதை நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

மீனவர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. இந்திய தேசிய கடல்சார் தகவல் சேவைகள் மையம் இன்கோய்ஸ் அறிவிப்பின்படி லட்சத்தீவுகள் கடல் பகுதியில் கள்ளக்கடல் நிலை உருவாகியுள்ளதால் கேரளா மற்றும் தென் தமிழக மாவட்டங்களான கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் கடல் அலையின் சீற்றம் வழக்கத்தை விட அதிகமாக இருக்கக்கூடும். எனவே இன்றும் நாளையும் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் படகு

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது நள்ளிரவு 12 மணி. எளிய மக்களின் குரலாய், வளர்ச்சியின் வழிகாட்டியாய், இதமான இசையாய், நீதல் கரையில் பிறந்து கடல் காற்றில் மிதந்து உங்கள் ஆதரவோடு 11ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது நம்ம கடல் ஒசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 25 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 43 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும், இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும், சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: ஐயா வணக்கம். என் பேர் ரவிதா, வயசு 68. நான் பாம்பன் போய் பார்த்தது பாம்பில் செட்டில் 40 வருஷம் ஆச்சு. நாங்கள் அப்போ பாய் வீட்டில் மல்லிவட்டம் கடலுக்கு போகும்போது மழையும் காற்று பொய்யல், கடல்லாம் குந்தளிக்க தெற்கு சைடு, மல்லிவட்டம் தெற்கு சைடு தான் போவோம், கடல் குந்தளிக்க அது அந்த மழையும் காற்றுக்கும் இடியும் ஒரு வளத்தில் விழுந்துட்டு, அது எங்கள் மதனி வளத்தில் எங்கள் மச்சான் மேலே தான் அந்த இடியும் விழுந்தது. 6-7 நாள் சென்று தான் அவங்களும் கரையை வந்தாங்க, இடி விழுந்து. இது வருஷம் வந்து எனக்கு வயசு வந்து ஒரு 18-19 வயசு இருக்கும். புயலில் வந்து 7 நாள் எங்களுக்கு எந்த ஒரு திசையுமே தெரியல. 7 நாளுமே கடலில் வந்து அந்த மழை தண்ணியை தான் குடிச்சிக்கிட்டே கிடந்த, மழை வெஞ்சி அந்த கடல் தண்ணியை தான் குடிச்சிக்கிட்டு இருந்தேன். எங்கிட்டு போடுறதுலுமே எங்களுக்கு 7 நாள் தெரியல. நம்ம நைட்டில் அப்போ லைட்லாம் கிடையாதுல, சின்ன காண்டா லைட்டுக்காக பொறுத்து காண்டா பொறுத்துவோம், இந்த காற்று கூட கொஞ்சம்னா அது எரியாது, மூந்துடும். எங்களோட தெரிஞ்சவங்கெல்லாம் நிறைய பேர் பாய் அடித்து ஓடி ஸ்லோனுக்கு போனவங்க போய் அட்ரஸ்லாம் இல்லை, இது வரை அவங்க என்ன ஆனாலுமே தெரில. நாங்கள் எங்கேயுமே அப்படி பாய் அடிக்கலை, கடல்லையே தான் கிடந்தோம் 7 நாள். எங்களை யாரும் தேடி வரலாம் கொள்ளலை. 7 நாள் சென்றடைச்சு நாங்களாம் பாய் அடிச்சு, 7 நாளாச்சு பசி தாகம் போல சித்துக்கிட்டு போகும்போல எல்லாருமே அப்படி ஐயா பாய் அடிச்சு ஓடணும், பாய் அடிச்சு ஓடினாயா 7 நாள் சென்று ஒரு கரையே வல்லம் போகுது, அது எந்த கரையும் தெரியலையா. வேளாங்கண்ணியில கடல்ல குளிச்சு கிடந்தாலும் குளத்துல ஏறி பாயை இறக்கி எங்க எல்லாத்தையுமே தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டாங்க. அதுக்கு பிறகு வேளாங்கண்ணில் எங்களை குளுக்கோஸ் பாட்டு எல்லாம் போட்டு 2-3-4 நாள் சென்று எங்களை வளத்துல ஏற்றி எங்களை நீங்க எந்த ஊருக்கு போகணுமோ அந்த ஊருக்கு எங்களை அனுப்பி வச்சாங்க. 7 நாள் அண்ணன் தண்ணி இல்லாமல் சோறு கஞ்சி இல்லாமல் தான் கிடந்தோம் கடலில். வேளாங்கண்ணியில் பிடிக்காமல் அவங்க எங்களை உடனே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டாங்க. அவங்கள இறக்கி அவங்களே பாய் வரும்போல பாய் மரத்தை சாச்சி பாய் கொடுத்தாங்க. எல்லாம் கடலில் வேளாங்கண்ணியில் சாமி கும்பிட வந்தவங்க இவ்வளோ எங்களை கொண்டு போனாங்க. அதெல்லாம் சரியான சரித்திரம். நன்றியா.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி 11 ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை முன்னிட்டு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை அமைச்சர் மாண்புமிகு ஸ்ரீநாத் அவர்களின் வாழ்த்து.
1: கடலோசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியை ஒரு 10 வருஷமா சிறப்பா அதை நடத்திக்கிட்டு இருக்க திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதுல என்ன அப்படின்னா, ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம், இந்தியாவிலேயே ஒரே சேனல், ஒரே ஒரு எஃப்எம் ஸ்டேஷன் ஃபார் த சொசைட்டி, ஃபார் த கம்யூனிட்டி ஆஃப் ஃபிஷர்மேன் அப்படின்னா இதுதான். மீனவர்களுக்கான ஒரே எஃப்எம் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்றதுல ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். ஐ விஷ் ஆம்ஸ்ட்ராங் அண்ட் இஸ் டீம் வெரி வெரி குட் லக், பெஸ்ட் விஷஸ், காட் பிளஸ், தேங்க்யூ.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. நல்லா மென்னு சாப்பிடணும், அப்பதான் சாப்பாடு உடம்புல சேரும்னு நம்ம முன்னோர்கள் சொல்றது வழக்கம். சாப்பிடுறதுக்கு உதவுறது வாய் தான். அந்த வாய் நம்ம உடம்புல தலைப்பகுதியில இல்லாம வயிற்று பகுதியில இருந்தா யோசித்து பார்த்தாலே காமெடியா இருக்குல்ல. ஆனா ஒரு உயிரினத்துக்கு வாய் அதோட வயிற்று பகுதியில தான் அமைஞ்சிருக்கு. அது என்ன உயிரினம்னா நம்மளாம் விரும்பி சாப்பிடுற நண்டுக்கு தான். நண்டு சாப்பிடுறது மூலமா நண்டுல இருக்கிற புரோட்டீன் உடல் வளர்ச்சிக்கும் எலும்புக்கும் உறுதி அளிக்குது. முக்கியமா குழந்தைகளோட முடி, நகம், சருமம் அப்புறம் சளி பிரச்சனைக்குமே அருமருந்தா இருக்குது.
1: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: வேளா வேளா, இங்கே கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோசை எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதில் காற்று எவ்வளோ போட்டிருக்குன்னு படித்து சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையிலிருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்லேருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காற்று வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா நாளைக்கு?
0: காற்று வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆஃபீஸில் டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாடை மாறுற வரைக்கும் இப்படித்தான், காற்று கொஞ்சம் புயலாக தான் இருக்கும்.
1: அது என்ன தாத்தா கரவாடை?
0: அதான், ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கிறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
1: ஏன் தாத்தா? இப்ப GPS, காம்பஸ் இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்தடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
0: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா, அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்றேன் கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
1: வடக்கு திசை.
0: அந்த காம்பஸ எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
1: என்னது புரியலையே?
0: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
1: கிழக்கு பக்கம்.
0: பின்னந்தல?
1: மேற்கு பக்கம்.
0: வலதுகை?
1: தெற்கு பக்கம்.
0: இடதுகை?
1: வடக்கு பக்கம்.
0: இப்ப சொல்லு, காத்து வலதுகையில அடிக்குதா இடதுகையில அடிக்குதா, இல்ல கண்ணத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
1: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம், கண்ணத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
0: அது கொஞ்சம் சிரமம் தான். எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
1: இப்போ கையிலயும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
0: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
1: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
0: இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
1: வடகிழக்கு.
0: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
1: கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
0: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி, அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது. அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இது எல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களைத்தான் கம்மாறுக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
1: நீங்க பெரிய கம்மாறுக்காரன் தான் தாத்தா.
0: ஐசு வச்சது போது, இனிமே தினமும் நீயா காம்பஸ வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோசை எஃப்எம் ஓட வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கோமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
2: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கரகாட்டக்காரன் படத்துல கவுண்டமணி செந்தில் கிட்ட எத்தனை பழம் வாங்கிட்டு வர சொன்னாரு? மொபைலா மொபைலா? இந்த பாட்டு எந்த படத்துல வரும்?
1: ரெண்டு.
0: சைக்கிளுக்கு சக்கரம் எத்தனை?
1: ஹலோ, இப்ப எதுக்கு ரெண்டுன்னு பதில் வர்ற மாதிரியே கேள்வி கேக்குறீங்க?
2: ஏன்னா இனி நீங்க கேட்கலாம் இரு படப்பாடல்கள் திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 1:00. எளிய மக்களின் குரலாய், வளர்ச்சியின் வழிகாட்டியாய், இதமான இசையாய், நீதல் கரையில் பிறந்து கடல் காற்றில் மிதந்து உங்கள் ஆதரவோடு 11 ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 25 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 43 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: இன்று என் ஆசை மச்சான் மற்றும் நேருக்கு நேர் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: ஓசையப்பம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் வெல்கேம். இப்போ கருவாட்டு வியாபாரம் பார்க்குறேன். சின்ன வயசில் 10 வயசுல சவுக்க காட்டில் குடை வச்சு தண்ணி அடி ஊற்றுனேன். அதுக்கு முன்னால் கல்யாணம் முடிஞ்சு முடிஞ்சு கழிச்சமுக்கு போனேன். அது எவ்வளவு? 100 கல், 100 ரூபா. அந்த அதெல்லாம் அள்ளி சமைப்போம், இந்நேரமாக சமைப்போம். 12 மணி 1 மணிக்கு தான் எங்களை விடுவாங்க. அது மணி 4 மணிக்கு சமைப்போம். 100 கல் சமைக்க முடியாது எங்களுக்கு. நான்லாம் 60 கல், 70 கல் தான் சமைப்பேன். சவுக்க காடு போவேன். சவுக்க காடு போய் நான் 1 கட்டு 40 ரூபா அதை விட்டு சாப்பிட்டோம். அதை விட்டு தின்னோம். விறகு உரிப்போம். விறகு உரித்து அடுக்கி கிடுக்கி தூக்கிட்டு வந்து ஒரு இடத்துல குத்து வச்சு கஞ்சியை தண்ணியை குடிப்போம். 80 ரூபா 100 ரூபாய்க்கு கூட விற்க முடியாது. 80 ரூபா நாங்கள் அதுக்காக 30 ரூபா 40 ரூபாய்க்கு சாப்பிட்ருவோம். சாயா குடிப்போம். செய்ய வெட்டிப்பு வாங்கிட்டு போவோம். கிடக்கிற காசு 50 ரூபாய் 40 ரூபாய் மிஞ்சுனா அம்மா மாட்டை கொண்டு கொடுத்துருவோம். எங்களுக்கு ஆடி மாத்தைக்கு பாவாடை சட்டை எடுத்துருவாங்க. அதெல்லாம் ஒரு கதை. ஒரு அம்மா மரத்தை சாக்கிரமும் மேலே விழுந்து செத்து போச்சு. அந்த அம்மா பெரிய வயசு, என்னோட மூத்த கலத்தா இருப்பாது. அப்படியே மரம் விழுந்து செத்து அங்கே தோலில் ஓட்டு கம்பு ஓட்டு தூக்கிட்டு வந்தோம். தொத்தி ஓட்டு தூக்கிட்டு வருவாங்க. அப்படி 10 பேர் சேர்ந்து தூக்கணும். தூக்கி தூக்கி வந்து அதுக்கு முடிஞ்சு கோயில், நம்ம சஞ்சயபுரம் கோயில் இருக்குல்ல பழைய கோயில், அதை தூக்கி கொண்டு வச்சுட்டு என் வேலைக்களை கூப்பிட விட்டு ஒரு வண்டியில் வண்டி வந்து வண்டியில் ஏற்றிட்டு போய் இங்கேருந்து போகும்போது செத்துட்டாரு. அப்படி ஒரு விபத்து எங்களுக்குலாம். அந்த விபத்து நடக்கணும், எல்லாத்துக்குமே நடக்கணும். எனக்கு ஒரு விபத்து நடந்துச்சுன்னா சவுக்க கம்பு இப்படி இழுத்து அடிக்கும்போது இப்படி அடிச்சிட்டு இப்படி அடிச்சு மூக்கு இழுத்து மூக்கு அடிக்கும். அப்படி ஒரு கதையெல்லாம் நடந்து நாங்கள் வாழ்க்கை தந்துக்கிட்டு இருக்கோம். எந்த வாழ்க்கையும் நடத்த எந்த வாழ்க்கையும் சொல்ல. இப்போ ஒரு 10 வருஷம் இருக்குதுப்பா நான் போய் சவுக்க கடலாம் போய் போக முடியாது. மாதிரி கால் வழியாக அந்த கீழெல்லாம் விழுந்து அந்த கால் தள்ளாடுதில் கீழெல்லாம் விழுந்து வந்து அதெல்லாம் சொல்லக்கூடியாத கரியம். நன்றி ஐயா, நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி 11 ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய செயலாளர் மற்றும் ராஜ்யசபா உறுப்பினர் மாண்புமிகு கிறிஸ்டோபர் திலக் எம்பி அவர்களின் வாழ்த்து.
1: கடலோசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி கேட்டுக்கொண்டிருக்கிற நேயர்களுக்கும் மீனவ சொந்தங்களுக்கும் என் அன்பிற்கினிய வணக்கம். மீனவ மக்களுக்கு தினந்தோறும் வானிலை தகவல்கள், மீன் விலை நிலவரம், வேலைவாய்ப்பு தகவல்கள், பருவநிலை மாற்றம், பாரம்பரிய அறிவு, போட்டித் தேர்வுகள் குறித்த நிகழ்ச்சிகளை வழங்கி வரும் கடலோசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி ஆகஸ்ட் 15 அன்று 10 ஆண்டை நிறைவு செய்வதை அறிந்தேன். பணியாற்றக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். குறிப்பாக கடலோசை எஃப்எம் 90.4 நிறுவனர் அகில இந்திய மீனவர் காங்கிரசின் தலைவர் அன்பு நண்பர் திரு ஆம்ஸ்ட்ராங் பெர்னாண்டோ அவர்களுக்கு மீனவ மக்களுக்காக இந்த வானொலி சேவையை கடந்த 10 ஆண்டுகளாக செய்து வருவதற்காகவும் இன்னும் பல 100 ஆண்டுகள் இந்த வானொலி சேவை தொடரவும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்ன அக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் எந்திரிச்சிங்களா?
1: வாசம் தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
0: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் மிதக்குது?
1: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
0: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
1: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உன் புக்கு வந்தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் ஏன் வெளியே விட போறேன்?
0: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும்? இத உங்ககிட்ட வம்பிழுக்க சொல்லல, இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்குள்ள டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
1: சரி, இப்ப என்ன பண்ணனுங்கற
0: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை, ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணிய விடுங்க.
2: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
4: இன்று என் ஆசை மச்சான் மற்றும் நேருக்கு நேர் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: கரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் OSFM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: இன்று என் ஆசை மச்சான் மற்றும் நேருக்கு நேர் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்று என் ஆசை மச்சான் மற்றும் நேருக்கு நேர் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது 2:00. எளிய மக்களின் குரலாய், வளர்ச்சியின் வழிகாட்டியாய், இதமான இசையாய், நீதல் கரையில் பிறந்து கடல் காற்றில் மிதந்து உங்கள் ஆதரவோடு 11ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது நம்ம கடல் ஓசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 25 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 43 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: OSIFM 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம், என்னோட பேர் பனு. எனக்கு வந்து வயசு வந்து 28 ஆகுது. நான் இங்கே மாமல்ல தான் இருக்கேன். என்னோட லைஃப்பில் வந்து ரொம்பவும் மறக்க முடியாத தருணம் அப்படின்னு சொன்னால் என்னோட வளகாப்பு, இன்னொன்று வந்து எனக்கு டெலிவரி நடந்தது. அதான் என்னோட மறக்க முடியாத தருணம். ஏன்னா கரெக்டாக வந்து எனக்கு 4 மந்த்ஸ் நடந்துட்டு இருக்கும்போதே எங்கள் வீட்டுக்காரவங்க வந்து ஃபாரின் போயிட்டாங்க. எனக்கு கரெக்டாக 7 மந்த் நடக்கும்போது வளகாப்புக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது, ஏன்னா நான் வந்து எங்கள் மாமனார் வீட்டில் யார்கிட்டையும் நான் பேசிக்கிற மாட்டேன், எனக்கு எந்த சப்போர்ட்டுமே கிடையாது. என்னோடய எங்கள் அம்மா அப்பா வீட்டு சப்போர்ட் மட்டும் தான் இருந்துச்சு. எனக்கு வளகா போடுறதுக்கு எங்களோட ரிலேட்டிவ்ஸில் வந்து சொல்கிறதுக்கு வந்து எனக்கு அப்போ யாரையுமே தெரியாது. அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் ஃபாரின் போனதுக்கப்புறம் அவங்கள்ட்ட ஒன்று ஒன்றா கேட்டு 7 மாதம் குழந்தை வயிற்றில் இருக்கும்போதே என்னோடய வளகாப்புக்கு நான் போய் தங்கச்சி மடத்தில் உள்ள ரிலேட்டிவ்ஸ் இங்கே எல்லாத்துலேயுமே நானே போய் சொல்லி என்னோடய வளகாப்பு வந்து நானேவே நடத்தினேன். அது வந்து என்னோடய லைஃப்பில் வந்து மறக்கவே முடியாது. அதுக்கப்புறம் எனக்கு 9 மந்த்ஸில் வந்து டெலிவரிக்கு நாங்கள் ஹாஸ்பிட்டல் வயிறுவலிச்சு போயிட்டோம். போனால் எங்கள் வீட்டுக்காரவங்க கடல் மேலே இருக்காங்க, எங்கள் ஃபாரினில் கடல் மேலே இருக்காங்க, டவர் கிடைக்கல அவங்களுக்கு, வயிறுவலிச்சு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் மட்டும் தான் போட்டேன். அதுக்கப்புறம் டவர் கிடச்சி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணால் நாங்கள் நைட்டு ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகிட்டோம். அட்மிட் ஆனதுக்கப்புறம் மார்னிங் வந்து ஒரு 8:33 தான் என் மகன் பிறந்தான். அது வந்து என்னால் எங்கள் வீட்டுக்காரவங்கள்ட வந்து நேராக சொல்ல முடியாத சூழ்நிலை. ஒன்று இன்னொன்று வந்து குழந்தை எங்கள் வீட்டுக்காரவங்க கையில் வாங்க முடியாத சூழ்நிலையாகவும் அமைஞ்சு போச்சு. அதாவது என்ன சொல்கிறது, நம்ம கல்யாணம் முடிஞ்ச பெண்களுக்கு வந்து ஒரு முக்கியமான தருணமே வீட்டுக்காரவங்க தான் குழந்தைய வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்போம். ஆனால் எனக்கு வந்து வளகாப்பு நேரத்துலேயும் அவங்க இல்லை, டெலிவரி டைம்லேயும் கூட இல்லை. எங்கள் வீட்டுக்காரவங்களுக்கு வந்து குழந்தை பிறந்ததே வந்து நாங்கள் வந்து ஃபோனில் தான் எங்கள் அத்தை வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சி விட்டு அப்போ தான் அவங்களுக்கு வந்து மகன் பிறந்ததே நாங்கள் வந்து சொன்னோம். அதெல்லாம் வந்து நான் என்னோடய லைஃப்பில் வந்து மறக்க முடியாது. இன்னொன்று வந்து அவங்க வந்து என் மகனுக்கு 8 மாதம் ஆனதுக்கப்புறம் தான் வந்து அவங்க வந்து குழந்தைய வந்து கையில் வாங்கி தூக்குனாங்க. அப்போ அவங்ககிட்ட குழந்தைய கொடுக்கும்போது எனக்கு வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. அப்போ கொடுக்க முடியாத குழந்தைய வந்து இப்போ கொடுக்குறேன், ஏதோ அவங்க மகன் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதை வந்து என்னோடய லைஃப்பில் வந்து எப்போவுமே மறக்கவே முடியாது. நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 வானொலி ஜாம்பவான் திரு பிஹெச் அப்துல் ஹமீத் அவர்களின் வாழ்த்து.
1: வணக்கம் அன்புள்ளங்களே, கடலோசை பண்பலை வானொலியின் ஆரம்ப விழாவில் கலந்து கொண்ட அந்த பசுமையான நினைவுகள் இன்னும் என் நெஞ்சை விட்டு அகலவில்லை. காலம் காற்றாற்று வெள்ளம் போல் ஓடி மறைகின்றது. உலகத்திலேயே தமிழில் முதன் முதலாக மீனவர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட வானொலி என்ற பெருமையை கடலோசை பண்பலை பெற்றிருந்தாலும் கூட, இந்த மீனவ சமுதாயத்தையும் தாண்டி அனைத்து மக்களது அங்கீகாரத்தையும் அபிமானத்தையும் இந்த வானொலி பெற்றிருக்கிறது என்றால், அதுக்கு காரணம் இந்த வானொலியை வழி நடத்தும் நிர்வாகிகள், அதைவிட மிக முக்கியமாக அர்ப்பண சிந்தையோடு இந்த வானொலியில் பணியாற்றும் ஒலிபரப்பாளர்கள், தொகுப்பாளர்கள் என்றே நான் நினைக்கின்றேன். என்று இணையதளத்தினூடாகவும் உலகளாவிய பல்வேறு ஊடகங்கள் மூலமாகவும் கடல் ஓசை பண்பலை வானொலியின் புகழ் பரவி வருவதை நானும் அவதானித்து வருகின்றேன். மகிழ்ச்சி. இலங்கை வானொலியில் நான் பணியாற்றிய 50 ஆண்டுகால நினைவுகளை பின்னோக்கி புரட்டினால், சுமார் 45 ஆண்டுகளுக்கு முன்பு மீனவர்களுக்காகவே ஒரு சஞ்சிக நிகழ்ச்சியை ஓராண்டு நடத்தினேன். அதுவும் மீனவர்களை நேரில் சந்தித்து அவர்கள் மத்தியில் ஒலிப்பதிவு செய்த நிகழ்ச்சி. அதன் பெயர் மீனவ நண்பன். ஆனால் அந்த காலத்தில் கூட, எதிர்காலத்தில் மீனவர்களுக்காகவே ஒரு பண்பலை வானொலி உருவாகும் என்று நான் கனவிலும் நினைத்திருக்கவில்லை. அதனை நனவாக்கிய புரவலர் நண்பர் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு நம் எல்லோரது நெஞ்சார்ந்த நன்றியும் உரித்தாக வேண்டும். கடல் ஓசை பண்பலை வானொலியின் புகழ் தேச எல்லைகள் கடந்து உலகெல்லாம் பரவ வேண்டும். அதற்கு எல்லோருக்கும் பொதுவான ஏக இறைவன் நல்லருள் புரிய வேண்டும் என பிரார்த்தனை செய்து உங்கள் அனைவரையும் நெஞ்சார வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்த்துக்கள், நன்றி.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் இரவு 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை FM 90.4.

0: அக்கா, நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பவும் நேசகரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆட பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்போ ஒரு பொருள் வாங்கலாம்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோன்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்பிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்பிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலேன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிரலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது

0: நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
1: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம். அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
2: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
1: உப்பிலா பண்டம் குப்பையிலே அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி கேள்விப்பட்டதுண்டு. காரணம், உப்பு நம்ம சாப்பாட்டுல அதிகமா இருந்தாலும் சரி கம்மியா இருந்தாலும் சரி நம்மளால அந்த சாப்பாட்டை சாப்பிட முடியாது. ஒருவேளை நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல நிறைய உப்பு சேர்த்துட்டோம்னா அதை எப்படி சரி பண்றது தெரிஞ்சுக்கலாமா? ஒரு முழு உருளைக்கிழங்க தோலை உரிச்சு நம்ம சமைக்கிற சாப்பாட்டுல சேர்த்து நல்லா உருளைக்கிழங்கு வெந்ததும் எடுத்துட்டா சரியாயிரும். காரணம், உருளைக்கிழங்கு சமைக்கிற உணவுல இருக்கிற உப்பு உறிஞ்சி கரெக்டான அளவுக்கு கொண்டு வந்துடும். முக்கியமா நீங்க எவ்வளவு உப்பு சேர்த்திருக்கீங்களோ அதுக்கு தக்கன உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 3 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 25 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 43 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: எளிய மக்களின் குரலாய், வளர்ச்சியின் வழிகாட்டியாய், இதமான இசையாய், நீதல் கரையில் பிறந்து கடல் காற்றில் மிதந்து உங்கள் ஆதரவோடு 11ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் டயசு, ஊர் பாம்பன், வயசு 56. இப்ப விசாகப்பட்டினத்தில் மீன்பிடி கப்பல், 1990 மீன்பிடி கப்பலில் வேலை வந்தோம். அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம ஊரில் வந்து கடலுக்கு தான் கடலுக்கு போயிருக்கோம், எல்லாம் வல்லத்துக்கு போயிருக்கோம். அதே போல் விசாகப்பட்டினமும் மீன்பிடி தொழிலுக்காக நாங்கள் அதே மாதிரி தான் மீன்பிடி தொழில். அங்கே என்னென்னா நிறைய மாற்றங்கள் தெரியும். இங்கே வந்து நம்ம போட்டில் 1 மடி இழுப்போம், அதே போல் ஒரே தடவையில் 4 மடி இழுக்கும் போ கப்பல். மீன் சொல்ல போனால் டெஸ்ட் இன்னொன்று ட்ரெயில் நெட்டு அப்படின்ட்டு, அது ஒன்று, அதை அஞ்சு அதை சேர்த்தா 5 மடின்னு சொல்லலாம். ஒரே டைமில் 4 மடியும் உள்ள வரும் வெளியே போகும், அந்த மாதிரி பாடுவாங்க. 4 மடியும் ஒரே ட்ராவலிங், அதுக்கு வந்து 400 ட்ராவலிங். அது உண்மையிலே புதுவிதமாக இருந்துச்சு. அங்கே உள்ள சூழ்நிலைகள், அங்கே வெளில விசாகப்பட்டினத்தில் அங்கே உள்ள அட்மாஸ்பியர், நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், மாடல். எப்படின்னா மாடலை ஃபிஷிங் கடலுக்கு போயிட்டு இருந்தே இங்கே இருந்து போனால் கடலுக்கு போனால் கரெக்டாக 45 நாள், குறைஞ்சது 50 நாள் கழிச்சு தான் கரைக்கு வருவோம். அதுவே பெரிய அனுபவம் தான். அங்கே உள்ள கடலுடைய அதே வந்து மாற்றம் ரொம்ப வேறு மாதிரி இருக்கும். நீவாட அதாவது கரண்ட்னு சொல்லுவாங்க, அவ்வளவு வேகமாக போகும். அதே மாதிரி தொழில், ஒரு திடீர்னு புயல்லாம் வந்தால் உடனே வாணி கொடுத்தா ஓடுவோம். ஒரு நேரம் மடி வச்சுருப்போம், ஒரு நாள் கூட தொழில் பண்ணிக்க மாட்டோம். 3 நாள் கரையில் ஒன்று போட்டுருவாங்க, அதுக்கப்புறம் வாணிங் முடிஞ்சக்கப்புறம் திரும்ப போவோம். சாப்பாடெலாம் பார்த்தீங்கன்னா உலகத்தில் எங்கேனாலும் அப்படி சாப்பிட முடியாது. அந்த மாதிரி ஒரு வகையான சாப்பாடு கொடுப்பாங்க கப்பலில் மீன். ஆனால் நமக்கு சாப்பிட்றதுக்கான டைம் இருக்காது. ஒரு நாள் காலையில் இட்லி சப்பாத்தி, ஒரு நாளைக்கு பூரி, ஒரு நாளைக்கு தோசை, ஒரு நாளைக்கு பொரோட்டா அப்படி கொடுப்பாங்க. அங்கே அதாவது 10 மணிக்கு ஜூஸு, 12 மணிக்கு சாப்பாடு, 5 மணிக்கு டீ, 6 மணிக்கு போஸ்ட்டு, 8 மணிக்கு சாப்பாடு. ஒரு மீன்பிடி தொழிலில் அது இருக்கிறத ரொம்ப மிக ஒரு ஆச்சரியப்படக்கூடிய வசதி. என்ன ஒரே ஒரு சூழ்நிலை அங்கே எப்படி இருக்குன்னா, குளிக்கிறது குறைவாக இருக்குது. 2 நாளைக்கு ஒரே 3 நாள் தான் குளிக்கணும். 15 நாளைக்கு ஒரே பெட்ஷீட் மாற்றுவோம், 15 நாளைக்கு ஒரு பெட்டில் அவ்வளோ நீட்டாகும். கப்பலை உள்ளக்கு வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். சமைக்கிறதுக்கு தனியாக ஆள் இருப்பாங்க, நம்ம வேலை மீன்பிடிக்கு அந்த சம்மந்தப்பட்ட வேலைகளை அதை பார்க்குறது. ஆனால் ரொம்ப கஷ்டமான வேலை, ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை. சீசன் டைம்லலாம் பார்த்திங்களா, 20 நாள் நனைஞ்சிக்கிட்டே இருப்போம். ஆச்சரியமான தொழில், ரொம்ப ஒரு அனுபவமான, நம்ம மீன்பிடிக்காரங்களுக்கு பிடிச்சமான தொழில், ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அது ரொம்ப மிகையான ஒரு தொழிலான விசாகப்பட்டினம். நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 முனைவர் திரு கு ஞான சம்பந்தம் அவர்களின் வாழ்த்து.
2: வணக்கம். கடலோசை வானொலி வாழ்த்துக்கள். வளரட்டும் அதனுடைய சேவை. இதனுடைய சிறப்பு என்ன என்றால், இதனை தொடங்கி வைத்த அந்த பெருமக்களோடு நானும் இருந்தேன், தொடக்கிழாவிற்கு சென்றிருந்த நான் அதனுடைய வளர்ச்சி என்று பெருமிதம் அடைகின்றேன். மீனவ நண்பர்களுக்காக தொடங்கப்பட்ட ஒரு அற்புதமான சமுதாய வானொலி இந்த கடலோசை. என்னுடைய இனிய நண்பர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தன்னுடைய பெருமுயற்சியால் இதனை ஏற்பாடு செய்திருக்கிறார். கடலுக்குள் மீன்பிடிக்க செல்கின்ற மீனவ நண்பர்களுக்கு கால சூழ்நிலை, காலத்தின் நிலை, சமுதாயத்தின் நிலை எத்தனையும் தெரிவிப்பதற்காக இந்த கடலோசை தொடங்கப்பட்டிருக்கிறது. சுற்றுப்புற சூழல், பெண் கல்வி என்று எல்லா துறைகளிலும் கையிலெடுத்துக்கொண்டு கடலோசை தன்னுடைய இனிய ஓசையால் உலகத்தை மகிழ்விக்கின்றது. கடலோசைக்கு மீண்டும் வாழ்த்துக்கள். வெள்ளி விழா காணட்டும், பொன் விழா காணட்டும், நூற்றாண்டு விழா காணட்டும். கடலோசையின் ஓசை ஒலி எங்கும் ஒலிக்கட்டும்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்ன வெயில், 5 நிமிஷம் வெளியே போயிட்டு வர முடியல. இப்படியே போச்சுன்னா நாம இந்த பூமியில வாழ முடியுமா என்ன?
1: முடியாதுப்பா, என்னால முடியாது.
0: இதுக்கெல்லாம் காரணம் இந்த பருவநிலை மாற்றம் தான்.
1: ஆமா, எங்க பார்த்தாலும் எல்லாரும் பருவநிலை மாற்றம் பத்தி தான் பேசுறாங்க. இந்த பருவநிலை மாற்றம்னா என்ன, எனக்கு கொஞ்சம் புரியற மாதிரி சொல்றியா?
0: சொல்றேன் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த பருவநிலை மாற்றம்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க கேப்போம்.
1: வெயில் காலத்துல வெயில் அடிக்காம மழை பெய்யும், மழை காலத்துல வெயில் அடிக்கும், அதானே?
0: எல்லாருமே பொத்தாம் பொதுவா இப்படிதான் நினைக்கிறாங்க. நமக்கு கோடை காலம் மார்ச் ஏப்ரல் மே, மழைக்காலம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர், குளிர்காலம் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி. இதுதானே நம்ம படிச்சது. ஏன், நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் இப்ப என்ன சொல்றாங்க, அவங்க காலத்துல எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி அந்தந்த சீசன்ல அது அது நடக்கும்னு. ஆனா இந்த காலத்துல எல்லாமே மாறிட்டுன்னு புலம்புறாங்க. அதாவது கடந்த 30 வருஷத்துல வெயில் காலம், மழைக்காலம், பனிக்காலம், இந்த சீசன்ல மாற்றம் வந்திருக்குல்ல, அதுதான் பருவநிலை மாற்றம். தினசரி நடக்கிற மாற்றங்களை வானிலை மாற்றம்னு சொல்லுவாங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. இந்த பருவநிலை மாற்றத்தினால எல்லாமே அளவுக்கு அதிகமா தான் நடக்கும்.
1: எப்படி, புரியலையே.
0: அளவுக்கு அதிகமானா வெயில் அடிக்கும் போது இப்ப நமக்கு அடிக்கல அந்த மாதிரி அளவுக்கு அதிகமா வெயில் அடிக்கும், அளவுக்கு அதிகமா மழை பெய்யும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட துபாயில 1 வருஷத்துல பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பெஞ்சு தீத்துச்சே, மறக்குமா நெஞ்சம், அதிகமான பனி, இப்படி எல்லாமே அதிகமா தான் நடக்கும். இனிமே பேச்சே கிடையாது, வீச்சு தான். இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் பருவநிலை மாற்றம்னா என்னன்னு.
1: புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு.
2: வருங்காலங்களில் இந்த பூமியில் நடக்க போகும் பல்வேறு மாற்றங்களுக்கு காரணமாக இருக்க போவது பருவநிலை மாற்றம்தான் என்பதை புரிந்து கொள்வோம், விழித்துக் கொள்வோம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்பிடித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கைதட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசோஎஃப்எம் 90.4.
2: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோம், யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
3: நான் ரோட்ல நடந்து போகும்போது 4 பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
4: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
5: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
6: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
7: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 4 மணி.
2: எளிய மக்களின் குரலாய், வளர்ச்சியின் வழிகாட்டியாய், இதமான இசையாய், நீலக் கரையில் பிறந்து கடல் காற்றில் மிதந்து உங்கள் ஆதரவோடு 11ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 25 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 43 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் சகாயமாரி. எனக்கு இப்போ 49 வயசாச்சு. எனக்கு கல்யாணம் முடிஞ்சு 1 வருஷம் கழிச்சு என் மக பிறந்து 10 நாள் இருக்கும். எங்கள் வளம் கடலுக்கு கிளம்பிச்சு. கடலுக்கு கிளம்பி தான் போயிட்டு 3 நாள் கழிச்சு 2 நாள் கழிச்சு தான் வருவாங்க. அப்போ அங்கே வலை புட்டு பிடிச்சி தான் வர முடியும். போனவெல்லாம் வரல. 1 நாள் போயிடுச்சு, 2 நாள் போயிடுச்சு, 3வது நாள் ஆயிடுச்சு. என் தம்பி அதில் போனான். என் குழந்தை 2 பேர், என் தம்பி 1 ஆள், இவங்க 1 ஆள், 4 பேர். அவனெல்லாம் சின்ன சின்ன பிள்ளைய தான். தண்ணியில் விழுந்தா கூட நீஞ்சி போக முடியுமா முடியாதுங்கிற ஒரு கண்டிஷனாக அவங்களுக்கு கிடையாது. அப்போ இவங்க உதவியில் தான் அவனுக்கு இருக்கானுங்க. அப்போ இவங்களை தேட தான் அவங்கள பார்க்க முடியும். அதுக்கு பின்னாடி 2வது நாள் நாங்கள் தேட ஆரம்பிச்சிட்டோம். 3வது நாள் எங்கள் அண்ணவெல்லாம், இன்னும் 2 அண்ணவெல்லாம் போச்சு. அது பின்னாடி 2 போட்டோ அனுப்புனாங்க. போட்டுக்கிறவங்களுக்கும் தெரியல. அது பின்னாடி ராமேஸ்வரம் எங்கள் மாமா வீட்டுக்கு, அந்த மாமா வீட்டிலேருந்து 1 போட்டோ அனுப்புனாங்க. எங்கடா போச்சு போட்டு தக்காணாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. தீவுக்குள்ள இருந்தால் தெரியாதுல்ல, வெளியே கடல் பகுதியாக கடந்தால் தெரியும், தீவுக்கு நடக்கும்போது தெரியாது நம்மளுக்கு. அதுக்கு முன்னாடி அவங்களா தான் பாதி தூரம் ஓடிந்து கொடி நட்டியிருக்காங்க. அந்த அவங்க சொல்லுங்கிறவங்க உதவி பண்ணி பாதி தூரம் ஓடிந்து கொடி நட்டி தான் அப்புறம் வெள்ளம் இந்த கிடக்குன்னு சொல்லி தெரிஞ்சு 3 நாள் கழிச்சு, 4வது நாள் ஆயிட்டு, 4வது நாள் தான் கரை கொண்டு தான் வெள்ளத்தை கச்சதுகளை ஒதுங்கிட்டு வெள்ளம் போட்டுட்டு தூங்கும் போதே வெள்ளம் தாழ்ந்துட்டு டீசலுக்கேன் மட்டும் மிதப்பாக கிடந்துருக்கு. இப்போ சாப்பாடு கொண்டு இருக்காது, எதுவுமே இருக்காது. அங்கே போய் பழங்காய் எடுத்து சுட்டு சாப்பிட்ருக்காங்க. அங்கே உள்ள படையில் உள்ள பழங்க அதுக்கு பின்னாடி தான் எங்களுக்கு தெரியும். எங்கே இருந்து ஏதே இருந்து கேட்டோம், இப்படி நாங்கள் அங்கே போய் கிடந்துட்டோம். எங்களை ஸ்லோன்கிறவங்க பார்த்துக்கிட்டாங்க, நல்லா பார்த்துக்கிட்டாங்க. எங்களுக்கு சாப்பாடு வந்தாங்க, பண்ணு கொண்டு கொடுத்தாங்க, டீ போடுவோம் சாமான் கொண்டு கொடுத்தாங்க. நான் எங்களை எதுவும் செய்யலாம் பார்த்துக்கிட்டாங்க. அப்போ இப்படி கெடுபடியாலாம் இருக்காது. ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிறவா கடன் மேலே பார்த்து நீங்கள் கரையை போயிருங்க, உங்களுக்கு நாங்கள் உதவி பண்ண முடிச்சுட்டு வளத்தை கிளப்பி தண்ணி ஊற்றி விட்டு அவள் வளத்தை விளங்க எடுத்து விட்டு டீசில் ஊற்றி அனுப்பிவிட்டுருந்தாங்க. அவனெல்லாம் வரையில் வந்து இந்த சாப்பிடாமல் கடந்ததுக்கும் அப்போ அப்படி எப்படி இருந்திருக்கும், ரொம்ப கொடுமையாக இருந்துச்சு. ஒரு ஒரு சூழ்நிலையில் கடன் மேலே ஏதாவது நம்ம வாழ்கிற அப்படின்னு சொல்லி. நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: இளைய நிலா பொழிகிறது.

0: பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 வானொலி ஜாம்பவான் திரு பிஹெச் அப்துல் ஹமீத் அவர்களின் வாழ்த்து.
1: வணக்கம் அன்புள்ளங்களே, கடலோசை பண்பலை வானொலியின் ஆரம்ப விழாவில் கலந்து கொண்ட அந்த பசுமையான நினைவுகள் இன்னும் என் நெஞ்சை விட்டு அகலவில்லை. காலம் காற்றாற்று வெள்ளம் போல் ஓடி மறைகின்றது. உலகத்திலேயே தமிழில் முதன் முதலாக மீனவர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட வானொலி என்ற பெருமையை கடலோசை பண்பலை பெற்றிருந்தாலும் கூட, இந்த மீனவ சமுதாயத்தையும் தாண்டி அனைத்து மக்களது அங்கீகாரத்தையும் அபிமானத்தையும் இந்த வானொலி பெற்றிருக்கிறது என்றால், அதற்கு காரணம் இந்த வானொலியை வழி நடத்தும் நிர்வாகிகள், அதைவிட மிக முக்கியமாக அர்ப்பண சிந்தையோடு இந்த வானொலியில் பணியாற்றும் ஒலிபரப்பாளர்கள், தொகுப்பாளர்கள் என்றே நான் நினைக்கின்றேன். இன்று இணையதளத்தினூடாகவும் உலகளாவிய பல்வேறு ஊடகங்கள் மூலமாகவும் கடல் ஓசை பண்பலை வானொலியின் புகழ் பரவி வருவதை நானும் அவதானித்து வருகின்றேன். மகிழ்ச்சி. இலங்கை வானொலியில் நான் பணியாற்றிய 50 ஆண்டுகால நினைவுகளை பின்னோக்கி புரட்டினால், சுமார் 45 ஆண்டுகளுக்கு முன்பு மீனவர்களுக்காகவே ஒரு சஞ்சிகை நிகழ்ச்சியை ஓராண்டு நடத்தினேன். அதுவும் மீனவர்களை நேரில் சந்தித்து அவர்கள் மத்தியில் ஒலிப்பதிவு செய்த நிகழ்ச்சி. அதன் பெயர் மீனவ நண்பன். ஆனால் அந்த காலத்தில் கூட, எதிர்காலத்தில் மீனவர்களுக்காகவே ஒரு பண்பலை வானொலி உருவாகும் என்று நான் கனவிலும் நினைத்திருக்கவில்லை. அதனை நனவாக்கிய புரவலர் நண்பர் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு நம் எல்லோரது நெஞ்சார்ந்த நன்றியும் உரித்தாக வேண்டும். கடல் ஓசை பண்பலை வானொலியின் புகழ் தேச எல்லைகள் கடந்து உலகெல்லாம் பரவ வேண்டும். அதற்கு எல்லோருக்கும் பொதுவான ஏக இறைவன் நல்லருள் புரிய வேண்டும் என பிரார்த்தனை செய்து உங்கள் அனைவரையும் நெஞ்சார வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்த்துக்கள், நன்றி.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா, விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆட பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்ளோ பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அத வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோன்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோவை எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்க்கிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலேன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டதை நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒண்ணு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தையே நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 5 மணி. எளிய மக்களின் குரலாய், வளர்ச்சியின் வழிகாட்டியாய், இதமான இசையாய், நீதல் கரையில் பிறந்து கடல் காற்றில் மிதந்து உங்கள் ஆதரவோடு 11ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம், என்னோட பேர் ஸ்வீத் சார். இப்போ ஐடியில் விளாக்குறேன். எனக்கு வந்து ஸ்கூல் படிக்கும் போது கல் போனோம் தான் ஒரு ஆர்வம் இருந்துச்சு. சரி, நம்ம படித்து என்னத்த பண்ண போகிறோம், கல் போனோமா ஏதாவது சம்பாதிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டில் இருந்தேன். கடலுக்குலாம் போகாத, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் அதே கேட்கல. ஒரு நாள் கல்லுக்கு போவேன், ஸ்கூலுக்கு போவேன், ஸ்கூலுக்கு என் தோண்டாம தான் போவேன். அந்த மாதிரி நான் கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கும் போது ஒரு மொதல் நாள் கடலுக்கு போகிறேன், எங்கள் தாத்தா ஊர்லாம் போகிறேன். வருஷம் வந்து 2018. என் மாமா தான் போட்டோட டிரைவர். என்னை அதிகமாக வேலையை பார்க்க கூட மாட்டாங்க போட்டில். மோஸ்ட்லி எனக்கு தோணாம மட்டும் தான் இருந்து போவேன். அந்த மாதிரி போட்டில் போகும்போது அந்த போட் ரன்னிங்கில் இருக்கும்ல, ரன்னிங்கில் இருக்கும்போது எனக்கு எதுவுமே தெரியாது. இந்த மோஷன் சீக்வன்ஸ்னு சொல்லுவாங்களே, அந்த வாமிட் சீக்வன்ஸ் அந்த மாதிரி இருக்கும்ல, அதுதான் மோஷன் சீக்வன்ஸ் சொல்லுவாங்க. போட்டில் போயிட்டு இருக்கும்போது, ரன்னிங்கில் இருக்கும்போது எனக்கு எதுவுமே தெரியல. போட்டில் ஆஃப் பண்ணிட்டு தான் வலை இழக்குவாங்க. மடி இழக்கும்போது எனக்கு ஒரு மாதிரியா, அந்த அலைக்கு இப்படி போட்டு போட்டு தூக்கி போடுமா, தூக்கி போடும்போது எனக்கு ஒரு மாதிரியா குடலில் போட்டுட்டு முறுக்கிற மாதிரி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சாப்பிட்டது உடனே வாந்தி எடுத்துட்டேன். வாந்தி எடுத்து அதோடு நிற்குமான்னு பார்த்தா, அங்கே காலையில் ஒரு 11 மணிக்கு வாந்தி எடுத்திருக்கேன். அடுத்த நாள் காலையில் 3 மணி போகிற வரைக்கும் வாந்தி எடுத்துகிட்டே தான் இருக்கேன். வாந்தியே வரலை, வாய் உள்ளேருந்து வாந்தியே வரலை. இந்த பித்தை வாந்தி சொல்லுவாங்க இல்லைமா, பச்சை கலரில் போதுமா, அந்த மாதிரிலாம் வாந்தி எடுத்து அப்படி கடந்தேன். அதோட இடையில இருந்துச்சு வேலையும் பார்த்தேன். நான் உள்ளே ஒரு கருப்பு கையில் ஒரு கைலியை கட்டியிருந்தேன். கைலியை கட்டிட்டு வீலர்ஸ்னு சொல்லுவோம்ல, டிரைவர் உட்காந்துருப்பாங்களே, அதுக்குள்ளே போய் படுத்த வந்தான். அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு வந்தான். வாந்தி எடுக்க அதுக்குள்ளே போய் படுக்க, வாந்தி எடுக்க அதுக்குள்ளே போய் படுக்கஞ்சு கிடந்தேன். உள்ள சாப்பிடவே இல்லை. நீ ஃபுல்லாக சாப்பிட்டா வாந்தி வந்துடுவான், வாந்தி வந்துடுவான் சொல்லிட்டே இருந்தாங்க. நீ சாப்பிட்றா, சாப்பிட்டுனா வாந்தி வராது அப்படின்னு சொன்னாங்க. நான் சாப்பிடவே இல்லை, வாந்தி வந்துடுவோம் வாந்தி வந்துடுவான்னு சொல்லிட்டு அப்படியே சாப்பிடாமல் எடுத்து படுத்துட்டேன். அடுத்த நாள் காலையில் போக என் மாமா போய் என் தாத்தாட்ட சொன்னேன், ஃபுல்லாக வாந்திப்பா அப்படின்னு சொல்லிட்டு என் தாத்தாட்ட சொல்லிட்டு இருக்கோம். என் தாத்தா விட்டுட்டு போய் இந்த அவுச்சம்ட்ட இருக்குல்ல, அவுச்சம்ட்டையாக உப்பு குளிச்சு கொடுப்பா. முதல் நாள் கல்லு போயிட்டு வந்தவளுக்கு முட்டை ஜூஸ்லாம் குடித்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் இதாகும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஆனால் கரையை வந்தப்பெல்லாம் எதுவுமே தெரியல, அவ்வளோவுக்கு பெருசாக இல்லை. கடல் மேலே இருக்கும்போது அப்படி இருந்துச்சு. அப்படியே போக போக ஒரு 2-3 கடல் 4-5 கடலுக்கு போனேன். போக வாந்தி எடுத்துக்கிட்டே தான் இருந்தேன், கன்னிவேசம் வாந்தி எடுத்தேன். அப்புறம் போக போக தான் பழகிச்சு. அப்புறம் எனக்கு கடல் ஒத்துக்கலை, அதோட படிக்க ஆரம்பிச்சிட்டேன். காலேஜ் போய் படித்து இப்போ ஐடியில் விளாக்குறேன். ரொம்ப நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.

0: பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 முனைவர் திரு கு ஞான சம்பந்தம் அவர்களின் வாழ்த்து.
1: வணக்கம். கடலோசை வானொலி வாழ்த்துக்கள். வளரட்டும் அதனுடைய சேவை. இதனுடைய சிறப்பு என்ன என்றால், இதனை தொடங்கி வைத்த அந்த பெருமக்களோடு நானும் இருந்தேன். தொடக்க விழாவிற்கு சென்றிருந்த நான் அதனுடைய வளர்ச்சி கண்டு பெருமிதம் அடைகின்றேன். மீனவ நண்பர்களுக்காக தொடங்கப்பட்ட ஒரு அற்புதமான சமுதாய வானொலி இந்த கடலோசை. என்னுடைய இனிய நண்பர் ஆம்ஸ்டாங் அவர்கள் தன்னுடைய பெருமுயற்சியால் இதனை ஏற்பாடு செய்திருக்கிறார். கடலுக்குள் மீன்பிடிக்க செல்கின்ற மீனவ நண்பர்களுக்கு கால சூழ்நிலை, காலத்தின் நிலை, சமுதாயத்தின் நிலை எத்தனையும் தெரிவிப்பதற்காக இந்த கடலோசை தொடங்கப்பட்டிருக்கிறது. சுற்றுப்புற சூழல், பெண் கல்வி என்று எல்லா துறைகளிலும் கையிலெடுத்துக் கொண்டு கடலோசை தன்னுடைய இனிய ஓசையால் உலகத்தை மகிழ்விக்கின்றது. கடலோசைக்கு மீண்டும் வாழ்த்துக்கள். வெள்ளி விழா காணட்டும், பொன் விழா காணட்டும், நூற்றாண்டு விழா காணட்டும், கடலோசையின் ஓசை ஒலி எங்கும் ஒலிக்கட்டும்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
1: நாம உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போனா நமக்கு மாத்திரைகள் கொடுப்பாங்க இல்லையா? அப்படி மாத்திரைகள் வாங்கும் போது சில மாத்திரைகள்ல கோடு இருக்கும், சில மாத்திரைகள்ல கோடு இருக்காது, சில மாத்திரைகள் கேப்சூல்ல இருக்கும். அதற்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? கோடு இருக்கிற மாத்திரைகள்னா நாம மாத்திரைய பிரிச்சு கூட சாப்பிட்டுக்கலாம், ஆனா கோடு இல்லாத மாத்திரைகளை நாம பிரிச்சு சாப்பிட முடியாது. கேப்சூல் மாத்திரைகள் ஜெலட்டின் இல்லனா பவுடர் மெடிசனா இருக்கும். இந்த வகையான மாத்திரைகள் உடனே நம்ம உடலுக்குள்ள போய் நோய் பரவுற வாய்ப்பை குறைக்கிறதுக்காக கொடுப்பாங்க.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.